0: நேரத்தின் பின் அவர்கள் தேசத்துக்கு அவர்கள் திரும்பவும் அடிமைத்தனமாய் போகப்பட்டவர்கள் திரும்பவும் வருவார்கள் என்று அங்கே வாக்குத்தத்தை தேவன் கொடுக்கிறார். அவ்விதமாகவே அந்த பெர்சியா தேசத்து ராஜாவுடன் பேசினார். நீ என் ஜனங்களை அனுப்பி அந்த ஆலயத்தை கட்டு என்று அவர் கோரேஸ் ராஜாவுடைய ஆவியை அங்கே உயர்த்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தம் தான் இணைத்த காரியம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தடைபெற முடியாது என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். இந்த செய்தியை கேட்கிற அன்பானவர்களே, தாய்மாரே, தகப்பன்மாரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற காரியங்கள் தடைபடுகிறதா? அது பெரிய பர்வதம் போல காணப்படுகிறா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கூறுகிற நற்செய்தி, அவர் தடைப்படுத்த நினைத்த காரியம் தடைபடாது என்று கூறுகிறார். அங்கே பிரதான ஆசாரியனாக யோசுவாவையும் அங்கே எழுப்புகிறார். அவருடைய இருதயத்தையும் அங்க தேவன் அங்கே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அங்கே ஆண்டவர் பல வாக்கு தத்தங்களை அவர்களுக்கு கூறுகிறார். அநேகமாய் இந்த காலமாய் இருந்த இந்த ஆலயம் மறுபடியுமாய் கட்டப்படுகிறது. தேவன் நம்முடைய உள்ளத்திலே காரியங்கள் உடைந்து போய் எங்களுடைய வார்த்தையிலே வாழ்க்கையிலே இந்த காரியம் நடைபெறுமா நடைபெறாதா என்று நாமல் சூழ்ந்திருக்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன் என்கிறார். நமக்கு முன்பாக இருக்கும் தடைகளை அவர் தகர்த்து போடுகிறேன் என்கிறார். எஸ்ரா அதிகாரம் நாங்கள் முதலாம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை நாங்கள் வாசிப்போமானால் அங்கே எரேமியாவின் வாயிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பார்க்கிறோம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவுதலினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தரளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பாருங்கள் அன்பானவர்களே, அவருடைய ஆவியிலே அங்கு ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்குறார். அங்கே தேவன் அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவருடைய ஜனங்களை குறித்து கர்சனை உள்ள தேவன் 70 வருஷமாக அடிமைத்தனத்திலே இருந்த அந்த மக்களை தேவன் நினைந்தருளுகிறார். பாருங்கள், இவ்விதமாய்த்தான் நாங்களும் எத்தனையோ காரியங்களுக்கு அடிமைப்பட்டு பயப்பட்டு எதிர்காலத்திலே இது நிறைவேறுமா, ஐயோ இவ்விதமாய் தோல்வியாய் வாழ்கிறேனே, இவ்விதமாய் வியாதியாய் படுத்திருக்கிறேனே, இவ்விதமாய் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை திருமணங்கள் தடைப்பட்டிருக்கிறதே, காலம் போகிறதே, வயதும் போகிறதே என்று கவலைப்படுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் உங்களை நினைந்தருளுவேன். அந்த எருசலேம் தேவாலயத்தை திரும்ப அந்த ஆலயத்தை கட்டும்படியாக அங்கே தேவன் நினைந்தருளினார். அவருடைய ஜனங்களில் எவன் உங்களுக்குள் இருக்கிறாரோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன் எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்று அங்கே கோரேசு ராஜா சொல்கிறார். அங்கே பாருங்கள், ஒரு புறஜாதியான ராஜா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறான். அங்கே தேவன் அவருடைய கோரேசு ராஜாவுடைய உள்ளத்திலே அந்த காரியத்தை போடுகிறார். பார்க்கிறோம், தொடர்ந்து பார்ப்போமானா, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அங்கே அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்? தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவரிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புவது மட்டுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவனங்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று அங்கே பெர்சியா ராஜா அறிவிக்கிறார். ராஜ்யமங்கும் எழுதி அவர் விளம்பரம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது எருசலேமனுடைய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு போகும்படி யூதா பெஞ்சமின் வம்சத்தின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் வந்து எவர்களுடைய ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே பார்க்கிறோம், தடைப்பட்டு போன காரியம் திரும்ப கட்ட முடியாது என்று இடிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை தேவன் அங்கே அந்த ஆலயத்தை கட்டுவது போல இன்றைக்கு உங்கள் இடிக்கப்பட்ட வாழ்க்கையை தேவன் கட்டும்படியாய் அங்கே ஆவியை ஏவுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஒவ்வொருவருடைய ஆவியிலும் அந்த உற்சாகத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியர் யோசுவாவை எழுப்புகிறார். அதற்கு தேவையான உதவிகளை செய்யும்படி அங்கே அவருடைய கைகளை அவர் திடப்படுத்துறதை பார்க்கிறோம். இவ்விதமாய் அங்கே அவர்கள் எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆலயத்தை சுட்டரித்த அந்த வெள்ளி பொன் எல்லாவற்றையும் கொண்டு அவர் அங்கே பாபிலோனுக்கு சென்று வைத்திருந்தார்கள் அந்த ராஜா. ஆனாலும் அங்கே பார்க்கிறோம் அதையெல்லாம் கோரேஸ் பாபிலோன் ராஜா என்னென்னத்தை கொண்டு வந்தானோ அதை எல்லாவற்றையும் அங்கே கொடுத்து அங்கே தேவர் அங்கே திரும்பவும் அந்த மகிமையை அங்கே ஆலயத்திலே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். தேவ சபைதான் கர்த்தருடைய வெளிச்சத்தை கொண்டு வரும். தேவ சபை கூடாகத்தான் அந்த வெளிச்சம் வரும். இவ்விதமாய்த்தான் தேவனால் தெரியப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே ஜெயம் கொள்ளாத சூழ்நிலையிலே தோல்வியான சூழ்நிலையிலும் கர்த்தர் அங்கே அற்புதம் செய்ய விரும்புகிறார். அவர் உங்களுடைய உள்ளங்களை மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய உள்ளங்களிலே ஒரு ஆவியை கொடுத்து தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே அவர் எழுப்ப விரும்புகிறார். அங்கே பார்க்கிறோம் செருபாவேல் ஆலயத்தை கட்ட விரும்பும் போது அங்கே இருக்கிற எதிராளியான ஜனங்கள் அங்கே அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எஸ்ராவிலே நாங்கள் தொடர்ந்து வாசிப்போமானால் அங்கே நடக்கிற காரியத்தை நாங்கள் பார்ப்போம். அங்கே அவர்கள் என்னவாம் எதிராக எழும்புகிறார்கள். அங்கே பார்க்கிறோம் அந்த ஆலயத்தை கட்ட முடியாதபடி அங்கே யூதா கோத்திரம் பெஞ்சமின் கோத்திரத்துக்கு எதிராயிருந்த ஜனங்கள் மறுபடியுமா எழும்பி அந்த ஆலயத்தை கட்ட முடியாதபடி ஜனங்கள் தடை செய்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய்த்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அங்கே சத்துருவானவன் பல பிரச்சனைகளை கொண்டுவருவான். நாங்கள் நன்மையான காரியங்களை செய்யும் போது எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்காலத்திலே அங்கே பார்க்கிறோம் எதிரியான மனுஷர்கள் அங்கே எழும்புவதை பார்க்கலாம். ஆகவேதான் அங்கே எதிரியா எழும்பிய அந்த பர்வதம் போல் இருக்கிறதை பார்த்து தேவன் அங்கே அவற்றையெல்லாம் எதிர்த்து நிற்கிற தைரியத்தை அங்கே கொடுத்தார். அவருடைய ஆவியை ஏறினார். தடைகள் அங்கே அகன்று போவதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஆகாய் 1:14-15 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் கர்த்தர் அங்கே செருபியாவேலுக்கு சொல்லுகிற அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் அங்கே அங்கே தேவன் எழுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அது மட்டுமல்ல செருபாவேலுடைய ஆவியையும் யோசுவா என்னும் ஆசாருடைய ஆவியையும் தேவன் அங்கே எழுப்புகிறார். அங்கே அவன் மறுபடியுமாக அங்கே காரியங்களை செய்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே தேவன் யாருடைய ஆவியை எழுப்ப ஜனத்தில் மீதியான எல்லாரும் அங்கே ஆவினால் எழுப்புகிறார். யூதாவின் தலைவனுடைய ஆவியும் யோசுவா என்னும் பிரதான ஆசாரியுடைய ஆவியை மட்டுமல்ல ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் அங்கே தேவன் எழுப்புகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய் தேவன் அற்புதம் செய்கிறார். நாங்கள் வாசித்து பார்ப்போம். ஆகாய் புத்தகத்திலே 14:15 வசனங்களை வாசிப்போமானால் கர்த்தர் செல்தியேலின் குமாரனாகிய செருபால் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவி, பாருங்கள் சாதாரண அல்ல, யூதா கோத்திர தலைவனுடைய ஆவியையும் சோத்தாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும், யோத்சாக்கின் குமாரனாகிய பிரதான யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய ஆலயத்திலே வேலை செய்தார்கள். இவ்விதமாய்த்தான் தேவன் அங்கே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். அங்கே பார்க்கிறோம் அவருடைய ஆவியை தம்முடைய ஆவினால் நிறைத்து அங்கே எழுப்புறதை பார்க்கிறோம். கர்த்தர் நினைத்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே தடைபடவாது. கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறோமா என்று நாங்கள் எங்களை நிதானித்து பார்க்க வேண்டும். எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சகல விதமான கட்டுக்களையும் தேவன் உடைத்தறிய போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை எங்களை வழி நடத்த போதுமானதாய் இருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தேவன் அங்கே ஒவ்வொரு ஜனங்களையும் வழி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அங்கே சகரியாவிலே நாங்கள் மீண்டும் 4:7 வசனத்தை பார்க்கும் போது பெரிய பர்வதமே நீ மாத்திரம், அங்கே அவர் கூறுகிற பெரிய பர்வதமே நீயே மாத்திரம். எங்களுடைய சிந்தனைகளிலே சிலவர்களே பிசாசானவன் என்ன செய்கிறான், பயத்தை கொண்டு வருவான். சிந்தனைகளை தான் அவன் பிடிப்பான். சிந்தனைகளிலே அவன் பிடித்தான் என்றால் எங்களுடைய இதயத்தின் விசுவாசத்தை அவன் அசைத்து விடுவான். ஆகவே எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைத்து வாழுவது மூக்கு அமேனென்றால் அவருடைய முன்னான வார்த்தை சொல்லுகிறது ஆறாம் வசனம். அவர் பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவி எங்களுக்கு அபிஷேகிக்கப்படும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்தாவியானவரால் எங்கள் நாங்கள் நிறையும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்தாவியானவர் எங்களுடைய இருதயத்தை நிரப்பும் பொழுது, அங்கே அந்த ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவ்விதமான ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ளே அது விருத்தியாகும்படி பரிசுத்தாவியானவர் அன்று கோரேசனுடைய இருதயத்தை ஏவி அந்த சரித்திரத்திலே ஒரு யூத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து அந்த இழந்து போன மகிமையை, இழந்து போன வல்லமையை, இழந்து போன அந்த அவருடைய தேசத்து அந்த அந்த மகிமையை அவர் அங்கே கட்டும்படியாக கோரேசு ராஜாவுடைய இருதயத்தை ஏவினார். அவ்விதமாகத்தான் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே யாரிடத்திலிருந்து மனிதர்கள் எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் அங்கே பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று சொல்லி அதை உடைக்க வல்லவராயிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் அங்கே கிரிய செய்வார். அது மட்டுமல்ல, இரண்டு போர் வீரர்களுடைய ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அங்கே ஒரு போர் வீரன், ரெண்டு பேர் யுத்தத்துக்கு போயிருந்த போது ஒரு போர்வனுடைய இருதயத்திலே அங்கே குண்டுபட்டு அவன் உடனே மரித்து போனான். அது மற்றும் ஒரு போர் வீரனுக்கு தலையிலே குண்டுபட்டு அவன் அங்கே செயலிழந்து கோமா நிலையிலே காணப்பட்டான். அங்கே பாருங்கள், இரண்டு பேருடைய நிலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே எங்களுடைய சிந்தனையை சிறைப்பிடிப்பதுதான் அவனுடைய வேலை. இருவரும் அங்கே பார்த்தால் அங்கே பார்க்கிறோம் இவருக்கு இருதயம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அங்கே சிந்திக்க முடியாதபடி, நினைக்க முடியாதபடி அவர் கோமா நிலையிலே காணப்படுகிறார். இவ்விதமாய்த்தான் இன்றைக்கு மரித்த நிலையிலே எங்களுடைய சிந்தனைகளை பிடிக்கும்படியாய், சிறைப்படுத்தும்படியாய் பிசாசானவன் மகா தந்திரமாய் இந்த நாட்களிலே இருளின் காரியங்களை வாலிபர்கள் பிள்ளைகள் வயதிபர்கள் மத்தியிலும் இன்றைக்கு அவன் விதைக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே சிந்தனைகளை சிறைப்பிடிக்க கூடாதபடி அவருடைய வல்லமையினாலும் அவருடைய ஆவியினாலும் நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். உலகம் மாமிசம் பிசாசை நாங்கள் எதிர்க்க வேண்டும். அப்பொழுது சகல போராட்டங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் முறியடித்து எங்களை பலப்படுத்துவார். ஊழியங்களை குறித்த திட்டமாயிருந்தால் என்ன, ஊழியக்காரர்கள் தாங்கள் ஊழியம் செய்வதற்கு சில வேளைகளில் இந்த நாட்களிலே திட்டங்களை தீட்டினாலும் அதை செயற்படுத்த முடியாதபடி பிசாசானவன் சிந்தனையிலே பயத்தை போட்டு விடுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் கூறுகிறார், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இன்னைக்கு அவர் அந்த மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும்படி விரும்புகிறார். தேவன் நினைத்த காரியங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அன்பானவர்களே. அவ்விதமாத்தான் அன்றைக்கு இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே அந்த பெரிய அற்புதமான காரியம், அவர்கள் இழந்து போன மகிமையை மீண்டும் கொண்டு வரும்படியாக அங்கே எதிர்த்து வந்த மனிதர்களுடைய எல்லா காரியங்களையும், அவருடைய எல்லா தடைகளையும், அவருடைய எல்லா திட்டங்களையும் தேவன் தம்முடைய ஆவியினாலே முறியடித்து அந்த மகிமையான ஆலயம் அங்கே நிறுவும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க தேவன் தம்முடைய ஆவினாலே எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். ஆகவே பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பாய் சமபூமியாவாய் என்று ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஆகவே கிருபை கிருபை, உங்கள் வாழ்க்கையிலே கிருபையை கெற்றுக் கொள்ளும்படி நாங்கள் எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய வாழ்க்கையும் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது சகல கட்டுக்களையும் உடைத்து சகல தடைகளையும் தாண்டி செல்ல தேவன் தம்முடைய கிருபையினால் எங்களை பலப்படுத்துவாராக. எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து கர்த்தருக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் கர்த்தருடைய காரியத்தை செய்யும்படியாய் கர்த்தருடைய வழிகளிலே நடக்கும்படியாக தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதாய் காணப்படும்படி எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. அப்போது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அங்கே வார்த்தையிலே நாங்கள் பார்க்கப்பட்டபடி, அங்கே கர்த்தருடைய வார்த்தையிலே சகரியாவிலே கூறப்பட்டபடி, செருபா வேலே நீ பயப்படாதே, அதெல்லாம் சமபூமியாகும். செருபா வேலுக்கு முன்பாக எழும்பப்பட்ட எல்லா காரியங்களும் சமபூமியாகும் என்று அங்கே கர்த்தர் கூறுகிறார். இவ்விதமாய் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையினாலே நிறைந்து வாழும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. நாங்கள் சில வேளை மனுஷ பலத்தை நம்பலாம், மனுஷருடைய பலத்தை நம்பலாம். ஆனால் கர்த்தர் அங்கே கூறுகிறார், மனுஷருடைய பலத்தினால் அல்ல, அல்லது எங்களுக்கு இருக்கிற அரசியல் பராக்கிரமத்தை நினைக்கலாம், மனுஷருடைய உதவிகளை நினைக்கலாம். நாங்கள் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர்கள் மனிதர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமை பூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வரான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்போமாக. இவ்விதமாய் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் கிருபையை தந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய பலத்தினாலும் தம்முடைய ஆவினாலும் நிறைத்து வழி நடத்துவாராக. ஒப்பு கொடுத்து ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவினாலே நிறைக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பூமியை காலுள் மூடுகிற வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற செய்திகள் பயங்கரமாயிருந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீ தெளிவு செய்யப்பட்ட உம்முடைய மக்கள் மேல் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று கூறுங்க. ஆண்டவரே, அவர்கள் என்னென்ன காரியத்துக்காக எதிர்பார்த்து ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தேவன், ஒவ்வொருடைய ஆவியையும் நீர் எழுப்பப்படும்படியால் ஜெபிக்கிறேன். உற்சாகத்தின் ஆவியினால், உம்முடைய பரிசுத்தாவின் வழி நடத்தினாலே அவர்கள் நிரம்பி ஆண்டவரே தேவ சித்தம் செய்கிற மக்களாக காணப்பட, உம்முடைய ஆவியின் பலத்தினாலே அவர்களை இடை கட்டி உற்சாகப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். உடைய இருதயத்தை உம்முடைய வார்த்தையினால் நிரப்புங்க சுவாமி. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் நீ சமபூவியாவா. இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகள், ஆண்டவரே சுவர்கள், தடை கல்கள் அகற்றப்படும்படியால் உம்முடைய வல்லமையினாலே நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் நீ சமபூமியாவாய். உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீ எதிர்த்து நிற்க முடியாது. சாத்தான் எந்த தடையை போட்டாலும் அவை எல்லாம் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய ஆவினாலும் தகர்த்து எறியப்படுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உடைக்கப்படுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தடைகளை தாண்டி அவர்கள் சேனைக்குள்ளே பாய்ந்து ஆண்டவரை ஜெயிக்கும்படியான நீர் அதிகாரத்தை கொடுக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஊழியக்காரரையும் துதிக்கிறோம். இந்த வார்த்தையின் வெளிச்சம் ஆண்டவரே உலகமெங்கும் சென்று இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, நித்திய வெளிச்சத்துக்கூடாக, இந்த வசனத்துக்கூடாக போகிறமுடைய ஜீவ வண்ணா அவர்களை சந்திக்கும்படியாய், மன மாற்றங்களை உண்டு பண்ணும்படியாய், ஆண்டவரே மோட்சத்திலே அநேகர் சேர்த்து கொள்ளப்படும்படியாய், பரலோக ராஜ்யத்திலே பங்குடையவர்களாய் மாறும்படியாக ஆசீர்வதிங்க. கர்த்தாவேருடைய ஊழியர்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்தில் ஒப்புவித்து துதிக்கிறேன். ஆசீர்வாதம் பெருகட்டும் ஐயா. என்னென்ன காரியங்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அந்த காரியம் எல்லாம் உடைய சமூகத்திலிருந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாவதாக. உடைய நாமத்திலே ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆசீர்வதிக்கிறோம். கேட்கிற ஜனங்கள் இன்னும் பெருகுவார்களாக. இந்த சேனலுக்கூடாக ஆண்டவரே உடைய சத்தம் புறப்பட்டு, ஆண்டவரே வனாந்தரத்தில் ஒலிக்கிற சத்தம், காதேசு வனாந்தரத்திலே மகிமையாய் ஒலிக்கிற சத்தமாக மாற்றி ஆண்டவரே நீ கிருபை செய்யும்படியாய், ஜெயத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க சுவாமி, தொடர்ந்தும் வழி நடத்துங்க. சகல துதி கனம் மகிமை யாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து எங்களுக்காய் மரித்து மீண்டும் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்.
1: நன்றி சிஸ்டா, இருந்தது சகரியால் இருந்து அருமையான ஒரு வேத பாடத்தை கற்று தந்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. உங்களுடைய செய்தியிலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: God bless you, brother. Thank you. God bless you.
1: தொடர்ந்து நாங்கள் வேத பாடத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். எல்லோரும் உங்களுடைய பேனையும் நோட் பேப்பரையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். இது ஒரு தொடர் வேத பாடம். கடந்த நாட்களிலே 160-170 பேர் கேட்டிருந்தார்கள். அநேகர் இந்த வேத பாடம் தங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்தேன் என்று அநேகர் சாட்சி கொடுத்தார்கள். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். இப்பொழுது பாஸ்டர் சீமன் ஸ்டான்லி அழைக்க போறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் சீமன் ஸ்டான்லி.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாள் வேத பாட தியானத்துக்கு வந்திருக்கீர்கள். அநேகர் கேட்க அவளோடு இருக்கிற, அது மட்டுமல்ல 170 பேருக்கிட்ட கடந்த நாட்களில் உங்களுடைய செய்தியை கேட்டிருந்தாரோ அதுக்காக நான் சொல்றேன். இப்பொழுது பாச உங்களை ஒரு மாதிரி தியானம் தருவேன், உங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு பணி நடந்துங்க. ஆமாம்.
2: கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் சங்கமம் வானொலி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நித்திய வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் ஊடாக அநேகருக்கு இந்த வார்த்தையை, சத்திய வார்த்தையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய ஜனத்திற்கு தேவையான வார்த்தையை சரியான நேரத்தில் கடத்துகிற ஒரு உன்னதமான ஊழியத்தை சங்கமம் செய்து கொண்டிருக்கிறதுக்காக சங்கமத்துக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு கணத்துக்குரியவர்களுக்கும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியமானது இன்னும் அநேகருக்குள் கடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. இதில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து இந்த வேத பாடத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு உற்சாகப்படுத்துகிற உங்கள் மேல் தேவனுடைய கிருபை இருப்பதாக. அந்த பொறுப்பை உணர்ந்து உங்கள் மத்தியிலே நிற்க கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறார். இது தொடர் ஒரு வேத பாடமாய் இருக்கிறபடியினால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் காரியங்கள் யூடியூப் தளத்தில் இருக்கிறபடியினால் நீங்கள் இதற்கு முன்பாக பேசின காரியத்தை கவனிக்க வேண்டுமானால் நீங்கள் அதிலே சென்று நீங்கள் பார்க்கலாம். ஒரு தொடர் பாடமாக நாம் இதை படித்து கொண்டு வருகிறோம். வேத பாடத்தை என்ன படித்து கொண்டு வருகிறோம் என்றால், தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் வல்லமைகளை அழிக்க, சத்துருவின் தாக்குதல்களை முறியடிக்க தேவன் வேதாகமத்தின் அடிப்படையில் எப்படி முயற்சி எடுத்து ஜெயித்தார், சத்துருவின் தாக்குதலை எப்படி முறியடித்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சத்துருவின் தாக்குதல்கள் வித்தியாசமான நிலையில் இருந்தது. அப்படி வித்தியாசமான நிலையில் எழும்பும் பொழுது ஆண்டவர் எப்படி அதை முறியடித்தார், தமக்கு பிரியமான தேவன் மிகவும் நம்புகிற நபர்களை வைத்து ஆண்டவர் அதை சாதித்து காட்டினார். அப்படி சாதிக்கிறவர்களை உலகம் முழுவதும் தமிழ் பேசுகிற ஜனங்கள், ஆவிக்குரிய ஜனங்களை எழுப்பிவிட வேண்டும் என்பதே பிரதான நோக்கம். பிரதான நோக்கம் நாம் ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும். இது சத்ருவினுடைய வெறியாட்டம் நிறைந்த ஒரு கடைசி காலத்தில் வாழுகிறோம். அவன் தன்னுடைய முழு பலத்தையும் அவன் காட்டி குறிப்பாக பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டு வருகிறான். பயங்கரமான போராட்டத்தின் மத்தியில இன்னைக்கு ஊழியர்கள், தரிசனம் பெற்றவர்கள், அழைப்புல வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாரையும் அவன் என்ன செய்திருக்கிறான், முன்னேறி போக விடாதபடி தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட காரியத்துல இந்த சபை அறிந்து, தேவ ஜனங்கள் அறிந்து, அதற்காக நாம் செயல்பட்டு ஜெபிக்கும் பொழுது, நாம் எழும்பும் பொழுது அந்த வல்லமையின் தாக்குதலை முறியடிக்கிற ஒரு விசேஷமான வல்லமையையும் ஒரு அபிஷேகத்தையும் ஒரு கிருபையையும் ஒரு தைரியத்தையும் தேவ ஜனங்களுக்கு தருவார். 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறதல்லவா, அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், போதக ஊழியம், மெய்ப்பர் ஊழியம் என்று சொல்லுகிற 5 விதமான ஊழியங்கள் உலகமெங்கும் பரவி இருக்கிறதல்லவா. அந்த ஊழியத்தை செய்கிற, முன்னெடுத்து நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஜெபம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு அவர்கள் தலைவர்களுக்கு, அந்த தலைமைத்துவத்துக்கு அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஜெபம் தேவைப்படுகிறது. ஆவிக்குரிய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். அதாவது ஜெபிப்பது மாத்திரமல்லாதபடி ஜெபித்து செயல்பட்டு நிறைவேற்றுகிற நபர்கள் தேவை. நோவாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது நோவா செய்தான், செய்து முடித்தான் என்றிருக்கும். கர்த்தர் சொல்லியிருப்பார், நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லப்படும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கட்டளையிட்டவைகளை செய்தான், அவன் செய்து முடித்தான் என்று இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் செய்கிறவர்களாக மாத்திரமல்ல, செய்து முடிக்கிறவர்களாக நிற்பதற்குத்தான் இந்த வேத பாடமானது. கர்த்தர் சில நேரத்தை நமக்கு கொடுக்கிறார், அநேக கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ச்சியாக நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம், தொடர்ச்சியாக நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அப்படி வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கப்படும் பொழுது மோசேவின் நாட்களில், மோசேவனுடைய நாட்களில் பார்வோனின் ஆவியின் தாக்குதல்கள் தீவிரம் அடைந்து தேவ ஜனங்களை கதற வைத்துக் கொண்டிருந்த ஒரு காலம். அப்பொழுது கர்த்தர் மோசே என்கிற இரட்சகனை எழுப்பி அந்த மோசே மூலமாக தேவன் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றினார். ஆண்டவருக்கு தேவை ஒரு மோசே, ஆண்டவருக்கு தேவை ஒரு ஆரோன், ஆண்டவருக்கு தேவை அன்றைக்கு தேவைப்பட்டது ஒரு மிரியாம், அன்றைக்கு தேவைப்பட்டது மோசேவினுடைய பெற்றோர்கள், அன்றைக்கு தேவைப்பட்டவர்கள் மருத்துவச்சிகள். இப்படிப்பட்ட நபர்களை வைத்து ஆண்டவர் அந்த பார்வோனின் ஆவியின் வல்லமைகளை முறியடித்து எழும்ப முடியாதபடி செய்தார். இரண்டாவது பார்க்கப்படும் பொழுது யெசபேலின் ஆவியின் வல்லமையின் தாக்குதல்கள் தீவிரமடைந்ததை நாம் பார்க்கிறோம். அங்கே தேவ மனிதன் வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டிருந்த கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று அடையாளப்படுத்தி முன்னணியில் நின்ற எலியாவையே சோர்ந்து போகபடி, போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கிறவர்கள் நல்லவள் அல்ல என்று சொல்லி எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த யேசபேலின் ஆவியின் தாக்குதல்கள் தீவிரமடைந்தது. வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற, அதாவது கருத்தாய் ஜெபிக்கிற, வானத்தையே அடைக்கிற, வானத்தை திறக்கிற தேவன் அதிகாரத்தை கொடுத்திருந்த ஊழியனையே முடங்க பண்ணினது யேசபேலின் ஆவி. அந்த ஆவியை அழிக்க, அந்த ஆவியை ஒன்றுமில்லாமல் செய்ய கர்த்தர் எழுப்பின பல தேவ மனிதர்கள் உண்டு. யெகூவை கர்த்தர் எழுப்பினார், எலிசாவை கர்த்தர் எழுப்பினார், தேவ மனிதர்களை வைத்து அந்த யேசபேலின் ஆவியை நொறுக்கி போட்டார். அப்ப ஆண்டவருக்கு அந்தந்த சீசன்ல, அந்தந்த காலகட்டத்துல தேவனுக்கு பிரியமான வைராக்கியம் உள்ள நபர்கள் தேவைப்படுகிறார்கள். மூன்றாவது நாம பார்த்தோம் ஆமானின் ஆவி. இந்த ஆமானின் ஆவி எவ்வளவு தீவிரமாய் எழும்பி வந்தது! அன்றைக்கு நாட்களிலே எஸ்தர் சோர்ந்து போனாள். எஸ்தர் அரண்மனையின் வாசனைக்குள் போனது பொழுது, தலையில் கிரீடம் வைக்கப்பட்ட பொழுது, என்னால் எப்படி போக முடியும் என்று கேள்வி கேட்கப்படும் பொழுது, மொர்தகாய் எழும்பி, இன்றைக்கு நீ மௌனமாயிருந்தால், இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் என்கிற அந்த வார்த்தையை சொல்லி, நீ மௌனமாயிருக்க வேண்டிய காலம் அல்ல, நீ எழும்ப வேண்டிய காலம் என்று சொல்லி ஒரு வைராக்கியமான வார்த்தையை அங்கு சொல்லப்படும் பொழுது, நான் செத்தாலும் சாகிறேன் என்று அன்றைக்கு எஸ்தர் எழுந்தாள், மொர்தகாய் எழுந்தால், ஜெபிக்கிற தாதிமார்கள் எழும்பினார்கள், ஜெபிக்கிற ஜனங்கள் எழும்பினார்கள். ஆமானின் ஆவியை கர்த்தர் உடைத்து போட்டார். தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம். நான்காவதாக பாபிலோனிய ஆவி. இந்த பாபிலோனிய ஆவி என்ன செய்கிறது என்றால், நீங்க மோசேவின் நாட்களில் பார்வோனின் ஆவியும், எலியோவின் நாட்களில் யெசபேலின் ஆவியும், மொர்தகா எஸ்தரின் காலத்தில் ஆமானின் ஆவியும் என்று சொல்லலாம். ஆனால் இந்த பாபிலோனிய ஆவி மாத்திரம் அப்படி சொல்ல முடியாது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பரவி கிடக்கிற ஒரு பிரம்மாண்டமான, ஆழமாய் வேரூன்றி இருக்கிற ஒரு ஆவிதான் பாபிலோனிய ஆவி. பாபிலோனிய ஆவி எல்லா அருவறுப்புகளுக்கும் தாய் என்று வேதாகமம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லா அருவறுப்புகளுக்கும் தாய், அருவறுப்புகளை நிறைவேற்றுகிற ஒரு ஆவி. அருவறுப்புகளை குறிப்பாக அருவறுப்பு என்று சொல்லப்படும் பொழுது மதுபானம், போதை, விபச்சாரம், விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்படுகிற பெருமை, ஒத்து போகுதல், அட்ஜஸ்ட் பண்ணி போகுதல், இது எல்லாமே பாபிலோனிய ஆவிக்குள்ளாக வருகிற காரியங்கள். நன்றை கவனிங்க, காரியங்கள். சோ இப்படிப்பட்ட பரவி கிடக்கிற அந்த பாபிலோனுடைய ஆவியின் வல்லமைகள் வேதாகமத்தில் பார்க்கப்படும் பொழுது, இந்த ராஜாக்கள் எழுப்பினார்கள், ராஜாக்கள். முதல் ராஜா சவுல் எழுப்பினார், அதற்கு பிற்பாடு தாவீது, அதற்கு பிற்பாடு சாலமோன், அதற்கு பிற்பாடு ராஜ்யம் பிரிக்கப்படுகிறது. 10 ராஜ்யம் ஒன்றும், 2 ராஜ்யம் ஒன்றும் பிரிக்க, தெற்கு ராஜ்யம், வடக்கு ராஜ்யம் என்று பிரிக்கப்படுகிறது. இஸ்ரவேல், யூதா என்று பிரிக்கப்படுகிறது. அவர்களை இணைப்பதற்கு கர்த்தர் என்னென்னவோ முயற்சி எடுத்தார், எல்லாமே தோல்வியில் முடிந்தது, எல்லாமே தோல்வியில் முடிந்தது. அந்த 12 கோத்திரத்தை திரும்ப இணைக்க எதுவும் செய்ய முடியல. அங்கே ஒரு கடைசி நாட்கள் அந்த ராஜாக்கள் விக்கிரக ஆராதனைக்கு விலை போனபடியினாலும் தேவனுடைய சித்தத்திற்கு விட்டு கொடுக்காமல் அவர்கள் சுய சித்தத்துக்கு போனபடியினாலும் ஆண்டவர் அந்த நாட்களிலே பாபிலோனிய அந்த ஆட்சி அதிகாரம் இருந்த பொழுது அந்த நாட்களிலே நேபுகாத்து நேச்சார் என்கிற அவன் வந்து அவன் எருசலேமை முற்றுகையிட்டு ஆலயத்தை அவன் என்ன செய்தானாம், ஆலயத்தை அவன் சுட்டெரித்து அலங்கத்தை இடித்து போட்டு ஆலயத்தில் இருக்கிற பொருட்களை கொள்ள

காலின் கீழாக கொண்டு வருவதற்கு, அந்த பெருமையை உடைப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் தானியேல். கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. இன்றைக்கு இவர்களை குறித்த ஒரு ஒரு தெளிவான பார்வையை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாபிலோனிய வல்லமைகளை முறியடிக்க, பாபிலோனுடைய கிரியைகளை அழிக்க, பாபிலோனுடைய தந்திரமான கிரியைகளை எல்லாம் வேரோடு அறுக்கிறதுக்கு தேவன் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிற சில வாலிபர்கள், தேவன் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிற சில தலைவர்கள், தேவன் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிற ஒரு குழுக்களை ஆண்டவர் இன்றைக்கு எழுப்ப விரும்பி உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ள கூட்டமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆமென் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிற கூட்டமே, உங்களோடு இந்த காலை வேளையில கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். நானே கர்த்தர், நான் மாறாதவர் என்கிற நாமத்தை கொண்டு கர்த்தர் எழும்பி வந்து கர்த்தர் பேசுகிறார். வைராக்கியமுள்ள சேனை எழும்ப வேண்டும், ஒரு வைராக்கியமுள்ள ஒரு குழு எழும்ப வேண்டும், ஒரு வைராக்கியமுள்ள ஒரு தலைவன் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இன்றைக்கு ஒரு அறைகூவல் விடுகிறார். ஒரு இந்த தலைமுறைக்கு ஒரு அறைகூவல் விடுகிறார். இன்றைக்கு நல்ல ஒரு ரோல் மாடல் இல்லை, இன்றைக்கு சொல்ல போனால் நல்ல கண் முன்னால பார்க்க ஆவிக்குரிய தலைவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு தலைவர்களுக்கு பஞ்சம் இல்லை, தகப்பன்மார்களுக்கு பஞ்சம் இருக்கிறது. தகப்பன்மார்கள், ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இன்றைக்கு இல்லை, தலைவர்கள் இருக்கிறார்கள். தகப்பன் இருதயம் தட்டி கொடுத்து முன்னேறி ஓடு, தட்டி கொடுத்து நீ தேவ சித்தத்தை நிறைவேற்று, தட்டி கொடுத்து உன் மேல் இருக்கிற அபிஷேகம் பெரியது, என்னை விட கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார், நீ முன்னேறி போ என்று சொல்லுகிற இன்றைக்கு தகப்பன்மார்கள் இன்றைக்கு இல்லை. அதனால் என்ன, எழும்புகிறவர்கள் அடக்கப்படுகிறார்கள், எழும்புகிறவர்கள் நொறுக்கப்படுகிறார்கள், எழும்புகிறவர்கள் இதெல்லாம் காலம் இல்லை என்று அடக்கப்படுகிறார்கள். அதை தாண்டி ஒரு கூட்டத்தை எழுப்புவதற்கு இந்த சங்கமம் மூலமாக ஆண்டவர் இந்த காலையிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து திருப்பங்கள் தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு நேராக திருப்புவோம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:28 இப்படியாக சொல்லுகிறது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. என்ன சொல்ல வருகிறார்? யாரு வேணாலும் தேசத்தை ஆளலாம், யாரு வேணாலும் தேசத்தை ஆளலாம். தரியுவின் ராஜ்யபார காலமாய் இருக்கலாம், கோரேசுடைய காலமாய் இருக்கலாம், பாபிலோனுடைய அரசாட்சியின் காலமாய் இருக்கலாம், எல்லா விதமான காலத்திலும் தானியேல் என்கிற ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது போல, நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறதாக இருந்தால், நம்முடைய காரியம் ஜெயமாய் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்படி என்றால் கர்த்தர் இந்த சங்கமத்தின் மூலமா என்ன சொல்லுகிறார் என்றால், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எழும்புங்கள், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எழும்புங்கள். பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை ஒடுக்குவதற்கு, பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் வல்லமைகளை தாறுமாறாக்குவதற்கு, பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் ஆவியினுடைய கிரியைகளை வேரோடு அழிப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை அர்ப்பணித்து நிற்கிற சில ஆண்டவர் நபர்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியின் வல்லமை இந்த நாளிலே ஜெபிக்க ஜெபிக்க, அந்த வார்த்தையை கேட்க கேட்க, தானியேல்கள் எழும்புவார்களாக, சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கள் எழும்புவார்களாக. இன்னும் சொல்ல போனால் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த அநேக தீர்க்கதரிசிகள் எழும்புவார்களாக, அநேக தலைவர்கள் எழும்புவார்களாக. அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒரு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டத்தை, ஒரு தலைமுறை கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு சிந்தையோடு கூட உங்கள் மத்தியிலே கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனித்து கேட்கும்படி அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த தானியேலை குறித்த ஒரு சில காரியங்கள் என்னவென்று கேட்டால், இந்த நாளிலே தேவனுடைய திட்டத்தில் தானியேல்கள் தேவை. குறித்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய திட்டத்தில் தானியேல்கள் தேவை. அந்த தானியேல்கள் என்று போடுகிற இடத்துல உங்களுடைய பெயரை பிராக்கெட்ல போடுங்க. தேவனுடைய திட்டத்தில் நான் தேவைப்படுகிறேன், தேவனுடைய திட்டத்தில் நான் தேவைப்படுகிறேன். இன்றைய காலகட்டத்திலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இந்த பூமியிலே மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். அப்படி கண்ணோக்கி பார்க்கப்படும் பொழுது இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை தானியேல்கள்.
தானியேலை போல, தானியேல போல, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, அப்ப தேவனுடைய திட்டத்தில் நான், தேவனுடைய திட்டத்தில் தானியேல் எப்படி இருந்தார் என்பதை பார்த்து என்னையும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் மாற்றி

விடும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுப்போமானால் நிச்சயமாக இந்த சங்கமம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் இந்த சத்தத்தை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தானியல்கள் எழும்புவார்கள் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். இந்த சத்தம் அநேகரை அசைக்கும் என்று நான் உறுதியாய் நம்புகிறபடியினால் தைரியமாய் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவருக்கு வேதாந்தத்தில் நல்ல கவனிங்க, தேவனுடைய திட்டத்தில் தானியல் என்று சொன்னேன் அல்லவா, தேவனுடைய திட்டத்தை நான் என்று நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு தேவை ஒரு நபர் போதும், ஒரு நபர் போதும். நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கலாம், எந்த கிராமத்தில் இருக்கலாம், எந்த பட்டணத்தில் இருக்கலாம், எந்த மலை கிராமத்தில் இருக்கலாம், எந்த இடத்தில் இருக்கலாம், ஆண்டவருக்கு தேவை சிங்கிள் சிங்கிள் பர்சன், ஒரு நபர், ஒரு நபர் போதும். அப்படி வேதாகமத்தில் பார்க்கப்படும் பொழுது ஒரு மோசேவை வைத்து கர்த்தர் காரியம் செய்தார், ஒரு யோசுவாவை வைத்து தேவன் கிரியை செய்தார், ஒரு ஆபிரகாமை வைத்து கர்த்தர் கிரியை செய்தார், ஒரு எஸ்தரை வைத்து கர்த்தர் கிரியை செய்தார், ஒரு தாவீதை வைத்து கர்த்தர் கிரியை செய்தார், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு பவுலை, ஒரு சிங்கிள் மேன் எபேசு பட்டணத்தில் ஒரே ஒரு நபர் கலங்கடிக்க பண்ணினார், ஒரு கொள்ளை நோய் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்கள் எழுப்பினார்கள் அல்லவா, அப்படி தானியல் எழுப்பினார் அல்லவா, அதே போல நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் அல்லவா. சிங்கிள் பர்சன் ஆண்டவருக்கு தேவை. நாம் எழுப்பித்தானாக வேண்டும். இந்த காலத்தில் பலவீனத்தையோ சோர்வையோ சூழ்நிலையோ காரணம் சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்று காரியங்களை ஒரு பாயிண்ட், மூணு பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. அதாவது சிறையிருப்பின் நாட்கள், முதலாவது சிறையிருப்பின் நாட்கள், இரண்டாவது சினம் கொண்டவர்களின் நாட்கள், சினம் கொண்டவர்கள், மூன்றாவது சிங்கக்கெபியின் நாட்கள். மூணு பாயிண்ட் தானியேலுடைய வாழ்க்கையில மூணு காரியங்கள் பாருங்க. சிறையிருப்பின் நாட்கள், தானியேல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து அந்த மூன்று வசனங்களை படித்து பாருங்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்தபடியினால், நமக்கு நன்றாக அந்த வசனங்கள் அறிந்திருக்கிறபடியினால் நான் அதை என்ன செய்கிறேன், மேலோட்டமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் முக்கியமான காரியங்கள் நம்ம படிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த மூணு சிறையிருப்பின் நாட்களில் என்ன நடக்கிறது என்றால், 70 வருடம் சிறையிருப்பின் நாட்கள், 70 வருடம் சிறையிருப்பு நாட்கள். நன்றாக கவனிக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். சிறையிருப்பின் நாட்கள், சினம் கொண்டவர்களின் நாட்கள், சிங்கக்கெபியின் நாட்கள், இந்த மூன்று காரியத்தை மையப்படுத்துங்க. ஜெபிக்கிற மனிதனுக்கு, நன்றாக ஜெபிக்கிற மனிதனுக்கு இந்த மூணு அனுபவமும் வரும், மூன்று அனுபவங்கள் வரும். ஒரு சிறையிருப்பு வரும், சினம் கொண்டவர்கள் எழும்புவார்கள், சிங்கக்கெபிகள் நமக்கு வரும். ஆனாலும் கர்த்தர் உங்களை என்னையும் கைவிட மாட்டார், உங்களை என்னை விட்டு விலகவே மாட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா. அதே சத்தம் இன்றைக்கு உங்களுக்கும் கடந்து வருகிறது. தரிசனத்துக்காக எழும்பு, வைராக்கியம் உள்ளவர்களாக எழும்புங்கள், உண்மையுள்ளவர்களாக எழும்புங்கள், சூழ்நிலையை பார்த்து தீர்மானம் பண்ணுகிறவர்கள் எழும்புங்கள். நீங்கள் தான் தீர்மானம் பண்ண வேண்டும். உங்களுக்கு வசனம் தெரியும், உங்களுக்கு ஜெபிக்க தெரியும், உங்களுக்கு பைபிள் தெரியும், உங்களுக்கு ஆண்டவர் யார் என்று தெரியும், ஆனால் நீங்கள் தான் எழும்ப வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். தலைவிரித்தாடுகிற பாபிலோனிய வல்லமையை அழிப்பதற்கு, தலைவிரித்தாடுகிற பாபிலோன் ஆவியின் கிரியைகளை வேரோடு அழிப்பதற்கு தேவன் தேடிக்கொண்டிருக்கிற தானியேல்களை கர்த்தர் இந்த சங்கமத்திலும் தேடி வந்திருக்கிறார். சங்கமத்தில்

0: மகேந்திரன்,
1: பாஸ்டர் லேண்ட் ஜாயின் பண்றார் பாருங்க.
0: ஓகே.
1: பாஸ்டர் நெட்ல ஒரு பிரச்சனை, அது மீண்டும் வருவார்.
0: ஓகே.
1: அமைதியாக இருங்க, வருவார்.

எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்கலாம், அல்லது நெட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், அவர் மீண்டும் வருவார். தயவுசெய்து பொறுமையோடு காத்திருங்கள்.

0: Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தடங்களுக்கு வருந்துகிறோம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாபிலோனிய ஆவியினுடைய சில தாக்குதல்கள் தேவனுடைய சத்தத்தை கொண்டு வர முடியாதபடி, தேவ திட்டத்தை தேவ ஜனங்களுக்குள் நெருக்க கொண்டு வர முடியாதபடி நெருக்குகிற சில காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தானியேலுடைய அந்த நாட்கள், தானியேல் எழும்பின அந்த காலத்திலே, அவர்கள் வாலிபர்களாக இருந்த காலத்திலே, இந்த பாபிலோனிய சிறையிருப்பின் தாக்குதல்கள் தீவிரமடைந்து பாபிலோனிய ஆவிகள் என்ன செய்கிறது என்று பார்த்தால், தானியேல் 1:1-4 நாம் வாசித்தோம் அல்லவா? அங்க வாசிக்கப்படும் பொழுது தெளிவாக சொல்லுகிற, அந்த பாபிலோனிய ஆவி என்ன செய்கிறது என்றால், தேவனுடைய ஜனங்களை திருடுகிற ஆவி. முதலாவது நல்லா கவனிங்க, இந்த சிறையிருப்பின் நாட்கள் என்று பார்த்தோம் அல்லவா, அந்த சிறையிருப்பின் நாட்கள் என்ன செய்கிறது என்றால், இந்த பாபிலோனிய ஆவி தேவனுடைய பிள்ளைகளை திருடும், தேவனுடைய பிள்ளைகளை தரிசனத்திலிருந்து விலக வைக்கும். நன்றாய் கவனிங்க, நம்முடைய பிள்ளைகள் எப்பேற்பட்ட பிள்ளைகள் என்று வசனம் சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3 தானியேல் 1:3 சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்கள். நல்ல கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு மாசும் இல்லாமல் தேவனுடைய திட்டத்தில் வாழுகிற பிள்ளைகளை பிசாசு குறிவைப்பான். இந்த பாபிலோனிய ஆவி எந்த அனைவரும் சொல்லுவோம், நல்லா இருந்தாங்க பாஸ்டர் எங்க பிள்ளை, எங்க வீட்டுக்கார் நல்லா இருந்தார், என்னுடைய மனைவி நல்லா ஜெபித்துக் கொண்டிருந்தால், என்ன நடந்தது, திடீரென்று குழப்பங்கள் வந்து விட்டது, வருத்தங்கள் வந்து விட்டது, பிரச்சனைகள் வந்து விட்டதுன்னு சொல்றத நம்ம கேள்விப்படுறோம் அல்லவா? இந்த பாபிலோனிய ஆவி என்ன பண்ணுது தெரியுங்களா? எந்த ஒரு மாசும் இல்லாதவர்களை பார்க்கப்படும் பொழுது இவன் நமக்கு தேவைப்படுகிறான், இந்த பிள்ளை நமக்கு தேவைப்படுகிறது, இந்த ஊழியன் நமக்கு தேவைப்படுகிறான் என்று பாபிலோனிய ஆவி தன்னுடைய வல்லமையை முழுமையாய் செலுத்தி அவர்களை என்ன பண்ணுது, சிறைப்படுத்தும்படி வருகிறது. இரண்டாவது அது சொல்லப்படுகிறது, வசனம் சொல்லுகிறது, அழகானவர்கள் சொல்லப்படுகிறது. அழகானவர்கள், இந்த ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னாலே அழகானவர்கள் அர்த்தம். எப்படி விரும்புறீங்களா? எந்த ஒரு மனிதனுக்குள் அவன் தேவனுடைய சாயலின் தேவ ரூபத்தின்படி அவன் உருவாக்கப்பட்டான், அவன் பாவம் செய்த பொழுதோ தேவ சாயலை இழந்தான். ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், என் பாவத்தை மன்னி வந்தார், என் பாவத்தை தேவன் மன்னித்து என்னைக்கு அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் எனக்காக கொடுத்து என்னை மீட்க வந்தார். எந்த மனிதனுக்குள் ரட்சிப்பு வருகிறதோ, எந்த மனிதனுக்குள் ஒரு மீட்பு வருகிறதோ, அந்த மனிதன் அழகுள்ள மனிதனாய் மாறி விடுகிறான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அழகு என்று சொன்னால் வெளிப்புறமாய் காட்டுகிற அழகல்ல. ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட நபர்களை, ஆமேன், அபிஷேகம் பெற்ற நபர்களை, அந்த முகப்பிரகாசம் உள்ள நபர்களை சிறைப்படுத்தும்படி பாபிலோனிய ஆவி கடந்து வருகிறது. இது இரண்டாவது குரூப்பையும் பிசாசு விட்டு வைப்பதில்லை. மூணாவது சொல்லப்படுகிறது, சகல ஞானத்தில் தேறினவர்கள். இந்த பாருங்க, சகல ஞானத்தில் தேறினவர்கள் பிசாசுக்கு இன்னைக்கு தேவைப்படுகிறான். சகல ஞானத்தில் தேறினவர்கள் கர்த்தருக்கு தேவைப்படுகிறார்கள். இன்றைக்கு ஒரு சவால் இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்னது போல நன்மை தீமை அறியத்தக்க கனி வைக்கப்பட்டு இருக்கிறது. இது நீ எந்த செலக்ட் பண்றையோ செலக்ட் பண்ணிக்க, இந்த கனியை நீ புசித்தால் சாவாய், இந்த கனியை நீ புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா? எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனால் இந்த ஜீவ இந்த கனியை நீ புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அவனுக்கு முன்னால் சாய்ஸாக வைத்தார். அதே போலதான் ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு சாய்ஸ் கொடுக்கிறாரு. பிசாசும் சாய்ஸ் கொடுக்கிறான், நீ என்னோடு வந்து பார், நான் உன்னை சிறந்தவனாய் மாற்றுகிறேன் என்று உலகம் தேறினவர்களை கூப்பிடுகிறது. அது மாத்திரம் வசனம் சொல்லுகிறது, சகல ஞானத்தில் தேறினவர்களை தேவ திட்டத்துக்குள் கொண்டு வராமல் சத்துரு தன் திட்டத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அதனாலதான் பகல் டியூட்டி பார்ப்பாங்க, நைட் டியூட்டி பார்ப்பாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையான சோர்ந்து போய் படுத்துக்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்களால வேலைக்கு சர்ச்சுக்கு போக முடியாது, பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போகலாம்னு நினைச்சாலும் போக முடியாது. என்ன பண்ணுவாங்க அவங்க? ஆன்லைன்ல பாத்துக்கலாம், அப்படியே வீட்டில் படுத்துக்கிட்டே பாத்துக்கலாம், வீட்டில் இருந்துட்டே ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணிக்கலாம், காணிக்கை தானே, ஒரு ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிடலாம், தசம பாகம் தானே, ஒரு ஆன்லைன்ல கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம போய் ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறதவே ஒரு சலிப்பாக எண்ணக்கூடிய அளவுக்கு செய்கிறது என்றால், பாபிலோனிய ஆவி உங்க வீட்டுக்குள்ள தலை விரிச்சு ஆடுதுன்னு அர்த்தம். ஆலய தேவ சமூகத்துல ஜபம் பண்ண முடியாதபடி, வேத வாசிக்க முடியாதபடி, தேவ திட்டத்தை செய்ய முடியாதபடி தடுக்குதுன்னா அந்த பாபிலோனிய பிரச்சனைக்குள் குடும்பம் சிக்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பாபிலோனிய ஆவியின் வல்லமையிட்டு வெளியே வருவதற்கு ஆண்டவர் அழைப்பை கத்தர் கொடுக்கிறார். இந்த அந்த அழைப்பை புரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது அறிவில் சிறந்தவர்களை, அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள், அரண்மனையில சேவிக்க திறமையுள்ளவர்கள் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். அப்ப அவளுக்கு தேவை வாலிபர்கள். இன்றைக்கு பிசாசுக்கு தேவை வாலிபர்கள், இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை வாலிபர்கள். நல்ல கவனிங்க, அத ஜென்சி இன்னைக்கு சொல்றோம்ல, ஜென்சி தலைமுறையை மாற்றுகிறவர்கள், ஜென்சி சரித்திரத்தை மாற்றுகிறவர்கள், ஜென்சி என்பவர்கள் அவர்கள் எழும்பினால் என்னவளால் நடக்கும், என்னவளால் நடக்கும், சமுதாயத்தை மாத்துறது, சரித்திரத்தை மாத்துறது, ஆளுமையை மாத்துகிறது, சகலத்தையும் செய்கிறது. ஜென்சி வாலிப கூட்டம், உலகம் முழுவதும் ஜென்சி என்கிற வாலிப கூட்டம் எழும்பி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு இந்த ஜென்சி கூட்டமே நீ சத்துருவின் பின்னால போய் போய் சத்துருவின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஓடிக்கொண்டு இருக்கிறாய். ஆண்டவர் கதறுகிறார், உனக்காக ரத்தம் சிந்தினேனே, உனக்காக நான் காயப்பட்டேனே, உனக்காக நான் இந்த பூமிக்கு நான் வந்தேனே, எனக்காக நீ வரமாட்டாயா, என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வரமாட்டாயா என்கிற ஒரு அறை கூவலை ஆண்டவர் சங்கமத்தின் மூலமாய் தேவ ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற, இனிமேல் கேட்க போகிற ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் சொல்லுகிறார், வாலிபர்களை கர்த்தருக்கென்று சொந்தமாக்குங்கள், வாலிபர்களை கர்த்தருக்கென்று சொந்தமாக்குங்கள், தேவ திட்டத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். பிசாசு தன் திட்டத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறான், அவன் ட்ரெயின் பண்றான், ஆட்களை வைத்து ட்ரெயின் பண்ணுகிறான். அவனுக்கு அவனிடத்துல திறமையுள்ளவர்கள் இல்லை, அவனிடத்துல தேறினவர்கள் இல்லை, அவனிடத்துல தந்திர அதாவது அழகுள்ளவர்கள் இல்லை, அவர்களிடத்துல அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்கள் பாபிலோன்ல இல்லாதபடியினாலதான் தேவ பிள்ளைகளை வைத்து தன் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளை வைத்து, பரிசுத்த பிள்ளைகளை வைத்து தன் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பாருங்க, ஐடி ஃபீல்ட்ல பாருங்க, வேர்ல்டு வைடு பாருங்க, ஐடி ஃபீல்ட்ல நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு பல ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் அத்தனை பேரும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இல்லை. பணத்தின் பின்னாலும் அநேக காரியங்கள் பின்னாலும் போய் சிறு வயதிலேயே அநேக பணங்களை பார்த்து விட்டார்கள். சின்ன வயதிலேயே லட்சங்களை சம்பாதிக்க ஆரம்பித்தபடியினால் பணத்துடைய மதிப்பு பிள்ளைகளுக்கு தெரியல. பெற்றோரை பார்த்து நீ காலம் பூரா சம்பாதித்த நான் சில வருடங்களில் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். சுகபோகமாய் செலவு பண்ணுகிறார்கள், சுகபோகமாய் வாழுகிறார்கள். இதுதான் பாபிலோனிய ஆவி. உனக்கு என்ன பணமா நான் தருகிறேன், உனக்கு என்ன இஷ்டமா பெண்ணு வேணுமா தருகிறேன், உனக்கு என்ன ஆபாசமா தருகிறேன், மதுவா குடிக்க கொடுக்கிற பெண்களா வேணுமா, ஆண்களா வேணுமா, பெண்ணுக்கு பெண்ணா ஆணுக்கு ஆணா, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா ஆண்டவரை மாத்திரம் தேடாத என்று சொல்லுகிற பாபிலோனிய ஆவியை உடைப்பதற்கு அந்த குழுவில் இருக்கிற ஒருவனைய கத்தை தொட்டார். அவன் தான் தானியேன், அவன் தான் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ. பிசாசு என்னென்ன தந்திரமான காரியங்களை செய்யறானோ அவனுடைய காரியத்திலிருந்தே, அவனுடைய எல்லைக்குள்ளேயே தேவன் ஆட்களை அனுப்பி அவனை சிதறடிக்கிற காரியத்தை செய்கிறதுல நம் ஆண்டவரை போல் வேறு ஒருவரும் இல்லை. நம் ஆண்டவரை போல் ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறா, சிறையிருப்புல பிள்ளை இருக்கிறாங்களா கவலைப்படாதீங்க, சிறையிருப்புல பிள்ளை இருக்கிறாங்களா, சிறையிருப்பு நாட்கள் உங்க வாலிப பிள்ளைய போயிட்டாங்களா, சத்துருடைய பிடிக்கல போயிட்டாங்களா சொல்லுங்க. ஆண்டவரே, தானியேலுக்கு கொடுத்த ஒரு ஞானத்தை என் பிள்ளைக்கு கொடுங்க. ஆண்டவரே, தானியேலுக்கு கொடுத்த ஒரு விசேஷமான ஞானத்தை என் பிள்ளைக்கு கொடுங்க. ஆண்டவரே கேளுங்கள், கர்த்தர் நிச்சயம் அவர்களை எழுப்புவார். சத்துருவினுடைய கோட்டைக்குள் உட்கார்ந்து, சத்துருடைய ஆளிகைக்குள் உட்கார்ந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற தானியேல்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவை படுகிறார்கள். அதைத்தான் கர்த்தர் என்று காலை நேரத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நாமத்துக்கு மேம்பட்டதாக. சிறையிருப்பின் நாட்கள், இந்த சிறையிருப்பின் நாட்களில் ஒரு காரியம் சப் பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்க. இந்த சிறையிருப்பின் நாட்களில் வசனம் சொல்லுகிறது, தானியேல் எட்டாம் வசனம் சொல்லுகிறது, ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று வேதத்தில் போட்டு நீங்க பலமுறை வாசிச்சிருக்கலாம். இந்த பாபிலோனிய அரண்மனைக்குள்ள போயாச்சு, இந்த பாபிலோனிய சாப்பாடு வேண்டாம், பாபிலோனிய ஆகாரம் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் வந்து தரிசனத்துல தானியலை பார்த்து, தானியலே நீ அரண்மனைக்குள்ள வந்துட்ட, நீ இந்த சாப்பாட்டை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரா? தானியேலுக்கு சொப்பனத்துல சொன்னாரா? தானியேல்கிட்ட வந்து பிரத்யட்சமா கத்த காதல வந்து சொன்னாரா? இல்ல. நமக்கு எப்பேற்பட்ட தானியல்கள் தேவை. அதான் இந்த சப் பாயிண்ட், எப்பேற்பட்ட எப்படிப்பட்ட தானியல்கள் தேவை. சூழ்நிலைகளை பார்த்து தீர்மானம் பண்ணுகிற தானியல்கள் தேவை. நல்லா கவனிக்கணும், எழுதிக்கிங்க. சூழ்நிலைகளை பார்க்கணும், அந்த சூழ்நிலைகளை பார்த்து டிசிஷன் மேக்கிங். அந்த வார்த்தை ரொம்ப, டிசிஷன் மேக்கிங், டிசிஷன் மேக்கர்ஸ். சூழ்நிலைகளை பார்த்து தீர்மானம் எடுக்கிற தானியல்கள் வேணும் இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு தலைவலி வந்தது, நான் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சின்னதுல இருந்தே சொன்னதுனால உங்க பிள்ளைகளும் என்ன பண்றாங்க, ஓகே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணு, பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணு, பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணு. ஏன் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாதா? நம்ம கத்தர் ஜப வசனத்தை காட்டி கொடுத்துருக்கிறாருல்ல, ஜபிக்க வேண்டிய கற்றுக்கு ஜபத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாருல்ல, நம்ம ஏன் முழங்கால் போட்டு தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜபிக்க கூடாது? சூழ்நிலைகளை பார்த்து நம்ம ஏன் தீர்மானம் பண்ணி எழும்பி தேவ சமுத்திரம் போய் நிக்க கூடாது? உடனே யூடியூப்ல போய் இந்த டாபிக்ல யாராவது பேசியிருக்காங்க போய் தேடி பார்க்கணுமா? இல்ல, இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்குதே, இன்னைக்கு அலறிக்கொண்டு உலகம் அலறிக்கொண்டிருக்கிறதே, ஐயோ வேண்டாம் ஏஐ விட்டுருங்க, ஏஐ வேண்டாம், ஏஐக்கு அதிகமான வல்லமையை பவரை கொடுத்துடாதீங்க, அது மனித குலத்தை அழித்து விடும், அடுத்த 10 வருஷத்துல மனித குலமே இருக்காதுன்னு இன்னைக்கு நடுங்கி கொண்டிருக்கிறதே, நடுங்கி கொண்டிருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் அதுதான் பேசினேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இன்றைக்கு உலகம் நடுங்கி கொண்டிருக்கிறது. வேண்டாம், நாம் அதிகமாக எல்லா டிபார்ட்மெண்ட்லும் எல்லா எல்லைகளிலும் ஏஐனுடைய தாக்கம் இன்னைக்கு மிக அதிகமாக இருக்கிறது. அது தன்னுடைய, அது வந்து மனிதன், நாம் தான் அதை உருவாக்கினோம். இப்பொழுது இன்னும் அது வருகிற நாட்களிலே இன்னும் அதுக்கு அதிகமான வல்லமையை கொடுத்தால் அது சுயமாக சிந்தித்து சுயமாக செயல்பட்டு நம்மளை மிஞ்சிவிடும், அதனுடைய கண்ட்ரோலுக்குள் போய்விடும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் சொல்றாரு, அப்படியெல்லாம் நீங்க எது பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது, முழு அதிகாரத்தையும் ஏஐக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் பேசி இருக்கிறார். அப்ப இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்கு? சூழ்நிலையை பாக்குறீங்கல்ல, எங்க தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியினுடைய மனைவி சொல்லுகிறாள், என்ன சொல்லுகிறாங்க தெரியுமா, இந்த பூமியில் வாழ பிடிக்கல, வேற்று கிரகத்தில் போய் வாழ்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னு சொல்லுங்க, வேற்று கிரகத்துக்கு போயிடலான்ட்டு இருக்கிறேன், ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறாங்க. இது பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த பூமி வாழ பிடிக்காத நிலைக்கு போகும், இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை பார்த்தால் பிடிக்காமல் போகிற அளவுக்கு அந்த பூமி மாறிவிடும். இந்த சூழ்நிலையை பார்த்து தீர்மானம், இருதயத்தில் தீர்மானம் பண்ணி தீட்டுப்படாதபடி காத்துக்கொண்டு இந்த சோதனைகளுக்குள்ளும் இந்த சிறையிருப்பின் நாட்களுக்குள்ளும் சாதிக்கிற தானியல்களைத்தான் கர்த்தர் இன்னைக்கு தேடி வருகிறார். ஆண்டவருக்கு தேவை நெருக்கத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில் சூழ்நிலையை கண்டு நீ தீர்மானம் பண்ணு, இந்த சாப்பாடு என் இருதயத்துக்கு ஒத்துக்காது, இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா என் சரீரம் பாதிக்கப்படும், இந்த விக்கிரக வழிபாட்டின் சாப்பாட்டை நான் கையில தொட மாட்டேன் என்கிற வைராக்கியம் இருக்கணும். அது என்ன தீட்டுப்படுத்தும், நான் வளர்க்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு வசனம் தெரியும், என் பிதாக்கள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எதை தொட வேண்டும் எதை தொடக்கூடாது, எது சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்று எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் என் அப்பா பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம், என் அம்மா பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம், நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், என்னை யார் கேட்பார்கள், எது வேணாலும் வாங்க, என்னுடைய இஷ்டப்படி வாழுவேன் என்று வாழுகிற வாழ்க்கை வாழாமல், வெளி தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் பார்க்கிறார் என்கிற சிந்தையோடு கூட தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிற தானியல்கள் இன்னைக்கு இல்லையே. வெளிதேசத்துல போயாச்சு, எந்த சொந்தக்காரங்களும் நம்மளை பார்க்க முடியாது, வெளிதேசத்துல இருக்கிறோம், என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாம், கடைசியில போய் ஆண்டவர்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுக்கலாம், அது வரைக்கும் தொடர்ந்து பாவம் பண்ணுவோம், சௌரியத்துக்கு வாழ்வோம். சிறையிருப்பின் நாட்கள் என்ன கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு? தானியல்ட்ட கேளுங்க, சிறையிருப்பின் நாட்கள் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? சூழ்நிலைகளை பார்த்து தீர்மானம் பண்ணி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னை கற்றுக் கொடுத்தது. இந்த பாபிலோனிய ஆவி ஜெபிக்கிற மனிதனை தொட முடியாது, நான் இப்பவும் சொல்லுகிறேன், பாபிலோனிய ஆவி ஜெபிக்கிற மனிதனை தொட முடியாது, பாபிலோனிய ஆவி ஜெபிக்கிற மனிதனுடைய இருதயத்தை தொட முடியாது. சுற்றிலும் பாபிலோனிய வல்லமைகள், சுற்றிலும் எங்க திரும்பினாலும் பாபிலோனிய ஆதிக்கங்கள், அந்த பாபிலோனிய ஆதிக்கம் நிறைந்த இடத்திலும் ஒரு மனிதன் கர்த்தருக்காக நிற்கிறான், அவன் தான் தானியேல். ஏன் உங்களால என்னால் எழும்ப முடியாது? தானியல் எழும்பினான், தீட்டுப்படுத்தாலும் தன்னை காத்துக்கொண்டான். உடனே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் வந்தார்கள், நானும் இந்த தரிசனத்தில் இணைந்து கொள்கிறேன், இணைந்து நின்றார்கள் 4 பேர், சரித்திரத்தையே மாத்தி விட்டார்கள். ஏன் நம்ம செய்ய முடியாது? ஏன் செய்ய முடியாது? பிசாசு முதல் கை வைக்கிறது ஆகாரம், ரெண்டாவது உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் கொடுப்பான், தீட்டுப்படுத்த பார்ப்பான். விட்டு கொடுத்துடாதீங்க. இது சிறையிருப்பின் நாட்கள். இந்த சிறையிருப்பின் நாட்களிலே ஞானத்தோடு கூட செயல்படுகிற தானியேல் கிழக்கத்தை தேடி வருகிறார். இந்த பாபிலோனிய ஆவியின் வல்லமைகளுக்குள்ளும் தேவன் அந்த ஆதிக்கம் நிறைந்த இடத்துக்குள்ளும் அதிகாரம் நிறைந்த இடத்துக்குள்ளும் அவனுடைய விக்கிரகத்தினுடைய ஆளுகையினுடைய காரியங்கள் உருவாக்கப்படுகிற அந்த பயிற்சி பட்டறைக்குள்ளேயே தேவன் ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனை உருவாக்கி கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்லுவார், தேவன் தம்முடைய திட்டத்துல தேவனுடைய செயல் எப்படி, அற்புத செயல் எப்படி தெரியுமா? சர்வ வல்லமையில தேவனுடைய அற்புத செயல் இருக்குமா? சத்துருவினுடைய ஆதிக்கம் இடத்துக்குள்ளேயே தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் என் ஆண்டவரை போல உலகத்தில் ஒருவரும் இல்லை. தைரியமாக நான் பிரசங்கம் பண்ணுவேன் தானியேலை குறித்து. சிறையிருப்பின் நாட்களில் சாதித்தவன் தானியேல், பாபிலோனிய ஆவிக்கு வல்லமைகளுக்கும் பயப்படாதவன், சிறையிருப்புக்கு பயப்படாதவன், அஞ்சாதவன், அதிகாரத்துக்கு அஞ்சாதவன் தானியேல். அப்படிப்பட்டவர்களை தேவன் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார், உருவாக்குங்கள். இரண்டாவது, சினம் கொண்டவர்களின் நாட்கள். தானியல் ஆறாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், தானியலோடு கூட போராடினவர்கள், அது மிகப்பெரிய ஒரு டாபிக்ங்க. ஆறாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக, ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை பாருங்கள். ஜெபிக்கிற இந்த பாபிலோனிய ஆவி என்ன பண்ணும்னா, ஒரு மனிதன் ஜெபிக்க ஆரம்பித்தால், ஒரு வாலிபன் ஜெபிக்க ஆரம்பித்தால், ஒரு குடும்பம் ஜெபிக்க ஆரம்பித்ததனால் எதிரிகள் பெருகுவார்கள். வேலை கொடுக்கப்படுகிறது, ஒரு வேளையில் அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனுக்குள் விசேஷித்த ஒரு ஆவி இருக்கிறபடியினால் அவன் உயர்த்தப்படுகிறான். உயர்த்த ப்ரமோஷன் கொடுக்கும் போது அவர்கள் எதிரிகள் நம்மை விட மேலான இடத்துக்கு இவன் போய்விடக்கூடாது என்று சொல்லி ஒரு சிலம் கொண்ட ஒரு கூட்டம் எழும்பி தானியேலுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். இந்த ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முழுமையா பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது சொல்லப்படுகிறது சிங்கக்கெபியின் நாட்கள். சிங்கக்கெபியின் நாட்கள் அது நமக்கு நல்லா தெரியும். சிங்கக்கெபியில் தானியேல் இருந்தார். இந்த சிங்கக்கெபியில் தானியேல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக, இந்த சிங்கக்கெபியில் தானியேலுடைய நாட்கள் எத்தனையோ பேருக்கு சொல்லட்டுங்களா, எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா ஆண்டவருக்கு ஒரே ஒரு தானியேல் தான் இருக்கிறார். ஒரே ஒரு தானியேல். திரும்ப சொல்றேன், எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவருக்கு ஒரே ஒரு தானியேல் தான் இருக்கிறார். ஒரே ஒரு தானியேல். அதனால இந்த என்னுடைய திட்டத்தில் இருக்கிற தானியேல், அவன் எந்த இடத்துக்கு அவன் கொண்டு போகப்பட்டாலும் அவனை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு பரலோகத்தின் தேவனுக்கு இருக்கிறது. ஒரு தனி மனிதனாக பாபிலோனிய வல்லமைக்கு எதிராக போராடுகிறான், பாபிலோனிய சக்திகளுக்கு எதிராக போராடுகிறான். அவன் ஒரு ஜெபிக்கிற மனிதன். ஜப வாழ்க்கையை குறிவைக்கிறார்கள் சினம் கொண்டவர்கள். எதிரிகள் ஜெபிக்கிற ஜப வாழ்க்கையை தொட்டு பார்ப்பார்கள், உன்னுடைய ஜப வாழ்க்கையை அசைத்து பார்ப்பார்கள் சினம் கொண்டவர்கள். சினம் கொண்டவர்கள் உன்னுடைய தனிப்பட்ட உயர்வை தொட்டு பார்ப்பார்கள். சினம் கொண்டவர்கள் உன்னை அழிக்க நினைப்பார்கள். சினம் கொண்டவர்கள் உன்னை பகைத்து, உன்னை குறித்து எல்லா இடத்திலும் பொறாமை கொண்டு பேச ஆரம்பிப்பார்கள் சினம் கொண்டவர்கள். இப்பொழுது ஆண்டவர் என்ன நடக்கிறது, அவன் சிறையிருப்பு, அவன் வந்து சிங்கக்கெபியின் உடைய அந்த கெபிக்குள் வருகிறான். ஆண்டவர் வந்து அந்த தானியேலுக்கு உதவி செய்தார். இது உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், பாபிலோனிய சிறையிருப்பின் நாட்களிலே நீ எந்த இடத்தில் இருந்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன், நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் உனக்கு நான் உதவி செய்வேன் என்று இறங்கி வந்த சிங்கங்களின் வாயை கட்டின தேவன் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக எழும்புகிற சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டுவார். ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, நீ சுயமாய் சிந்திக்கிற நபராயிரு. சூழ்நிலைகளை பார்த்து பிளான் பண்ணி ஜெபிச்சு சாதிக்கிற நபராக இருந்தால் உங்க குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு டீப்பான பிரச்சனை வந்தாலும் இறங்கி வந்து உதவி செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறார். யாருக்கு ஆயத்தமா இருக்கிறார்? எங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய மாட்டீரா, உதவி செய்ய மாட்டீரான்ட்டு எதுவுமே செய்ய உட்கார்ந்துட்டு எதுக்கு உதவி செய்யணும்னு கேட்பாருல்ல. நான் உனக்கு உதவி செய்யறதுனால என்ன பிரயோஜனம்? ஏதாவது எழும்பி நாலு காரியம் செய்வியா கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்கணும்னு மனசுல விருப்பம் இருக்கணும் இல்ல? ஆண்டவருக்காக எதையாவது இந்த பாபிலோன் வல்லமைகளை எனக்கு எதிராக தேவ ஜனத்துக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சிறையிருப்புல கொண்டு வந்து வச்சு வாட்டி கொண்டிருக்கிற சபிக்கப்பட்ட வல்லமையின் கிரியைகளை முறியடிக்கிறதுக்கு என்ன தவிர்த்த ஆண்டவருக்கு யாரும் இல்லை என்று சொல்லி எழும்புகிற வரைக்கும் தேவன் சில சிறையிருப்புகளை அனுமதிப்பாருங்க. சில சிங்கங்கள் உங்களுக்கு எனக்கும் கொக்கரிக்கத்துக் கொண்டிருக்கிறதா? சில சிங்கத்தின் வல்லமைகள் உங்களுக்கு எதிராக வந்து நின்று பேசிக் கொண்டிருக்கிறதா? தேவனுடைய சார்பில் நில்லுங்க. சிங்கத்தின் வாயை கட்டுறாருன்னா எல்லா வாயும் உங்களுக்கு குடும்பத்துக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, உன் தரிசனத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வாய்களையும் கர்த்தர் இன்று காலை நேரத்தில் கட்டுவாராக, நிச்சயம் கட்டுவார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. எங்க இருந்தாலும் கர்த்தர் வருவார். சூரை செடியில் படுத்திருந்தாலும் கர்த்தர் அங்கு வருவார். கர்த்தர் கொடுத்த ஒருவேளை போஜனத்தை சாப்பிட்டு 40 நாள் நடந்து அந்த தேவ பர்வதம் மட்டும் வந்த அந்த எலியாவுக்கு அந்த குகையில வந்து கர்த்தர் பேசினார். எலியாவை தேடி கர்த்தர் வந்தார். சிறைச்சாலையிலே சபையார் ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் இரத்த சாட்சியை மறித்திருக்கிறான். அடுத்தது நான் தான் சாக போகிறேன் என்று சிறையில் படுத்துக் கொண்டிருந்த பேதுருவை சந்திக்கும்படி கர்த்தர் சிறைக்குள் இறங்கி வந்தார். பவுலும் சீலாவும் சிறையில் இருந்த பொழுது தேவனுடைய வல்லமை அங்கு இறங்கி வந்தது, கிரியை செய்தது. பூட்டப்பட்டிருந்த அந்த வீட்டுக்குள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து சமாதானம் என்று அவர்களுக்கு சொன்னார். இப்படி எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் தேவ திட்டத்துக்காக பயன்படுத்தப்பட்டார்களோ அங்கு எல்லாம் ஆண்டவர் இறங்கி வந்தார். அதனால நீங்க எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் என்னை யாரும் பார்க்கலையே, என்னை யாரும் கண்டுக்கலையே, என்னை யாரும் விசாரிக்கலையே, எனக்கு யாரும் எந்த உதவியுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ற யாரும் செய்ய மாட்டாங்க, கர்த்தர் தான் உங்களுக்கு செய்வார். ஆனா கர்த்தருக்காக விசுவாசமா இருங்க, கத்தருக்காக ஜபத்துல உறுதியா நில்லுங்க, உங்க அழைப்புல உறுதியா நில்லுங்க. உங்க ஜபத்தை விட்டுறக்கூடாது. எனக்கு 4 பேர் உதவி செய்யலங்கிறதுக்காக ஜபிக்காம விட்டுறக்கூடாது. கத்தர் எனக்கு எதுவுமே செய்யலங்கிறதுக்காக அழைப்பையும் தரிசனத்தை விட்டு பாவத்துல விழுந்து எல்லாத்துல அக்கிரமத்துல விழுந்து போயிட்டீங்கன்னா பாபிலோனிய ஆவி உங்களை மேற்கொண்டுரும். பாபிலோனிய ஆவி ஒரு நாளும் உங்களை மேற்கொள்றதுக்கு விடாம இருக்கணும்னா கர்த்தரையே 100% சார்ந்து நில்லுங்க. உங்களுக்காக அவர் இறங்கி வருவார். சிங்க கெபிக்கல நடந்தாலும் கர்த்தர் சிங்கத்தின் வாய்களை கட்டுமடி கர்த்தர் உதவி செய்து கர்த்தர் உங்களை எழுப்புவாராக. இப்போ ஒரு 3 பாயிண்ட் சொல்றேன், ஒரு 3 பாயிண்ட். இந்த தானியேல் சிறையிருப்பின் நாட்களில் இருந்த தானியேல், சினம் கொண்டவர்களின் மத்தியில் இருந்த தானியேல், சிங்க கெபிக்குள் கிடந்த தானியேல், அவனோட வாழ்க்கையில இந்த பாபிலோனிய வல்லமையை மேற்கொள்வதற்கு தேவன் அவனுக்கு ஒரு மிக முக்கியமான 3 காரியம் அவனுக்குள் இருந்தது, அந்த தானியேலுக்குள் இருந்தது. பாபிலோனிய வல்லமையை மேற்கொள்ளணும்னா, பாபிலோனிய ஆவியை அழிக்கணும்னா, பாபிலோனிய ஆவியை எழும்புகிற எல்லா காரியத்தை உடைக்கணும்னா, இன்னொரு பிரதானமான 3 காரியம் இருக்கிறது. அந்த 3 காரியத்தையும் நோட் பண்ணிக்கங்க. முதலாவது அறிவுள்ள தானியேல், அறிவுள்ள தானியேல். ரெண்டாவது அர்ப்பணிப்புள்ள தானியேல். மூணாவது ஆவியுள்ள தானியேல். ஆவியுள்ள, அறிவுள்ள தானியேல், அர்ப்பணிப்புள்ள தானியேல், மூணாவது ஆவியுள்ள தானியேல். மூணு இருக்கா? அறிவு, அர்ப்பணிப்பு, ஆவி. திரும்ப சொல்றேன், அறிவு, அர்ப்பணிப்பு, ஆவி. இந்த மூணும் ரொம்ப முக்கியம். பாபிலோனிய ஆவியை ஜெயிக்கணும்னா கர்த்தர் தானியேல நடத்தின பாதை, தானியேல கொண்டு வந்த பாதை, பிசாசு எந்த பாதையில கொண்டு போறானோ அதே பாதையில கர்த்தர் கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. அங்க பிசாசு தோத்துக்கிட்டே இருக்கிறான், கர்த்தர் ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறாரு. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அறிவுள்ள தானியேல் வேணும். இன்னைக்கு சங்கமத்துல கத்த சொல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் பேசுகிற ஜனங்களுக்கு கத்த சொல்ல, அறிவுள்ள தானியல்கள் வேணும். உங்க குடும்பத்துல அறிவுள்ள தானியல்களை எழுப்புங்க. ஒவ்வொரு சபையிலும் அறிவுள்ள தானியல்கள் எழும்பட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அறிவுள்ள தானியல்கள் எழும்பட்டும். இரண்டாவது சொல்லப்பட்டது அர்ப்பணிப்புள்ள தானியல் எழும்பட்டும். அர்ப்பணிப்புள்ளவர்கள், டெடிக்கேட்டடா நிற்கிறவர்கள், சாதிக்க துடிக்கிறவர்களை எழுப்புங்க. நம்ம தான் எழுப்பணும். பிள்ளை தலையில கை வைங்க, ஜபம் பண்ணுங்க, ஆண்டவரே இவன் ஒரு அறிவுள்ள தானியலா எழும்பட்டும், இவன் அர்ப்பணிப்புள்ள ஒரு தானியலா எழும்பட்டும், இவன் ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு ஆவி பெற்றவனாய் விசேஷித்த ஆவி பெற்ற தானியலா எழும்பட்டும்னு பிள்ளைகள் தலையில கையை வச்சு ஜபம் பண்ணுங்க. சிஸ்டர் ஜபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜபம் பண்ணுங்க, பிரதர் உங்க பிள்ளைகளை அப்படிப்பட்ட பார்வையில பாருங்க. இவன் சாதிக்க பிறந்தவன், சத்துருவின் வல்லமைகளை ஒடுக்க பிறந்தவன், இவன் தான் எனக்கு கர்த்தர் தந்திருக்கிற சுதந்திரம் இவன் என்று சொல்லி பிள்ளைகள் தலைய கை வச்சு ஜபிங்க. அறிவுள்ள ஒரு தானியேல், அர்ப்பணிப்புள்ள தானியேல், ஆவியுள்ள தானியேல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த அறிவுள்ள தானியேல், அதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், என்ன சூழ்நிலைகளை பார்த்து தீர்மானம் பண்ணி சாதிக்கிற தானியேல் அவன் தான் அறிவுள்ளவன், அறிவுள்ள தானியேல். கர்த்தருடைய நாமத்திற்கு மேண்டாவதாக. இரண்டாவது, அவன் அர்ப்பணிப்புள்ள தானியேல், அர்ப்பணிப்புள்ளவன், எந்த காரியத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான், அர்ப்பணிப்புள்ள தானியேல். தன்னுடைய ஆவி, தன்னுடைய ஆத்மா, தன்னுடைய சரீரத்தை அவன் அர்ப்பணித்திருக்கிறான். அவன் தீட்டுப்படுத்துவதற்கு தன் ஆவியையும் தன் ஆத்மாவையும் தன் சரீரத்தையும் அவன் விடமாட்டான். எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கிறாங்க, தானியலை குறித்து எத்தனை யூத் மீட்டிங்களை கேட்டிருக்கலாம், எவ்வளவோ செய்திகளை கேட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற இந்த நல்வார்த்தைகள் என்னவென்றால், நல்வார்த்தைகள் என்றால், அறிவுள்ள ஒரு கூட்டம் எழுமணும், அர்ப்பணிப்புள்ள ஒரு கூட்டம் எழுமணும், மூன்றாவது ஆவியுள்ள ஒரு கூட்டம் எழுமணும். ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாரு, மூன்றாம் அதிகாரத்துல சொல்றாரு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய், சாவு கேதுவாய் இருக்கவைகளை நீ ஸ்திரப்படுத்து. அதுதான் இந்த சங்கமத்துல இன்னைக்கு நடக்குது. பாபிலோனிய ஆவியை மேற்கொள்ள வேண்டிய சபை, பாபிலோனிய ஆவியை மேற்கொள்ள வேண்டிய சபை இன்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிச்சு, என்னால பாபிலோனிய வல்லமை ஜெயிக்க முடியல, அதனால உன்னோட இணைஞ்சு போய்க்கிறேன், வா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து என்ன பரிசுத்த குலைச்சல் பண்ணலாங்கிற அளவுக்கு சபை போயிருச்சு, சீர்கட்டு கிடக்கிற சபை, அறிவை இழந்த சபை, தேவஜனம், அர்ப்பணிப்பை இழந்த ஒரு தேவஜனம், ஆவியை இழந்த ஒரு தேவஜனம். திரும்பவும் இந்த அறிவும் அர்ப்பணிப்பும் ஆவியும் வந்தா மாத்திரம்தான் பாபிலோனிய வல்லமையை ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு அறைகூவலின் சத்தத்தை சங்கமத்தின் மூலம் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். மூணு காரியத்தை விட்டுறாதீங்க, ஜபத்துல வைங்க. இந்த மூன்று காரியத்தையும் உங்களுடைய இருதயத்துல வையுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களோடு கூட பேசுகிறார். இந்த மூணு காரியத்துல முக்கியமான காரியம், இந்த மூணாவது பாயிண்ட குறிச்சு உங்களுக்கு பேச விரும்புகிறேன், ஆவியுள்ள தானியேல். எல்லாரும் எழுதிக்கிங்க, ஆவியுள்ள தானியேல். கர்த்தருடைய நாமத்திற்கு மேண்டாவதாக, ஆவியுள்ள தானியேல். தானியேல் 4:8 சொல்லுகிறது, தானியேல் 4:8 சொல்லுகிறது, கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல் தசாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியையுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்தேன். தானியேலுக்கு பேரை சொல்றதுக்கு முன்னால ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கப்படுகிறது, என்னவென்று கேட்டால் பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல். உங்களுக்கு இன்னைக்கு நான் பாஸ்டர் சைமன் ஸ்டான்லின் சொல்றதுல பெருமை இருக்கக்கூடாது. நான் ஒரு ரெவரண்ட், நான் ஒரு பிஷப், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு போதகன், நான் ஒரு சுவிசேஷகன், நான் ஒரு தீர்க்கதரிசி அப்படிங்கிறதுல ஒன்னு இல்லை. பரிசுத்த தேவர்களுடைய ஆவியை உடைய தானியேல், அபிஷேகம் பெற்ற ஆவியுடையவன். எனக்கு அப்படிப்பட்ட பேர் வேணும். பாபிலோனிய வல்லமையை உடைக்கணும்னா அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற, ஆவியில் நிறைந்திருக்கிற தானியேல்கள் இன்னைக்கு வேணும். அவங்களை எழுப்புறதுக்கு தான் இந்த சங்கமத்துல கர்த்தர் பேசுறார், எழும்பணும். இன்னைக்கு அந்த ஆவி செத்து கிடக்குது, இன்னைக்கு இதை கொடுக்க முடியல. என் பையன் என்ன டிகிரி படிச்சிருக்காரு தெரியுமா, இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறார் தெரியுமா, எவ்வளவு டாக்டர் படிச்சிருக்காரு தெரியுமா, என் பையன் எவ்வளவு பெரிய வேலையில் இருக்காங்க தெரியுமா, எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க தெரியுமா, எல்லாம் சொல்லுங்க. இந்த பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கா உங்க பிள்ளைகளுக்கு? இருக்கா? டாக்டர் உங்களை பரலோகம் கொண்டு போகாது, ஐடி இன்ஜினியரிங் உங்களை பரலோகம் கொண்டு போகாது, உலக அறிவு உங்களை பரலோகம் கொண்டு போகாதுங்க, உன்னத தேவனுடைய ஆவி உங்களை பரலோகம் கொண்டு போகும். இன்னைக்கு நமக்கு எல்லாமே பரலோகமெல்லாம் இப்போதைக்கு பார்க்க அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு எல்லா திறமையும் பயன்படுத்திட்டு எல்லா பலனும் போனதுக்கு அப்புறம் சரி ஏதாவது ஜபத்துக்கு ஓடியத்துக்கு போ அப்படின்னு சொல்றோம்னா நம்ம சபிக்கப்பட்டவர்கள். எல்லாத்தையும் உலகம் உறிஞ்சுக்கிட்டு சக்கையை வந்து ஊழியத்துக்கு கொடுப்பீங்க, அந்த சக்கையை ஊழியத்தில் பயன்படுத்தணுமா? ஒரு கேள்வி கத்த கேட்க மாட்டாரா? சபை என்ன செய்யுது? ஆவியை இழந்திருக்குது. இன்னைக்கு சபையில பெரும் கைதட்ட முடியாது, சபையில ஆவியில் நிரம்பி பாட முடியாது, ஆவியில் நிரப்பப்படுதல் இல்லை. இன்னைக்கு சபையில் இல்லை அப்படின்னு சபை செத்து போச்சு. பாரம்பரியமா வந்து உட்காருவோம், அப்படியே நீட்டா வந்து உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடுவோம், ஒரு ஆர்டர்ல என்ன இருக்குதோ ஆர்டரை பாடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான் சர்ச்சின் முடிவு பண்ணிட்டோம். இந்த இந்த சர்டிபிகேட் யாருக்கு இருக்கு? பரிசுத்த தேவனுடைய ஆவி யாருக்குள்ள இருக்குது? எப்படி பாபிலோனிய ஆவியை ஜெயிக்கிறது? எப்படி பார்வோனுடைய ஆவியை ஜெயிக்கிறது? எப்படி எசபலின் ஆவியை ஜெயிக்கிறது? எப்படி ஆமானின் ஆவியை ஜெயிக்கிறதுக்கு கத்தர் புலம்புறாரு. எங்க காணமே ஆட்களை தேடி தேடி பார்க்கிறேன், இல்லையே. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சிறையிருப்பு தொடருது, பிரச்சனை தொடருது, சாபம் தொடருது, எல்லாமே தொடருது. காரணம் ஆவியை தொலைத்த ஒரு கூட்டம் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கு. அறிவு பெற்றவன், அர்ப்பணிப்புள்ளவன், வசனம் சொல்லுகிறவன், விசேஷித்த ஆவி பெற்றவன் தானியே. இந்த பாபிலோனிய வல்லமையை ஜெயிக்கணும்னா, இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு விசேஷித்த ஆவியின் அபிஷேகம் வேணுமாண்டவரே, ஒரு விசேஷித்த அனாயிட்டிங் எனக்கு வேணுமாண்டவரே, ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் வேணுமாண்டவரே, ஆண்டவரே அந்த அனாயிட்டிங் எனக்கு என்னுடைய இருதயத்தில் வையுமாண்டவரே என்று கேட்க வேண்டும். ஒவ்வொருவரும் கேட்கணும், ஒவ்வொருவரும் கேட்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. தானியேலுக்குள் இருந்த ஆவி முதலாவது பரிசுத்த தேவர்களின் ஆவி. சொல்லுங்க, பரிசுத்த தேவர்களின் ஆவி. ஆறாம் அதிகாரம் இரண்டாம் ரெண்டு மூன்று வசனங்களை பாருங்க. அங்கே சொல்லப்படுகிறது, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியல் ஒருவனாய் இருந்தான். இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால், அப்ப தானியலுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி என்று பார்த்தோம். இங்கே பார்க்கிறோம் விசேஷித்த ஆவி, ஸ்பெஷல் அனாயிட்டிங். வேதம் சொல்லுகிறது விசேஷித்த ஆவி, யாருக்குமே இல்லாத ஒரு விசேஷித்த ஆவி தானியேலுக்குள் இருந்தது. ஏனென்றால் பாபிலோனிய ஆவியின் வல்லமைகளுக்கு எதிராக போராடுகிறான். தனி மனிதனான் என்று போராடுகிறபடியினால ஆண்டவர் எவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ப்ரொடக்ஷன் பரலோகத்திலிருந்து கொடுக்கிறாரு. சோ தி ஹெவன்லி பிளஸ்ஸிங்ஸ், ஹெவன்லி அனாயிண்டிங். நீங்க இந்த உலகத்துல உங்களால போராட முடியாது. உங்க அறிவோ, உங்க பணத்தை வச்சோ, உங்க பலத்தை வச்சோ உலகத்தை ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு தேவை இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா, மாம்சத்தை ஜெயிக்கணும்னா, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு விசேஷித்த ஒரு ஆவி வேணும், விசேஷித்த ஒரு ஆவி. ஓ, பரிசுத்த தேவனுடைய ஆவி. ரெண்டாவது பார்க்கிறோம், அது விசேஷித்த ஒரு ஆவி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐந்தாம் அதிகாரம் 11-12 வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. 12 வசனத்தில் பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்குள் அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவி உண்டென்று காணப்பட்டது. எதுக்குன்னா, பாபிலோனிய வல்லமைகளை ஒழிக்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆவி அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. எதுக்கு கொடுக்கப்பட்டது? சம்பாதிக்கிறதுக்கு. சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும், கோடி கணக்கில் சம்பாதிக்கணும், பிளாட் வாங்கணும். இந்த பிளாட் வாங்கி இஎம்ஐ முடிச்சிட்டோமோ அடுத்து இன்னொரு பிளாட் வாங்கணும், அடுத்தது இன்னொரு பிளாட் வாங்கணும், அங்க வாங்கணும், இங்க வாங்கணும், அந்த நாட்டுக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும், அங்க டூர் போகணும், இங்க டூர் போகணும், ஒரு லீவு வந்தா டூர், அங்க போகணும், இங்க போகணும். எல்லா பணங்களை விரயமா செலவு பண்ணிட்டு அறிவையும் ஞானத்தையும் உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோமே. கத்தர் உங்களிடத்துலதான் கணக்கு கேட்பார், கணக்கு கேட்பார். பாபிலோனிய ஆவி தலை விரிச்சு ஆடுது, என்னோட ஆளா மாறிட்டான், விசேஷித்த ஆவி பெற்றவன் தான், ஆனா அவனை எனக்காக திருப்பிட்டான் பிசாசு பாபிலோனிய ஆவி சொல்லுது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஆதங்கத்தோட சொல்லுகிறார், தானியேலுகளை நான் உருவாக்கினேன், ஆனால் அவர்களோ எங்கேயோ போய்விட்டார்கள். இப்ப திரும்பவும் இந்த சங்கமத்தின் மூலம் ஒரு அறைவுகள் வருகிறது. இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, இந்த சத்தத்தை யாரெல்லாம் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, அது விசேஷித்த ஆவி திரும்பவும் உங்களுடைய உன்னத ஸ்தானத்திற்கு, அந்த பழைய அபிஷேகத்துக்கு, பழைய பிரதிஷ்டைக்கு நேராக கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா? கர்த்தருடைய நாமத்திற்கு மேலுண்டாவதா. இந்த தானியேலுக்குள் இருந்த அது என்னங்க விசேஷித்த ஆவி சொல்லுங்க பாஸ்டர் சைமன் பாஸ்டர், நீங்கள் விசேஷித்த ஆவி என்று பேசுகிறீர்கள். விசேஷித்த ஆவி என்றால் என்ன என்று சொல்லவில்லையே. அந்த விசேஷித்த ஆவி என்ன என்று சொன்னால்தானே நாங்கள் அதற்காக ஜெபிக்க முடியும் என்று உங்களுக்கு தோணலாம். அந்த விசேஷித்த ஆவி என்னவென்று இந்த பாபிலோனிய வல்லமையை முறியடிக்கிறதுக்கு தேவனுடைய அற்புத செயல் என்று நம்ம தலைப்பு கொடுத்திருக்கிறோம் அல்லவா. அந்த தேவனுடைய அற்புத செயல் என்பது ஒரு சிங்கிள் மனிதன், ஒரு சிங்கிள் மேன் போதுங்க, ஒரு கிங்டம் வீழ்த்துறதுக்கு கர்த்தர் ஒரு சிங்கிள் மேனை பயன்படுத்தினார். அது என்ன விசேஷித்த ஆவி? அதுல ஒரு மூணு பாயிண்ட், நோட் பண்ணிக்கிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இது தனியா மெடிடேட் பண்ணி நீங்க நிறைய பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்க யூத் மீட்டிங்ல பேசுங்க. மூணு விதமான அந்த விசேஷித்த ஆவியில ஒரு மூணு பாயிண்ட். ஒன்று, மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற ஆவி. ஒன்று, மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற ஆவி. ரெண்டாவது, மன்றாடி ஜெபிக்கிற ஆவி. ரெண்டாவது எனது மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஆவி, மூணாவது, மகிமையான தரிசனங்களை பார்க்கிற ஆவி. அதுதான் விசேஷித்தாவி. என்ன விசேஷித்தாவி? மறைபொருள்கள் வெளிப்படுத்தப்படும். தானியல்கிட்ட வந்தா மறைபொருள்கள் வெளிப்படுத்தப்படும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பைபிள் இருக்கிற எந்த மறைபொருளும் தெரியல, மறைபொருள் புரியல. ஏஐல கேட்டு பார்க்கலாம், சாட் ஜிபிடியில் கேட்டு பார்க்கலாம், யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம், அனலிஸ்ட்டை கேட்டு பார்க்கலாம், எந்த புக்கை படிச்சு பார்க்கலாம், கிடைக்காது. தேவ சமூக கத்தரா கொடுக்கணும். இந்த மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆவி கத்தர் கொடுக்கணும். பாபிலோனிய சாம்ராஜ்யம் நடுங்குது. மந்திரவாதம், பில்லி சூனியம், ஏவல் எல்லாத்தையும் முறியடிக்கும்படி கத்தர் கொடுக்கப்பட்ட விசேஷமான ஒரு அனாயிண்டிங், ஒரு ஆவி. மறைபொருள்களை வெளிப்படுத்துவது. ஒருத்தர் சொப்பனை நான் பார்த்துட்டேன், எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றத நிறைய பேர் சொல்லிடுவான். அவன் சொல்றான், எனக்கு சொப்பனமே மறந்து போச்சு. ஏன் சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும்னா பாபிலோனிய ஆவி சொல்லுது எங்களுக்கு அது தெரியாதுன்னு. எங்களுக்கு அப்படி இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன மண்டைக்குள்ள நினைக்கிறையோ அதையும் நான் சொல்லுவேன், அத அர்த்தத்தையும் சொல்லுகிறவனை நான் வச்சிருக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கும் கொடுக்க முடியாத ஒரு விசேஷித்தமான ஆவியை நான் ஒருவனுக்கு கொடுத்திருக்கிறேன். அவன் தான் என்னுடைய எனக்கு பிரியமான புருஷனாகிய தானியேல். பிரியமான புருஷனாகிய தானியேல் எவ்வளவு பாயிண்ட்ல, சப் பாயிண்டா சப் பாயிண்டா சப் பாயிண்டா கதை பேசுறா இருப்பாருங்க. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற விசேஷித்த ஆவி எனக்கு வேணும். இன்னைக்கு சபைக்கு இல்ல. இந்த தானியேல் என்று சொல்லுவது சபை, தானியேல் என்று சொல்லுவது ஒரு வாலிபனுக்கு, தானியேல் என்று சொல்லுவது ஒரு குடும்பத்திற்கு, தானியேல் என்று சொல்லுவது ஒரு தலைவனுக்கு, தானியேல் என்று சொல்லுவது ஒரு தகப்பனுக்கு, தானியேல் என்று சொல்லுவது ஒரு தாய்க்கு. எல்லாத்துக்கும் கத்தர் பேசுறாரு. எல்லாருக்கும் வேணும், எல்லாருக்கும் இன்னைக்கு வேணும். உலகம் முழுவதும் இருக்கிற தேவ ஜனத்துல இப்படிப்பட்ட தானியல்கள் எழும்புனா எழுப்புதலை பார்க்க முடியாதா? இரண்டாவது, மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஆவி தானியேலுக்குள். அதனாலதான் அவன் விசேஷித்த ஆவி பெற்றவன். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, என்னால ஜெபிக்க முடியல பாஸ்டர், 5 நிமிஷத்துக்கு மேலே ஜெபிக்க முடியல பாஸ்டர், 10 நிமிஷத்துக்கு மேலே ஜெபிக்க முடியலன்னு என்னன்னா மாம்சத்துல ஜெபிக்கிறீங்கன்னு அர்த்தம். மாம்சத்துல ஜெபிச்சா 5 நிமிஷம் மேலே ஜெபிக்க முடியாது. எப்பெல்லாம் ஜெபம் பண்ண குறைங்களோ உங்க கண்ணு முன்னால பிரச்சனைகளா வந்து நிற்கும், போராட்டமா வந்து நிற்கும். சில நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணும்பொழுது நீங்க பண்ணல சில சீக்ரெட் பாவங்கள் கண்ணு முன்னால வந்து நின்று நீயா ஜெபிக்கிறேன்னு உங்ககிட்ட கேட்கும். அப்ப தானியேலுக்குள்ள இருந்தது என்னன்னா, மன்றாடி ஜபிப்பான். கழுத்துல கத்தி வச்சாலும் ஜபத்தை நிறுத்த மாட்டான். புரியுதுங்களா? அவ எங்கிருந்து பண்றது? சொந்த தேசத்துல பண்ணல, அந்நிய தேசத்துல. எவ்வளவு பேர் அந்நிய தேசத்துல இருக்கிறீங்க? உண்மையா ஜபிக்க முடியுதா? சொந்த தேசத்துல இந்த மாதிரி ஜபிக்க முடியுதா? அந்நிய தேசத்துக்கு போனோடனே நம்ம மாத்திட்டோமே, அந்த அந்நிய தேசத்தின் கலாச்சாரமா நம்ம மாத்திட்டோமே. தரிசனம் எங்கே? அழைப்பு எங்கே? பிரதிஷ்டை எங்கே? பரிசுத்தம் எங்கே? தேவ திட்டம் எங்கே? தேவ சித்தத்தை நிறைவேற்ற வந்த குடும்பங்களே, இன்னைக்கு இந்த பாபிலோனிய வல்லமைகளை சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறீர்களே. உங்களை பார்த்து கத்திருக்க இந்த பாபிலோனிய ஆவியின் சிறையிருப்பில் இருந்து மேல கொண்டு வர்றதுக்கு தேவன் தேடி தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சங்கமத்தின் மூலமும் வந்து விட்டார். தானியேலுக்கு எனக்கு வேணும். மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆவியை நான் கொடுக்கிறேன். மன்றாடி ஜபிக்கிற ஆவியை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அதுல மூணாவது ஒரு ஆவி சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமையான தரிசனங்களை பார்க்கிறார். என்ன தெரியுங்களா, மகிமையான தரிசனங்களை பார்க்கிறது, நடக்க போகிறவைகள், தீர்க்க தரிசனங்கள், கடைசி காலத்தில், கடைசி காலத்தில் நடக்க வேண்டியவைகள், மகிமையான தரிசனங்கள், விஷன்ஸ் தானியேலுக்கு கத்தர் தந்தார். தானியலே, நீ ஜெபிக்கிறவன், நீ போராடி ஜெபிக்கிறவன், நீ ஜெபித்தால் பரலோகம் இறங்கி வரும். தானியேலே, ஆண்டவர் தேவதூதன் சொல்லுகிறான், தானியேலே நீ ஜெபிக்க ஆரம்பித்தவர்கள் பரலோகத்தில் கட்டளை பிறந்தது, நான் இறங்கி வந்து விட்டேன் என்று சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. தானியேல் ஜெபம் பண்ணா பரலோகம் கவனிக்குது. மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஆவி அவனுக்குள் இருந்தது, தரிசனங்களை, மகிமையான தரிசனங்கள். என்ன அடுத்தது, என்ன நடக்க போகுது உலகத்துல, அடுத்த வருங்காலத்துல என்ன நடக்க போகுது, எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுங்கிறத கத்த தானியேலுக்கு மகிமையான தரிசனங்களை, ரெவலேஷனை கத்த தந்தா. இன்னைக்கு எல்லாம் செத்து கிடக்குது. என்ன தீர்க்க தரிசனம் சொல்றோம்? வீட்டை பார்த்தேன், காரை பார்த்தேன், உங்க அப்பா பேரை சொல்லட்டுமா, உன் தாத்தா பேரை சொல்லட்டுமா, ஆதார் கார்டுல, ரேஷன் கார்டுல, முக்கியமா என்ன டிரைவிங் லைசன்ஸ்ல எல்லாத்தையும் போய் கவர்மெண்ட்ல போய் செலக்ட் பண்ணி வண்டியோட நம்பரை, நம்பர் பிளேட்டை ஸ்கேன் பண்ணி பார்த்து குடும்பத்தினுடைய பின்னணியை போற சோசியல் மீடியா எடுத்துட்டு வந்து தீர்க்க தரிசனம் சொல்ற கூட்டம். அப்பா பேரை சொல்லுவேன், தாத்தா பேரை சொல்லுவேன், அம்மா பேர், ஐயோ எங்க அப்பா பேரை சொல்லிட்டாரு, எங்க அம்மா பேரை சொல்லிட்டாரு, இதுக்குள்ள நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் சொல்றாரு. இது தீர்க்க தரிசனம் நினைச்சிட்டு போய் உட்கார்ந்துக்கிட்டு பணங்களையும் கொடுத்து எல்லாத்தையும் நேரத்தையும் வீணடிச்சு அப்படிப்பட்டவங்களை வாழ வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற கூட்டமா இருக்கிறமே. மகிமையான தரிசனங்கள் வரப்போற காரியத்தை சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்ல. எதிர்காலத்தை கணித்து சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்ல. அதனால சொல்றேன், இந்த பூமி பிடிக்கல, பூமி வாழ பிடிக்கல, எங்காவது ஏலியன்ஸ் இருந்து சொல்லுங்க, எங்காவது போய்க்கலாம் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் வந்துருச்சு. இன்னைக்கு அந்த மகிமையான தரிசனங்களை பார்த்து தேவ ஜனத்தை எச்சரித்து வழி நடத்த வேண்டிய தானியல்கள் இன்னைக்கு சூறையாடப்பட்டிருக்கிறார்கள் பாபிலோனிய ஆவியினால். அப்படி சூறையாடப்பட்டிருக்கிற தானியல்களை ஆண்டவர் திரும்பவும் உயிர்ப்பித்து கொண்டு வருவதற்கு இந்த சங்கமத்தின் மூலம் இந்த செய்தி அநேகரை எழுப்பட்டும், அநேகரை எழுப்பட்டும், அநேகரை எழுப்பட்டும், அநேகரை எழுப்பட்டும். சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், என் இறுதித்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், மறைபொருள்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். மன்றாடி ஜெபிக்கிற ஒரு கூட்டம் வேணும். மகிமையான தரிசனங்களை தேவ ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்கள் வேணும். இன்னைக்கு மூணு இல்லை, ட்ரையா இருக்கு, ட்ரையா இருக்கு. அதனாலதான் பாபிலோனிய ஆவி தாறுமாறா வேலை செய்யுது. நான் பாபிலோனிய ஆவியை குறிச்சு இன்னைக்கு அதிகம் பேசல. தேவன் ஏற்படுத்தின இந்த பாபிலோனிய ஆவியின் வல்லமையின் தாக்கம் எவ்வளவு வந்தாலும் அதற்குள்ளும் என் ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்பதை பேசுவதற்கு தான் கர்த்தர் இன்னைக்கு என்னை அனுமதித்திருக்கிறார். நான் சொல்லுவேன், நீங்க எப்பேற்பட்ட தேசத்தில் வாழ்ந்தாலும், எந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்தாலும், நீங்க வைராக்கியமா மாத்திர கர்த்தருக்காக நிக்க ஆரம்பித்தால் உங்களை வச்சு தேவன் சாதிப்பார். உங்களுக்கு உயர்ந்த இடத்துல வேலை கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு ஆண்ட உங்களை நம்பி ப்ரமோஷன் கொடுத்திருக்கலாம், உங்களை நம்பி ஒரு மேன்மையான இடத்தை கொடுத்திருக்கலாம், உங்களை நம்பி மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம். என்ன செய்வீர்கள், என்ன செய்வீர்கள்? தேவையில்லாத மனிதன் யார்? என்ன இடத்துல கேட்டீங்கன்னா சொல்லுவேன், ஏராளமான எனக்கு தேவைகள் இருக்கிறது, என்னால சொல்ல முடியும். ஆனால் தேவை வந்து நான் உங்களிடத்துல சொல்ல முடியாது, ஆண்டவர் இடத்துல தான் சொல்ல முடியும். தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருந்தால் தேவனுடைய காரியத்தை யார் பார்ப்பாள்? தேவனுடைய தேவை, தேசத்தின் தேவையையும் தேவனுடைய தேவையையும் நிறைவேற்றுகிறவர்கள் எழும்பினால் பாபிலோனிய வல்லமையை முறியடிக்க முடியும். திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனுடைய தேவையையும் தேசத்தின் தேவையையும் நிறைவேற்ற துடிக்கிற தானியல்கள் இன்னைக்கு தேவை. திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனின் தேவையையும் தேசத்தின் தேவையையும் நிறைவேற்றி துடிக்கிற, நிறைவேற பண்ணுகிற துடிப்புள்ள தானியல்களை கத்த தேடி வந்திருக்கிறார். அவன்தான், அவன்தான் எப்பேற்பட்டவனாய் இருப்பான், அவன்தான் தரிச, அதாவது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவனாய் இருப்பான், மன்றாடி ஜெபிக்கிறவனாய் இருப்பான், மகிமையான தரிசனங்களை பார்க்கிறவனாய் இருப்பான். அது மாத்திரமல்ல, அறிவுள்ள தானியேலாய், அது மாத்திரமல்ல, அவன் அர்ப்பணிப்புள்ள ஒரு தானியேலாய், அவன் ஒரு விசேஷித்த ஆவியுள்ள தானியேலாய் கர்த்தர் அவனை வடிவமைக்கிறார், அவனை வடிவமைத்து உருவாக்குகிறார். அது மாத்திரமல்ல, சிறையிருப்பின் நாட்களாய் இருக்கலாம், சினம் கொண்டவர்களின் நாட்களாய் இருக்கலாம், அது மாத்திரம் சிங்கக்கவியின் நாட்களாக இருக்கலாம், இந்த விசேஷித்த ஆவி படைத்தவனை எங்க வச்சாலும் அவனை ஒண்ணு செய்ய முடியாது. விசேஷி நீங்க இந்த குவாலிட்டிக்கு வந்துட்டீங்கன்னா உலகத்துல எந்த மூலைக்கு நீங்க போனாலும் நீங்க சாதிக்கலாம் பிரதர், எந்த வேலையில் இருந்தாலும் நீங்க சாதிக்கலாம், அரபு தேசத்துல கடினமான வேலையா கர்த்தர் உங்களை தொடுவார், உங்களை வச்சு கர்த்தர் கிரியை செய்வார், எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை வச்சு கர்த்தர் சாதிப்பார். ஆண்டவருக்கு ஒன்னே ஒண்ணு, இந்த பாபிலோனிய ஆவிய நிர்மூலம் பண்ணணும். அவன் வாயிலேயே கர்த்தர் சொல்ல வச்சார், தானியேலின் தேவனே தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவர்களின் தேவனே தேவன், இவர்களை வச்சுதான் ஒரு ஆர்டரே வந்தது. எந்த இடத்திலிருந்து சட்டம் வந்ததோ அந்த சட்டம் பிறப்பிக்கிற இடத்திலேயே கர்த்தரே தேவன் என்று சொல்ல வைக்க முடியுமானால் இன்றைக்கு நீங்கள் நானும் எழும்பினால் அது சாத்தியம், நீங்களும் நானும் எழும்பினால் அது சாத்தியம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கமம் நேயர்களே, சங்கமம் நேயர்களே, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார், உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார், உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற ஒரு ஆவி, மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஆவி, மகிமையான தரிசனங்களை பார்க்கிற ஒரு ஆவி எனக்கு வேணும். ஆண்டவரே, எங்களை கைவிடாதிரும் நாதா, எங்களை கைவிடாதிரும் நாதா. இந்த உலகத்துல பாபிலோனிய வல்லமைகள் ஜெயிக்க கூடாதுப்பா, இந்த உலகத்துல தேவனின் திட்டம்தான் ஜெயிக்கணும். சத்துருடைய சதி செயல்களும் என் மகிமையுள்ள தேவனுடைய மகிமையான காரியங்களையும் நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு தேவை தானியல்கள், இந்த சங்கமத்தின் மூலம் சத்தத்தை கேட்கிற தானிய, சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தானியல்களா எழும்பட்டும். சிறையிருப்பின் நாட்களா இருக்கலாம், சினம் கொண்டவர்களின் நாட்களா இருக்கலாம், சிங்கக்கபியின் நாட்களா இருக்கலாம், அறிவுள்ள அர்ப்பணிப்புள்ள விசேஷித்த ஆவியுள்ள நபர்கள் எங்களுக்கு வேணும். அப்படிப்பட்டவர்களை எழுப்புவீராக, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எழுப்புவீராக. நல்லாண்டவரே, இந்த நேரத்தை சமூகத்தில் படைக்கிறேன், தொடர்ந்து நடத்தும், ஆளுகை செய்யும், ரத்த கொடைகளை மறந்து கொள்ளுங்க. சமாதானத்தின் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கக்கூடியவர்களை தானியல்களா எழுப்பும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வல்லக்கரம் கூட இருக்கட்டும், இந்த சங்கமம் நிகழ்ச்சியை நடத்துகிற ஒவ்வொருவரும் மேலும் விசேஷித்த வல்லமையின் கரம் வெளிப்படுவதாக காத்துக்கொள்ளும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே.
1: இன்றைய நாளே தானிய நாட்களிலே சிறையிருப்பு நாட்கள், சினம் கொண்ட நாட்கள், சிங்கக்கவி நாட்கள், அதை அறிவுள்ள தானியல், அர்ப்பணமுள்ள தானியல், ஆவியுள்ள தானியல் இதெல்லாம் விளங்கிட்டு இன்றைய நாள் எனக்கு என்ன என்பது கேள்வி எனக்கு வந்து கொண்டே இருந்தது. அது யாரிடம் கேட்க, யாரிடம் கேட்டால் பரிசுத்தாவி, பரிசுத்தாவி என்றார். ஆனால் பரிசுத்தாவி, பரிசுத்தாவி பரிசுத்த தேவர்

0: மன்றாடு ஜபிக்கிறாவி முடிக்கிறார்
1: பிரதருடைய இன்டர்நெட் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். மகேந்திரன் பிரதருடைய இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கு.
0: அருமையான வழிபாடு பாஸ்டர், அருமையான மரண வழிபாட்டை நான் மீண்டும் கேட்க போறேன். இப்படியான வெளிப்பாடு இதுவரை நான் கேட்கவே இல்லை. எவ்வளோ தானியரை பற்றி அநேக புஸ்தகங்கள் தான் இருக்கு, தானியரை பற்றி அநேக புஸ்தகங்களை வாசித்திருக்கிறேன். ஆனால் இப்படியான வெளிப்பாடு எந்த வித ஒரு நூலிலும் தொகுத்துப்படவில்லை. அப்படியானால் இது ஒரு அருமையான ஒரு இது, எவராலும் இப்படியான கொடுக்க முடியாது. என்னுடைய அறிவில் சொல்றேன், உண்மையிலே பாஸ் மிகவும் ஆச்சரியமா இருந்தது.
1: நல்ல
0: ஊழியங்களையும் ஆமே. நன்றி பாச, அடுத்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். கர்த்தர் உங்களே உங்கள் ஊழியங்களை ஆசிரியப்பார். ஆமே ஆமே, நன்றி பாச. ஆமே சிஸ்டர் ரஜினி.
2: ஆமேன் ஆமேன். தேங்க்யூ தேங்க்யூ பாஸ்டர், காட் பிளஸ் யூ. அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகத்தை அழைக்க போகிறோம். அவர் எப்பொழுதும் வந்து இவாஞ்சலிஸ்டிக்கல் வாய்ஸ் நான் அவரை அழைப்பேன். ஏனென்றால் அவருக்கு அந்த மாதிரி ஒரு பாரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார், ரட்சிப்புக்காக மாந்தர்களை கொண்டு வருவதற்கு. இப்பொழுது அவரை நான் அழைக்கிறேன். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம், பாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.
3: God bless you. Praise the Lord, Sister Rajini Alankaramani. நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இது எங்களுடைய இதய கதவை தட்டி கொண்டிருக்கிற தேவன் நீர் ஒருவர்தான் ராஜா. எல்லா மனிதர்களுடைய இதய கதவையும் நீர் தட்டுகிற தேவன். யார் அவர் தேவன் தட்டும் பொழுது இதயத்தை திறந்து அவருக்கு ஒப்பு கொடுக்கிறானோ, அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள பாத்திரமாயிருக்கிறானோ, அவரோடு தேவன் எங்களோடு பந்தி இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் உபயோகித்து சுகத்தை பலத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்தின்படி ஒரு வெற்றி உள்ள வாழ்வு வாழ, தோல்வி நமக்கு இல்லை. எங்களுடைய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். நாங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி சிறந்த பிறந்தவர்கள். ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கூடாக அதன்படி நாங்கள் வாழ்ந்து அந்த வெற்றியுள்ள வாழ்வை வாழ்ந்து முடிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 3:20 பார்க்கும் பொழுது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இப்படியான அன்புள்ளவர் தான் இயேசு. அவர் எங்கள் ஒவ்வொருவருடைய இறுதிய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். என்னை தேடுகிற உணர்வுள்ளவர் உண்டோ என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த இந்து மகன் என்னிடத்துல வந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள மாட்டானா, என்னுடைய நன்மையான ஈவுகளை பரிபூரணமான வரங்களை பெற்றுக் கொள்ள மாட்டானா? இப்படியாக ஒவ்வொரு மதங்களில் இருக்கிற மக்களுக்காகவும் பாவத்தில வாழுகிற மக்களுடைய இருதயங்களையும் அவர் தட்டி கொண்டிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய இருதயத்தில எங்களுடைய சரீரத்தில ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் அவரிடத்துக்கு இடம் கொடுத்து விட்டோம். அவர் உங்களிடத்துல பணத்தை கேட்பதில்லை, பொருளை கேட்பதில்லை. அவரை நீங்கள் தேடும் பொழுது பாருங்கள், மத்தேயு 6:13 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் அவருடைய ராஜ்யம், நாங்கள் பிறக்கும் பொழுது பாவ உணர்வோடு பிறக்கிறோம், பாவ

மனிதராக இருளின் பிள்ளைகளாக நாங்கள் பிறக்கிறோம். இயேசு எங்களுக்கு இல்ல, நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இருதயத்தில எங்களுடைய சரீரத்தில பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய சரீரத்துல வாசம் பண்ணும்படியாக நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும். எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக பரிசுத்தமாக்குற கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டு எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்திருக்க அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் எங்களால மாம்ச சிந்தையில எங்களால பரிசுத்தமா இருக்க முடியாது. ஆவியின் சிந்தனையில அவருடைய பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது எங்களுக்கு 9 விதமான கனிகளும் 9 விதமான வரங்களும் எங்களுக்கு கிடைக்கிறது. அந்த கனிகளோடு வரங்களோடு நாங்கள் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிற தேவனாக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். நாங்கள் எவ்வளவு தூரம் அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறோமோ வார்த்தையை எங்களுடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை வேதாகமம் தான் தேவனாக இருந்தது. தேவன் நன்றால் வேதாகமம் பழைய பாடம் புதிய பாடம் இணைந்ததுதான் வேதாகமம். இந்த வேதாகமம் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் இந்த இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக மறிக்க முன்பாக ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் இந்த வேதாகமம். இந்த கட்லாக் தான் எங்களை உருவாக்கின கட்லாக். நாங்கள் புறக்க எங்களுடைய தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், இந்த உயிரினங்களை படைத்த தேவன், சூரியனை சந்திரனை படைத்த தேவன், தேவனுடைய கட்லாக், மனிதனுடைய கட்லாக், மனிதனை படைத்ததன் நோக்கத்தின் கட்லாக் எல்லாம் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரதானமாக அவர் எங்களை படைத்ததன் நோக்கம் எங்கள் படைத்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும், துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும். நாங்கள் இந்து மதத்திலே அவர்கள் போற்றுவார்கள், ஆனால் அந்த தேவன் இயேசு கிறிஸ்து என்று அறியாமல் அவர்கள் அந்த மதத்திலே செய்து கொண்டிருப்பார்கள். தேவனை, அந்த படைத்த தேவனை நாங்கள் அவரை போற்ற வேண்டும், துதிக்க வேண்டும். அவர்கள் பார்க்கிற இந்து மதத்தில ஓம் கன்னியாய நமக கன்னி வயிற்றில் பிறந்த தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு போற்றி போற்றி என்று சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தான் போற்றி என்று சொல்லுவார்கள். சமஸ்கிருதத்துல சொல்லும் பொழுது, அது தமிழ் மொழிபெயர்க்கும் பொழுது கன்னி வயிற்றில் பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு போற்றி, ஓம் பவித்ராய நமக என்றால் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு மகிமை. எங்களுடைய தேவன் ஏசாய 6 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது கேலி மீன்களுக்கும் சேரா மீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்கிற தேவனை, அந்த கேலி மீன்களும் சேரா மீன்களும் 24 மணித்தியானம் புகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த அவரை துதித்து கொண்டிருக்கின்றன. அதே போலதான் இந்த உலகத்துல படைத்த ஒவ்வொன்றும் அந்த மெய்யான தேவனை துதிக்க வேண்டும். பரலோகத்தில இந்த கழிவுகள் என்று ஒன்றுமே இருக்க முடியாது. எல்லாம் தேவனை துதிக்கும், உயிர் உள்ளவையாக லைவாகத்தான் எல்லாம் இருக்கும். அவைகள் எல்லாம் தேவனை துதித்து கொண்டிருக்கும். இந்த உலகத்துல நாங்கள் தேவன் படைத்த அத்தனை உருவாக்கப்பட்ட உயிர்களும் அந்த மெய்யான தேவனை துதிக்க வேண்டும். பாருங்கள், பிசாசு தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு மனிதர்களுடைய கண்களை குருடாக்கி இன்னைக்கு மதங்களை உருவாக்கி அந்த மெய்யான தேவனை துதிக்காமல் தடுத்து தன்னை துதிக்கும்படியாக பிசாசை அறியாமல் இன்றைக்கு மனிதர்கள் மதங்களிலேயும் பாவத்திலேயும் சாபத்திலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 1வது மனிதன் ஆதாம் ஒருவாள் செய்த பாவத்தின் விளைவாக இந்த உலகத்துல பாவம் பிரவேசித்தது. இப்படியாக காயின் அவருடைய பிள்ளைகளாகிய காயின் ஆபேலை கொள்ளுகிறான் கொன்று போடுவதை நாங்கள் ஆதியாகம 4வது அதிகாரத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக மனிதன்
மனிதனோடு அந்த பாவ சரீரமான மனிதன் இன்றைக்கு சந்ததியாக நாங்கள் இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இதற்கு பரிகாரமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் என்னுடைய பாவங்களை கழுவுறதாக இருக்கிறது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் அவர் வரும் பொழுது குற்றமற்றதாக இருக்க அவர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாங்கள் தான் ஒப்பு கொடுக்க வேண்டும் எங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இந்த காரியங்களில் வாழக்கூடாது. பாருங்கள், யோசேப்பு இப்படித்தான் வாழ்ந்தான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தான். இப்படியாக நாங்கள் அவருக்கு பிரியமாக அவருடைய வார்த்தையின்படியாக வாழும் பொழுது அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாக நாங்கள் நடக்க வேண்டும் என்று எங்களுடைய தேவன் விரும்புகிறார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். இயேசு பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். எங்களுடைய நினைவுகளை எல்லாவற்றையும் அறிகிறவராக எங்களுடைய தேவன் இருக்கிறார். அவருக்கு மறைவாக நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு மதங்களில் வாழுகிறவர்கள் தேவனுக்கு இவையெல்லாம் எப்படி தெரியும் என்ற நினைவோடு வாழ்கிறார்கள். அவர்கள் மறை சில மதங்களில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வார்கள். பாருங்கள், அந்நிய அக்கினியை கொண்டு வருவார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது பாருங்கள், இசைக்கு தேவன் அந்த இடத்துல ஒரு துவாரத்தை போட்டு அவர்களுடைய அந்த ஊரும் பிராணிகளை இப்படியாக அவர்கள் வேஷம் செய்வதை தேவனுக்கு பிரியமில்லாத பாம்பு ஊரும் பிராணிகளை அவர்கள் வேஷிப்பதை எசேக்கியேலுக்கு காண்பிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய தேவன் உயிர் உள்ளவர், எங்களுடைய இயேசு உயிர் உள்ளவர், பரிசுத்தாவியானவர் இன்னைக்கு எங்களுக்குள்ள வாசித்துகிறார். இப்படியான அழகான உயிருள்ள இயேசுவை இன்றைக்கு இப்படி மிருகங்களாக பறவைகளாக செய்து கும்பிடுவது தேவனுக்கு எரிச்சலை உருவாக்குறதாக இருக்கிறது. பாருங்கள், 10 அதிகாரம் 11 வசனத்தில் இப்படியான தேவர்களின் வணக்கங்களை எல்லாம் ஒரு நாள் தாண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். முதல் முறை வரும் பொழுது எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இயேசு வந்தார். இரண்டாம் முறை வரும் பொழுது ஜட்ஜாக வரப்போகிறார். வேதாகமம் தான் ஜட்ஜ்மெண்ட் புக்காக இருக்கிறது. அதுதான் நியாய தீர்ப்பு புஸ்தகமாக இருக்க போறது. இதற்காகத்தான் இயேசு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்களுக்கு கற்றுத்தருகிறார். எல்லா இந்த உலகத்தில் உள்ள 5 கண்டங்களில் உள்ள எல்லா இடங்களுக்கும் அந்தந்த தேசங்களில் வாழுகிற மக்கள் எல்லாரும் அந்த தேசங்கள்ல இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடியவர் அவருடைய வருகை. எங்களில் தான் எங்களுடைய சுவிசேஷத்தின் உச்சத்துல தான் அவரும் வருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் ஒரு பொறுமை உள்ளவராக, ஏன் அவர் பொறுமையாக இருக்கிறார் என்றால் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்படி ஒரு பொறுமை உள்ளவராக எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் லூக்கா 24 அதிகாரம் 13 வசனத்தில் பார்க்கும் பொழுது பாருங்கள், இயேசு மரித்து 3 நாளில் இந்த 2 சீடர்கள் எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போகிறார்கள். போகும் பொழுது பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்து அவரோடே கூட சேர்ந்து கொள்கிறார். லூக்கா 24:13 வசனத்துல பார்க்கும் பொழுது, அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். இப்படியாக போய்க் கொண்டிருக்கும் பொழுது பாருங்கள், இயேசு
இயேசு அவர்களோடு இணைந்து கொள்கிறார். பாருங்கள், அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது இயேசு என்று தெரியாதபடி. இயேசு பாருங்கள் அவர்களோடு பேசிக்கொண்டு போகிறார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். பாருங்கள், நீங்கள் துக்கத்தோட போகிறீர்கள், இன்னத்துக்காக நீங்கள் இந்த துக்கத்தோட போகிறீர்கள் என்று அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்ற ஒரு கவலையோடு துக்கத்தோடு அவர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு அவர்களோடு பேசிக்கொண்டு போகிறார்கள். 18வது வசனத்தில், அவர்களில் ஒருவனாகிய கிலேயப்பா என்பவன் பிரதி உத்தரமாக இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரா என்றான். இந்த எருசலேமில இயேசுவை நாங்கள் விசுவாசித்தோம், ஒரு பாவம் செய்யாத அந்த இயேசுவை அவர்கள் இந்த அதிகாரிகள் எல்லாரும் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். பாருங்கள், அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது நடந்தவர்கள் அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். பாருங்கள், அவர்தான் தீர்க்கதரிசி, அவர்தான் லோட், அவர்தான் கோட், அவர்தான் கம்மிங் கிங். அவருடைய ராஜ்யத்துல தான் நாங்கள் வாழப்போகிறோம். இன்றைக்கு மதங்களில் வாழ்கிறவர் ஒரு தீர்க்கதரிசி என்ற ஒரு சொல்லை பிடித்து கொண்டு அது அவர் தீர்க்கதரிசி மட்டும்தான் என்று விதண்டா வாதம் பண்ணுவார்கள். அவர் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர் தான், அவர் தான் லோட்டாகவும் ஜீசஸ் இஸ் த லோட், ஜீசஸ் இஸ் த கோட், ஜீசஸ் இஸ் த கம்மிங் கிங், ஜீசஸ் கிங்டம்ல தான் நாங்கள் எல்லோருமே வாழ போகிறோம். அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. ரெண்டு பாதை தான், ஒரு பாதை பரலோகத்துக்கான பாதை, மறுபாதை நரகத்துக்கு போகிற பாதை. நரகத்தை ஒரு தேவன் உருவாக்கியதன் நோக்கம் அந்த ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் விழுந்து போன ஏஞ்சல்ஸ்கள் தான் இன்றைக்கு பிசாசுகளாக செயற்படுகின்றன. அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இடம்தான் ஏஞ்சல்ஸ். நீங்கள் மத்தி 25ஆம் அதிகாரத்துல பார்த்தீர்களாக இருந்தால், அந்த இடம் மனிதனுக்கு உருவாக்கப்பட்ட இடம் அல்ல, அது ஏஞ்சல்ஸுக்காக. நாங்கள் ஒவ்வொரு மனிதனும், நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும், நாங்கள் தேவ சாயலாக படைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனிதனுக்குரிய இடம் அல்ல அந்த நரகம். எங்களுக்கு பரலோகத்தை தான் படைத்திருக்கிறார். ஆனால் மனிதனை வஞ்சித்து அந்த பிசாசுகள் அவனை இழுத்து கொண்டு அவனை அந்த நரக போனால் திரும்பி வராத இடம், இப்படியான அக்கினியும் கந்தகம் எரிகிற ஒரு கடலிலே கொண்டு போய் பிசாசோடு வாழுகிற வாழ்வை வாழ்வில பிசாசு தான் அவனுக்கு உருவாக்கப்பட்ட இடத்துல மனிதனையும் இழுத்து கொண்டு போகிறான். மதங்களுக்கூடாக இன்றைக்கு பாவம், பலவிதமான மதங்கள் பாருங்கள். இந்த முகமதியர் மதம் எல்லாம் பாவம். அந்த மக்கள் பரலோகத்துக்கு போகாதபடி அவர்கள் தடை செய்கிறார்கள். அவ்வளவு ஒரு பிசாசனுடைய கிரிகைகளை நாங்கள் அந்த மதத்துல பார்க்கக்கூடியா இருக்கிறோம். இதே மாதிரி ஆபிரகாமின் தகப்பனுடைய மதம் அப்படியான ஒரு விக்கிர ஆராதனை உள்ள மதமாக இருந்தது. அவர்களும் கடின இதயம் உள்ளவர்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். இயேசு வேண்டாம் என்ற அளவுக்கு வருகிறார்கள். இப்படி பிசாசு அவருடைய இதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாருங்கள், கடினப்படும் பொழுது இதயத்தை பாருங்கள், பார்வோனின் இதயம் கடினப்பட்டது. பாருங்கள், அவர் என்ன செய்வார். நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்துல உங்களுடைய இதயம் சதையாக இயேசு இடத்துல வரும்பொழுதுதான் கடின இருதயம் சதியான இருதயமாக வரும். அவருடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். நீங்கள் அவரிடத்துல வராவிட்டால் இருதயம் கடினப்படும். உங்களுடைய ஆவியும் ஒரு பொல்லாத ஆவியாக, இந்த தீமை செய்கிற ஆவிகளாக, ஹிட்லரின் ஆவிகளாக வரும் பொழுது பாருங்கள், செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை கடலில்
கால்நடையாக நடத்தி சென்றார். ஆனால் பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் அந்த கடலில் மூழ்கடித்து விட்டார். இதனால் இடிதியத்தை நீங்கள் கடினப்படுத்த கூடாது. நீங்கள் மதத்தில் வாழ்கிறவர்கள் கடினப்படுத்தும் பொழுது பிசாசு உங்களை இழுத்து உங்களை அள்ளிவிட்டு அந்த செங்கடலில் மூழ்கினது போல மூழ்க பண்ணுவான். அதனாலதான் இன்றைக்கு மக்கள் ஓசியா 4 அதிகாரத்திலே 6 வசனம் சொல்லுகிறது, லேக் ஆஃப் நாலேஜ், அறிவில்லாமல் மனிதர்கள் சங்காரமாகிறார்கள். நீங்கள் இந்த வேதாகமத்தை அறிந்து கொண்டாதான் இதுதான் சத்தியமாக இருக்கிறது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். உங்களுக்கு இந்த அறிவை நீங்கள் வேண்டாம் என்று நீங்கள் அதை தள்ளி விடுவீர்களாக இருந்தால், நீங்கள் சத்தியத்தை அறியாதபடி பிசாசு உங்களுடைய கண்களை குருடாக்கி இதயத்தை கடினமாக்கி இறுதியாக இந்த நரகத்தில் வேதனைப்படுகிற இடத்துக்கு கொண்டு செல்லுகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், இப்படியாக அவர்கள் பேசிக்கொண்டு போகும் பொழுது நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரிகள் அதிகாலமே கல்லறைகளிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்கப்படினார்கள். பாருங்கள், இயேசு கல்லறைக்கு அவர்கள் போகும் பொழுது அங்கு கல்லறையில அவருடைய சரீரமும் இல்லை. ஆக அவரை சுற்றப்பட்ட அந்த சீலைகள் மட்டும் இருந்தன. பாருங்கள், அவர் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். ரத்தமும் உயிர்த்தெழுந்தது, சரீரமும் உயிர்த்தெழுந்தது. அவர் உயிருள்ளவராக, சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தவராக அவர் பல இடங்களில் பாருங்கள், தோமாவுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது என்னுடைய சரீரத்தை தொட்டு பார், என்னுடைய காயங்களை பார், இப்படியாக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால பாருங்கக்கூடிய ரத்த அடையாளங்களோடு அவர் காட்சி கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அப்பொழுதுதான் தோமா ஆண்டவரே என்று சொல்லி அவன் தேவனை வணங்குவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பாருங்கள், இயேசு அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் போது அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள் இருக்கும். பாருங்கள், பல மனிதர்கள் வேதாகமத்தை நீங்கள் ஆராய்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும், தேடி தேடி வாசிக்க வேண்டும். ஒரு இடத்துல இருக்கிறது பாருங்கள், ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனத்திலே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர், நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். பாருங்கள், இப்படி சொல்லப்படுது. இது நிறைவேறினது நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே இயேசு பிறந்த லூக்கா 5 அதிகாரத்திலே. அப்படியாக நீங்கள் பழைய ஏற்பாட்டில நடக்க போகிறவைகள் பழைய ஏற்பாட்டில குறிக்கப்பட்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறவைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில குறிப்பு. இயேசு பிறந்தது, இயேசு வாழ்ந்தது, இயேசு மரித்தது, இயேசு உயிர்த்தெழுந்தது, இயேசு மரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில. என்ன வார்த்தைகளை பேசுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவன். பழைய ஏற்பாட்டில கூறப்பட்ட அனைத்தையும் புதிய ஏற்பாட்டில கொணர்ந்து அதை அது அப்படியே நடந்துடுகிறது. இப்படி மந்த இதயமாக நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள் என்று இயேசு அவர்களுக்கு சொல்கிறார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இதயம் உள்ளவர்களே, நீங்கள் தேடி தேடி வாசித்தீர்களாக இருந்தால் இதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல இயேசுவின் மரிப்பு மரித்தது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்துல இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் நன்கு ஒரு கை தொழில்நுட்பங்கள் பெருகி இருக்கும் காலம். இந்த காலத்துல நீங்கள் இயேசுவை இலகுவாக அறிந்து கொள்ளலாம். தேடி தேடி பைபிளில வாசிக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கு இந்த கூகுள்ல போய் அந்த கேள்விகளுக்கு
மதில் அடித்து பெற்றுக் கொள்ளலாம். அதை அதனுடைய பைபிள் வேர்ஸ் உங்களுக்கு தெரியாவிட்டால் சன் ஆஃப் காட் பைபிள் வேர்சஸ் என்று கூகுள்ல போய் அடித்தீர்களாக இருந்தால் அந்த சன் ஆஃப் காட்டை பற்றி புதிய ஏற்பாட்டில் எழுதி இருக்கிற அத்தனை பைபிள் வேர்சஸும் பெறும். அதை நீங்கள் வேதாகமத்தில் வாசித்து வாசித்து உங்களுடைய உங்கள் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். பழைய ஒரு வசனம் எந்த இடத்துல இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாவிட்டால் அந்த கூகுள்ல போய் அந்த வசனத்தின் கருத்தை அடித்தீர்களாக இருந்தால் அது எந்த இடத்துல இருக்கிறது கூகுள் சொல்லும். அந்த பைபிள் வேர்ஸ் எடுத்து பைபிள் வேர்ஸ் என்று சொல்லி அடிக்க வேண்டும். பைபிள் வேர்ஸை நீங்கள் எடுத்து ஆராய்ந்து படிக்க வேண்டும். அந்த அதே வசனம் பழைய ஏற்பாட்டிலே இந்த இடத்துல இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலே இந்த இடத்துல இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் இப்பொழுது இலகுவாக தொழில்நுட்பம் இந்த காலத்துல கூடி இருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தின் கூடாக நீங்கள் தேடி தேடி அந்த வசனங்களை அறிந்து கொள்ள முடியும். அறிந்து தேவனுடைய ஞானத்தை, புத்தியை, அறிவை நீங்கள் எவ்வளவு தூரம் பைபிளை தேடி தேடி படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இதயத்தில் சேரும். இந்த வார்த்தை உங்களுடைய பிரசங்கங்களின் போது நீங்கள் செய்யும் காரியங்களில் பொழுது வார்த்தை அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும். பாருங்கள், அவர் சொல்கிறார் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவியுங்கள். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது, அது நடந்தே ஆகும். நீங்கள் அதை ஞானத்தோடு அந்த வசனத்தை கற்றுக்கொண்டு அதை பிரயோகிக்கும் பொழுது அந்த அற்புதம் செய்யாமல் திரும்பி வராது. பாருங்கள், நாங்கள் வேதாகமத்தில் ஏசாய 55 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 8-10 வசனம் வரை பார்க்கும் பொழுது மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியோ அப்படியே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வேலையை செய்து விட்டு தான் திரும்பும். பாருங்கள், இன்றைக்கு இந்த எவாஞ்சலிஸ்ட், இந்த சுகம் அளிக்கிற ஹீலிங் மினிஸ்ட்ரியில இருக்கிறவர்கள் இந்த சங்கீதம் 107 20வது வசனத்தை விநியோகிப்பார்கள். சங்கீதம் 107:20 இந்த வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம். எந்தெந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த வசனம் உங்களிடத்துல வந்து உங்களை குணமாக்கி குணமாக்குற வேலை குணமாக்குற வசனம் தான் அது உங்களை குணமாக்கி விட்டு அது மீண்டுமாக அந்த தேவனிடத்துல திரும்புகிறதாக இருக்கிறது. இப்படியான வசனங்கள் நீங்கள் அந்த வசனம் கிரியை செய்யும் வரைக்கும் அந்த வசனத்தை விட்டு விடக்கூடாது. உங்களுடைய வசனம் ஒரு முறையும் பொய் சொல்லாத வசனம் தேவனுடைய வார்த்தை. பொய் சொல்ல நீர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மருந்தாரரும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பீரோ. உங்களுடைய வசனம் நிச்சயமாக இந்த சுகத்தை தரும். இந்த வசனம் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை தரும். மழை எப்படி வந்து இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறோம், அதே போல உங்களுடைய வசனம் என்னுடைய வாழ்விலே ஆசீர்வதித்து விட்டு தான் அது திரும்பும். அது ஒரு பொழுதும் போய் சொல்ல அப்படியே விசுவாசித்துக் கொள்ள வேண்டும். நீங்க ஃபெய்த்ல வாழ வேண்டும். சைட்டில பார்க்க கூடாது. உலகம் மாம்ச சிந்தையில பார்த்தீர்களாக இருந்தால் காரியங்கள் நீங்கள் மாம்ச சிந்தையில இந்த காரியங்கள் ஒன்றும் நடக்கிறது இல்லை. இது ஆவிக்குரிய சிந்தையில உங்களுடைய வசனம் மெய்யானது. இந்த வசனம் பொய் சொல்லாது. இந்த வசனம் எனக்கு சுகம் அளித்து விட்டுத்தான் திரும்பும். அப்படியான ஆணித்தரமான விசுவாசத்தோடு விசுவாசம் எப்படி நீங்கள் விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் என்றால் விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். இப்படியாக அந்த ரெண்டு சீடர்களும் கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இயேசு அவர்களோடு பேசிக்கொண்டு போகிறார். கிராமத்துக்கு அருகில போகும் பொழுது அவர்களை விட்டு பிரிந்து போகிறவராக காணப்படுகிறார். பாருங்கள், ஒரு நாளும் நீங்கள் இயேசுவை விட்டு விடக்கூடாது. அழைக்க வேண்டும், வருந்தி அழைக்க வேண்டும். வருந்தி அழைக்கும் பொழுது நீர் எங்களோடு தங்கியிருப்பார்கள். இப்படித்தான் அவர்களை அழைத்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று பொழுதும் போயிற்று,
என்று அவரை வருந்தி அழைத்துக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது, நீ இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும். இயேசு ராஜா, இந்த உலகத்தை படைத்த ராஜா என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும். இந்த உலகத்து நாடுகளின் ராஜாக்கள் ஒரு வீட்டுக்கு வரும்பொழுது கூட இவ்வளவு ஒரு ஒரு அவர்கள் வருந்தி அழைப்பார்கள். அந்த அப்படி வரும்பொழுது இந்த ராஜாவுக்கு எவ்வளவு தங்களுடைய வீடுகளை அழகுபடுத்தி அந்த ராஜாக்களை அழகுபடுத்தால் எங்களுடைய இந்த உலகத்தை உருவாக்கினார். ராஜாவை நீங்கள் அழைக்க வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய இதயத்தை தாழ்த்தி என்ன எங்களோடு தங்கி இருக்க வேண்டும், நீர் என்னுடைய வீட்டில் தங்கி இருக்க வேண்டும். அவர்கள் இப்படித்தான் அவர்கள் வருந்தி கேட்டுக்கொண்டு அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் வந்திருக்கையில் அவர் அவர்களுக்கு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு மறைந்து போனார். இப்படித்தான் நீங்கள் இயேசுவை அவர் உங்களுக்கு தரிசனத்துல வருவார், சொற்பனத்துல வருவார், வார்த்தைகளுக்கூடாக பேசுவார். நீங்கள் சபைகளுக்கு போகும் பொழுது அங்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை தருவார், அதை விட்டு விடக்கூடாது. அந்த வார்த்தைகளை உங்களுடைய இதயத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த கடுகளவு சிறிய அளவு உருண்டை உள்ளது, அந்த அளவு விசுவாசத்தை நீங்கள் சேர்த்து கொண்டு வந்தால் அந்த வார்த்தை உங்களுக்கு அந்த மலையை பேய்ப்பிக்க கூடிய வல்லமையை தருகின்றது. முடியாத காரியங்களை முடிக்க வைக்கிறது. பாருங்கள், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் தருவார். பலன் தரும் பொழுது அவர் ஞானம் புத்தி அறிவோடு அந்த பலனை தருவார். நீங்கள் சிறிதளவு பலனோடையே மிச்சம் ஞானம் புத்தியலாக எப்படி ஒரு பெரிய வேலையை பாருங்கள், பெரிய வேலையை இலகுவாக செய்யக்கூடியதாக தொழில்நுட்பத்தோட கூடிய ஞானத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கிறது நிமித்தம் தொழில்நுட்பங்கள் அதிகம் வளர்ந்த நாடுகளாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பலவிதமான கம்யூனிஸ்ட் கட்சிகள், சோசியலிஸ்ட் கட்சிகள் அந்த தொழில்நுட்பங்களை திருடி விட்டன. பாருங்கள், இவர்களும் அந்த இடங்களுக்குள்ள கொண்ட ஃபேக்டரிகளை போட்டு தொழில்நுட்பங்களை அப்படியே அந்த நாடுகளிடத்திலேயே விட்டு விட்டார்கள். பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அந்த தேவனிடத்திலே இருந்து ஞானம் புத்தி அறிவு சாலோமோனின் ஞானம், இப்படியாக தேவன் எங்களுக்கு இப்படியான காரியங்களை தருகிறார். பாருங்கள், அவர் எங்களுக்கு முக்கியமாக கட்டளையிடுகிறது மார்க்கு 16:15 வசனத்திலே. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ காக்கிற்குள்ளாக தீர்க்கப்படுவான். இப்படியாக விசுவாசிக்கும் பொழுது அந்த அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, இயேசு நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசுகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களுக்கு சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அவர்கள் இப்படியாக நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் இவற்றை செய்ய வேண்டும். சில வார்த்தைகளை நாங்கள் ஞானமாக இந்த வார்த்தை ரீமாவா லோகோஸா என்று அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் தரப்பட்ட எல்லா வார்த்தைகளும் லோகோஸாக இருக்கிறது, அது நாங்கள் படித்து கொள்ள வேண்டிய வார்த்தைகளாக இருக்கிறது. சில தருணங்களில் அவர் ரீமா வேர்டை தருவார். இந்த ஆத்தை நான் குராஸ் பண்ணி அங்கே சேர்ச்சுக்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் லோகோஸ் வார்த்தையை நம்பி அந்த ஆத்தை கடக்க கூடாது. ரீமா வார்த்தை உங்களுக்கு வந்தால் தான், ரீமா வார்த்தை பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு சொல்லுவார், இந்த ஆத்தை நீ சேர்த்துக்கிட்டு போகும் பொழுது நான் இதை கடக்கிறேன்னு சொல்லி உங்களை லோகோஸ் வார்த்தையில போய் கடந்தவர்கள் அந்த ஆறு ஆறு அப்படியே பெரும் வெள்ளமாக அவர்களை அடித்து கொண்டு போய்விடும். ரீமா வார்த்தை தேவன் சொன்னாதான் அந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டும். பாருங்கள், சாத்ராக் மேஷாக்
ஆபேத்நேகோ அவர்கள் அந்த தேவனிடத்திலே 100 விதம் நம்பி இருந்தார்கள். இந்த தேவனை தேவனிலே 100% விசுவாசம் வைத்தார்கள். தேவன் 4வது ஆளாக அவர்களோடு கூட வந்து அவர்களை காப்பாற்றினார். தானியேலை சிங்க குகையில போட்ட பொழுது பாருங்கள், தானியேல் தேவன் மேல விசுவாசமாக இருந்தார். அந்த வாயை தேவன் அந்த வாயை கட்டி போட்டார், சிங்கத்தின் வாயை. பாருங்கள், ஆரம்ப விசுவாசிகள் நீங்க லோகோஸ் வார்த்தைகளோடு இப்படியான காரியங்கள்ல கார்களை கடப்பது, இப்படியான சில காரியங்களை செய்யக்கூடாது. ரீமா வேட்டுக்காக காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகள் தான் இந்த ரீமாவாக இருக்கிறது. அதை அதை கேட்டு அதன்படி தான் நீங்கள் இப்படியான காரியங்களை செய்ய வேண்டும். இவ்விதமா கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பர்லோத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். பாருங்கள், நாங்கள் உத்தமமாக உண்மையாக அவரோடு கூட அவருடைய வார்த்தைகளில் விசுவாசம் வைத்து நடக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் கிடிக செய்கிறதாக இருக்கிறது. நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக உம்முடைய ஆவியினால் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் இந்த நேரத்தில் நிரப்பும்படியாக உம்முடைய வார்த்தை ஒரு பொழுதும் போய் சொல்லாது. கேளுங்கள், கொடுக்கப்படும் தங்கங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தேடும்படியாக, உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக உம்மை வரவேற்கிறோம், உம்மை அழைக்கிறோம். வாரம் தூயா பிரசன்னத்தை வாங்கிக்கிறோம், உம் வல்லமையாலும் மை நிறைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூயாவியே.

0: பெரும் காற்றும் நீரே பெரும் மழை போலவே உம்மாவியூற்றும் உம்முடைய அக்கினியை போட வந்தவரே, இந்த நேரத்தில் எந்தெந்த நாடுகளிலே அவர்கள் இருக்கிறார்கள், இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அக்கினியை போடும்படியாக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் கேளுங்கள், கொடுக்கப்பட்ட தட்டுகள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டிடுவீர்கள். உம்முடைய பரிசுத்த ஆவியை தேட, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ள, இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பு வீராக. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், மினிஸ்டர் இன் ஏஞ்சல்ஸ், இந்த இடத்திலோ இந்தந்த இடங்களிலோ ஒவ்வொருத்தரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த இடங்களில மினிஸ்டர் இன் ஏஞ்சல்ஸை அனுப்பும்படியாக மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸுக்கு கட்டளை இடுகிறேன். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக, நிரப்பி இயேசுவை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக. கணுக்கால் அளவு எங்களுக்கு போதாது, முழங்கால் அளவு போதாது, இந்த இறுதி காலத்தில நீச்சல் ஆழத்தில் ஒவ்வொருவர் மேலும் உறங்குவீராக, ஒவ்வொருவரை நிரப்புவீராக, ஒருவரும் விட்டு வட்டு விடக் கூடாது. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய இந்த ஐந்து கண்ட மக்களும் ஒரு எழுப்புதலை காண, இயேசுவே தேவன் என்று அறிக்கையிட ஒவ்வொரு கட்டங்களிலேயும் ஒரு எழுப்புதல் மழையை ஊற்றுவீராக, எழுப்புதல் அக்கினியை ஊற்றுவீராக. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட, எல்லாரும் இயேசுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஐந்து கண்ட மக்களும் அறிந்து கொள்ள, ராஜாக்களை மாற்றி உமக்கு பிரியமான ராஜாக்களை கொண்டு வந்து ஒவ்வொரு தேசங்களிலும் இயேசுவின் ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் பரலோக ராஜ்யம் பூமியில வந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தில வாழ்ற வாழ்வை ஒவ்வொருவருக்கும் கொண்டு பீராக. பிசாசுகள் கட்டப்பட்டு போவதாக, இயேசுவின் நாமத்தில் விசுவாசிகளின் கிரிகைகளை கட்டி ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவியானவரை கட்டவிழ்த்துறோம். ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளும் துதி கன மகிமை உண்டான மித்தவனாகி உமக்கு செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றாக அருமையான ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். ரட்சிப்புக்குரிய வார்த்தையாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய அழைப்புதலையும் அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர், நான் இப்பொழுது டீமோட சேர்ந்து நான் ப்ரே பண்ண போறேன். நீங்களும் எங்களோட அதுக்கு எக்ரி பண்ணி கொள்ளுங்கள். போறதுக்கு முதல் நாங்கள் எல்லாரும் கர்த்தர் என்னை அந்த மாதிரி நடத்துகிறார் என்றபடியால் அந்த கவரிங்குள்ள நாங்கள் வரப்போகிறோம். அதுக்காக நீங்களும் எங்களோட சேர்ந்து கொள்ளுங்கள். 1 puts 1,000 and 2 10,000 to flight என்று சொல்லி இருக்கிறது கர்த்தருடைய நாம். ஆமே, ஆமே, ஆமே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர். Lord, in the name of Jesus, we come, Lord, nothing but Lord Jesus, by the power of the living God, Almighty, in the name of Jesus and Jesus alone. There is covering, there is protection, there is a mighty unction and the power of the Holy Spirit. The more the devil knows that there is depth in this work, there is depth that is going on through the power of the word that is going through, by the power of the Holy Spirit that is working through the hearts and lives of people, when he knows the topics that we share and the Bible studies that come through and all the works that go on, Lord, in your name, Lord, in the depth of the way that it's been shared, Lord, that the enemy knows that when the enemy comes like a flood, you have said, Lord, that you will raise up a standard against it, Lord. Therefore, Lord, we pray for that protection, Lord, that comes over this very network, Lord, that goes into the nations of the world. This is the end days of the ministry that you have chosen, O God, and the enemy has no right. That is why, Lord, that even as Lord Pastor Anton Rasnam, who shared from Revelation chapter 3, verse 20, Lord, you have promised us, Lord Jesus, to make your abode with us, and you would sup with us, Lord. That is how close you walk with us, Lord, with your saints, with the ones, Lord, that you have called out, Lord Jesus, in this last days, Lord, bring forth the word, to bring forth, Lord, all the ways in which you come, Lord, praise and worship, and bring forth, Lord, all your gifts and talents, Lord Jesus, into the body of Christ, to bless the nations of the world. So, Lord, we bring, Lord Jesus, right from, Lord, all that went on, Lord, with all the hindrances that the enemy tried to bring, that is an indication where you were working, where your spirit was at work, and that is what he didn't like to see. And therefore, Lord, we eradicate, we dissipate, we cast it out in the name of Jesus Christ. You have no right to touch this ministry. You have no right to enter into this ministry in Jesus' name. We put a hedge of protection around it, Lord, by the blood of Jesus applied upon it, Lord, right from the Lord Jesus. This is only the Monday, Lord, right up to Sunday, Lord. All that we go on through this ministry, it's been, Lord Jesus, only been led by your spirit, Lord, kept by the under the blood of Jesus Christ, protected by the unction and the power of the Holy Spirit alone. So we thank you for that blood applied upon it, Lord. We bring, Lord Jesus, even as I have been hosting today, Lord, with the topic of repentance, the enemy started to work there, and even through the Bible study that was so powerful, Lord, that you somehow, Lord, there was a hindrance technically, Lord, and also, Lord, Brother Mahendran, when he shared also, Lord, through the network, Lord, this is all an indication how the power I sense 100% your presence was there. I sense 100% how you were walking through it, Lord, with your mighty unction and the obedience. And even when all the messages that came through, Lord, right up to Pastor Anton Rasnam's message, Lord, Lord, we thank you, Lord, because you have not failed, you have not forsaken, you have not given us, Lord Jesus, any indication, Lord, that the enemy would win, because we have the greater one that lives within us, that the greater one that is doing the work of Calvary, that it is an indication that, Lord, more the enemy shows up, we know that you are at work, Lord. That is why, Lord, the enemy tries to come and disturb, Lord. But we are more than conquerors through whom we have believed. Battle is the Lord and the victory is ours. That is why you have said, Lord, when the enemy comes like a flood, the spirit of the Lord lifts up a standard against us. So we thank you for that protection. We bring, Lord Jesus, the network right from the Sangamam Radio Gospel, Lord, from Toronto, Lord. Cover, Lord Jesus, the network, Lord Jesus, under the precious blood, with Brother Leslie and Sister Rita, and alongside, Lord, with Brother Mahendran from Victoria, Lord, whatever he does and says and everything, Lord, covered under the network, Lord Jesus, and the devices, and myself, Lord Jesus, for no reason, Lord Jesus, how my mute and unmute was taking upon a mode with a drive that I had to remove it. Somehow it appeared for no reason right before my message. Lord, this is all, Lord, something, and even with the India's network that was somehow there was a stop for a short time with powerful word that was shared, Lord. Lord, we give it all into your hands, Master. This is nothing but your work. This is nothing but the power of the Holy Spirit emanating and bringing forth your work, Lord. That is the work of Calvary that is going forth with the message that is involved in it. Therefore, we ask your protection under the blood of Jesus, right from Monday to Sunday. We give it all into your hands and your mighty purposes to be fulfilled according to your call. Every one of us, Lord, we name them one by one, Lord. Brother Mahendran and myself, Brother Leslie and Sister Rita and Sister Dolly and Pastor Anton Rasanayam and all the rest of them that had already joined with us, Lord. Sister Karuna, Sister Grace, and all of the rest that always come and share the word. And Sister Arundhati, Pastor Simon Stanley, we give them all to you, Lord, in the name of Jesus, and we thank you for their blessings, Lord, and the recordings that go on, Lord, into YouTube and Facebook, Lord, that it will be used mightily for your name's sake, I pray, in Jesus' name, amen.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: கணவனை இழந்து சொந்த பந்தங்களை துறந்து தன் நாட்டில் இருந்து யூதயா நாட்டிற்கு வந்த ரூத் என்ற இளம் விதவை தனக்கு அடைக்கலம் தேடி போவாஸ் என்ற செல்வந்திரிடம் வருகிறாள். போவாஸ் உமது நேசத்தின் அடையாளமாக போர்வையால் என்னை மூடும் என்று வேண்டிக் கொண்டாள். இதை ரூத்தின் புத்தகம் 3:9 வாசிக்கிறோம். அந்த நாளிலிருந்து அவள் வாழ்க்கை மலர்ந்தது. இந்த போவாஸ் இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். ஆதரவற்ற நிலையில் அலைந்து திரிகிற மகனே மகளே, இதோ நமக்கு ஒரு போவாஸ். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு. கலங்காதே, இன்றே தன் நேச போர்வையால் அவர் உன்னை மூடுவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து

கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நான் அவனிலும் நிலைக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு பார்த்திருக்கிறோம் ஐயா. அண்டவரே, அவமானத்தோடு நிந்தையோடு நடந்தபோது யாரும் இல்லாத வேலையில் அண்டவரே என் தேவனுடைய கரம் எங்களை தாங்கினது, எங்களை வழி நடத்தினது. நீ மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டார் ஊழியம் வெளியிடும் அபிஷேக கீதங்கள் 9 பாகம் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சங்கீதம் 34:1 வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்களும் குடும்பமாக இந்த ஒளிநாடாவை கேட்டு கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். அபிஷேக கீதங்கள் இந்த 9 பாகத்தை இயற்றி பாடியவர் இவாஞ்சலிஸ்ட் டி கெனடி பிரேமா. இதற்கு இசை தென்றல் ஏசி தினகரன் அவர்கள் இசை அமைத்துள்ளார்கள். இந்த சிடிக்காக உலக பிரசித்தி பெற்ற ஃபாதர் எஸ்ஜி பிரெக்மன்ஸ் அவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள்.
1: கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அபிஷேக கீதங்கள் வெளியிடுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். சகோதரர் கென்னடி பிரேமாவை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரடியாக ஜபத்தோட்டத்தில் வந்து அவர் ஊழியம் செய்தது ஆச்சரியமாக இருந்தது. ஆம் பிள்ளைகளே, அவருக்குள் அந்த அபிஷேகம் இருப்பதை நான் கண்டேன். அதுவும் விடுதலை அபிஷேகம். விடுதலை கொடுக்கிற அந்த அபிஷேகம் அதிகமாக இருக்கிறதை நான் கண்டேன். இரவு ஜபம், யாரையுமே தூங்க விடலை, அசுத்த ஆவிகள் அலறி ஓடின. அநேகர் விடுதலை பெற்று சாட்சி சொன்னார்கள். ஜனங்கள் திருப்தியோடு வீடு போனார்கள். ஒரு காவல்துறை இருந்து கொண்டு அருமையான கென்னடி பிரேமா ஊழியம் செய்வது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படித்தான் சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பாத்திரம் குடும்பமாக ஊழியம் செய்கிறார். இந்த ஊழியம் வளர வேண்டும், இதை நான் உற்சாகப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த அபிஷேக கீதங்களை ஜெபம் செய்து உங்களுக்கு முன் வைக்கிறேன். தேங்க்யூ அப்பா. இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அபிஷேக கீதங்களை கொடுத்து தர்மியான கென்னடி பிரேமாவை நீங்க உயர்த்தி இருக்கிறீங்களே, நன்றி அப்பா. காவல்துறையில் இருந்தாலும் கர்த்தருக்காக ஓட தருணம் கொடுத்து நேகருக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு பாத்திரமா வைத்திருக்கிறீரே, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இப்ப இருப்பதை பார்க்கிலும் ஊழியம் இன்னும் விரிவாகட்டும், 1000 மடங்கு. தேங்க்யூ. 30 அடையாளங்கள் இன்னும் ராஜாவே, இவர் இருக்கிற காவல்துறையிலும் சரி சமுதாயத்திலும் சரி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஊழியமாய் உம்மை எடுத்து காட்டுகிற, உம்மை தூக்கி நிறுத்துகிற கிதியோனாக அப்பா, இக்கால ஊதும் போதெல்லாம் எதிரி ஓடும்படி வெளிச்சத்தை தூக்கி காட்டுகிற, வசனம் என்ற வெளிச்சத்தை காட்டுகிற கிதியோனாக இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. குடும்பம் எழுந்து பிரகாசிக்கட்டும், வெளிச்சம் உலகம் எங்கும் செல்லட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பாடலை கேட்கிறவர்கள் அந்த வல்லமையில் நிரப்பப்படுவார்கள். இந்த மகனுக்குள் இருக்கிற அந்த நேசம் ஜனங்களுக்குள்ள நதியாய் பாய்வதாக, விடுதலை உண்டாவதாக, ஒவ்வொரு பாடலும் ஜனத்தை விடுவிப்பதாக. நன்றி அப்பா, நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு கோடி நன்றிகள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஜபமே ஜெயம் 2014 சிறப்பு பிரார்த்தனை கூட்டம். நம் அன்பு சகோதரர் GPS ராபின்சன் அவர்கள் விசுவாசம் உள்ள ஜபம் என்ற தலைப்பில் தேவ செய்தி அளித்து நமக்காக ஜெபிக்க உள்ளார்கள்.
1: இந்த மாலையில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். சரி, இப்போது வேகமாய் தேவனுடைய வசனத்துக்கு நாம் போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் Matthew 21:22. மத்தேயு 21:22 வாசிக்க கேட்போம்.
2: மேலும் நீங்கள்
1: விசுவாசம் உள்ளவர்களாய்
2: ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார்.
1: மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி உங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட விசுவாசமுள்ள ஜபம் என்ற தலைப்பில் பேச விரும்புகிறேன். விசுவாச ஜபம், ஜபத்தில் விசுவாசம். நீங்கள் வேதத்தில் குறிப்பாக அத்தனை சுவிசேஷத்தில் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ஆண்டவராய் இயேசுவின் ஊழியங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம், பார்க்கிறோம். ஏராளமான அற்புதங்களை இயேசப்பா செய்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த புத்தகத்தில் எழுதியிராத இன்னும் அநேக அற்புதங்களை அவர் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்தாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு கேள்வி எழுப்புவார். அது என்ன சொல்லுங்க பாப்போம், யாராவது? நீ விசுவாசிக்கிறாயா? எங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரோ அங்கே ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி, நீங்கள் எந்த ஊர், எந்த சர்ச் மெம்பர், அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல, நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்பதை நாம் வேதத்தில் பல சந்தர்ப்பங்களில் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு பிள்ளையின் தகப்பனுடைய அந்த பிள்ளை அவனுடைய மகனை பிசாசு அலகழித்த போது சீஷர்களெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அந்த பிசாசை சீஷர்களால் துரத்த முடியாத பட்சத்தில் கடைசியில் அந்த தகப்பனார் ஆண்டவராய் இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து அந்த அவனுடைய மகனை நிறுத்தும்போது உன்னுடைய சீஷர்கள்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, பிசாசு போகலாண்டவரே, உமக்கு சித்தமானால் இவனை சுகமாக்கும். இயேசு அவனை அந்த தகப்பனாரை பார்த்து என்ன கேட்டார்? இவனை சுகமாக்குவேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் ஜெபமே ஜெயம் என்ற இந்த கூட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற முக்கியமான பாடம் விசுவாசம். விசுவாசம், விசுவாச ஜெபம், இது மிக மிக மிக முக்கியமான காரியங்கள். பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் இந்த நாட்களில் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுவதற்கு காரணம் அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். விசுவாசத்தினால்தான் கர்த்தர் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொண்டு வருகிறார். விசுவாசம் என்றால் என்ன, அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், கூட்டத்துக்கு வரோம், எல்லாம் நான் ஆண்டு நான் விசுவாசி, இந்த சபை விசுவாசி, அந்த சபை விசுவாசி என்று நாம் சொல்லிக்கொள்ளுகிறோம். ஆனால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் என்றால் என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் எழுதின நிருபம் 11 Hebrews 11:1. எபிரேயர் 11 முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
2: விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும்,
1: காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்போ ஒரு காரியத்தை நீங்கள் பிரசங்கிக்க கேட்கும்போது முதல்ல நம்ம அதை நம்ப வேண்டும். ஆமேன். நம்ப வேண்டும், நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா ஒரு காரியம் சாதிக்க முடியாது. ரெண்டாவது, உங்கள் கண்களால் இதுவரைக்கும் காணாத ஆசீர்வாதங்களை நான் காண்கிறேன், காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுகிறது என்றால் உங்கள் கையில் அது இல்லை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அதை எனக்கு தரப்போகிறார் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் காணப்படாதவைகளின் அது நிச்சயம். ரோமர் கழுதன நிருபத்தில் 8 ரோமன் சாப்டர் 8, நீங்கள் வேத வசனத்தை திறந்து நான் சொல்ல சொல்ல நீங்கள் அந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். 25 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
2: நாம் காணாததை நம்பினோமாகில்,
1: காணாததை நம்பினோமாகில்
2: அது வருகிறதற்கு,
1: அது வருகிறதற்கு
2: பொறுமையோடு காத்திருப்போம்,
1: பொறுமையோடு காத்திருப்போம். நாம் பார்க்காததை நம்பினோம் என்றால், இதுவரைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கல, நீங்க விரும்புகிற ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல, சரி, ஆனா நான் நம்புகிறேன் அந்த ஆசீர்வாதம் வரும் என்று ஒருவன் சொல்வார் என்றால் அதற்கு பெயர் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எப்போது கிரியை செய்யும் என்றால், நான் பார்க்காததை நம்பினோம் என்றால் அது வருகிற வரைக்கும் நாம் பொறுமையோடே காத்திருப்போம். கையை உயர்த்தி கத்தரை மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாசத்தை சற்று தட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவரைக்கும் நீங்க விசுவாசிக்காவிட்டாலும், ஒருவேளை விசுவாசம், அந்த தகப்பனார் சொல்லுகிறார் பாருங்க, நீ விசுவாசிக்கிறாயா, உன்னுடைய மகனை நான் சுகமாக்குவேன் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டபோது தகப்பனார் என்ன சொன்னார், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அப்புறம் ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இதிலிருந்து அதை ரொம்ப நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விசுவாசம் அனுபவிக்க முடியும். ஆமேன். விசுவாசம் என்பது ஒரு வரம் என்று 1 கொரிந்தியர் 12 ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பட்டியலில் இந்த விசுவாசத்தையும் பரிசுத்த ஆவியானவர் இணைத்து வைத்திருக்கிறார். அதை 1 கொரிந்தியர் 12 நீங்கள் காண முடியும். இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை பெற்று வல்லமையாய் பிரசங்கிக்கிற தேவ மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமேன். நம்முடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் பணத்தின் மேல் விசுவாசம் இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் நம்முடைய படிப்பின் மேல் இருக்கிறது, சிலருடைய விசுவாசம் அவங்க அப்பா அம்மா மேலே இருக்குது, எங்கள் அப்பா இதை தருவாங்க, எங்கள் அம்மா அதை தருவாங்க, எங்கள் இவங்க அவங்க தருவாங்கன்னு அவங்க நம்பியிருந்தேன், இவங்க பணம் கொடுப்பான்னு அவங்கள நம்பியிருந்தேன். நம்ம ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவோம், இன்னொரு பக்கம் மனுஷர் மேலே நம்பிக்கையோடு போவோம். அவங்க இந்த பணத்தை தருவாங்கன்னு நம்பியிருந்தேன், அவர் எனக்கு இந்த வேலையை வாங்கி தருவார்னு நம்பியிருந்தேன், எனக்கு தருவேன் என்று சொன்னார், அவருடைய வார்த்தையை நம்பியிருந்தேன், ஆனால் கடைசியில் அவங்க தராமல் போயிட்டாங்க என்று நம்ம மனுஷனை பற்றியே நம்ம குறை சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க போகிறார். நீங்கள் பைபிளை திருப்புங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 11, மார்க் எழுதின சுவிசேஷம் 11, எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 22 வாசிக்க கேட்கலாமா?
2: இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில்
1: விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். திரும்ப வாசிங்க,
2: இயேசு
1: அவர்களை நோக்கி
2: தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள்.
1: இயேசு அவர்களை நோக்கி என்று அந்த வசனம் துவங்குகிறது. இயேசு யாரை நோக்கி, எவர்களை நோக்கி என்றால், தம்முடைய சீஷர்களை, தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பின்னால வந்துட்டீங்க, எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்களுடைய விசுவாசத்தை நான் பாராட்டுறேன், உங்களுடைய நம்பிக்கையை நான் பாராட்டுறேன், நீங்க என்னை விசுவாசிக்கிறீங்க, என்னை ஃபாலோ பண்றீங்க, என் உபதேசத்தை கேட்குறீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்க விசுவாசம் யார் மேல இருக்கணும்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். நம்மளும் விசுவாச கிறிஸ்தவளாக மாறிட்டோம், இயேசு ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞான சபையில் போகிறோம், அபிஷேகம் பெற்றோம், அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம சில அற்புதங்களை பெற முடியாமல், சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வராமல் இருப்பதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இதை இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி எழுதுகிறாங்கன்னு கேட்டால், தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள். ஆமேன். தேவனுடைய விசுவாசம், எல்லாம் சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, தேவனுடைய விசுவாசம். சில சொல்லுவாங்க, எங்க மனைவிக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லை, எங்க அப்பாவுக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லை, எங்க பாஸ்டருக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அத மாதிரி இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய விசுவாசம், அந்த அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி, தேவனுடைய விசுவாசம்னா என்ன பிரதர், தேவனுடைய விசுவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமாக ஆபிரகாமை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார், அவன் வீட்டுக்குள் இருக்கிறவனை வெளியே வா என்று கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் வானத்தை அண்ணாந்து பார், எதை பார்க்கிறாய் என்று கேட்டார். உடனே ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார், நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கிறேன், அழகாய் மின்னி கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே என்று அவன் சொன்னான். சரி, அடுத்த கேள்வி, ஆண்டவர் என்ன கேட்டார், இந்த நட்சத்திரங்களை உன்னால என்ன முடியுமா, கவுண்ட் பண்ண முடியுமா? அது எப்படி முடியும் ஆண்டவரே, இவ்வளோ நட்சத்திரங்களை என்னால கவுண்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு திரளாய் பெருகி இருக்கிறதுன்னு சொன்னார். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த நட்சத்திரங்கள் எப்படி பெருகி இருக்கிறதோ அதை போல உன்னுடைய சந்ததி பெருகும் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஆமேன். ஒரு தேவ மனிதன் பிரசங்கிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நட்சத்திரங்கள் மின்னுகிறதை ஆபிரகாம் அந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளை போல அவன் பார்த்தானா. ஆமேன். ஏனென்றால் தேவனுடைய விசுவாசம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. தேவனுடைய விசுவாசம் என்னென்றால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ரோமர் 4:17 நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கும் கர்த்தர். கையை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய விசுவாசம். இங்க உதாரணத்துக்கு நான் மிகுந்த தாழ்மையா அன்பா சொல்றேன், இப்போ நம்ம பிரேயர் சென்டருக்கு வருகிற ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள், நண்பர்கள், மற்ற ஜப வீரர்கள் வரும்போது இதை எப்படி நீங்கள் கேட்டீங்க, யார் ஆர்கிடெக்ட், இதுக்கு எந்த யார் என்ஜினியர், யார் பிளான் போட்டாங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க, ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இதுக்கு எந்த என்ஜினியருடைய பர்சனல் பிளானே கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு வரைபடத்தை வச்சார், அதை நான் என்ன செஞ்சேன், என்ஜினியருக்கு ஷேர் பண்ணேன், இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி. ஏன் இப்போ தான் வெளியே ஒரு உதாரணமாக நல்ல சுவர், சுற்றி வர சுவர் இருக்க, இது எப்போ ஏன் இது கடையில் இந்த கிளாஸ்லாம் போட்டு இப்படி நீங்கள் இந்த இடத்த சின்னதாக வச்சுருக்கீங்க? பரிசுத்தாவியானவர் அதை அந்த படத்தை தரிசனத்தில் எனக்கு காண்பித்தார், இதை இப்படி கட்டணும், இதுக்கு இத்தனை கதவுகள் வைக்கணும், இந்த மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்படி இருக்கணும். ஒரு முறை இந்த ஸ்டேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜை வந்து டிசைன் பண்ணுறதுக்கே 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ என்ஜினியர் சொன்னாங்க, இப்படிலாம் பண்ண முடியாது, இதெல்லாம் நீங்கள் அமெரிக்காவிலையோ இங்கிலாந்துலேயோ ஆஸ்திரேலியாவிலையோ பார்த்துருப்பீங்க, நம்ம ஊருக்கு இது ஒத்து வராது, இதெல்லாம் இங்கே கெட்டவே முடியாது பிரதர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் ஒரு என்ஜினியர் சொல்கிறாருன்னு சொன்னால் அதை பொதுவாக நம்ம ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனால் என்னுடைய கண்களில் நான் பார்த்த ஸ்டேஜ் வந்து அவர் சொல்கிற மாதிரி இல்லை, இங்கே இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன், கர்த்தர் உணர்த்தினது இல்லை பிரதர் இப்படி இருக்கணும், சரி நான் 2 நாள் கழித்து வரேன், திரும்ப ஒரு மீட்டிங் போடலாம். இப்படியே இழுத்து இழுத்து இழுத்து 3 மாதத்துக்கு மேலே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1 லட்சம் ரூபா கொடுங்க, நான் வந்து தரேன், 2 நாள் கழித்து தரேன்னு போனவர் தான் அதே ஒரே புகை போயிட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஆனாலும் நம்முடைய போராட்டங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, இயற்கை சீற்றங்கள். எப்போதெல்லாம் இங்கே கட்டடம் கட்ட தூங்குவோமோ பயங்கர மழை வந்துடும், மழைக்காக தான் ஜோம் பண்ணுவோம், கடைசியில் மழையை நிறுத்துங்கன்னு ஜோம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சில நேரத்தில் பணம் இருக்கும், ஆட்கள் இருக்க மாட்டான், சரி சில இந்த பணத்தையாவது முழங்கால் போட்டு அழுது ஜோம் பண்ணி வாங்கிடலாம், ஆனால் இந்த வேலைக்காரங்களோட படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனாலும் இது இப்படிதான் வரணும், இது இங்க வரணும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி அமையணும் என்று கர்த்தர் சில ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தரிசனத்தை அதை காணவில்லை என்றாலும் அது வரும் என்று பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் இன்றைக்கு நம்ம சொல்கிற மாதிரி அந்த பிதாவினுடைய தேவனாகிய கர்த்தருடைய விசுவாசம் என்ன, இல்லாதவைகளை அது இருக்கிறதாக இருக்கிறதாக அவர் அழைக்கிற கர்த்தர். ஆமென். அப்போ அதே போல் இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், தேவனுடைய விசுவாசம் முதலாவது உங்களுக்குள்ளே வரணும். தேவனுடைய விசுவாசம்னா என்ன, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக. ஒருவேளை இன்றைக்கு நீ ஒரு பலவீனத்தோடு இருக்கலாம், இந்த பலவீனம் என்ன விட்டு மாறும், நான் விசுவாசிக்கிறேன் என்று முதல்ல நாம சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை வச்சு நீங்க உங்க எதிர்காலத்தை நீங்க நிர்ணயிக்க கூடாது. இன்னைக்கு என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாளைக்கு கர்த்தர் இதை தலைகீழாக மாற்றப் போகிறார். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்னார் இந்த ஊர்க்காரர், இந்த ஆண்டவர், இந்த வல்லமை பெற்றவர் இன்னார், அவரிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக நீங்க திரும்ப மார்க் எழுதின சுவிசேஷம் 11 நீங்க திருப்பி 23
2: எவனாகிலும் இந்த மலையை பார்த்து
1: நீ பெயர்ந்து
2: சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: நல்ல கவனிங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆண்டவர் போதிக்கிறார், தேவனுடைய விசுவாசத்தை பற்றி போதிக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஓமை சொல்லுகிறார். என்ன ஓமை சொல்லுகிறார்? எவனாயிலும் ஒருவன், சொல்லுங்க அந்த வார்த்தையை. இவர்தான் அவர்தான் இல்லை, புரியுதா உங்களுக்கு? எவனாயிலும் ஒருவன். சில சொல்லுவாங்க, எங்களாலெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது பிரதர், எனக்கெல்லாம் செய்ய முடியாது, நாங்கள் ஒரு சாதாரண விசுவாசிகள், நாங்கள் ஒரு சாதாரண சர்ச் மெம்பர், நான் இப்போ தான் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன், எங்களாலாம் முடியாது, இப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சிருக்கிறேன், நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறோமே, ஆண்டவர் சொல்கிறாரு, எவனாயிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்து, சொல்லுங்கள், வாய் திறந்து பார்த்து, இன்னொரு முறை சொல்லுங்கள், சரி பார்த்து பாருங்கள் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன், பாருங்க இப்போ இந்த நோட்டை பாருங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் சரீர உறுப்பில் எந்த உறுப்பு வேலை செய்யணும்? கண் வேலை செய்யணும், கண். அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் போதாது, அந்த விசுவாசம் உங்கள் கண்களில் இருக்கணும், இந்த பார்வை ஒரு விசுவாச பார்வையாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உதாரணமாக நம்ம இந்தியாவில் 5 அப்படின்னு சொல்லுவாங்க, 5 சொல்லி 5 இப்போ இந்த இடத்துல நம்ம ரோடை வந்து ஒரு பெரிய ஒரு பாலம் வரப்போகுது 5 5 முன்னாலே பிளான்லாம் போட்டுருவாங்க. அவன் சொல்லலாம், இந்த இடத்துல 5 இப்படிப்பட்ட பெரிய ஒரு பாலம் கட்ட போகிறோன்னு. நான் ஒரு முறை ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போயிருந்தேன், அந்த நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் 5 திட்டம், அங்கே 20 திட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம், 20 பின்னால் இந்த இடத்துல என்னென்ன வரும்னு அங்கே அழகாக படம்லாம் வரைஞ்சி அங்கெல்லாம் அங்கங்கே வச்சுருக்கிறாங்க, 20 பிறகு இந்த இடம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. நான் போன வருஷம் இந்த அரபு நாட்டில் கத்தார்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுக்கு போயிருந்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா 2020 அப்படின்னு பெரிய போர்டு வச்சு பக்கத்தில் பயங்கரமாக இருக்குது. அந்த படங்கள்லாம் பார்த்தா பெரிய பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய பயங்கரமான ட்ரெயின்லாம் ஓடுது. அந்த ஊரில் ட்ரெயினே கிடையாது, கடலுக்குள்ள தோண்டி ட்ரெயினை போட்டு இன்னொரு நாட்டுக்கு ட்ரெயின் ஓடப்போகுது. எப்போ 2020 வரும்போது இதெல்லாம் இங்கே இருக்கும் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஏர்போர்ட்டில், பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டரில் இந்த படங்களெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க, மக்களுடைய பார்வைக்கு வச்சுருக்காங்க. 2020 இப்படி வரப்போகுது என்று ஜனங்களுக்கு சொல்றாங்க. இன்றைக்கு நான் உங்களை உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு உங்க நீங்க ஒரு சின்ன வீட்டில் இருப்பீங்க, இதுக்குள்ளேயே தான் நான் இப்படி இருக்கணும் என்பது தேவ சித்தம் இல்லை. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லை விரிவாக்குவார். நம்முடைய ஏன் அப்படி நீங்க சொல்றீங்க விரிவாக்குவார்னா, நம்முடைய ஆண்டவர் விரிவாக்குகிறவர். நம்முடைய ஆண்டவர் குறுக்குகிறவர் அல்ல, சுருக்குகிறவர் அல்ல, மட்டுப்படுத்துகிறவர் அல்ல, கட்டுப்படுத்துகிறவர் அல்ல. நம்முடைய கர்த்தர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, எவனாயில் ஒருவன் இந்த மலையை என்ன செய்யணும், முதல்ல முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். இப்போ விசுவாசம் இருக்கு, விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதில்ல. இல்லை, ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்யணும், எதை பார்க்கணும், எதை பார்க்கணும், மலையை பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம், மலையை பார்க்கணும். இப்போ மலைக்கு கீழே நின்ன மலை எப்படி பார்க்க முடியும், அப்படிதான் அண்ணாந்து பார்க்க முடியும். ஒரு அளவுக்கு தான் மலை தெரியும், பிரம்மாண்டமான மலை. மலை என்பது நல்ல கவனிங்க, இப்போ இமயமலை மட்டும் இல்லை.

தடைகள் இருக்கலாம், ஏதாவது இருக்கும், தடை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த தடையை நீ என்ன செய்யணும்? ஐயோயோ பயமா இருக்குது, அந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கே எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு நம்ம திரும்பிக்கிட்டோம்னா நம்முடைய விசுவாசத்துல நம்ம வளர்ச்சி அடையலன்னு அர்த்தம். அந்த மலையை நான் பார்க்க வேண்டுமானால் என் கண்கள்ல ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்க விசுவாசம் இருக்கணும்? கண்கள்ல விசுவாசம் இருக்கணும். என் பார்வை ஒரு விசுவாச பார்வையா இருக்கணும், விசுவாச பார்வையா இருக்கணும். இப்போ நீங்க ஒரு வீட்டை கட்டுறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன். ஒரு வீடை கட்டும்போது முதல்ல பள்ளம் தோண்டுவாங்க, குழியை தோண்டுவாங்க, அங்கே வந்து ஃபவுண்டேஷன் போடுவாங்க. அங்கே ஜல்லி, மணல், கல், செங்கல், குழி, குண்டெல்லாம் அங்கே இருக்கும். அங்கே போவீங்களா போக மாட்டீங்களா? கேட்குற டக்குன்னு பேச, போவீங்களா போக மாட்டீங்களா? அங்கே குழி இருக்குமே, செங்கல் இருக்குமே, அங்கே போவீங்களா போக மாட்டீங்களா? போவோம். ஏன்னா குழி இருந்தாலும் பார்த்துவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அப்படி அங்கே நின்று வாங்க, அப்படி பார்த்து வாங்கன்னு தான் சொல்ல, வராதிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், இன்னைக்கு இந்த குழியும் குண்டுமா இருக்கு, இன்னும் ஒரு மாசத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே அழகான கட்டடம் எழும்ப போகிறது. அந்த கட்டடம் எப்படி எழும்ப போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் பார்த்துவான்னு. அந்த அந்த கட்டடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா இது குழியும் குண்டுமா, ரோட்டில் செங்கலை வச்சுருக்கான், அங்கே வச்சுருக்கான், இங்கே வச்சுருக்கான், போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு இப்போ சண்டை கூட வந்துடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் கெட்ட ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போய் அதை பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க அந்த வீட்டை கட்டுறாங்க. கையை உயர்த்தி ஆண்டு மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அந்த கரடு முரடான இடமா இருந்தாலும் அவங்க அந்த இடத்துக்கு போவது விரும்புவாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் விசுவாச வாழ்க்கையில் பல தடைகள் போராட்டங்கள் வரும், அதை தாண்டி செல்லும்போது தான் கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்வார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதை பார்க்கறதுக்கு ஒரு பார்வை, விசுவாச பார்வை இருக்கணும். ஆமென். இப்போ பயங்கரமான ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை கடல் பிரவாகித்து, பயங்கரமான கடலில் இப்படி அந்த பக்கம் போறதுன்னு தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சாரி யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் அந்த யோர்தானில் போய் ஓரத்தில் பட்டா யோர்தான் என்ன செய்யும், ரெண்டாக பிளக்கும். கையை வைத்து ஆமைன்னு சொல்லுங்க. இப்போ ஆண்டவருடைய சித்தம், யோர்தானை கடந்து நீங்க கானானுக்கு போறீங்க. இதுதான் ஆண்டவருக்குடைய திட்டம், ஆண்டவருடைய பிளான். இப்போ அதை முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு தடை சுவர் மாதிரி அங்க யோர்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதே போல உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நீங்க முன்னேறி செல்ல முடியாதபடி, உங்க ஜப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, மற்ற வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு யோர்தான் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ இதை துரத்துங்க, இதை பிளங்க, இதை மாற்றுங்க அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா மாறல. ஏன் மாறலன்னா, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னாரு, உங்களுடைய கால் போய் அந்த உள்ளங்கால் அந்த யோர்தானின் கரையில தண்ணீர்ல பட்டா அந்த தண்ணீர் என்ன செய்யும், ரெண்டாக பிளக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இது வந்து இது நாம் செய்ய வேண்டியது. ஆனா இந்த காலத்தில் அப்படி ஒன்று ஓடினா நம்ம உடனே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், யோர்தானே நீங்க தானே உண்டாக்குனீங்க ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கன்னா அந்த யோர்தான் என்ன செஞ்சிடும், ரெண்டாக பிளந்துரும் அப்படின்னு டக்குன்னு அப்படி சொல்லி ஜெபம் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசத்துல அற்புதங்களை பார்க்கணும்னா உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை செயல்படுத்தணும். ஆமேன். கிரியையில கொண்டு வரணும். கிரியை இல்லாத விசுவாசம் என்ன விசுவாசம்? செத்த விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலையை முதலாவது பார்க்கக்கூடிய ஒரு விசுவாச பார்வைய ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுங்க. என்ன பார்வை கொடுங்க? விசுவாச பார்வை. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு விசுவாச பார்வையை தாங்க. என் கண்ணில் ஒரு விசுவாசம், என் கண்ணில் விசுவாசம், என் கண்ணில் என் வீட்டில் இருக்கிற குறைய தான் தெரியுது. எங்கெங்கே குறை, வீட்டில் என்ன குறை, அந்த ரூமில் என்ன குறை, சாப்பாட்டில் என்ன குறை, நான் உடுத்துகிற உடையில் என்ன குறை.

0: இந்த குறை தான் என் கண்ணுக்கு தெரியுது, நிறைவு என் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. இன்று முதல் என் பார்வையை விசுவாச பார்வையாக மாற்றுவீராக. இன்று முதல் என் பார்வையை விசுவாச பார்வையாக மாற்றுவீராக. இன்று முதல் என் கண்களை விசுவாச கண்களாக மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களில் ஒரு விசுவாசம் வரட்டும், என் பார்வையில் இருக்கிற அவிசுவாசம் போகட்டும் இயேசுவின் நாமத்தில், விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டு எங்கள் கண்களில ஒரு புதிய விசுவாசத்தை நீர் கொடுக்கிற தயவுக்காக கரங்களை தட்டி நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரும்ப அந்த வசனத்திற்கு வாங்க, 11 மார்க் சாப்டர் 11 அந்த 23 வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, எல்லாம் சொல்லுங்க சொல்லி. இப்போ சொல்லுங்கள், பேசுங்கள்னா நமக்கு என்ன என்ன என்ன என்ன உறுப்பு வேலை செய்யணும்? கண்ணா, வாய். இப்போ நல்லா நீங்க விசுவாச ஜீவியத்தில் நிறைய உறுப்புகள் வேலை செய்யணும். உள்ளத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் மாத்திரம் நம்புறேன் வீட்டிலேயே உட்காந்துருந்து தான் முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்? முன்று மலையை பாரு, ரெண்டாவது மலையை பார்த்து சமுத்திரத்தில் நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி. சொல்லணும்னா பேசுங்கன்னு அர்த்தம், ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. ஹலேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சத்தியத்தை இன்னைக்கு அநேகர் நம்ம கேட்குறோம், ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் அப்படி பதியும். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் கொடுத்துரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரே. அந்த வாக்குத்தத்தத்தை, அது என்ன தத்துவம்? வாக்குத்தத்தம், வாக்கு. இந்த வாயை திறந்தாதான் வரும் அது. அப்போ இருதயத்திலே அப்படி வச்சுக்கிட்டு இருந்தா போதாது. ஆண்டவர் சொல்றாரு, வாயை திறந்து நீங்க அறிக்கை பண்ணணும், விசுவாச வார்த்தைகளை பேசணும். கையை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்ன வார்த்தை பேசணும்? விசுவாச வார்த்தை. கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார், கர்த்தரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஒவ்வொருடைய விசுவாசத்தின் அளவின்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் அவனுக்கு அதே நேரத்தில் மத்தேயு 6:8 அடிக்கடி நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்துகிற வசனம், எனக்கு இன்னது தேவை என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமேன். எனக்கு உணவை தருவார், எனக்கு நன்மையானதை தருவார், அவரே எனக்கு தருவார். நான் யார்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. கையை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்னால கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்டீவுக்கு இந்த இதே 10 அவனுடைய பர்த்டே, அந்த வாரத்தில் நான் பெங்களூர் கூட்டத்துக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஸ்டீவ் சொன்னால், எனக்கு பர்த்டே வருது, எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும் அப்படின்னா, சரி உனக்கு ஏசப்பா தருவார், நீ ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளும் நம்ம சொல்லணும். ஆமேன், சொல்லி கொடுக்கணும். அது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். இதை சொல்லிட்டு நான் பெங்களூர் போயிட்டேன். 3 கூட்டம் முடிச்சுட்டு பெங்களூரில் 12:30 ட்ரெயின். அப்போ அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவங்கெல்லாம் வந்து ட்ரெயினில் என்னை வழி அனுப்ப வந்தாங்க. ட்ரெயினில் ஏறி நான் உள்ளே போகும்போது அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த பிரதர் ஒரு பேக் ஒன்று என் கையில் கொடுத்துட்டு, நீங்கள் வீட்டில் கொண்டு போய் உங்கள் மகங்கிட்ட கொடுங்கன்னார். நான் வாங்கி ட்ரெயினுக்கு கீழே சீட்டு கீழே வச்சுட்டு ரொம்ப பயங்கர டயர்ட் படுத்து தூங்கிட்டேன். காலையில் வீட்டுக்கு வந்து நான் கிறிஸ்டிக்கிட்ட அதை கொடுத்தா, திறந்து பார்க்கும்போது ஒரு புதிய ஒரு ட்ரெஸ் ஒன்று இருந்துச்சு. அது அவனுக்கு போடும்போது அவனுக்கேன்னு ஸ்டிச் பண்ண மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அவங்களுக்கு அவங்க பர்த்டேன்னா அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ அவனுக்கு உடனே சொன்னேன், ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு, உனக்கு இந்த துணியை தந்திருக்கிறாரு. ஆமேன், ஹல்லேலூயா. இப்படி நிறைய பாடங்களை நான் ஊழியத்தில் படிச்சிருக்கிறேன். அதனால் பண விஷயத்தில் மட்டும், பண விஷயம்னு இல்லை, எந்த விஷயம்னு இல்லை, நான் விசுவாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் தருவார். அதுக்காக பல கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் வரும், ஆனால் அதுக்காக நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது ஒரு மாதம் வர்றது ரெண்டு மாதம் கழித்து வரும், ஆனால் கட்டாயம் வந்தே ஆகும். கையை வைத்து கத்தரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆனால் என்ன செய்வேன்னா, வாயை திறந்து அடிக்கடி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். ஆண்டவரை நீங்கள் தரப்போகிறீங்க, நீங்கள் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் செய்ய போகிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நீ செய்ய போகிறீங்க ஆண்டவர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்போ அதே பாடத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன அற்புதங்கள் வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, அந்த அற்புதத்துக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணது மாத்திரம் இல்லை, நீங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்லி, உங்கள் வீட்டில் யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை நடக்க போகுது, கர்த்தர் செய்ய போகிறார் சொல்ல சாத்தானுக்கு பயங்கர எரிச்சல் வரும். ஆண்டவர் அந்த விசுவாச வார்த்தையை பார்த்து நம்மை கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. 1 யோவான் 5:14, 1 John 5:14, அதை எடுத்து வாசிக்கிறீங்களா? சீக்கிரம்.
1: நாம்
0: எதையாகிலும்
1: அவருடைய சித்தத்தின்படி கேட்டால்
0: அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற ஒரு தைரியம். கையை வைத்து ஆண்டு மையப்படுத்துங்க. அப்போ நாம் எதையாகிலும் அப்படின்னா எதை வேணா கேட்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் சிலர் தகாத விண்ணப்பமா விண்ணப்பம் பண்ணுவாங்க, தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியத்தை போய் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி கேட்கும்போது அந்த ஜபத்துக்கு பதில் வராது. உடனே நம்ம என்ன நினைச்சிருவோம்னா, ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் தரல, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, விசுவாசிக்கும் போது இது தேவனுக்கு சித்தமானு பார்க்கணும். கையை வைத்து ஆண்டவர் மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவன், நான் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம், நாம் ஆரோக்கியமாக இருப்பது தேவ சித்தம், நாம் பலனாக இருப்பது தேவ சித்தம், நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுவது தேவ சித்தம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கெல்லாம் வசனம் இருக்குது, அது தேவ சித்தம். அதே நேரத்தில் ஆண்டவர் விரும்பா தகாத ஒரு காரியத்தை போய் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அங்கு அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். இன்னொன்று, ஆண்டவர் உயர்த்துறார்னு வைங்களேன், படிப்படியாக தான் உயர்த்துவார் கர்த்தர், படிப்படியாக தான். இப்போ திடீர்னு, இப்போ ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஒரு ஊழியர் கூட்டம். அதில் முதல் வரிசையில் இருக்கிற ஒரு ஊழியரை பார்த்து, பிரதர் கொஞ்சம் எழும்புங்க அப்படின்னாரு. எழும்பிட்டு அவரை பார்த்து சொன்னார், இந்த பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு 1 கோடி ரூபாய் உன் கையில் கொடுத்தா நீ என்ன செய்வீங்க? உடனே அவர் எதிர்பார்க்கவே இல்லை, அவர் அப்படி சொல்வார்னு. என்னென்ன சொன்னீங்க சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. 1 கோடி ரூபாய் உன் கையில் கொடுத்தா நீ என்ன செய்வாய்? என்ன, 1 கோடியா? எனக்கா? என்ன செய்வேனா? நீ ஒன்றுமே செய்வேனா, நீ உட்கார் அப்படின்ற. காரணம் என்னன்னு கேட்டா, அப்போ அவர் 1 கோடினா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டார். அப்போ அதே நேரத்தில் 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆலயம் கட்டணும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன 1 கோடின்றீங்க அப்படின்னு அவன் சொன்னானா, அவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு பிளான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அது பிளான், ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ ஒரு நோக்கம் இல்லாதவன் கையில் கொண்டு போய் 1 கோடியை கொடுத்தா என்ன செய்வான்? ஏற்கனவே சரிவர பைபிள் வாசிக்கலாம் ஜெபம் பண்ணுறதில்ல. அப்போ அந்த எதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இந்த காரை வாங்கலாமா, அந்த வீட்டை வாங்கலாமா, எங்கே வட்டி கூடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கெட்டு போயிடுவான். ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்துறாருன்னா அவனை படிப்படியாக தான் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எடுத்த உடனே அதை தாங்க இதை தாங்க, உடனே அதுக்கேற்ற மாதிரி, நம்ம ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை தான் செய்யணும். அந்த காரியத்துக்கு நான் தகுதியான்னு பார்க்கணும். ஆமே, அந்த தகுதி உள்ளவனை தான் கர்த்தர் அந்த இடத்துக்கு அனுப்புவார். கையை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹலேலூயா. இப்ப எனக்கு சைக்கிள் தான் ஓட்ட தெரியும்னா நான் விசுவாசத்துல கார் ஓட்டுவேன் ஓட்டின என்ன ஆகும்? நான் போய் எங்கேயாவது மோதுனா கூட பரவாயில்ல, எழுத்தாப்புல வரவனுக்கெல்லாம் பெரிய டேஞ்சர் ஆயிடுச்சு. அது அதை கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம சில நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு தெரியாம சில நேரத்தில் சில பிரச்சனைகளில் சிலர் மாட்டிக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு இதுக்காக இதுக்கு என்ன செய்யணும்? நல்ல பைபிள் வாசிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். வசனம் என்ன சொல்லுது அதன்படி நாம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் நினச்சிருவீங்க, நம்ம ஜெபத்தில் ஒரு வல்லமை இல்லை போல இருக்கு, அதனால தான் பதில் வரல. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, டிஎல் ஆஸ்பான் என்ற ஒரு பெரிய தேவ மனிதர் அமெரிக்காவில், அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபத்தில் நிறைய உயிரோடு மரித்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரா, ஐயா நீங்கள் இத்தனை பேர் உயிரோடு எழுப்பியிருக்கீங்க, ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபமெண்ட் வீட்டுக்கு வந்துட்ட, நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே அவர் மரித்து விட்டார் அப்படின்னு தகவல் வருது, நீங்கள் என்ன செய்வீங்கன்னா? அப்போ வேறு யாராவது வியாதியாக இருக்காங்களான்னு பார்ப்பேன், அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரா. உடனே அந்த ஆள் இன்னொரு கேள்வி கேட்டாரா, நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்த உடனே டக்குன்னு ஹார்ட் அட்டாக்ல வந்தால் இறந்துட்டார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா? இன்னொரு பேஷண்ட் இருக்காரா, அவருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னாரா. என்னையா, முதல்ல ஜெபம் பண்ணால் செத்துட்டாரு, அடுத்த ஜெபம் பண்ணவர் கொஞ்ச நேரத்துக்குள்ள செத்துட்டாரு, நீங்கள் என்ன திரும்ப ஜெபம் பண்ணுவேன்றீங்களா, அது எப்படி? அப்போ தான் டிஎல் ஆஸ்பான் சொன்னாரா, என் வேலை ஜெபம் பண்ணுற வேலை. என் வேலை என்ன வேலை? ஜெபம் பண்ணுற வேலை. என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் எத்தனையோ பேரை உயிரோடு எழுப்பினாலும், ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் எத்தனையோ பேர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்மேல் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பெல்லாம் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு நம்ம பார்த்து, வசனத்தின்படி நம்ம எமோஷனலாக போகாமல் ஒரு அனுபவ ரீதியாக வேத வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு அற்புதங்களை காண வேண்டும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல நீங்க பார்க்கணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? பேசணும். விசுவாச வார்த்தை தான் பேசணும். அவிசுவாசமான வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தைனா என்ன? முடியாது, கஷ்டம், ரொம்ப தூரம், இது நான் நினைக்கல, இதெல்லாம் முடியாது, எப்படி ஜெபம் பண்ணா போதுமா, அப்படியா இப்படியா, இப்படியே பேசிகிட்டே இருந்தேன்னா அந்த அவிசுவாசமான ஆவி நமக்குள்ளே கிரியை செஞ்சால் அற்புதங்களை அது தடை பண்ணோம். பைபிளில் சொல்லியிருக்கு, அங்கே அநேகர் விசுவாசிக்காதபடியினால் கர்த்தரால் அங்கே அற்புதங்களை செய்ய முடியலன்னு சொல்லியிருக்கு. அப்போ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தாவியானுடைய ஒத்தாசையோடு நான் உங்களோட என்ன பேசுகிறேன்னா, அந்த 24 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, என்று அந்த தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று அவன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். கையை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. 3 அந்த வசனத்தில் நான் சொல்லி கொடுக்க போகிற வார்த்தை, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். முதல்ல கண்ணு, கண்ணில் கை வைங்க. முதல்ல, 2 வாய், 3 இருதயம். விசுவாசம் வேலை செய்கிறதுக்கு, அற்புதங்கள் நடக்கிறதுக்கு இதெல்லாம் ஒன்றா வேலை செய்யணும். முதல்ல கண்ணு, 2 வாய், 3 ஹார்ட். இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். யாக்கோபின் நிருபத்தில் உங்களுக்கு தெரியும் என்றால் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். 3 யாக்கோபு 3 நீங்கள் திருப்புங்க. ஜேம்ஸ் சாப்டர் 1:6 6 வாசிங்க.
2: ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும்
0: சந்தேகப்படாமல்
2: விசுவாசத்தோட கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன்
0: காற்றினால் அடிபட்டு
2: கடலின் அலைக்கு
0: ஒப்பாயிருக்கிறான்.
2: அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில்
0: எதையாகிலும் பெறலாம் என்று
2: நினையாதிருப்பானாக.
0: போதும், நல்ல கவனிங்க. சந்தேகத்தை பத்தி யாக்கோபு சொல்றார், சந்தேகம். இந்த சந்தேகத்திற்கு அவர் எதை ஒப்பிட்டு சொல்லுகிறார்னா கடலின் அலைகள். எல்லாம் வாய்த்தர் சொல்லுங்க. இப்ப கடலின் அலைகள் காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் அலை வீசிட்டு அதுக்கப்புறம் அந்த அலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குமா? ரெஸ்ட் எடுத்து 3 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லுமா? இல்லை. அப்படி அதே போல அலைகள் ஓய்வது இல்லை. அலைகள் என்ன செய்யாது? ஓயாது. அதே போல இந்த சந்தேகம் என்ற ஆவி உள்ள வந்துட்டுனா அது உள்ள இருந்து நம்முடைய அவிசுவாசத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதான் யாக்கோபு சொல்லுகிறார், சந்தேகப்படுறவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகில் ஒன்றை பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்காதப்பா, உனக்கு எதுவும் கிடைக்கும் சொல்லி நினைச்சு கூட பார்க்காத சந்தேகப்படுகிற ஆட்கள். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ சில ஊர்களுக்கு போகும்போது அங்க அற்புதங்கள் சர்வசாதாரணமா, உதாரணமா என்னால் மறக்கவே முடியாது, ஊழியத்துல ஆப்பிரிக்காவுக்கு போய் கர்த்தர் என்னை அனுப்பினார். ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போயிருந்தேன், தான்சானியா என்ற இஸ்லாமிய நாட்டுக்கு. ஊழியத்தில் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கேன், அந்த மாதிரி ஒரு மிராக்கிள்ஸ், அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை நான் பார்த்ததே இல்லை. காரணம் அந்த ஆட்கள் என்ன பார்த்ததில்லை, நான் அவங்கள பார்த்ததில்லை. அவங்க யாரும் நான் யார தெரியாது, அவங்களுக்கு அவங்க எல்லாம் ஆண்டவர் அறியாத இஸ்லாமிய மக்கள். அதில் 2% தான் கிறிஸ்டியன்ஸ், ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸு. அந்த மைதானம் முழுவதும் மக்கள் ஒரு 15-20 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ண முடியும், அதுக்கு மேலே பிரசங்கமே பண்ண முடியாது. அதுக்குள்ளே அசுத்தாவிகளெலாம் பயங்கரமாக சத்தம் போட்டு அலற ஆரம்பிக்கும். நான் நினச்சேன் ஒவ்வொரு பிசாசை துரத்துனா இத்தனை பிசாசை துரத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரிலன்னு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லா பிசாசும் ஓடிடுச்சு, நான் திறத்தவே இல்லை. அந்த பிசாசுகள்லாம் பிடிச்ச ஆட்கள்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து போடுறாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்கெல்லாம் வரிசையாக வந்து நின்று சாட்சி கொடுக்குறாங்க, 30 வருஷம் வியாதி, 20 வருஷம் வியாதி, 15 வருஷம் வியாதி, காது கேட்காதவன், கண்ணு தெரியாதவன், நடக்காதவன், எல்லாரும் எழுமி நடந்து வந்து பயங்கரமாக சாட்சி கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காரணம் என்னென்னா அந்த ஜனங்கள் ஒரு இன்னசென்ட் பீப்புள், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஐயோ இந்த வியாதியை இயேசு குணமாக்குவார், இயேசு உன்னை தொடுவார் என்று அந்த சத்தியத்தை பேச ஆரம்பித்த உடனே அவங்க விசுவாசிக்கிறாங்க, உடனே கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நேற்று இரவில் கூட ஒரு சகோதரனால் ஒரு சாட்சி கொடுத்தார். அவர் சொன்னார், பயங்கரமான இந்த மஞ்சக்காமால வியாதி வந்து பயங்கர கஷ்டப்பட்டேன். நேற்று அவர் சொன்ன சாட்சி அநேகருக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. நீண்ட காலமாய் தலைக்குள் இருந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்றி ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். நேற்று இரவு சாட்சி கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இரவு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா, உங்கள் இருதயத்தில் பிசாசு சந்தேகத்தை கொண்டு வருவதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. ஆமென். நீங்க எந்த ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணும் போதும் அந்த ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்டார், அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார், அது வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருப்பேன். ஆமென். பொறுமையோடு காத்திருப்பேன் சொல்லும் போதே எனக்கு ஞாபகத்துக்கு வருகிற வசனம், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டிய நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கும். கையை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்க நினைச்சது நடக்காம இருக்கலாம், ஆனால் கட்டாயம் அது நடந்தே ஆகும். அதுக்குன்னு ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருப்பாரு, ஒரு நேரத்தை வச்சிருப்பாரு. எப்படி நான் சொல்றேன்னா, சீஷர்கள் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களால படகு கவிழ்ந்து விடும் போல இருக்கிறது. எவ்வளவு நேரம் தத்தளித்து கொண்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, பைபிள்ல போடல, ஆனா தத்தளித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கடலின் மேல் நடந்து போன நேரத்தை குறித்து சொல்லுகிறது, இரவிலே இயேசு நடுக்கடலில் 4 ஜாமத்தில் இயேசு நடந்து போனார். ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கென்று ஒரு வேளையை வைத்திருக்கிறார், அந்த வேளை வரும்போது ஆண்டவர் சரியாய் செய்து முடிச்சிருவார். அது வரைக்கும் இந்த இருதயத்தில் சாத்தான் சந்தேகத்தை கொண்டு வருவான், நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, வருமா வராதா என்ற சந்தேகத்தை கொண்டு வருவான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ள ஜபத்தில் ஜபம் பண்ணி சந்தேக ஆவிய நம்ம துரத்தணும். ஆமேன். சந்தேகப்படுகிற ஆவிய இயேசுவின் நாமத்தில் அவனை துரத்துறேன், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்ற விசுவாச வார்த்தை நீங்க சொல்லி சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் என்ன செய்வார்னா, அடுத்த வசனத்தை பாருங்க. அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11:24 வேகமாக.
2: ஆதலால்
0: நீங்கள் ஜெபம் பண்ணும் போது
2: எவைகளை
0: கேட்டுக்கொள்வீர்களோ
2: அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்,
0: பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்,
2: அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்.
0: எப்பொழுது உண்டாகும், எப்போது உண்டாகும், இல்ல இல்ல, பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கும் போது. ஆமென். சும்மா விசுவாசிக்கும் போது விசுவாசம் சொல்லக்கூடாது, பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். இப்போ என்னுடைய அனுபவத்தை நீங்க கேட்டீங்கன்னா, நான் சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணும் போதே இருதயத்துக்குள்ள ஆண்டவர் நல்ல உணர்த்துவார், இது கட்டாயம் நடக்க போகுதுன்னு, அதை நான் விசுவாசிப்பேன். ஆமேன். அதுல ஒரு கஷ்டமே இருக்காது, ஒரு பயமே இருக்காது, அதுல ஒரு டென்ஷனே இருக்காது, ஒரு பிரச்சனையும் வராது. அமைதியா இருக்கும் போது கர்த்தர் அதை ஸ்மூத்தா நடத்தி முடிக்கிறார். கையை வைத்து கத்தனை மைப்படுத்துங்க. அதான் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம். இப்போ நீங்கள் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்கள் உள்ளத்தில் ஒரு நல்ல தெளிவு இருக்குது, உங்கள் உள்ளத்தில் ஒரு பூரணமான இது இருக்குது, அது கட்டாயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. ஆனால் இதுக்கு நம்முடைய இருதயம் கர்த்தருடைய ஆவியானவரோடு இணைந்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அது நடக்கிற வரைக்கும் கர்த்தர் செய்கிறேன்னு சொல்லிட்டார், நான் தூங்கிட்டு இருக்கக்கூடாது, ஆண்டவர் செய்வார். உதாரணமாக எலியாவின் வேதம் சொல்லுகிறது, எலியாவின் காதுல பேர் இறைச்சல் உள்ள சத்தம், மழை பெய்ய போகிற சத்தம் கேட்கறதுன்னு சொல்லிட்டான். ஆனா மழை பெய்யல, கேட்குதுன்னு சொல்லிட்டான் ஆகாப் கிட்ட, ஆனா பெய்யல. ஆனா மழை பெய்யற வரைக்கும் எலியா முழங்கால நின்று ஜெபம் பண்ணான். அப்போது ஏற்ற நேரத்தில் மழை என்ன செய்ததுங்க, மழை பெய்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்போதும் உங்கள் நாவை இன்னையிலிருந்து இங்கே வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஜப வீரராக மாற போகிறீங்க, கர்த்தர் உங்களை ஜபிக்கிற பிள்ளைகளை மாற்ற போகிறாரு. உங்கள் நாவு எப்போதும் விசுவாச வார்த்தைகளை சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் ஆதியாகமம் 17 ஒரு வசனத்தை வாசிங்க. 15:16-17 முடிக்க போகிறோம். 15:16-17, 15:16
2: பின்னும் தேவன்
0: ஆபிரகாமை நோக்கி,
2: உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக,
0: சாரா என்று அழையாதிருப்பாயாக என்றார்.
2: சாராள் என்பது
0: அவளுக்கு பேராயிருக்கும்.
2: நான் அவளை
0: ஆசீர்வதித்து
2: அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். உன்னை அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும்,
0: போதும், அவள் ஜாதிகளுக்கு தாய் இல்ல சொல்லுங்க, ஜாதிகளுக்கு, இன்னொரு முறை சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, அந்த அம்மாவுடைய ஒரிஜினல் பெயர் என்னது, சாராய். ஆண்டவர் சொல்றாரு, இனி அவளை சாராய் நீ கூப்பிடாத, எப்படி கூப்பிடு, சாராள்னு நீ ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிரு, கூப்பிட ஆரம்பிச்சிரு. உன் இருதயத்தில் சந்தேகமே வேணாம். ஏன்னா அவள் யார், சாராள் என்றால் என்ன அர்த்தமா, அநேக ஜாதிகளுக்கு தாய். அப்ப இவ இப்படி சொல்லும் போது, சாராள் தாயா மாறினாளா இல்லையா, மாறி இருந்தாளா இல்லையா, மாறல, அவள் சாராய் பிள்ளையே இல்லை, பிள்ளை இல்லாத ஒரு பெண்மணியா இருக்கிறாள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாள், அவர் அநேக ஜாதிகளுக்கு. அப்போ கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்து பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, சுமார் 25 சாராய் அவர் எப்படி கூப்பிட்டாரு, சாராள் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, கையை வைத்து கத்தரை மயப்படுத்துங்க. அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்ச காலத்துக்குள்ள உங்களுடைய விசுவாசம், நான் இவ்வளவு ஜோம் பண்ண, 1 ஜோம் பண்ண நடக்கல, 2 ஜோம் பண்ண நடக்கல, 2 ஜோம் பண்ண வரல, கிடைக்கல, அப்படி நீங்க சோர்ந்து போயிருந்தா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை ஜெபிக்கிற விஷயத்துல விசுவாச வீரர்களாய் மாற்ற போகிறார். இனி நீங்க ஜோம் பண்ணும் போது உங்களை அறியாமையே உங்க ஜெபத்துல விசுவாச வார்த்தைகளை சொல்ல போறீங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ண முடியும், எளிமையு இருக்கலாம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படி நம்ம ஜெபம் பண்ண போறோம். விசுவாசம் உள்ள ஜெபம். இன்னைக்கு தலைப்பு விசுவாச ஜெபம். விசுவாச ஜபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமனம், இந்த ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு நீங்குவதாக, நீங்குவதாக. என் வாயில ஒரு நாளும் ஒருபோதும் அவிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே, ஆவியானவரே, நான் ஆசீர்வாதமாய் இருப்பது உமக்கு சித்தம், சுகமாய் இருப்பது உமக்கு சித்தம், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது உமக்கு சித்தம், உமக்கு சித்தம். என் தேவைகள் சந்திக்கப்படுவது உமக்கு சித்தம். Glory, glory. இப்ப கையை உயர்த்தி, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இப்ப நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. கையை உயர்த்தி இப்ப என்னென்ன காரியத்தை கத்தர் பேசினாரோ உங்க மனதுக்குள்ள அப்படியே நான் இங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசுவாச ஜெபத்தை, விசுவாச வரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதற்கு முன்பு ஆண்டவரோட ஒப்புரவாயிருங்க. இனி பழைய மனுஷியா, பழைய மனுஷனா, அவிசுவாசமான வார்த்தை, அவநம்பிக்கமான வார்த்தை, அனாவசியமான வார்த்தை ஆண்டவரே நாவில வராதபடிக்கு வேலி அடைங்கப்பா, வேலி அடைங்கப்பா. விசுவாசம் உள்ளவனாக இருந்து உங்கள் ஜபங்களில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு அருளப்படும். ஹல்லேலூயா. சந்தேகப்படாமல், இருதயத்தில் சந்தேகப்படாமல், அவன் சொன்னபடியே ஆகும், அவன் சொன்னபடியே ஆகும். சொல்லுங்க, வாய் திறந்து இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால நான் அறிக்கை பண்ணுகிறேன், இயேசுவின் நாமத்தினால விசுவாச வார்த்தை சொல்லுகிறேன். ஆவியானவரே, இயேசு ராஜா, என் தேவனே, அற்புதங்களை செய்கிறவரே, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, விசுவாசத்தில் கட்டி எழுப்புங்க, விசுவாசம் உள்ள ஜபத்தை எனக்கு தாங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கிறாரு. இப்ப கரம் உயர்த்தி அந்நிய பாஷைகளில் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிரம்பி சொன்ன வார்த்தைகளை மனதில் வச்சு, சொன்ன வார்த்தைகளை மனதில் வச்சு, கபா லாக்கா தரா, கபா நாமா லாக்கா தரா, கா லோ செய்மே ரசை மே கோ கபா தரா, கபா தரா, கபா கபா கதா தரா, கதா தரா, கபா கரா, கபா தரா, கலா கபா தரா, கபா கபா badala bala ba luba khabatara bushali me ho raha re me he se he le so lo ko so re ma ka to ro ko tu ro lo ho to ro ka ha bolla da avishwas aaviye bayatin aaviye sandegatin aaviye edir marayana aaviye katindu kondu jabikiren yesuvi naamathil stotram. நாமத்தில் எத்தனை பேர் இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளே விசுவாச வரம், விசுவாச வரம் இறங்குவதாக, இறங்குவதாக. பிசாசை துரத்துகிற வரம், விசுவாசத்தில் அற்புதங்களை காண்கிற வரம், ஆண்டவரே விசுவாசத்தில் அடையாளங்களை செய்கிற வரம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. விசுவாச வார்த்தைகளால் சாத்தானை துரத்துகிற ஆவி இறங்கி வருவதாக. ஒவ்வொரு சகோதரிகள் மேல், ஒவ்வொரு சகோதரன் மேல் இப்பொழுது இறங்குகிறது. ஆவியானவருடைய அக்கினியை கட்டவிழ்த்து விடுகிறேன். புது கிருபை வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த விசுவாசத்தை கர்த்தர் தருகிறார், பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ்.
3: Thank you, Lord. Nandri, Nandri, Nandri, Nandri, Nandri, Nandri, Nandri. அவிசுவாசம் மறைந்து போய்விட்டது. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

0: இன்று முதல் இந்த விசுவாசம் வரம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசி, நல்ல விசுவாசத்தோடு ஜபம் பண்ணி, எதிர்மறையான ஆவிகளை துரத்தி, ஜப வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறி வர கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கிருபை கொடுத்துட்டாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லிருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தர் உங்களை ஒரு சேனையா எழுப்பி கொண்டிருக்கிறார், ஒரு சேனையா எழுப்பி கொண்டிருக்கிறார். ஜப வீரனாய், ஜப வீராங்கனையாய், விசுவாசத்தில் வல்லவர்களாய் கர்த்தர் உங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஒருவருக்கே ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, இன்றைக்கு நீர் சொல்லி கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி. விசுவாசமுள்ள ஜபம் என்ற தலைப்பில் விசுவாசத்தை குறித்து நீர் போதித்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க நோட்ஸில் மட்டும் இல்லை, இருதயத்தில் பதிச்சு கொள்ள நீ கிருபை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. நீர் கொண்டு வந்த அன்பு சகோதரிகள், சகோதரர்களுக்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. வீடு திரும்பும் போது நம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். சீக்கிரமாய் வீடு போய் சேர உதவி செய்யுங்க. இந்த இரவில் அவங்களோடு பேசுங்க, சொப்பனத்தின் மூலம் இடைப்படுங்க. கர்த்தர் சித்தமான நாளை மாலை சரியாய் 6 மணிக்கு நாங்கள் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தோடும், கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15, மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எண்ணாகமம் 17 அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராய் முறுமுறுத்ததை வாசிக்கிறோம். அந்த முறுமுறுப்பு ஒழிந்து போகும்படி கர்த்தர் ஆரோனின் கோரை துளிரிட்டு பூ பூக்க செய்தார். கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த முறுமுறுப்பு தனக்கு ரோதமான முறுமுறுப்பாய் இருப்பதால் அதன் மூலம் ஜனங்கள் அழிந்து போகாதபடி அந்த துளிர்த்த கோலை தேவ சமூகத்தில் வைக்க சொல்லி கட்டளையும் கொடுக்கிறார். பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்குள்ளும் எதை குறித்தாவது அல்லது யாரை குறித்தாவது முறுமுறுப்பு இருக்குமே ஆனால் அதை தேவ சமூகத்தில் இருந்து ஒழிய பண்ணும்படி நமக்குள் துதியின் சப்தம் இன்றே துளிர்க்கட்டும். அது நம்மை சுற்றியுள்ள ஜனங்களின் முறுமுறுப்பை ஒழிய பண்ணும்.

சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன ஒரு நிச்சயம், அவர் நம் மெய்ப்பராயிருக்கிறார். ஏகோவா ரூபா என்று சொன்னால்

உன்னோடு கூட கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையை பற்றிய அநேக கேள்விக்குறிகளோடு ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது? சூழ்நிலைகள் அந்தகாரமாய் தோன்றுகிறதே. நான் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்ற சோர்வோடு இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கலக்கத்தை உண்டு பண்ணின ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வந்ததுண்டு. 2005 ஜூன் மாதம் 6 எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நான் அதிகமாய் நேசித்த என்னுடைய தகப்பனார் அந்த நாளிலே ஒரு கோரமான வாகன விபத்திலே மறித்து போனார். எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. இழப்பு நிமித்தம் உண்டான வேதனை ஒரு புறம், தனிமை உணர்வு, எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு புறம் என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய தகப்பனார் மறித்த போது இனி யார் என்னை நடத்துவார், யார் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி நான் அழுதேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அவர் மறித்த பிறகு ஆண்டவரே எனக்கு தகப்பனாக இருந்து நான் இழந்து போன என்னுடைய தகப்பனை காட்டிலும் அதிக கரிசனையோடு என்னை நடத்த ஆரம்பித்தார். ஆம், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை ஆற்றி, என்னை தேற்றி, அவரே எனக்கு தகப்பனாயிருந்து ஒரு புதிய விதத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு அம்மா, அன்பு ஐயா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அதிக கரிசனையாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய தேவன் ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், அவருடைய கதறலை கேட்காமல் இருப்பாரோ? அவர் ஒரு எல்ரோயி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பிரதர் பால்மதி, நம்பர் 58/2, டைப் 2, HVF எஸ்டேட், ஆவடி, சென்னை 54. தொலைபேசி 9176133732, 9092241734. ஃபார் ஃபர்தர் டீடைல் அண்ட் காண்டாக்ட், பிரதர் பால்மதி, நம்பர் 58/2, டைப் 2, HVF எஸ்டேட், ஆவடி, சென்னை 54. ஃபோன் நம்பர் 9176136372 and 9092421734. சகோதரர் பால்மதி அவர்கள் வழங்கும் ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் பாகம் 1.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரிசுத்த ஆவியே, பிரசன்னரே, நீர் இங்கே இறங்கிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உம் மகிமையாலே நிரப்பி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதனுள் பிறப்பிக்க செய்கிறீர். உம்மை எங்கள் நாவு எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கும். நீர்தான் எங்கள் அன்பர் அப்பா, நீர்தான் என்றுமே எங்கள் அன்பர்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123.

sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com வெப்சைட் www.sangamam.com சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையா? நேசித்த எல்லாரும் வெறுத்து விட்டார்களா? கவலைப்படாதே, என் இயேசு உன்னை நேசிக்கிறார், என் இயேசு உன்னை அழைக்கிறார்.

உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்ன தேவன், நீ மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உங்கள் பாரங்களையும் உங்கள் வேதனைகளையும் கண்ணீரையும் துடைக்கிற தேவன் என் இயேசு. வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே, இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமம் உங்கள் வீடுகளில் பாயட்டும். விடுதலை இப்பொழுதே வரட்டும். சுகமினமாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினால வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது

நான்கு மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: பிள்ளைகளே, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் கர்த்தர் என்று சங்கீதம் 46:9 வாசிக்கிறோம். யாழ்ப்பாண பகுதிக்கு நான் சென்றிருந்த போது போரின் விளைவால் ஜனங்களின் வேதனையை நேரடியாக காண முடிந்தது. அந்த இடத்துல என் நண்பர்களோடு சேர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தார். ஸ்ரீலங்காவின் சமாதானத்திற்காக கண்ணீரோடு ஜெபிப்பீர்களா?

0: ரெண்டு ராஜாக்கள் 22 அதிகாரம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிதாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அத்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி, நீ பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவின் இடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து, பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதில் இருக்கிற வேலைக்காரராகிய தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொத்தருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும். ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்துக் கொள்ளுகிறவர்களோ காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடியினால் அவர்களிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல் என்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான். சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியன் ஆகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். அப்பொழுது ஆசாரியனாகிய இல்கியாவும் அகிகாமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளிடத்திற்கு போய் அவளோடே பேசினார்கள். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். அவள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளிலெல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும். அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இழகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்து கொள்ளுவேன். நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றாள். இந்த மறு உத்தர. ரெண்டு ராஜாக்கள் 23 அதிகாரம். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரையெல்லாம் அழைப்பித்தான். அவர்கள் அவனிடத்தில் கூடினபோது ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரத்தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் இரண்டாம் வகுப்பில் உள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளிகளில் சுட்டரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமை சுற்றிலும் மேடைகளின் மேல் தூபங்காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூஜாசாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபங்காட்டினவர்களையும் அகற்றிவிட்டான். தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறம்பே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போய் அதை கீதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்திரருடைய பிரேத குழிகளின் மேல் போடுவித்தான். கர்த்தரின் ஆலயத்திற்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரத்துக்கு கூடாரங்களை நெய்த இடத்திலுள்ள லச்சையான புணர்ச்சிக்காரரின் வீடுகளை இடித்து போட்டான். அவன் யூதாவின் பட்டணங்களில் உள்ள எல்லா ஆசாரியரையும் வரச்சொல்லி கேபா முதல் பெயர்செபா மட்டும் ஆசாரியர்கள் தூபம் காட்டியிருந்த மேடைகளை தீட்டாக்கி ஒலிமுக வாசல்களின் மேடைகளையும் பட்டணத்து வாசலுக்கு போகும் வழிக்கு இடதுபுறமாயிருக்கிற பட்டண தலைவனாகிய யோசுவாவின் வாசப்படியில் இருந்த மேடையையும் இடித்து போட்டான். மேடைகளின் ஆசாரியர்கள் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடாமல் தங்கள் சகோதரருக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்கிறதுக்கு மாத்திரம் உத்தாரம் பெற்றார்கள். ஒருவனும் மோளேகுக்கென்று தன் குமாரனை ஆகிலும் தன் குமாரத்தியை ஆகிலும் தீ கடக்க பண்ணாதபடிக்கு இன்னோம் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி கர்த்தரின் ஆலயத்துக்குள் போகிற இடம் தொடங்கி பட்டணத்துக்கு புறம்பே இருக்கிற நாத்தான் மெலேக் என்னும் பிரதானியின் அறைவீடு மட்டும் யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகளை அகற்றி சூரியனின் ரதங்களை அக்கினியில் சுட்டெரித்தான். யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்களையும் மனாசே கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் உண்டாக்கின பலிபீடங்களையும் ராஜா இடித்து அவைகளின் தூளை அங்கே இருந்து எடுத்து கீதரோன் ஆற்றில் கொட்டினான். எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையின் வலதுபுறத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியரின் அருவறுப்பாகிய அஸ்தரோத்திற்கும் மோவாபியரின் அருவறுப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவறுப்பாகிய மில்கோமுக்கும் கட்டியிருந்த மேடைகளையும் ராஜா தீட்டாக்கி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை நிர்மூலமாக்கி அவைகளின் ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினான். இஸ்ரவேலே பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாம் பெத்தேலில் உண்டாக்கியிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரக தோப்பையும் சுட்டெரித்தான். யோசியா திரும்பி பார்க்கிறபோது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து, இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான். அப்பொழுது அவன், நான் காண்கிற அந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனுஷர், அது யூதாவிலிருந்து வந்து நீ செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபீடத்துக்கு விரோதமாய் கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷனின் கல்லறை என்றார்கள். அதற்கு அவன், இருக்கட்டும், ஒருவனும் அவன் எலும்புகளை தொட வேண்டாம் என்றான். அப்படியே அவன் எலும்புகளை சமாரியாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசியின் எலும்புகளோடு விட்டுவிட்டார்கள். கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேலின் ராஜாக்கள் சமாரியாவின் பட்டணங்களில் உண்டாக்கியிருந்த மேடைகளின் கோவில்களையெல்லாம் யோசியா தகர்த்து பெத்தேலிலே தான் செய்த செய்கைகளின்படியே அவைகளுக்கு செய்து அவ்விடங்களில் இருக்கிற மேடைகளின் ஆசாரியர்களையெல்லாம் பலிபீடங்களின் மேல் கொண்டு போட்டு அவைகளின் மேல் மனுஷரின் எலும்புகளை சுட்டெரித்து எருசலேமுக்கு திரும்பினான். பின்பு ராஜா, இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. ராஜாவாகிய யோசியாவின் 18 வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. ஆசாரியனாகிய இல்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்சனக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவறுப்புகளையும் நிர்மூலமாக்கினான். கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தமும் அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பாமல், நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐபிராத்து நதிக்கு போகிறபோது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேகோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொண்டு போட்டான். மரணமடைந்த அவனை அவனுடைய ஊழியக்காரர் ரதத்தின் மேல் ஏற்றி மெகிதோவிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அப்பொழுது தேசத்தின் ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவன் தகப்பன் ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக்கினார்கள். யோவாகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாயிருந்து 3 எருசலேமில் அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தாள். அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு பார்வோன் நேகோ அவனை ஆமாத் தேசமான ரிப்லாவிலே பிடித்து கட்டுவித்து தேசத்தின் மேல் 100 வெள்ளியையும் 1 பொன்னையும் அபராதமாக சுமத்தி யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றி யோவகாசை கொண்டு போய்விட்டான். இவன் எகிப்திலே போய் அங்கே மரணமடைந்தான். அந்த வெள்ளியையும் பொன்னையும் யோயாக்கீம் பார்வோனுக்கு கொடுத்தான். ஆனாலும் பார்வோனுடைய கட்டளையின்படி அந்த பணத்தை கொடுக்கும்படி அவன் தேசத்தை மதிப்பிட்டு அவரவர் மதிப்பின்படி அந்த வெள்ளியையும் பொன்னையும் பார்வோன் நேகோவுக்கு கொடுக்கத்தக்கதாக தேசத்து ஜனங்களின் கையிலே தண்டினான். யோயாக்கீம் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ரூமா ஊரானாகிய பெதாயாமின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் செபுதாள். அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தர். எசேக்கியேல் 12 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய். காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள். கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமற் போகிறார்கள். அவர்கள் கலக வீட்டார். இப்போது மனுபுத்திரனே, நீ பரதேசம் போகும்படி பிரயாண ஜாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு. உன் ஸ்தலத்தை விட்டு வேறே ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. அவர்கள் கலக வீட்டாரான போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணர்வார்கள். சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து, நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல் புறப்படுவாயாக. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே துவாரமிட்டு அதன் வழியாய் அவைகளை வெளியே கொண்டு போவாயாக. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேல் எடுத்து மாலை மயங்கும் வேளையிலே வெளியே கொண்டு போவாயாக. நீ தேசத்தை பாராதபடி உன் முகத்தை மூடிக்கொள். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். சிறை போகும்போது சாமான்களை கொண்டு போவது போல என் சாமான்களை பகற்காலத்தில் வெளியே வைத்தேன். சாயங்காலத்திலோ கையினால் சுவரிலே துவாரமிட்டு மாலை மயங்கும் வேளையிலே அவைகளை வெளியே கொண்டு போய் அவர்கள் கண்களுக்கு முன்னேல் எடுத்துக்கொண்டு போனேன். விடிய காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, கலக வீட்டாராகிய இஸ்ரவேல் வம்சத்தார் உன்னை பார்த்து நீ செய்கிறது என்னவென்று உன்னை கேட்டார்கள் அல்லவா? இது எருசலேமில் இருக்கிற அதிபதியின் மேலும் அதன் நடுவில் இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரின் மேலும் சுமரும் வாரம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களிடத்தில் சொல்லு. நீ அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறேன். நான் செய்வது எப்படியோ அப்படியே அவர்களுக்கும் செய்யப்படும். சிறைப்பட்டு பரதேசம் போவார்கள். அவர்கள் நடுவில் இருக்கிற அதிபதி மாலை மயங்கும் போது தோளின் மேல் சுமை சுமந்து புறப்படுவான். வெளியே சுமை கொண்டு போக சுவரிலே துவாரமிடுவார்கள். கண்ணினாலே அவன் தன் தேசத்தை காணாதபடி தன் முகத்தை மூடிக்கொள்வான். நான் என் வலையை அவன் மேல் வீசுவேன். அவன் என் கண்ணியிலே பிடிபடுவான். அவனை கல்தேய தேசமாகிய பாபிலோனுக்கு கொண்டு போவேன். அங்கே அவன் சாவான். ஆகிலும் அதை காண மாட்டான். அவனுக்கு உதவியாக அவனை சுற்றிலும் இருக்கிற யாவரையும் அவனுடைய எல்லா இராணுவங்களையும் நான் சகல திசைகளிலும் தூற்றி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். அப்படி நான் அவர்களை ஜாதிகளுக்குள்ளே தூற்றி அவர்களை தேசங்களிலே சிதறடிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆனாலும் தாங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அருவறுப்புகளையெல்லாம் விவரிக்கும்படி நான் அவர்களில் கொஞ்சம் பேரை பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி மீந்திருக்க பண்ணுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் அப்பத்தை நடுக்கத்தோடு புசித்து உன் தண்ணீரை தத்தளிப்போடும் விசாரத்தோடும் குடித்து தேசத்தில் உள்ள ஜனங்களை நோக்கி இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எருசலேமின் குடிகளை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தங்கள் அப்பத்தை விசாரத்தோடே புசித்து தங்கள் தண்ணீரை திகிலோடே குடிப்பார்கள். அவர்களுடைய தேசத்து குடிகளுடைய கொடுமைகளின் நிமித்தம் அதில் உள்ளதெல்லாம் அழிய அது பாழாகும். குடியேறி இருக்கிற பட்டணங்கள் வனாந்தரங்களாகி தேசம் பாழாய்போகும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன? ஆகையால் நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோடே சொல்லு. இஸ்ரவேல் வம்சத்தாரில் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமற் போகும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலகவிட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்.
1: லூக்கா 8 அதிகாரம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எனப்பட்ட மரியாளும், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் உவமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைகளில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். வெளியரங்கமாகாத இரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவர் அண்டையில் அவர்கள் சேரக்கூடாது இருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம், வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கலரைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்தில் போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றிக் கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததைக் கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்திலும் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவருடைய கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு

விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவொட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார்.

0: Recording stopped. Recording in progress.
1: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 15th of September 2026, and the topic for today is You're Full of Grace. Opening scripture is taken from John 1 verse 14. And the Word became flesh and dwelt among us, full of grace and truth. The Bible describes Jesus as being full of grace and truth. Grace is God's help, kindness, favor, and blessing at work in the life of a Christian. And guess what? The moment you were born again, you received grace from Him. That means you're full of grace too. If you need more grace, simply ask the Lord. Let us therefore come boldly to the throne of grace that we may obtain mercy and find grace to help in time of need. Hebrews 4:16 says this. So you don't have to struggle anymore. There's grace to excel in school, at home, at work, and among your friends and family, and everywhere you go. So speak confidently every day. I am full of grace. God's favor is working in me. Walk with this mindset, knowing God's abundant grace is with you everywhere you go. Glory to God. Let's read another scripture from Romans 5 verse 17. For if by one man's offense death reigned by one, much more they which receive abundance of grace and of the gift of righteousness shall reign in life by one, Jesus Christ. Hallelujah. Let's say this. Please repeat after me. I am full of grace, blessings, and God's beauty. God's favor is working in me everywhere I go. Hallelujah. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தெய்வ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, நீங்கள் கிருபையால் நிறைந்திருக்கிறீர்கள். ஆரம்ப வசனமாக யோவான் 1:14 பார்ப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் என்று வேதாகமம் கூறுகிறது. கிருபை என்பது ஒரு கிறிஸ்தவரின் வாழ்க்கையில் செயல்படும் தேவனுடைய உதவி.

0: தயவு அனுகூலம் மற்றும் ஆசீர்வாதமாகும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த தருணத்திலேயே அவரிடமிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டீர்கள். இது யோவான் 1:16. அதாவது நீங்களும் கிருபையால் நிறைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இன்னும் அதிகமான கிருபை தேவைப்பட்டால் கர்த்தரிடம் கேளுங்கள். வேதாகமம் சொல்கிறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று, எபிரேயர் 4:16. ஆகையால் நீங்கள் இனி போராடி கொண்டிருக்க வேண்டியதில்லை. நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ பள்ளியிலோ வீட்டிலோ சிறப்பாக இருக்கவும் சிறந்து விளங்கவும் உங்கள் நண்பர்களிடையே நல்ல முன்மாதிரியாக இருக்கவும் உங்களுக்கு கிருபை இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் தைரியமாக சொல்லுங்கள், நாங்கள் கிருபையால் நிறைந்திருக்கிறோம், தேவனுடைய அனுகூலம் எங்களில் செயல்படுகிறது. நீங்கள் எங்கு சென்றாலும் தேவனுடைய பரிபூர்ணமான கிருபை உங்களோடு இருக்கிறது என்பதை அறிந்து இந்த எண்ணத்தோடு வாழ்ந்திடுங்கள். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம், ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம், இதை நாங்கள் சேர்ந்து சொல்வோம். நாங்கள் கிருபையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் தேவனுடைய அலையினாலும் நிறைந்திருக்கிறோம். நாங்கள் எங்கு சென்றாலும் தேவனுடைய அனுகூலம் எங்களில் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட். ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அள்ளி இருக்கிற ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:23. உனக்கு சமாதானம், பயப்படாதே. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கண்ணீரின் நிலைகள் எவைகளாக இருந்தாலும் அவற்றை மாற்றி சமாதானத்தை அருளி செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் அனுதினமும் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய சத்ருவானவன் சமாதானத்தை குலைத்து போடும் பொருட்டு யாரை விழுங்கலாம் என வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இதில் யாரும் தப்புவதற்கு இல்லை. அனைவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் என்ன நாமமுடையவர் இந்த உலகிற்கு வந்ததே சமாதானத்தை கொடுக்கவே. என்றபடியினால் சத்ருவின் பிடியிலிருந்து நம்மை அனுதினமும் காப்பாற்றுகின்றார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்கிறபடியினால் இன்றைக்கு நீங்கள் எவைகளிலெல்லாம் சமாதான குறைவுகளோடு எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை காண முடியாதபடி காணப்படுகிறீர்களோ அவற்றில் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5 வாசிக்கையில் அங்கே 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் தன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டியும் வேதனை நீங்கி சுகமாயிருக்க வேண்டியும் தன்னிடம் உள்ள ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்காக செலவழித்தாள். ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டவள் இயேசுவை விசுவாசித்தாள். எப்படி என்றால், தான் தீட்டுள்ளவள் என்று சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவளும் ஜனக்கூட்டம் இருக்கும் இடத்திற்கு தான் போவது என்பது அரிதான காரியம் என்பதாலும் அவள் இயேசுவை நாம் முகமுகமாய் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் கவலையை பகிர்ந்து கொள்வதற்கோ எந்த வழியும் இல்லை. ஆதலால் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டால் போதும், நாம் நிச்சயமாக சுகம் பெறுவோம் என்று விசுவாசித்தாள். தடைகளை உதறி தள்ளினாள், துணிந்து புறப்பட்டாள், சட்டங்களை உடைத்தாள், சூழ்நிலைகளை புறம்பே தள்ளினாள். தன் இருதயத்தில், செயலில், சிந்தையில், எண்ணங்களில் தான் முடிவெடுத்த காரியத்தையே நிலைநிறுத்தி செயல்பட்டாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். இயேசுவிலிருந்து வல்லமை புறப்பட்டது. அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அதோடு மட்டுமல்லாமல் அவள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் அதிகமாய் பெற்றுக்கொண்டது என்னவென்றால், இயேசுவிடமிருந்து புறப்பட்ட ஜீவ வார்த்தையாகிய, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தைகளையும் கேட்க செய்தது அவளின் விசுவாசம் என்பதை நாம் வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் கூட பெரும்பாடுள்ள ஸ்திரீயைப் போல அநேக வழிகளில் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படலாம். அவள் இழந்த சமாதானம் பொருளால், சரீர பலவீனத்தால், சமுதாயத்தினால், தனிமையாக்கப்பட்ட நிலையினால், சட்டத்தின் கடினத்தால் என்று. ஆனாலும் இவையெல்லாவற்றையும் இயேசு என்ற உன்னத வார்த்தையை விசுவாசித்தபடியினால் சூழ்நிலைகள் அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. இழந்த சமாதானத்தை குறித்து கலங்கவில்லை. தான் நிச்சயமாக இரட்டத்தனையாய் பெறுவோம் என்று விசுவாசித்தபடியினால் 3000 ஆண்டுகளாக அவள் பேசப்பட்டு வருகின்றாள். ஆகவே இன்றைக்கு நீங்களும் கூட உங்களின் சூழ்நிலைகளை குறித்த சிந்தனையை தள்ளி வைத்துவிட்டு, உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர் என்பதையும், அவராலே செய்யக்கூடாத அற்புதமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசிப்பீர்களானால், இன்றைக்கு நீங்கள் இழந்த சமாதானத்தை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். அமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்துங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். நீதிமொழிகள் 14:1. பிரியமானவர்களே, வேதாகமத்தில் அபிகாயில் என்ற புத்திசாலியான பெண்ணின் வாழ்க்கையை நாம் காண்கிறோம். அவள் அழகும் ஞானமும் நிறைந்தவளாய் இருந்தாள். அவளுடைய கணவனாகிய நாபால் முரட்ட சுபாவம் உள்ளவனும் புத்தியற்றவனுமாய் இருந்தான். தாவீது சவுலுக்கு பயந்து வனாந்தரத்தில் ஒளிந்திருந்த நாட்களில் தன் வாலிபர்களை நாபாலினிடத்தில் அனுப்பி உணவு கேட்டார். ஆனால் நாபால் தாவீது தனக்கு செய்த நன்மையை மறந்து அவருடைய வாலிபர்களை அவமதித்து வெறுங்கையோடு திருப்பி அனுப்பிவிட்டான். இதை கேட்டு தாவீது மிகவும் கோபமடைந்தார். இந்த செய்தியை அறிந்த அபிகாயில் தாமதிக்காமல் பலவகை உணவுகளை எடுத்துக்கொண்டு தாவீதிடம் சென்றார். தாழ்மையுடன் அவரை பணிந்து தன் கணவனின் தவறுக்காக மன்னிப்பு கேட்டாள். இனிய வார்த்தைகளாலும் ஞானமான அணுகுமுறையாலும் தாவீதின் கோபத்தை தணித்து தன் குடும்பத்தை அழிவிலிருந்து காப்பாற்றினாள். நாமும் அபிகாயிலை போல் எமது குடும்பத்தில், சபையில், உறவினர்களிடையே சமாதானத்தை உண்டு பண்ணும் கருவிகளாயும் மத்தியஸ்தர்களாகவும் நாமும் இருக்க வேண்டும். ஞானம் நிறைந்த இருதயம் சமாதானத்தை விதைக்கும். சமாதானம் நிறைந்த குடும்பம் தேவனை மகிமைப்படுத்தும். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பவைகளாக இருக்க வேண்டும். அபிகாயிலை போல ஞானத்தோடும் தாழ்மையோடும் நடக்க தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
4: கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் 15 தேதி செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 2026 கர்த்தருடைய வேத வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21 இங்கே 7 வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவனின் குமாரனாயிருப்பார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே எப்படியாக இந்த நாட்களிலே ஜெயித்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வேதத்திலே மத்தேயு சுவிசேஷத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே ஆண்டவர் முதலாவதாக பாருங்கள், இந்த நாட்களிலே அவர் ஞானஸ்ஞானம் பெற்று கரையிலே ஏறினவுடன் அவர் இந்த நாட்களிலே ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என் தேவனாகிய கர்த்தர் அங்கே வனாந்திரத்திலே கொண்டு போய் அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால், 40 நாட்கள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இந்த நாட்களில் இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படியாக சஞ்சரித்ததற்கு பின்பாக மறுபடியுமாய் 40 நாட்கள் அங்கே அந்த தேவனுடைய சமூகத்தை விட்டு இந்த நாட்களில் அவர் இந்த பூமியிலே வருகிற வேளையிலே பாருங்கள், ஒரு காரியம் நடக்கிறது. சோதனைக்காரன் அருகிலே நின்று வாசலில் நின்று இந்த நாட்களிலே அவரை சோதனைக்குட்படுத்தும்படியாக செயல்படுகிறார். ஆனாலும் எல்லா விதமான சோதனைகளையும் அவர் இந்த நாட்களிலே வார்த்தையினால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக அவருடைய வாயிலிருந்து புறப்படும் அந்த வார்த்தையினாலே ஜெயம் கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும் பாருங்கள் அதற்கு பின்பாக இந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் அந்த ஊழிய பாதையிலே அநேக நெருக்கங்கள் துன்பங்கள் இந்த நாட்களிலே வருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சத்ருவானவன் பாருங்கள் அந்த இடத்திலே இருந்த ஜனங்களுக்குள்ளே நுழைந்து இந்த நாட்களிலே வேதபாரகர்கள் போதகர்களுக்குள்ளே நுழைந்து இந்த நாட்களிலே அவரை அவருடைய காரியங்கள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் தவறானது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி அவரை குற்றம் சாட்டி அவரை கொல்லும்படியாக வகை தேடி இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே ஆண்டவர் இந்த நாட்களிலே தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசியாக கொண்டு போய் சிலுவை மரணத்திலே இந்த நாட்களிலே அவரை சந்திக்கும்படியாக செய்கிறார்கள். ஆனாலும் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த நாட்களில் ஜெயித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படியாக இந்த நாட்களில் ஜெயம் பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த நாட்களில் ஆண்டவர் ஜெயம் கொள்ளும்படியாக இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களில் வாஞ்சிக்கிறார். அதே வேளையிலே நம்மையும் அந்த பாதையிலே இந்த நாட்களை நடத்தி வருகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதை குறித்து தான் இந்த வெளிப்படுத்தலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவனின் குமாரனாய் இருப்பான். அப்படியானால் ஆண்டவருடைய இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே நாங்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களை, பூமிக்குரிய ஆசைகள், பூமிக்குரிய ஆசாபாசங்கள், பூமிக்குரிய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே அதாவது சகித்து எல்லா உபத்திரவங்கள் நெருக்கங்களிலே இந்த நாட்களில் இருந்து சகித்து இந்த நாட்களிலே ஜெயத்தை நாங்கள் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளுவோமா இருந்தால் பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவதற்கு தேவன் இந்த நாட்களிலே நமக்கு கிருபை செய்வார். அதே வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியாக ஜெயம் பெறுகிறவன் மேலே இந்த நாட்களிலே நான் இந்த நாட்களில் எப்படியாக இருப்பேன் என்றால் நான் அவன் தேவனாக இருக்கிறது மட்டுமல்ல அவன் என் குமாரனாக இருப்பான் என்று சொல்லி நமக்கு ஒரு புத்திர சுவிகார பாகத்தை இந்த நாட்களில் நமக்கு தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களில் நாங்கள் வாழ வேண்டுமா இருந்தால் இந்த பூமியிலே நடக்கிற காரியங்களை தவித்துவிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஓடி இந்த நாட்களில் நாங்கள் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தை நாங்கள் சற்று சிந்திக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஓட்டம் இந்த நாட்களிலே முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் மரித்தாலும் இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜெயம் கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய குமாரனாய் அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களிலே அவர் நமக்கு தேவனாய் இருக்க வேண்டுமா இருந்தால் இந்த பூமியிலே வருகிற எல்லா காரியங்களையும் தள்ளிவிட்டு இந்த நாட்களிலே விசுவாசத்தை தொடக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்து இந்த நாட்களில் நாங்கள் ஓட வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படியாக ஓடுகிற வழியிலே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறது மட்டுமல்ல அவருடைய குமாரனாக நாங்கள் இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: ആമീൻ ആമീൻ. ഇന്ന് 15-ാം തീയതി 9-ാം മാസം 15-ാം തീയതി എപ്രിൽ മാസം 15-ാം തീയതി സെപ്റ്റംബർ മാസം 2026-ാം ആണ്ട് செவ்வாய்க்கிழமை காலவேளையில் நாம் இணைந்திருக்கிறோம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும்
1: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் ஜப முதல் அபிஷேக ஆராதனையுடன் கடந்து சென்று அதனைத் தொடர்ந்து ஜப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்திரதாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. நாளுக்கான வசனம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சங்கீதம் 34:14 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்திரதாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். 2 ராஜாக்கள் 21, எசேக்கியேல் 11, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து லூக்கா 7வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனுடன் 1 நிமிடம், ஜீவ மன்னா, வாக்கு தத்தம் இவற்றையும் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருந்தோம். நேற்றைய நாளிலே இன்றைய நாளுக்கான அதிகாரங்களை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்திய திருச்சபையில் இணைந்திருக்கிறார்கள். அவர் அபிஷேக ஆராதனையுடன் வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஜப வேளைக்கு ஊடாக கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌதரி சிசிலி அம்மா மாலை வேளையிலே லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி சுஜாதா ஆனந்தராஜ் அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு உங்களுக்கு காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் பாஸ்டர் நகோமி லோகன் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் அபிஷேக ஆராதனையை வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஜெப வேளைக்கு கூட கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் தேவ ஊழியருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். ப்ரைஸ் லோர்டம்மா. ஆமீன் ஆமீன். நீங்கள் உங்களை இடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமீன்
2: ஆமேன் ஆமேன். ஹாலேலூயா. இந்த வேளையிலே கூட நீதிமான் 14-ாம் அதிகாரத்திலே 16வது வசனம், ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியீனனோ மூர்க்கங்கொண்டு துணிகரமாயிருக்கிறார். ஹாலேலூயா. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ, ஹாலேலூயா, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ, நம்முடைய நாங்கள் ஒரு ஆவி மனிதர்கள். நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆத்துமா உண்டு, எங்களுக்கு சரீரம் உண்டு. அந்த ஆத்துமா செழிக்கின்ற விலையிலே நம்முடைய வாழ்வு செழிக்கும். அதனுடையத்தான் 3 ஜோவான்லே சொல்லப்படுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். ஆத்துமாவிலே மனது, அதாவது சிந்தனை என்ற ஒரு மண்டலம் உண்டு. அதுக்கு இன்னும் ஒரு மண்டலம், உணர்வுகள், உணர்ச்சிகள், ஃபீலிங்குகள். ஹலேலூயா. சித்தம் செய்கின்ற அறிவு. ஆனால் இந்த மனது எதை சிந்திக்கிறதோ அதுதான் நம்முடைய உணர்வின் வழியாக வெளிப்படும். ஹலேலூயா. அதுபடியா நாங்கள் மனதை கட்டுப்படுத்தினால்தான், சிந்தனை மண்டலத்தை கட்டுப்படுத்தினால்தான் நம்முடைய உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தப்படும். அந்த உணர்வு சந்தோஷமாய் வெளிவரலாம், அல்லது கோபமாய், மூர்க்கமாய், ஆத்திரமாய், பகியாய், கசப்பாய், தேவையற்ற வார்த்தைகளாய் வரலாம். ஹலேலூயா. அதனுடைய தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியம் உண்டு. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு பயந்து ஆண்டவரே தேவனே, ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலக ஆண்டவரே நிறங்களுக்கு உதவி செய்யும்படி செவிக்கிறோம். தகப்பனாகிய தேவனே, உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதோடையவர்களை நீர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறபடி ஆளுமக்கு சோத்திரம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. சகோதரர்கள் நடுவிலேயும் துதிக்கிறோம் ஆண்டவரே, சபை நடுவிலேயும் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஜனங்கள் நடுவிலேயும் துதிக்கிறோம். நீர் ஒருவரே தேவனப்பா, நீர் ஒருவரே ஆண்டவரப்பா. ஆண்டவராகிய தேவனே, ஆண்டவரே தகப்பனே, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானமுடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. தகப்பன் ஆகிய தேவனே, உடைய கிருபொள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக, அதிசயங்களை காண செய்கிற தேவனே, எங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. தகப்பனே உமக்கு சூத்திரம். உம்முடைய கரத்திலே ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து எங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வரும்படி கேட்கிறோம். என் ஆவியானவரே எங்களை வழி நடத்தும் குராச்சா. எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு பயந்திருக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு அருளும் படி செபிக்கிறோம் கர்த்தாவே, இயேசு நாமத்தினால். ஆமீன், ஆமீன். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். எக்காலமூறி ஏழு நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். எக்காலமூறி ஏழு நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். நீர் நல்லவர், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம். அப்பா பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். பலிகள் செலுத்தி பரிசுத்தர் சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். பலிகள் செலுத்தி பரிசுத்தர் நாமத்தில் பாடி கொண்டாடுவோம். தீயவன் நடுவில் வருவதில்லையே, தீயவன் நடுவில் வருவதில்லையே. கர்த்தர்

கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம், இயேசுவுக்கு பண்டிகை. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அசைக்க முடியா கூடாரமாவோம், அமைதியின் இல்லமாவோம். அசைக்க முடியா கூடாரமாவோம், அமைதியின் இல்லமாவோம். நோயாளி என்று சொல்வதில்லை சபையில், நோயாளி என்று சொல்வதில்லை. குற்றங்கள் நீங்கியது ஐயாமணியும், குற்றங்கள் நீங்கியது

அறிவோம். ஹாலேலூயா. இயேசு நல்லவர். ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசையா நீங்க நல்லவர், எப்பொழுதும் நல்லவர் அப்பாராச்சா. ஹாலேலூயா. ஆண்டவரே, யோபு சொன்னது போல அநேகமான நேரங்களில் ஐயா ராஜா ஆண்டவரே எங்கள் சஞ்சலத்தினால் ஆண்டவரே அங்கலாய்க்கிறோம் ஐயா. ஆனாலும் நீர் நல்லவரப்பா. எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறீரப்பா. எங்கள் இயேசையா உயிரோடு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே முக்கு சோத்ரம் ஐயா. ஹாலேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார்

அநேகமான நேரங்களிலே பாதை தெரியாமல் தடுமாறுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்கிற தேவன், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஏசப்பா துதிக்கிறோம். தகப்பனே தகப்பனே தகப்பனே துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா.

ஹல்லேலூயா. நாங்கள் பாட பாட பாட அந்த வார்த்தைகள் எங்கள் ஆள் மனதுக்குள்ளே போகிறது அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே தேவன் எனக்கு வார்த்தையை கொடுத்தார். தேவன் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி அவர்களுடைய அடிக்காயங்களை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஈழத்தனியான ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் என்று. ஹல்லேலூயா. அடிக்காயங்களை தேவன் கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. மருத்துவர்களால் அடிக்காயங்களை கட்ட முடியாது. இன்றைக்கு டிப்ரெஷன்ல எத்தனை வாலிபர்கள் எத்தனை ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிக்காயத்தை கட்டுகிறவர், ஆள் மனதின் வேதனைகளை கட்டுகிறவர், ஜனங்களுடைய முறிவை கட்டுகிறவர் ஆண்டவராகிய தேவன் மட்டும்தான். இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா. தகப்பனே, எனக்கொருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கிறார். காட்டினிலே அலைந்த என்னையும் கருணையாய் தேடுகிறார். எனக்கொருவர்

பாடுவோமேனக்குருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கிறார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். காணகத்து ஆட்டினை போல்

0: ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா, ராஜா தகப்பனே, அப்பா பிதாவே, மீண்டும் ஐயா திக்கற்ற பிள்ளைகளுடைய விதவைகளுடைய தேவனப்பா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிற தெய்வம் ஐயா ராஜா. அப்பா தேவனே, இலங்கை தேசத்தை முற்றிலும் ஆயாண்டவரே உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். இலங்கை தேசத்தையும் இலங்கையில் இருக்கிற குடிகளையும் உம்முடைய தேசத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் ஐயா ஆண்டவரே. தேவனே, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்கள் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து ஆண்டவரே இலங்கை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா. கரையோர பகுதிகள் முழுவதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. தேவனே, வடக்கு மாகாணங்கள், மத்திய மாகாணங்கள், கீழ் மாகாணங்கள், மேல் மாகாணங்கள், ஆண்டவரே கரையோர பகுதிகள் எல்லாவற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. யாழ்ப்பாண பிரதேசங்கள், வடமராட்சி பிரதேசங்கள் ஆண்டவராய தேவனே அப்பா, யாழ்ப்பாண குடாநாடு முழுவதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். தீவு பகுதிகளிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் எசப்பா, எசப்பா, எசப்பா. எங்கள் இலங்கை தேசத்தை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. என்ன ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே இருக்கின்ற ஆண்டவர் ஒவ்வொரு சபைகளுக்காக வருகிறோம் ஐயா ஆண்டவரே. இலங்கை தேசத்தின் சபைகளை ஆண்டவரே அப்பா உங்களுடைய கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ரப்பும் ஐயா. விசேஷமாக ராஜா தேவனே, எங்கள் தமிழ் திருச்சபைகளை உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா, ஊழியக்காரர்களை உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. என் ஆவியானவரே ஒரு முறை எங்கள் ஆண்டவரே சபைகள் மத்தியிலே அசவாடும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியக்காரர்களை அற்புத வீரர்களாக, அடையாள வீரர்களாக மாற்றும் ஆண்டவரே. புற ஜாதிகள் எல்லோரும் ஆண்டவரே ஆலயத்துக்குள் வந்து குவியும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. என் ஆண்டவரே ஒரு விசை, ஒரு விசை ஆண்டவரே ஐயா, இன்னும் ஒரு முறை பூமி அசைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களா ஐயா ராஜா? ஆண்டவரே வானத்தை அசைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா ராஜா? எங்கள் இலங்கை தேசத்தை ஒரு விசை உம்முடைய அன்பினால் அசையும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அசையும் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பேதமைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா சமுதாயத்தின் ஆண்டவரே நோக்கங்கள் ஆண்டவரே சபைகளை குறித்து மாறட்டும் ஆண்டவரே. அப்பா சமுதாயத்தின் ஆண்டவரே தேவனே, எல்லாவித காரியங்களும் ஆண்டவரே சபையை குறித்து மாறும்படி செவிக்கிறோம். தேவ ஜனங்களை குறித்து மாறும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கிருபை உள்ள சத்தியத்தை வசனத்துக்கு சாட்சியாக ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தும் உடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினால் ஊழியக்காரர்கள் தைரியமாய் வார்த்தைகளை கொடுக்க கிருப கொடும் ஐயா. என் தகப்பன் ஆகிய தேவனே, மீண்டுமா இந்த ஆண்டவரே கனடா தேசத்தை, எங்கள் யூரோப் தேசங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தவான்கள் கட்டின ஆலயங்களப்பா, பரிசுத்தவான்கள் கட்டின ஆண்டவரே ஆலயங்களப்பா, பரிசுத்தவான்கள் நடந்து திரிந்த பூமிகளப்பா ராஜா. நூற்று ஆண்டுகளாக பரிசுத்த ஆண்டவரே பரிசுத்தவான்கள் நடந்த ஆண்டவரே பூமிகளப்பா ராஜா. என் தகப்பன் ஆகிய தேவனே, யூரோப் தேசங்கள், அமெரிக்கா, கனடா தேசங்கள் மத்தியிலே ஐயா ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இந்த கனடாவுக்கும் யுஎஸ்ஏக்கும் இடையிலே இருக்கிற டேரிஃப் பிரச்சனைகள்லிருந்து ஆண்டவரே தேசங்களை விடுதலையாக்கும். ரெண்டு தேசங்களுக்கு இடையிலே இருக்கிற பகைய சிலுவையினால் கொன்று ஆண்டவரே கனடாவையும் அமெரிக்காவையும் ஒப்புரவாக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கனடா தேசத்து அரசாங்கத்துக்கு நல்ல ஞானத்தை கொடும் ஆண்டவரே. தேவனே தகப்பனே, வரிகளை வெறுமனாய் செலவழிக்காதபடி ஆண்டவரே தேசத்தின் நல்ல திட்டங்களை உருவாக்க நீர் கிருபை கொடும். அதே போல இலங்கையிலும் ஆண்டவரே நல்ல திட்டங்கள் உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா தேசம் செழிப்படையட்டும் ஆண்டவரே அப்பா. அதே போல கனடா தேசத்தை முற்று முழுக்க பொறுப்பிடும் ஐயா அப்பா. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக, வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாக ஆண்டவரே. தேவனே தகப்பனே, உடைய கரத்திலே ஐயா ஆண்டவரே ஒவ்வொன்றாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கு, ஆலோசகர்களுக்கு தேவ ஞானத்தை அருளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருவள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகள், எங்கள் சந்ததிகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். அவர்களுமே சேவிக்க கிருபை பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருவள்ள கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தருகிறோம். தேவன் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி தம்முடைய ஜனத்தின் அடிக்காயங்களை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையை இந்த வெளியில் நினைப்பூட்டுகிறோம் தகப்பனேமுக்கு சூத்திரம். மீண்டும் கரத்திலங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசு நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். இந்த கால வேளையிலும் இணைந்து கத்தடைய கத்திரண்டை ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே தந்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கிற அதே வேளையிலே அபிஷேக ஆராதனை காலை வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்கின்ற பொழுது உங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவாராக. அதே வேளையிலே போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே திரும்பமாக இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார் கத்தர் தாமே அவர்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அவர்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் மிகுதியான நிகழ்ச்சிகளுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கை இந்திய உலக நாடுகளுக்கான ஜபங்களோடு இணைகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. இன்று 15ஆம் தேதி 9ஆம் மாதம், 15ஆம் தேதி அப்பஸ் மாதம், 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை காலை வழியில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன் இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர் தழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆமேன். சங்கீதம் 34:14 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 21, இசைக்கியல் 11, பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாடுலிருந்தும் லூக்கா 7வது அதிகாரம் இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அதே வேளையிலே ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், அத்தோடு தேவனுடன் 1 நிமிடம் என்ற அந்த காரியங்களையும் அதே வழியிலே சகோதரி கூட தினம் ஒரு தேசம் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாட்டுக்காக ஜபித்து அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார். அவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனுப்பி தருகின்ற அவர்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் செசிலியாமா லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்தும், சௌரி சுஜாத் ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்தும், சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். உங்களையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையில் நாங்கள் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் ஜெபம் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். எல்லா ஜெபங்களையும் தொகுத்து வழங்க கத்தர் கொடுத்த தாளந்துக்காக, கத்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கோரி வாழ்த்தி வரவேற்போம். பிரிசலோட்டமா
0: யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறேன். குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. என்னாலே உங்களுடைய ரட்சிப்பு அங்கு உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். ரட்சிப்பு அங்கு
2: தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரதானமாயிருக்கிறது, முக்கியமாயிருக்கிறது. இந்த இரட்சிப்பை நாங்கள் எப்படியாய் காத்து கொள்ள வேண்டும், அது உயிரோடு எழுப்பப்பட வேண்டியதாய் இருக்கிறது. இன்றைய நாட்கள் ஏனென்றால் சோர்ந்து போயிருக்கிற அந்த நாட்களாயிருக்கிறது. என உயிர்ப்பிக்கப்படும் போது, எங்களுடைய முழங்கால்கள் முடக்கப்படும் போது, எத்தனையோ உயிர்களை நாங்கள் காப்பாற்றக்கூடியவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. எபேசியர் 6:17 எங்களுடைய இரட்சிப்பை காக்கிறதுக்கு நாங்கள் எண்ணத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்று, முதலாவது எண்ணத்தை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படையான ஒரு காரியமாயிருக்கிறது. ஏனென்றால் சிலுவை மரணத்தினால், சிலுவையில நடந்த இயேசு கிறிஸ்துவின் நற்கிரியினால் உண்டான ரட்சிப்பு, ரட்சிப்பு வந்து எங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது, அது தேவ கிருபையினால் எங்களுக்கு உண்டானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பிலிப்பியர் 2:22 சொல்லப்படுகிறது, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்யறது போல நாங்கள் உத்தமமாய் அவருக்கு முன்பாக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. பாருங்கள், எபிரேயர் 4:12 அங்கு 13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலதும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாங்கள் கணக்கொப்பிவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர் அல்பாவும் உகேமாவும் ஆதியும் மந்தமும் பிந்தினரும் முந்தினருமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த ஜீவ விருட்சத்துக்காக எங்களுடைய பரம அழைப்பு இருக்கிறது. அந்த பரம அழைப்பின் பந்திய பொருளுக்காக நாங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை அநேக நேரம் நாங்கள் மறந்து விடுகிறோம். அந்த பந்திய பொருளுக்காகத்தான் நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்பது நாங்கள் சபையிலேயோ மக்களிலேயோ விசுவாசிகளிலேயோ காணப்பட வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே இந்த ரட்சிப்பு இன்றைய நாளிலே எங்களுடைய எல்லாருக்குள்ளேயும் அங்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. ஏனென்றால் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் தான் அந்த இடத்துக்கு அந்த ரட்சிப்பு அவர்களால் உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ரட்சிப்பு உயிர்ப்பிக்கப்படாவிட்டால் தேசத்திலே அதிக நாசங்களையும் அநியாயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கும். ஆகவே இந்த நாட்களிலே ரட்சிப்பு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இரட்சிப்பு உயிரோடு எழுப்பப்பட வேண்டும், எல்லாருக்குள்ளும் இந்த இரட்சிப்பு அங்கு உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அதிகால வேளையிலே தேவன் என்னோடு பேசின ஒரு காரியம், வானமண்டல பொல்லாத ஆவிகளின் கிரிகைகள் பூமியை நோக்கி வருகிறது என்பதை ஆண்டவர் எனக்கு அதை கற்று கொடுத்தார். அதனாலே இந்த இரட்சிப்பு உயிரோடு எழும்ப வேண்டும். ஏனென்றால் சத்ரு பெருகினால் அங்கு அழிவு நாசமும் உண்டாகும். ஆகவே நாங்கள் எங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளின் இரட்சிப்பு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எங்களை ரட்சித்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்பட உம்முடைய அறிவை அடைய நீர் அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கடைசி காலத்துல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய ரட்சிப்பை நீர் உயிர்ப்பிக்கும்படியாக, மாம்சத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அல்ல, அதிகாரங்களோடும் வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்துல நாங்கள் ஜெயித்து வாழ இரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சத்தியம் என்னும் அரக்கச்சியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், விசுவாசம் என்னும் கேடகத்தையும், ஆவியின் பட்டயத்தையும் எங்களுக்கு தந்து உம்முடைய ரட்சிப்பு ஒவ்வொருவருடைய வாழ்விலே உயிர்ப்பிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில இன்னும் கொஞ்ச காலம் அந்த காலத்தில் அந்த ஊழியத்தை செய்து முடிக்க, உம்முடைய கடைசி கால பந்தயத்துல நாங்கள் ஓடி முடிக்க, உம்முடைய எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ள ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இன்றைக்கு பின்வாங்கி போற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் மீண்டுமாக அழைத்து அவர்களை உம்முடைய அந்த கடைசி கால ஓட்டத்தில ஓடி ரட்சிப்பின் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ள நாங்கள் உண்மையோடு முத்தமத்தோடு கட்டளைகள் கற்பனைகளின் படி நடந்து இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு நாங்கள் ஓடி முடிக்க, உம்மில நாங்கள் மகிழ்ந்து ஓடி முடிக்க, உமக்கு பிரியமாக நற்கிரியைகளை செய்து ஓடி முடிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ரட்சிப்பின் வசனத்தினால போர்த்து எங்களை இந்த இறுதிக்கால ஓட்டத்தை ஓடி முடிக்கிற பலனை தருவீராக, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை தருவீராக, அபிஷேகத்தின் அளவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகரித்து தருவீராக, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி இந்த அபிஷேகத்தின் அளவை அதிகரித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்முடைய அபிஷேகத்தின் அளவை அதிகரித்து நாங்கள் இந்த ஊழியத்தை இந்த காலங்களில் ஓட, பொல்லாத ஆவிகள் பொல்லாத பிசாசுகளை எதிர்த்து நிற்க எங்களுக்கு உம்மிடத்தில் இருந்து வருகிற பலத்தோடு உண்மையோடு முத்தமத்தோடு அன்று அபிரகாம் தொடக்கம் ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஓடி முடித்தது போல இன்றைக்கு நாங்கள் வாழுகிற ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமாக ஓடி முடிக்க அன்பில முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உம்மை நேசித்து பிறரை நேசித்து அவர்களும் அந்த நரக வாழ்வுக்கு போகக்கூடாது, நாங்கள் அடைந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்களை பெற்று அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இன்னைக்கு பின்பு எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, அது இயேசுவிடத்துல தான் இருக்கிறது. இன்னைக்கு பின்பு மறுமையில நாங்கள் வாழப்போகிறோம், அந்த வாழ்வில கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத, நீர் ராஜாவாக எங்களை அழைத்து வாழுகிற அந்த வாழ்வில ஒருவரும் உள்ளந்து போகாதபடி நரகம் வேதனை உள்ளது, போனால் திரும்பி வராது என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய அவர்களோடு நீர் கரம் பிடித்து தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை இன்னும் அதிகமான அபிஷேகம் இந்த ரேடியோவுக்குடாக வெளிப்பட்டு பல மக்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் இந்த ரேடியோவுக்குள் வந்துவிட்டார்கள் என்ற ஒரு உணர்வு

0: உமக்கு பிரியமான ஊழியத்தை செய்து ஓடி முடிக்க உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறார் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாமே உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன். God bless you, sister. God bless you, everybody.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா,
2: பிரைஸ் தி லார்ட்.
1: நீங்கள் உங்கள் தேச மக்களுக்காக, இலங்கை தேச மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, அப்பா பிதாவே, உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, உங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தினவரையே உமக்கு நன்றி அப்பா. கூடான கூடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. இதற்கு இரட்சிப்பின் தேவனே, இரட்சிப்பை குயிப்பிக்கிற தேவனே, உமக்கு சூத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, பரிசுத்தாவியானவரே, இலங்கை தேசத்தை பரிசுத்தப்படுத்தும் தகப்பன். அப்பா பிதாவே, இலங்கை தேசத்தை பரிசுத்தப்படுத்தும் தேவனே. இரக்கத்தின் அன்பை வெளிப்படுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, இலங்கை தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒரு சமாதானம் ஒற்றுமையை நிலவ செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா பிதாவே, ஆசீர்வதியின் தகப்பன். அப்பா தகப்பனே, ஒரு சண்டைகள் இல்லாமல் சமாதானமும் ஒற்றுமையும் நிலவ பண்ணன் தகப்பனே. அப்பா பிதாவே, இலங்கை ஒரு நல்ல நாடு தகப்பனே. அதை சமாதானப்படுத்தி அதை சீராக வைக்க ஒரு வழி செய்ய நீர்தானப்பா உதவி செய்வீரப்பா. அப்பா தகப்பனே, அங்க உள்ள மக்களையும் பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. ரட்சிப்பின் தேவனே, அவர்களை உயிர்ப்பியும் தகப்பனே. அப்பா, அவர்கள் அங்கிருக்கிற மக்கள் அனைவரின் ரட்சிக்கப்பட செய்தும் தகப்பனே. அப்பா, உமது வார்த்தைகளை உச்சரித்து உலகமகம் பரப்புற பிள்ளைகளாக நடக்க செய்யும் தகப்பனே. அப்போது தகப்பனே, ஒரு சமாதானம் உண்டாகும். ஆவியானவரே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே என்று கூறுகிறோம் தகப்பனே. மக்களையா பண்ணும் தகப்பனே. அப்பா, உமது பரிசுத்தாவி அவர்கள் மேல் ஊற்றும் தகப்பனே. உமது அக்கினிய ஊற்றும் தகப்பனே. அப்பா, தெலங்க தேசம் ஒரு சமாதானத்தின் தேசமாக மாற்றி எங்களுக்கு அமைக்க ஒரு வல்லமை செய்யும் தகப்பனே. நாங்கள் கேட்கறதெல்லாம் பெற்று தருகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் கேட்கறதெல்லாம் பெற்று தாரவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாட்டை நீரே பாதுகாத்து கொள்ளும் அப்பா. அப்பா, உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த நாட்டிலே சமாதானம் நிலவ செய்தும் தகப்பனே. அங்கே இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம் அப்பா தகப்பனே, ஆசீர்வதிக்கும்படியாக உமிருந்து கேட்கிறேன். ஆவியானவரே, அவர்களை பரிசுத்தப்படுத்தும். உமது ஆவியையும் அக்னியையும் அவர்களை மூற்றும். எல்லாம் நல்ல ஒரு சமாதானத்தின் குரலை நாங்கள் கேட்கறதுக்கு நீர் வழி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, லிசி என்ன குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை பாதுகாத்து கொள்ளும் அப்பா. அவர்களுக்காக இந்த சங்கமவான நிலையை தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, அவருடன் சுகமாகவும் நலமாகவும் இருக்க உண்மை இருந்து கேட்கும் தகப்பனே. ஆவியானவரே, கணாசித்த குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா, கணவன் பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களின் தேள்விகளை சந்தியும் தகப்பனே. அன்பான தகப்பனே, உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் மேலே உமது அக்கினியை ஊற்றி அப்பா இன்னும் மென்மேலும் பெருக இந்த ஜெபத்திலே அவர்கள் மென்மேலும் ஓங்கி வளர செய்யும்படியாக உண்மை ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: நல்ல ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக.
2: உங்களோடும் இருப்பாராக.
1: ஆமேன், ஆமேன். நாங்க வீணோ அவர்கள் எங்களை என்னோடு கதைத்தார்கள். அவர் லண்டன் தேசத்திலே நிக்கிறதாகவும் அடுத்த கிழமை வந்து ஜாயின்

0: தன்னை தன்னுடைய சாட்சியை சொல்வதாகவும் எல்லா ஜெபித்த எல்லாருக்கும் நன்றி சொல்லும்படி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஏனென்றால் அந்த திருமணத்துக்காக ஜெபித்தோம், நல்லபடியாய் நடத்தி முடிக்க கர்த்தர் பிள்ளைக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே அதிலே மகிமைப்பட்டது, அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோ தகப்பனுக்கு பிள்ளை ஊழியன் செய்வது போல தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் சபைகள் இன்றைய நாட்களில் வெளிப்பாட்டின் மேலே ஜெபமாயிருந்தாலும் வார்த்தையாயிருந்தாலும் தேவனுடைய சித்தப்படி அந்த வெளிப்பாட்டின் மேல கட்டக்கூடிய ஒரு கிருமியை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமி கர்த்தாவே. அப்பா அந்த நாளுக்காய், இந்த நேரத்துக்காய் நன்றி கர்த்தாவே. அப்பா அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அந்த ஜெப நேரத்துக்கூடும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஊழியக்காரர்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சித்தம் எதுவோ கர்த்தாவே, அதை செய்யத்தக்கதான நல்ல கிருபையை ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே, ஊழியத்திலே உண்மை உத்தவமாய் இருக்க தேவன் நீங்க கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமி கர்த்தாவே. அப்பா உம்முடைய வார்த்தையின்படி நடக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் கீழ்ப்படி உள்ளவர்களா, உமது சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஊழியக்கார பிள்ளைகளும் கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே, அப்பா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதான கர்த்தாவே கிருபையை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்கும் தாழ்மையை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தாழ்மை இருந்தால் மாத்திரம் ஆண்டவரே உம்முடைய கிருபையை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அப்பா உம்முடைய தாழ்மையை நீங்க கட்டி கொடுத்த அந்த தாழ்மையை நாங்கள் பின்பற்ற தேவன் கிருபை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கர்த்தாவே உண்மை முத்தமாய் ஊழியம் செய்ய தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையிலே யாரும் தப்பி விடாத படிக்கு கர்த்தாவே, எல்லாரும் அண்டை வரத்தக்கதான கிருபையை கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா ஒரு சபைகளை ஒரு போதகர்களை தேவன் நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவை திருச்சபைகளை கட்ட தேவன் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று இருக்காத படிக்கு கர்த்தாவே உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க தேவன் நீங்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. மனித பலவீனத்தினாலே கர்த்தாவே அவங்கள தவறி விடுகிறாங்க தகப்பனை, அப்படி தவறி விடாத படிக்கு தேவன் அவர்கள் இருக பிடித்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. கணவன் மனைவி குழந்தைகள் என்று குடும்பமாய் ஊழியம் செய்ய தேவன் கிருபை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாட்களிலே கர்த்தாவே அநேக பிள்ளைகள் பின்மாற்றத்திலே போய்கொண்டு இருக்கிறாங்க, அநேக ஊழியர்கள் கூட பின்மாற்றத்திலே போகிறாங்க தகப்பனே. அப்பா அப்படியான காரியங்களை எல்லாம் தேசங்களிலிருந்து எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமி கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் தவறி விடாத படிக்கு தேவன் அவர்களை காத்து கொள்ளும்படியால் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சபைகளிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்க தலையா இருந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அந்த சபைகளை நடத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவ பயம் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் இருக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா உமக்கு பயமில்லாத தனத்திலே அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா உண்மை கண்டு பயப்படணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கீழ்ப்படியணும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தவறான போதனைகளை செய்யாத படிக்கு கர்த்தாவே வார்த்தை என்ன விதம் சொல்லி இருக்கிறதோ அதே காரியங்களை கற்றுக் கொடுக்க தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் அப்பா நீ ஞாபகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே அநேகர் கர்த்தாவே கள்ள போதனைகளை போதிக்கிறாங்க தகப்பனே, அதுக்கு இடம் கொடுக்காத படிக்கு கர்த்தாவே அது தவறானது என்று தெரிந்து கொள்ள தேவன் எங்களுக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு போதகர்கள் ஊழியர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அப்பா உம்முடைய வார்த்தையின்படி அவர்கள் எல்லா காரியங்களிலும் காரியங்களையும் செய்ய தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு காரியங்களை தேவன் நீங்க கர்த்தாவே செய்து முடிக்க கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி அப்பா இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா சபைகள் கர்த்தாவே அப்பா மனம் தளர்ந்து போயிருக்கிறாங்க, விசுவாச பிள்ளைகள் மனம் தளர்ந்து போயிருக்கிறாங்க தகப்பனே. அப்படியான காரியங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே. சபைகளை தேவன் நீங்க தூக்கி நிறுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவன் நீங்க பயன்படுத்துங்க, அவங்களை சுத்திகரிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொருடைய இருதயங்களையும் தேவன் சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிற, ஒவ்வொரு சபைகளையும் சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கர்த்தாவே அப்பா அதன்படி நடக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா லிஸ்லியானா சகோதரி, இன்னும் கூட பிள்ளைகள், பிற குழந்தைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இணைப்பிள்ளை இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மட்டுமாய் கர்த்தாவே எங்களை நடத்தினபடியா நன்றி செலுத்துக. இதுவரை ஜெபித்த பிள்ளைகள், இனி வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஜன சகோதரிக்காய், குடும்பத்துக்காய், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க, இன்னும் அதிகமாக எடுத்து தேவன் நீங்க பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் எனது கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
0: உங்கள் ஜெபங்களை கேட்டதோ எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். உங்கள் ஐயங்களையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அப்படியே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர். தேசத்துக்காகவும் யுத்த நாடுகளுக்காகவும் பண்ணுங்க. இஸ்ரவேலை சுத்தி 25 முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது. ஆகவே இந்த நாடுகள்லயே அந்த தலைவர்களுக்குள்ளே தேவனுடைய பயம் வழிநடத்து.
2: ஹல்லேலூயா. ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ராஜா துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் காலையிலே உமது கிருபையாலே எங்களை திருத்தி ஆக்குவீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். உமது முகத்தை தேடி வந்த பிள்ளைகளை நீர் ஒருபோதும் தள்ளாத தேவனாயிருக்கிறேன். உமை உற்று நோக்கி பார்த்த முகங்களை நீர் பிரகாசிக்க செய்கிற தேவன். உம்மிடத்திலே வந்த யாவரையுமாய் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறபடி நாளை உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இசைத எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே கொடுக்கப்பட்டதானது ஜெப குறிப்புக்காய் உமது பாதப்படியிலே வருகிறோம் அண்டவரே. இஸ்ரவேலுக்காய் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை தேவன் நீங்க அளவில்லாமல் ஆசீர்வதிங்கப்பா. அந்த தேச மக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த தேச மக்களின் ஞான கண்களை நீர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் அப்பா உமது பாதப்படியிலே நாங்கள் பற்றி நிற்கிறோம். அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களையும் ஆண்டவரே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அவர்களும் உம்மை அறிந்து கொள்ள கண்டடைய கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை பாதுகாக்கிற யாவரையுமாய் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துங்க அப்பா. இஸ்ரவேலை அப்பா, இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் என்ற வார்த்தையின்படி அதனை கர்த்தாவே அந்த தேசத்தை நீர் இன்னும் அதிக அதிகமாய் மலர செய்து ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்ரு ராஜா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. அப்படியாக அந்த தேசத்தை பறந்து காக்கும் பட்சியை போல நீர் பாதுகாத்து அந்தவரே இம்மட்டுமாய் வழி நடத்தி வந்த எல்லா தயவுக்காய் சோத்ரும். அந்த தேசத்தார் யாவரும் ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்தும்படியா இந்த வேலையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அதை சுற்றியுள்ள நாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய கண்களிலே கர்த்தாவே இவர்களுக்கு தயவு கிடைக்க, உம்முடைய கண்களிலே இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே கிருபை கிடைக்க ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம். இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா பொல்லாத தேசங்களை எல்லாவற்றையும் தேவன் நீர் நீர்த்தாமே அப்பா அவர்கள் மனம் திரும்பும்படியாய் ஒப்பு கொடுக்கிற. உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் என்ற வார்த்தையின்படி ஒருத்தரும் இஸ்ரவேல் மேல கண் போடாதபடிக்கு இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்து இஸ்ரவேலை அதிக அதிகமாய் ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. உமக்கு சூத்திரம். அதே போல பக்கம் இருக்கிற எல்லா தேசங்களை கூட அந்த தேசங்கள் அப்பா ஒரு அந்த இஸ்ரவேல் ஒரு ஆசிர்வாதமாக இருக்க அவர்களும் கர்த்தாவே ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். அதே வேளையிலே யுத்த தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யுத்த தேசங்கள் எல்லாரும் அமைதிக்குள்ளாய் நீங்க நடத்துங்கப்பா. தேவன் தாமே மட்டுமாய் அவர்களை நீர் நடத்தி நீர் உமக்கு சோத்திரம். அந்த யுத்தங்களினாலே ஏற்பட்ட எல்லா அப்பா ஆத்தும சேதங்கள் ஆண்டவரே அநேகமாயிருக்கிறது அப்பா. அந்த இடத்துல எல்லா நாசமாய் கிடக்கிற அந்த வேளையிலே கர்த்தர் அந்த தேசங்களின் மீது நீர் இரக்கமா பாராட்டி அந்த யுத்தங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தவும் அப்பா நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா. நீர் யுத்தங்களை தடுத்து நிறுத்துகிறவர், ஈட்டியை முறிக்கிறவர் அப்பா. அப்படியாக ஆண்டவர் சாமி அந்த யுத்தங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் இழந்த யாவற்றையுமாய் திரும்பவும் பெற்றுக்கொள்ள அந்த தேச தலைவர்கள் எல்லோரும் மறுபடியுமாய் தேசங்களை கட்டி எழுப்ப தேவ நீர் அவர்களை கட்டி எழுப்பும்படியாய் இந்த வேலையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். அநேகர் கர்த்தாவே தங்கள் உடைமைகளையும் பெற்றோர்களையும் சொந்த பந்தங்களையும் இழந்து தவிக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு தேவன் தாமே நீர் ஆறுதலும் தேர்தலுமாயிருந்து நீர் வழிநடத்தும்படியா ஜபிக்கிறோம் அப்பா. தேசத்திலே சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி இந்த தேசங்கள் யுத்த தேசங்களுக்கு எல்லாம் சமாதானத்தை கட்டளிடுங்க அப்பா. தத்தளிப்பின் இல்லாதபடிக்கு எல்லோரும் படுத்துக்கொண்டு சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்ரே. இனி ஒரு யுத்தம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லா தேச தலைவர்கள் எண்ணங்களிலும் சிந்தைகளிலும் இருதயங்களிலும் தேவன் தாமே சமாதானத்தை திரளாய் நதியாய் ஊற்றும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக அந்த தேச தலைவர்களும் மக்களும் பாதுகாக்கிறவர்கள் யாவருமா இந்த நாளில் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருத்தரை கெட்டு அடிந்து போவதும் அது சித்தம் அல்ல. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினாலே ஆண்டவரே இந்த வேலையிலே எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் வீணுக்கு விருதுக்கும் போகாதபடிக்கு அவைகள் மது சமூகத்திலே வந்து எட்டும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக தேவன் தாமே இஸ்ரவேலையும் யுத்த பூமிகள் எல்லாம் ஆசிர்வதித்து ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்துற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே அப்பா நீர் எங்களுடைய ஜபங்கள் எல்லாம் கேட்டு அப்படியாக பன்மடங்கா இஸ்ரவேலியா வந்து யுத்தங்கள் நடந்த இடங்களை எல்லாவற்றையும் தேசங்களை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முது வல்லமையான கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் யாவரையுமா நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. ஜெபித்த அதனோட கர்த்தாவே சங்கமம் ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவன் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து ஊழியத்துக்கு என்று அதிகமாக இன்னும் பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்குறோம். அதே வேளையிலே ஜபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் சோத்திரம். இனி ஜபிக்க வருகிறதான அனைவருக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றையும் பாதப்படியிலே ஒப்பு கொடுக்குறோம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
0: அமேன், அமேன். அங்க ஜபங்களை கேட்டதா அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் பிரதர் இல்லையா?
2: இல்ல இல்லம்மா, இன்னும் வரலங்க.
0: ஓகே சுகிதா அவர்கள், நீங்கள் வழியில நினைப்பதாக சொன்னீர்கள், ஜபிக்க முடியுமா முடியாதா? ஓகே, நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். யாரும் மன்னர் கொடுப்போம். அன்பா அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்துக்கு சுஜாதா சொல்லுங்க. ஜெபிக்க
3: முடியாதா? சுஜாதா
0: ஜெபிக்க முடியும்.
3: ஆமா ஆமா.
0: ஓகே, நீங்க கனடா அமெரிக்கா தேசங்களுக்காகவும் நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காகவும் ஒரு ரட்சிப்பு பரிபூர்ணப்படவும், அங்கே இருக்கிற முரண்பாடுகள், இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் ஒரு முரண்பாடுகள் தொடங்கி இருக்கிறது, அந்த முரண்பாடுகள் அகற்றப்பட நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அன்பு மிரக நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, பிதாவே, இந்த அருமையான காலை மதியம் மாலை வேளையிலும் ஆண்டவரே ஒருமித்து அன்பான உறவுகளோடு ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கின்றோம் தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இதுவரை நேரமும் சுவாமி பொறுமையோடு உங்களிடத்தில் வைத்த எல்லா விண்ணப்பங்களையும் நீங்க நிறைவாக ஆசீர்வதித்து இன்னும் ஆண்டவரே தொடர்ந்தும் வைக்க போகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களோடும் கூடவாக இருங்க தகப்பனே. இந்த நேரத்திலும் விசேஷமாக ஆண்டவரே உலக நாடுகள் அனைத்தையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. இந்த உலக நாடு அனைத்தும் நீங்கள் தகப்பனே உருவாக்கியது. இந்த உருவாக்கிய இந்த நாடு இந்த உலகம் யாவும் ஆண்டவரே நல்லதென்று கண்டீர்கள் தகப்பனே. படைப்பின் போது இதவியாவும் நன்றது நல்லாக உள்ளதென்று சொன்னீங்க. இந்த வேளையிலும் சுவாமி இந்த உலகத்திலே சுவாமி எவ்வளவோ உபாதைகள் எவ்வளவோ உபத்திரவங்கள் நிரம்பி வழிகின்றன தேவனே. கண்ணோக்கி பாரும் தகப்பனே. இந்த தேசத்திலே சுவாமி கண்ணீரோடு வேதனைகளோடு பாரங்களோடு எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய கிருபை கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. யார் யார் ஆண்டவரே சொல்ல முடியாத துயரங்களோடு ஆண்டவரே இருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த நாட்டுக்கு ஒரு வெகு சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு சமாதானம் கிடைக்க வேணும், சந்தோஷம் கிடைக்க வேணும் தகப்பனே. எத்தனை எத்தனை இடங்களில் சுவாமி உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி ஆண்டவரே உறங்க இடமின்றி இருக்கின்ற ஒவ்வொரு மக்களை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. யுத்தங்களினாலும் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே இயற்கை சீற்றங்களினாலும் பாதிக்கப்பட்டு தந்தையே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே உபத்திரவப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. அன்பு தணிந்து போய்விட்டது தகப்பனே. இந்த உலகம் சுத்திகரிக்கப்பட வேணும் தகப்பனே. இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பு வர வேணும் தகப்பனே. அந்த ரட்சிப்பு உங்களாலே தான் முடியும் சுவாமி. உம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் தான் சுவாமி எங்களை மீட்க முடியும் தகப்பனே. பிதாவே கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எல்லா தீமையையும் விலக்கி ஆண்டவரே நன்மையாக எங்களை ஆசீர்வதி எங்க தகப்பனே. நான் உங்களில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னீங்க தகப்பனே. இந்த உலகத்தில இருக்கிற அத்தனை ஜீவ ஜந்துக்களும் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்க வேணும் தகப்பனே. எல்லோருடைய கண்களையும் ஆண்டவரே தூய்மைப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, இருதயங்களை சுத்தப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே உம்மை நோக்கி எல்லாரும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் தகப்பனே. எல்லாருடைய வேண்டுகோளும் தகப்பனே இந்த உலகத்திலே இருக்கிற உபத்திரவங்களை தாங்க முடியாமல் தகப்பனே வேதனைகளோடு பாரத்தோடு இருக்கிறார்கள் பிதாவே. நீங்க ஒருவர் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும் தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு நாடுகள் கண்டங்கள் தேசங்கள் யாவும் இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தப்படுவதாக. பிசாசானவன் கொண்டு வந்த எல்லா உபாதைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. பரிசுத்தரே, நீங்க பரிசுத்தர் தகப்பனே. ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே அவள குரல்கள் கேட்கின்றதோ அந்த இடத்தில் உம்முடைய கிருபை ஒவ்வொருத்தரோடும் கூடவாக இருக்க வேண்டும் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எல்லோரோடும் ஆண்டவரே இணைந்து உங்களை நோக்கி பார்க்கின்றோம். ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்க செவிசாய்த்த தேவன் சுவாமி, தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நிறைவாக நிறைவாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க நிறைவாக ஆசீர்வதியுங்க. உங்களில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தந்தையே, இந்த சங்கம வானொலியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதை நடாத்துகின்றவரை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அங்கு பணிபுரிகின்ற ஒவ்வொரு ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஊழிய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. இவர்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவரே நீங்க சந்திங்க தகப்பனே. ஆண்டவரே, இவர்களுக்கு எந்த தீய சக்திகளோ பிசாசானவன் கொண்டு வருகிற எந்த பெரிய ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரே இந்த ஜபத்துக்கோ இந்த ஊழியத்திற்கோ விரோதமாக எந்த தீய சக்திகளும் எழும்பி விடாதபடி தூயாவியானவரே உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசப்பாவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன்.
0: நன்றி ஜபங்களை கேட்டதற்கு நன்றி சிஸ்டர். உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஜபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரு வரம் இல்லாததினால் அன்பான பிதாவே, இயேசு நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாட்களில் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, இயற்கை அழிவுகள் கர்த்தாவே ஆண்டவரே, வியாதி பெருக்கங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே, யுத்தங்கள் ஆண்டவரே, பஞ்சங்கள் கர்த்தாவே, இப்படியாய் ஆண்டவரே உம்முடைய தேவ கோபம் தேசங்கள்ல வராதபடி காத்து கொள்ளும் ஐயா ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தாவே ஒவ்வொருக்குள்ளும் மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. மனம் திரும்புங்கள், பரலோகராட்சியம் சமீபத்திற்கு என்று சொல்லப்பட்ட விதமாய் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பரம அழைப்பு பந்திய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடக்கூடிய எங்கள் ஒவ்வொருதரையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிகள், ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், திருச்சபை மக்கள் ஆண்டவர் ஆரை அமைக்க வல்லவருக்கே சோத்திர துதிகளை செலுத்துகிறேன் தகப்பன். பிள்ளைக்கு ஊழியன் செய்வது போல அப்பா உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊழியன் செய்ய கத்தாவே கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். மனுஷனால் இது முடியாது கத்தாவே. பரிசுத்தாவியானவரே ஒவ்வொருதரையும் ஆளுக செய்து ஆண்டவரே உம்முடைய ஆளுக அதிகார வல்லமை நாள் ஊழியன் செய்ய கத்தாவே உபதற்கு உதவி செய்யும். இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு முழங்கால்களும் முடக்கவும் ஆண்டவரே. வான மண்டல பொல்லாத ஆவிகளின் கிரிகள் எல்லாம் அகற்றப்பட கத்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உண்மை அறிந்த நாங்கள் அப்பா உமக்கு நேராய் நேத்தியா இருக்க கத்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கபவா இன்றைய நாளிலே வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உண்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் வாஞ்சகள் எதுவாய் இருந்தாலும் நீ சந்திக்க வல்லவராயிருக்கிறீரப்பா, அதுக்காய் ஸ்தோத்திரம். சங்கம வானொலிக்காய், லேசியா நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. வார்த்தைகள் வசனங்கள் கத்தாவே ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் கணக்குற தேவன் ஆண்டவரே அப்பா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. என்று என்னால் தொடக்கத்திலிருந்து முடிவர் ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா ஆண்டவரே கத்தாவே. வர முடியாம நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், வர விருப்பம் இல்லாம நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், மன கசப்போடு நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து செபிக்க கூடிய நாட்களை நீ கொடுமையா. எல்லாவற்றையும் அவர்கள் மன்னித்துக் கொள்ளக்கூடியதா, மன்னிப்பின் சுபாவங்கள் அவர்களுக்குள்ளே ஆண்டவரே வரக்கூடியதாய் நீர் கிருப செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவை ஜபத்தினால் ஜெயம் வெற்றி கொள்ள கத்தாவை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அழைத்து வாரும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே என்று என்னாலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன்,
4: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜனத்தவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தன்னுடைய நேரத்தை கொடுத்து கத்தர் கொடுத்த தாளந்துகளின் மூலம் எல்லா ஜபங்களுக்காக ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறார், தொகுத்து வழங்கியிருக்கிறார். அதே போல ஜபித்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே. இரவு வேளையில் இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். நாளை காலை வேளையிலே திரும்பமாக இன்னும் ஒரு அபிஷேக ஆராதனையிலும் ஜப வேளையிலும் திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.

0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் திரு ஊழியர் சவரன் பாலன் சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் கொடுத்த தாளங்களை கத்தர் நாம மேமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் அடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஊழியருக்கு கால வணக்கங்களை கூறுவோம், மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். வேளையிலும் கத்துடைய கரத்திலே அவரை ஒப்புவிப்போம். பிரைஸ் தி லார்ட் ஐயா.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட்.
0: ஆமென். இந்த வேளையிலும்
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
0: பாடல்களோடு ஜெபங்களோடு வழி நடத்துங்க. ஆமென்.
1: கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு அப்படியே எமது அன்பு சகோதரர் சங்கமம் மாலை நடத்துகின்ற எமது அன்பு சகோதரருடைய குடும்பத்தையும் மற்றும் இவரோடு செய்து உடன் செய்கின்ற அன்பான சகோதரர் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளால் ரீதியில் சங்கமம் மாலையை கேட்டுக்கொண்டு எல்லா உறவுகளுக்கும் மறித்து உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்கப்படுவர்கள். இயேசு கிருஷ்ண நாமத்தில் ஜெப விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே, அநேக ஆண்டுகளாக ராஜா திருமண மந்தத்தில் நினைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் அனுதினம் கண்ணீரோடு அவமானங்களோடு வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனுடைய கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க. அவருடைய பெற்றோருடையும் கண்களையும் துடையுங்க ராஜா, துடையுங்க ராஜா. இந்த அவமானம் எல்லாவற்றையும் துடைச்சி போடுங்கப்பா. குழந்தை செல்வங்களை கொடுத்து குடும்பத்தை பெருகப்பாடுங்க இயேசுப்பா, பெருகப்பாடுங்க ராஜா. சர்வ வல்லவரால் எல்லாமே ஆகுன் ராஜா. முதிர் வயதான சாராளுக்கு தகப்ப நீங்கள் ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதிச்சது போல ராஜா, கண்ணீர்களை துடையுங்க ராஜா. ஆ சகோதர கண்ணீர்களை துடையுங்க. குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. அப்படி ஆசீர்வதிச்சு விட்டதுக்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி. மற்றும் தகப்பனே, செல்லும் இடமெல்லாம் எங்கெங்கு போய் புயறாவளோ வரவளோ போக்குற மரத்திலும் எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பிரச்சனை பாதுகாப்பு அறிவுரை செபிக்கிறேன் தகப்பனே. புறர் மூலம் இந்த தீங்கு பத்துக்கள், ஆபத்துக்கள், பிரச்சனைகள், கொள்ளை நோய்கள் உலகம் அணுகாத வண்ணன் ராஜா, இதுக்கிடம் போய் வர எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கிரகளான மூடி பாதுகாத்து வர பண்ணி ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே ராஜா நிச்சயம் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் புதலுடைய பிரசன்னம் பாதுகாப்பாக ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வருகிறமைக்காக நன்றி ராஜா. கூடவே இருந்து எல்லோரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில பிதாவே ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
3: பயப்படாதே, நானே உன் தேவன். ஈஸ்டர் வேளை பயப்படா.

சத்தியமும் ஜீவனும் நானே, இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்.

ஒருபோதும் நான் மறப்பதில்லை, ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்தும் போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஈஸ்டர் வேளே பயப்ப

0: సత్యము జీవను నానే ఈశ్వరుడే, భయపడాదే నానే ఉన్ దేవన్, ఈశ్వరుడే భయపడాదే నానే ఉన్ దేవన్. ఆమేన్ బ్రదర్.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் சொந்த தாளந்துகளை கர்த்தர் நாம மேமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தர் கரத்திலே அந்த பாடல்களையும் பாடல் வரிகளையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் நாளைய நாளில் இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
2: குடும்பங்களையும் மற்றும் சங்கமாடிய கேட்டுக்கொண்ட எல்லா உறவுகளுக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் அணு தினமும் அணு வினாடியும் கிடைக்க வேண்டும். நாமத்தை வாழ்த்திக் கொண்டு பிரதர், காட் பிளஸ் யூ ஆல்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் சௌரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யுக்கையிலிருந்து மாலை வேளையிலும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடலோடு ஜெபங்களோடு வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதர் ஆமே ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஆமே ஆமே.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

ஆண்டவர் நீதி செய்கிறதவனாக இருக்கிறார். பாருங்கள் சோதோம் கொமோரா பாவத்து பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது அந்த தேசத்திலே, அந்த தேசத்துக்கு அவர் நீதி செய்யும் பொழுது தீங்கு நாளில் இயேசுவை நம்புகிறவர்கள், அந்த மெய்யான தேவனுக்கு பிரியமாக நடக்கிறவர்கள், இப்படி நான் தீங்கு நாளில் நீரே அடைக்கலாம். பாருங்கள் வாலிபர்களுக்கு சொல்லுகிறார், வாலிபனே உன்னுடைய வாலிப பிராயத்தில அந்த மெய்யான உன்னை படைத்த தேவனை, உனக்கு சுவாசத்தை தந்த தேவனை நீ நினை. பாருங்கள் தீங்க நாட்கள் உனக்கு வரும், அந்த நாட்களுக்கு முன்னாக நான் வாசிக்கிறேன் பிரசங்கியர் 12:1 நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, உன்னை படைத்தவரை, நீ எந்த மத இனமாக இருந்தாலும் உன்னை படைத்தவர் அந்த ஒன்றான மெய்த்தேவன், பைபிளில சொல்லப்பட்ட அந்த மெய்த்தேவன். நீ உன் வாலிப பிரயத்திலே உன்னை சிரிஷ்டந்தவரை நினை, தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்பு இந்த நோவாவின் காலங்களைப் போல பாருங்கள் அவ்வளவு அழிந்தார்கள். இந்த இப்படியாக சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டது போல இந்த தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் உன் சிருஷ்டிகளை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியன் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் பாருங்கள் புதியவானம் புதிய பூமி உருவாவதற்கு முன்னும் மழைக்கு பின்பு மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்பும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பிலசாலிகள் கூறி போய் எந்திரம் இறக்கிறவர்கள் கொஞ்சமாய் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்களும் இருண்டு போகிறதற்கு முன்னும் இப்படியாக ஒரு மரணம் வருவதற்கு முன்பாக இறுதியாக சொல்லுகிறார். வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சாலுடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி, இது ஒரு மரணத்துக்கு முன்பாக நடக்கிற காரியங்கள். இவ்விதமாய் பிரசங்கி 12 இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்பும் அவரை வாலிப பிராயத்தில் நினை. அந்த வாலிப பிராயத்தை நீ பாவத்தில சாபத்தில இந்த போதை வஸ்துக்களில இப்படியான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில செலவழியாமல் தீங்கு நாட்கள் வரப்போகிறது. இந்த காலத்தில வாழுகிற ஒவ்வொரு வாலிபனும் நீ அந்த மெய்யான தேவனை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்து தீங்கு நாட்களுக்கு முன்பாக மனம் திரும்பி வர வேண்டும் என்று தேவன் எச்சரித்து அன்பாக ஒவ்வொரு வாலிபருக்கு கட்டளையிடுகிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

ரெண்டு ராஜாக்கள் 14 அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாசுடைய 2 வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜ்யவாரம் பண்ணினான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பெயர் யவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதை போலல்ல, தன் தகப்பனாகிய யோவா செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். ராஜ்யபாரம் அவன் கையிலே சிறப்பட்ட போது அவனுடைய தகப்பனாகிய ராஜாவை கொன்று போட்ட தன் ஊழியக்காரரை கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும், பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும், அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 10,000 பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற யொக்தியேல் என்னும் பெயரை தரித்தான். அப்பொழுது அமத்சியா யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லச் சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி, லீபனோனில் உள்ள முட்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று சொல்ல சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முட்செடியை மிதித்து போட்டது. நீ ஏதோமியரை முறிய அடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. நீ பெருமை பாராட்டிக் கொண்டு உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோடே கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக் கொள்வானேன் என்று சொல்லச் சொன்னான். ஆனாலும் அமத்சியா செவிகொடாதே போனான். ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவில் உள்ள பெட்சிமேசிலே அவனும் யூதாவின் ராஜா அமத்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிற போது யூதா ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். அகசியாவின் குமாரனாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவையோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் பெட்சிமேசிலே பிடித்து எருசலேமுக்கு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பனிமுட்டுகளையும் கிரியிருப்பவர்களையும் பிடித்துக்கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். யோவா செய்த மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய வல்லமையும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடு யுத்தம் பண்ணின விதமும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாஸ் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய எரோபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாகாஸ் மரணமடைந்த பின் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா 15 வருஷம் உயிரோடு இருந்தான். அமத்சியாவின் மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எருசலேமிலே அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினார்கள். அப்பொழுது லாகீசுக்கு ஓடிப்போனான். ஆனாலும் அவர்கள் அவன் பிறகே லாகீசுக்கு மனுஷரை அனுப்பி அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவன் எருசலேமில் இருக்கிற தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். யூதா ஜனங்கள் யாவரும் 16 வயதுள்ள அசரியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலாதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கிக் கொண்டான். யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன்
அமத்சியாவின் 15 வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. காத்தே பேர் ஊரானாகிய அமிதா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு

0: வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யுத்தம் பண்ணி யூதாவுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் இஸ்ரவேலுக்காக திரும்பி சேர்த்து கொண்ட அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யெரொபெயாம் இஸ்ரவேலின் ராஜாக்களாகிய தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய சகரியா. எசேக்கியேல் 4 அதிகாரம். மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன் முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதில் இடிக்கும் யந்திரங்களை வை. மேலும் நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அது முற்றுகையாய் கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டுக் கொண்டிரு. இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம். நீ உன் இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒரு கழித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் எண்ண கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். நீ எருசலேமின் முற்றுகைக்கு நேராக திருப்பிய முகமும் திறந்த புயமுமாக இருந்து அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்று மட்டும் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாதபடிக்கு உன்னை கயிறுகளால் கட்டுவேன். நீ கோதுமையையும் வாட்கோதுமையையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய லக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையாயிருக்கும். அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக. தண்ணீரையும் அளவாய் ஹின் என்னும் படியில் 1/6 பங்கை குடிப்பாய். அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக. அதை வாட்கோதுமை அடையை போல் சாப்பிடுவாயாக. அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வறட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. அதற்கு ஒத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை, தானாய் செத்ததையாவது பீருண்டதையாவது நான் என் சிறு வயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை, அருவறுப்பான இறைச்சி என் வாய்க்குட்பட்டதும் இல்லை என்றேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, பார், மனுஷ கஷ்டத்தின் வறட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டுச்சாணி வறட்டியை கட்டளையிடுகிறேன், அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக என்றார். பின்னும் அவர், மனுபுத்திரனே, இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடி போகவும் நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறேன். அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோட சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே.
1: 2 கொரிந்தியர் 12 அதிகாரம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும்

வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அந்தியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தியினன் ஆயினேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாயிராதபடியால் உங்களாலே மெச்சிக் கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தர வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அப்படியாகட்டும். நான் உங்களுக்கு பாரமாய் இருக்கவில்லை. ஆனாலும் உபாயமுள்ளவனாய் இருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம். நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது உங்களிடத்தில் பொழிவை தேடினதுண்டா? தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோச்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் ரெண்டு கொரிந்தியர் 13 அதிகாரம். இந்த 3 தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன்.
சகல காரியங்களும் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நான் இரண்டாம் தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்களல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போலிருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலம் உள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனதால் இடித்து போடவல்ல, ஊந்த கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாய் இருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 28வது சங்கீதம் 7வது வசனம். என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நீங்கள் எவற்றிலெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபித்து வந்தீர்களோ அந்த ஜெபங்களுக்கு இன்றைக்கு இரட்டிப்பான பதிலை பெற்றுக் கொள்ளும்படி செய்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் பல சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். அவற்றில் சில கடக்கவே முடியாததாயும் அதற்கான சாத்தியங்கள் ஏதும் இல்லாமலும் கலங்கிய நிலையில் மனம் சோர்ந்து போய் என்ன செய்வதென்று தெரியாதவர்களாய் நீங்கள் பெற நினைக்கின்ற காரியங்களுக்கு வழிகளையும் பதில்களையும் தயவுகளையும் பலனையும் வேண்டி கண்ணீருடன் புதிய விடியலை நோக்கி காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களின் காத்திருப்புகளுக்கு கர்த்தர் பதிலை தருகின்றார். உங்களின் குழப்பங்களுக்கு தீர்வை கொடுக்கின்றார். வழி தெரியாமல் இருக்கின்ற காரியங்களுக்கு ஆலோசனைகளை தந்து வழி நடத்துகின்றார். ஆனால் இவை எல்லாவற்றையும் உங்களுக்காய் செய்து நிறைவேற்றப் போகின்ற கர்த்தரிடத்தில் உங்களின் நம்பிக்கையை வையுங்கள். சூழ்நிலைகளின் மேல் உள்ள உங்கள் கண்களை வைக்காமல் கர்த்தரின் மேல் நோக்கமாய் இருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாயிருந்து உங்கள் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவிவிசுவாசங்களை களைந்துவிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார், வாசல்களை திறந்து கொடுப்பார், வாழ்வளிப்பார், வாழ வைப்பார். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யாக்கோபை குறித்து பார்க்கின்றோம். யாக்கோபு தன் தகப்பனின் ஆசீர்வாத வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு முழு நிச்சயமாய் வார்த்தைகளின்படி தாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று உறுதியான மனதை உடையவனாய் வெறுங்கையனாய் தன்னந்தனியனாய் பயணப்பட்டான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். இரு பரிவாரங்களை உடையவனானான். இவைகளெல்லாம் யாக்கோபின் வாழ்க்கையில் நிறைவேற காரணம் என்ன? அப்படி என்னதான் கர்த்தரிடத்தில் ஜெபித்திருப்பான் என்றால் யாக்கோபு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்றான். தேவரீர், நீர் என்னோட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்தருளும் என்று தன் வழியை கர்த்தரிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுத்தான். இவைகளெல்லாம் அடிப்படை தேவைகள், தன்னாலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் அவைகளையும் கர்த்தரே தனக்கு சந்திக்க வேண்டும் என்ற விசுவாசம் வைக்கின்றான். கர்த்தர் வாய்க்க பண்ணினார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம் என்பதை யாக்கோபு அறிந்திருந்தான். தன் வழியை ஒப்பு கொடுத்தான். முடிவில் யாக்கோபு சொல்லும் பொழுது, தேவரே, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். நீ காண்பித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று விதமாய் கர்த்தரிடத்தில் தன் வழிகளை ஒப்பு கொடுத்து தனக்கு எதிராய் வந்த சகல சூழ்நிலைகளையும் வெற்றி பெற்றான் என்று நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக உறவுகளால், நண்பர்களால், உடன் பிறந்தவர்களால் கைவிடப்பட்டு காயப்பட்டு தள்ளப்பட்டும் சில சரீரத்தில் உண்டான வியாதியினால் மனக்கலக்கத்துடனும் வேறு சில பொருளாதார பற்றாக்குறைவினாலும் கடன் பிரச்சனையினாலும் மனக்காயங்களுடன் விரக்தியுடன் மற்றும் சில நீண்ட நாள் ஜெபித்தும் பதிலில்லையே, எந்த வழியும் நமக்காக திறக்கப்படவில்லையே என்றும் கண்ணீரோடு கத்த சமூகத்தில் நித்தமும் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவித்திட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் ஊடாய் கடந்து போய்கொண்டு இருந்தாலும் உங்கள் வழிகளை கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக உள்ள மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவனோ பனையைப் போல் செழிப்பான். என்ற வார்த்தைகளை சொன்ன கர்த்தர் அதன்படி நடத்தி உங்களை கைவிடாமல் காப்பார் என்பதை விசுவாசியுங்கள். இன்றைக்கும் நீங்கள் நினைக்கலாம், நான் வெறும் கையோடு கோலும் கையுமா இருக்கிறேனே என்று. ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும்படி உங்களை இரு பரிவாரங்களுடன் ஆசிர்வதிக்க வாஞ்சி உள்ளவராய் இருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பகையாய் எழும்பின மனிதர்களையும் உங்களோடு சமாதானம் பண்ணிக்கொள்ளவும், உங்கள் பலவீனத்தில் வியாதியில் விடுதலையையும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனையும், எவற்றிலெல்லாம் ஏமாற்றப்பட்டீர்களோ அவற்றில் இன்றைக்கு இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொள்ளவும், எந்த காரியத்தை நிமித்தமாய் குழப்பத்துடன் காணப்படுகிறீர்களோ அவற்றுக்கு ஆலோசனைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். என் இருதயம் கர்த்தரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய் தேவன் ஒத்தாசைகளை அனுப்பி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. நீண்ட நாட்களாய் காத்திருந்த காத்திருப்பில் பதில் கிடைக்காமல் சோர்வுற்று, தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா, பதிலேதும் வரவில்லையே, முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் முடியாமல் போனதே, அசைவற்று காணப்படுகிறதே என்றும், இனி வரும் நாட்களில் நாம் எப்படி சமாளிப்பது, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் காணப்படுகிறதே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கான ஒரு நற்செய்தியை கர்த்தர் அறிவிக்கின்றார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒத்தாசை அனுப்புவேன் என்றும், சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கடக்கவே முடியாததாக இருந்தாலும், அவைகளில் ஒத்தாசைகளை தயவுகளை பெற்றுக்கொள்ள செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பையும், அதோடு கூட நதியை கடந்து செல்வதற்கு வேண்டிய கடிதங்களையும், நெகேமியா தங்க போகிற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அலங்கத்தின் வேலைக்கான பொருட்களையும், அதை பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரபூர்வமான கடிதங்களையும் கொடுத்து அனுப்பி தயவு செய்து வழி அனுப்புகிறதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் இருக்கலாம். நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களான அதிகாரியிடமிருந்து நல்ல பதிலையும், மேலும் சிலர் பணியிடங்களில் ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், நல்ல பதிலை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு விடாய்த்து போய் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கே ஒத்தாசைகளை அனுப்பி உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாய் உங்களுக்கு பதில் செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் போகின்ற இடங்களிலெல்லாம், கையிட்டு செய்கிற காரியங்களிலெல்லாம் கர்த்தரின் கரம் அதிசயங்களை செய்தும், உங்களின் பிரயாசங்களில் பணிகளில் எல்லாம் கர்த்தருடைய கரம் நன்மையானவைகளை காண செய்தும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களையும் ராஜரீக பாதையையும் கனிவான உள்ளங்களையும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும், உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாயும் இந்த நாளை ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: Recording stopped. Recording in progress.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனை நம்ப வேண்டிய இடத்தில் மனுஷரை நம்புகிறவர்களுக்கு ஜெயமில்லை, தேவனை நம்புகிறவர்களுக்கே எதிலும் குறைவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. மனுஷரை நேசிக்க கூடாது, அவர்களோடு பழகக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுக்கே முதலிடம் கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். சில தேவ பிள்ளைகள் கூட பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போதுதான் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நினைக்கின்றார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஏனெனில் மனுஷர்கள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப கழுவுகின்ற நீரில் நழுவுகின்ற மீனை போல மாறலாம். ஆனால் தேவனோ எப்பொழுதும் நம்மை கைவிட மாட்டார். எமக்கு வரும் இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவரை தூக்கி எடுத்து அரவணைத்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நாம் முழுமையான பற்றுதலை கர்த்தர் மேலேயே வைக்க வேண்டும். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் பட்டுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை ஒன்றிலும் குறையுள்ளவர்களாக விடமாட்டார். எப்பொழுதும் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குபவர். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூட்டை போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11. பிரியமானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறதா? வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஜெபத்திற்கு பதில் இல்லை, எல்லாமே காய்ந்து போனது போல இருக்கிறதா? கர்த்தர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்பொழுதும் நடத்துவேன், நீங்கள் தனியாக வழி தெரியாமல் நிற்கவில்லை, உங்கள் கையை பிடித்து ஒவ்வொரு அடியும் நடத்துபவர் அவர்தான். மகா வறட்சியான காலங்களில் எல்லாரும் உங்களை விட்டு போனாலும், எல்லாம் வறண்டு போனாலும், அந்த வறட்சியிலும் கர்த்தர் உங்களை விடமாட்டார். உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். வயிற்றுக்கு மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்தின் ஆழமான ஏக்கத்தை, கண்ணீரை, பாரத்தை அவர் திருப்தியாக்குவார். பூக்கள் வறட்சியான நிலத்திலும் மலரும். அதே மாதிரி கர்த்தர் உங்களை இந்த வறட்சியான சூழ்நிலையிலும் மலர வைப்பார், செழிக்க வைப்பார். ஒரு நிமிடம் கண்ணை மூடி சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த வறட்சியில் என்னை நடத்தும், என் ஜெபத்தை கேளும். அவர் வாக்கு மாறாதவர். உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
3: கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அரும பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே சோர்ந்து போய் இந்த நாட்களிலே இருக்கிறீர்களா? நீங்கள் சோர்ந்து போயிருந்தால் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை கூட நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகிறவன் தன்னுடைய சரீரத்தில் உள்ள சத்துவம் எல்லாவற்றையும் இழப்பதன் நிமித்தமும் தான் இந்த நாட்களிலே அவனுக்குள்ளே அந்த சோர்வு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதாவது சத்துவம் என்றால் அந்த சரீரத்தில் உள்ள பலன்கள், அந்த சரீரத்தினுடைய சக்திகள் எல்லாம் இந்த நாட்களிலே இழந்து இந்த நாட்களிலே பலன் கெட்டு போகிறதைத்தான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அரும பிள்ளைகளே, வயசான காலங்கள் வருகிற வேளையிலே நம்முடைய சரீரம் தன்னுடைய பலத்தை இந்த நாட்களிலே இழக்கிறது. அதனாலே அடிக்கடி சோர்வுகள் இந்த நாட்களிலே வருகிறதை அங்கே பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய வேத வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்கிறாராம், முதலாவது பலனை கொடுக்கிறாராம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மரும பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், வெளிநாடுகளிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே சரீரத்திலே பலன் இல்லை என்றால் அதாவது வைட்டமின் டேப்லெட்ஸை எடுத்து பாவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, எத்தனை நாளைக்கு, எத்தனை காலங்களுக்கு, ஆனால் இந்த நாட்களிலே அந்த நாட்களிலே இருந்தவர்கள் அப்படியான காரியங்கள் ஒன்றும் இந்த நாட்களில் செய்யவில்லை. ஏனென்றால் அவர்கள் சோர்வடையாதபடி இந்த நாட்களிலே தைரியமாக இந்த நாட்களில் இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதனால இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு ஒரு காரியத்தை இந்த நாட்களில் வெளிப்படுத்துகிறது என்னவென்றால், சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு பலத்தை கொடுத்து, அது மட்டுமல்ல அவனுக்கு சத்துவம் இல்லாதிருக்கிற வேளையிலே அவனுடைய சத்துவத்தை இந்த நாட்களிலே பெருக பண்ணி நடத்துகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோர்வு, பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பணப்பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இப்படியான சில காரியங்கள், பிள்ளைகளை குறித்து கவலைகள், இப்படியான காரியங்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சோர்வை இந்த நாட்களிலே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அந்த சோர்வு இந்த நாட்களிலே நம்முடைய சரீரத்தை பலவீனம் அடைய செய்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் நிமித்தம் இந்த நாட்களிலே நாங்கள் சோர்ந்து போய் பலனற்றவர்களாக இந்த நாட்களிலே தள்ளாடி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கு மிங்குமாக அலைந்து திரிந்து இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் நாங்கள் கெடுத்துக் கொள்ளுகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? மகனே மகளே, என்னிடத்தில் இந்த நாட்களிலே வாருங்கள், நான் உங்களுக்கு பலத்தை தருகிறது மட்டுமல்ல உங்களுடைய சத்துவத்தை இந்த நாட்களில் நான் உங்களுக்குள்ளே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். முதலாவது நீங்கள் மெய்யான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டடையுங்கள் என்பதுதான் இன்றைக்கு சொல்லக்கூடிய காரியமாக இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களிலே மெய்யான தேவனை கண்டடைய முடியாதபடி இந்த நாட்களிலே தங்களுக்கு இஷ்டமானபடி தேவர்களை ஆராதித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவர் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே இந்த நாட்களிலே மெய்யான தேவன். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிறவரும், எந்த மனுஷனையும் விடுவிக்கிறவரும், எந்த மனுஷனுக்கும் இந்த நாட்களில் உதவி செய்கிறவருமா இந்த நாட்களில் இருக்கிறார். அதனாலே அவரிடத்திலே திரும்புங்கள். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே அவரிடத்திலே நாங்கள் திரும்பி அவரிடத்திலே வருகிற வழியிலே தேவன் நம்மை பிளப்படுத்தி இந்த நாட்களிலே நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணி இந்த நாட்களிலே நடத்துவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். அப்பொழுது தேவன் இந்த நாட்களிலே உங்களுடைய தேவர்களை சந்திக்கிறது மட்டுமல்ல குடும்பத்தின் சுறையிருப்புகளை இந்த நாட்களில் தேவன் திருப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மனுஷனிடத்திலே இல்லை, கர்த்தரிடத்திலே நாங்கள் திரும்புகிற வழியிலே கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
4: நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
1: Recording stopped.

0: Recording in progress.
1: ഗുഡ് മോർണിംഗ്. എന്ന ആണ്ടവരും രക്ഷകരുമായ യേശു ക്രിസ്തുവിക്ക് എല്ലാ മഹിമയും ചെലുത്തി ദൈവസിദ്ധത്തിൻപടി ദേവനുടൻ ചില നിമിടങ്ങൾ என்ற இந்த வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, அவர் சொன்னதையே நீங்களும் சொல்லுங்கள். ஆரம்ப வசனமாக எபிரேயர் 13:5-6, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவன் நமக்கு வேத வாக்கியங்களை வெறும் தகவலுக்காகவோ, உத்வேகத்திற்காகவோ அல்லது ஒழுக்க நெறியோ போதனைக்காகவோ கொடுக்கவில்லை. வேத வாக்கியங்கள் நிச்சயமாக நம்மை கட்டி எழுப்பி நமக்கு போதிக்கின்றன. ஆனால் தேவன் நம்மோடு பேசுவதற்கான இறுதியான நோக்கத்தை குறித்து எபிரேயர் 13:5-6 நமக்கு ஒரு ஆழமான வெளிப்பாட்டை தருகிறது. அவருடைய வார்த்தை எதை பற்றி பேசுகிறதோ அதையே நமக்குள்ளும் நமக்காகவும் உண்டாக்குகிறது. இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நான் விளக்குகிறேன். 5ஆம் வசனத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்று கூறிய பிறகு 6ஆம் வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று கூறுகிறது. இந்த வரிசையை கவனியுங்கள். நீங்கள் சொல்லும்படியாக அவர் சொன்னார். இது கிறிஸ்துவ வாழ்க்கையின் மிக முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்றாகும். தேவன் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதன் காரணம், நீங்கள் அதை உங்கள் ஆவிக்குள் ஏற்றுக்கொண்டு, உங்கள் இருதயத்துக்குள் ஏற்றுக்கொண்டு அவரோடு உடன்பட்டு அதையே பேசுவதற்காகத்தான். ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்தவத்தில் நாம் தேவனுடைய மொழியை பேசுகிறோம். அவருடைய வார்த்தையை தைரியமாக அறிவிக்கிறோம். நாம் சொல்வதை பெற்றுக்கொள்கிறோம். தேவன் ஏற்கனவே தம்முடைய ஆவியினால் உங்களுக்குள் வாழ்கிறார். உங்களை வெறுமனே இயந்திரம் போல கட்டுப்படுத்துவது மட்டுமே அவருடைய விருப்பமாக இருந்திருந்தால், வேத வாக்கியங்களின் மூலம் அவர் உங்களோடு பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனால் தெய்வீக அனுபவத்திலும் அவருடைய வார்த்தையின் செயல்பாட்டிலும் நீங்கள் அவரோடு உடன்பட்டு பேசுவதன் மூலம் சுறுசுறுப்பாக பங்கெடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். விசுவாசம் இப்படித்தான் செயல்படுகிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்கள் ஆவிக்குள் ஏற்றுக்கொண்டு அதை உங்கள் வாயினால் பேசுகிறீர்கள். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் எதிர்காலம், உங்கள் பொருளாதாரம், உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் அவருடைய சத்தியத்தை பேசுகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் வாயில் இருக்கும் தேவனுடைய வார்த்தை தேவனே பேசுவதாகும். அவருடைய வல்லமை உங்களுக்காக செயல்பட தொடங்கி சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைக்கிறது. அநேகர் தேவனுடைய வார்த்தை தங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை சொல்வதில்லை. நீங்கள் அதை தைரியமாக அறிக்கையிடும் போதுதான் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளிலும் செயல்திறனுள்ளதாகிறது. ஆகவே எப்பொழுதும் ஜீவன், வெற்றி, நீதி, ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் ஆளுகையை பேசுங்கள். இதுவே வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியமாகும். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, நான் வாழ்வதற்கும் தைரியமாக பேசுவதற்கும் உமது வார்த்தையை எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கையை குறித்த உமது சத்தியத்தோடு உடன்பட்டு நான் பேசுகிறேன். உமது வார்த்தை என்னில் வல்லமையாய் பெருகி ஜெயம் கொள்ளுகிறது. என் வாழ்க்கை உமது வார்த்தையால் வழிநடத்தப்படுகிறது. நான் தொடர்ந்து வெற்றியிலும் விசுவாசத்திலும் ஆளுகையிலும் மகிமையிலும் நடக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 7th of September 2026, and the topic for today is Say What He Said. Opening scripture is taken from Hebrews 13 verses 5 and 6. Let your conversation be without covetousness, and be content with such things as ye have. For he hath said, I will never leave thee nor forsake thee. So that we may boldly say, the Lord is my helper, and I will not fear what man shall do unto me. God didn't give us the scriptures merely for information, inspiration, or moral instruction. While the scriptures certainly build and educate us, Hebrews 13 verses 5 to 6 gives us a profound insight into the ultimate reason God speaks to us. His word produces in us and for us what it talks about, and I'll explain how this works. After saying in verse 5, for he hath said, I will never leave thee nor forsake thee. Verse 6 says, so that we may boldly say, the Lord is my helper. Notice the sequence. He spoke so that you may speak. This is one of the most important principles in the Christian life. God gives you His word so you can receive it into your spirit and speak the same thing in agreement with Him. Hallelujah. So in Christianity, we speak God's language. We declare His word boldly, and we have what we say. God already lives in you by His Spirit. If His desire were merely to control you mechanically, He wouldn't need to speak to you through the scriptures. But He wants you to become an active participant in the divine experience, in the operation of His word, by speaking in agreement with Him. This is how faith works. You receive God's word into your spirit and voice it. You speak His truth concerning your health, your future, your finances, your family, and every area of your life. The word of God in your mouth is God talking. His power goes to work in your behalf, aligning circumstances in your favor. Many desire God's word to be fulfilled in their lives, but they don't speak it. Yet the word only becomes effective in your life and circumstances when you affirm it boldly. Therefore, always speak life, victory, righteousness, health, prosperity, and dominion. This is the secret of a triumphant Christian life. Hallelujah. Let's pray. Dear Father, thank you for your word given to me to live by and speak. I speak in agreement with your truth concerning my life, and your word prevails in me mightily. My life is regulated by your word, and I walk continually in victory, faith, dominion, and glory. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.
0: Recording stopped.

0: Recording in progress.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 8/9/2026 ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம் வனுவாட்டு. வனுவாட்டு என்பது தென் பசிபிக் பெருங்கடலில் ஓசியானியா பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகான தீவு நாடாகும். இத்தேசம் பெரும்பான்மையாக கிறிஸ்தவம், சுமார் 82% முதல் 83% வரை பிரீஸ்பிட்டரியன், 27%, செவன்தே அட்வென்ச்சர், 15%, ரோமன் கத்தோலிக்கம், 12%, ஆங்கிலிக்கன், 12%. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். வனுவாட்டு தீவு கூட்டங்களில் செயலாற்றும் அனைத்து சபைகளும் போதகர்களும் ஆவியிலும் உண்மையிலும் தங்களை இணைத்துக் கொண்டு சுவிசேஷ பணியில் தைரியமாய் நிற்க கிருபை செய்யும்படி ஜெபிப்போம். சபைகளில் நிலவும் பிரிவினைகள் நீங்கி தேவ அன்பு கிறிஸ்தவ ஐக்கியமும் பெருகவும், விசுவாசிகள் உலக பிரகாரமான சோதனைகளில் வீழ்ந்து போகாமல் தேவ வார்த்தையில் வேறுண்டவும் பலன் கிடைக்கவும் ஜெபிப்போம். தேசத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் கஷ்டப்படும் ஏழை எளிய மக்களின் கண்ணீரை கர்த்தர் காணும்படியும், அவர்களின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவை தங்கு தடையின்றி கிடைக்க தேவையான பொருளாதார வழிகள் திறக்கப்பட ஜெபிப்போம். இயற்கை சீற்றங்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு உள்ளூர் சபைகள் மூலமாகவும் நல்லுள்ளங்கள் மூலமாகவும் உதவிகள் சென்று சேர ஜெபிப்போம். நாட்டின் அதிகாரத்தில் இருக்கிற தலைவர்கள், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஞானமும் பயபக்தியும் அருளப்பட ஜெபிப்போம். முறைகள் உருவாகவும் பொதுமக்களின் நல்வாழ்வை முன்னிறுத்தி அவர்கள் எடுக்கக்கூடிய திட்டங்கள் மூலம் தேசத்தின் வறுமை நிலை மாறவும் ஜெபிப்போம். வனுவாட்டு நாட்டின் இளைய சமுதாயத்தினர் தேவனை சொந்த இரட்சகராக அறிந்து கொள்ளவும், தங்கள் இள வயதிலேயே தங்கள் சிருஷ்டிகரை நினைத்து நடக்கத்தக்கதாக ஞானத்தின் ஆவி அவர்கள் மீது இறங்க ஜெபிப்போம். போதைப் பொருள் பழக்க வழக்கங்கள், விபச்சாரம், வன்முறை, மது அருந்துதல் மற்றும் ஒழுக்கக்கேடான வழிகளிலிருந்து வாலிபர்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். வனுவாட்டு தேசத்தில் தீவு பகுதிகளில் வாழும் வாலிபர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் தரமான கல்வி கற்றதற்கான வாய்ப்புகள், முறையான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தடையின்றி கிடைக்க ஜெபிப்போம். வனுவாட்டு தேசத்தில் கல்வித்துறையில் உள்ள பற்றாக்குறைகள் நீங்கி மாணவர்களின் திறமைகளை வளர்க்கக்கூடிய புதிய திட்டம் உருவாக்கப்பட ஜெபிப்போம். வனுவாட்டு தேசத்தில் நிலவும் வேலை வாய்ப்பின்மை நிலையை மாற்றி வாலிபர்களின் கல்வி தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற முறையான வேலை வாய்ப்புகள் பெறுகிற ஜெபிப்போம். வனுவாட்டு தேசத்தில் சுற்றுலாத்துறை, விவசாயம், மீன்பிடி தொழில் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவும், வாலிபர்கள் தங்களின் சொந்த காலில் நின்று குடும்பங்களை தாங்கத்தக்க பொருளாதார ஸ்திரத்தன்மையை பெறவும் ஜெபிப்போம். சுய தொழில் செய்ய விரும்பும் வாலிபர்களுக்கு தேவையான மூலதன உதவிகளும் ஆலோசனைகளும் சரியான முறையில் கிடைக்க செய்யும்படி ஜெபிப்போம். வனுவாட்டு நாட்டின் இளைய சமுதாயம் இந்த தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் நற்செய்தியின் வெளிச்சமாகவும் திகழ கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிப்போம். வனுவாட்டு நாட்டின் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேர்மையான மற்றும் சஞ்சலமற்ற நிர்வாகத்தை வழங்கும்படி ஜெபிப்போம். ஊழலற்ற முறைகள் உருவாகவும் பொதுமக்களின் தேவைகளை முன்னிறுத்தி சட்டங்கள் இயற்றப்படவும் கர்த்தருடைய கரம் அவர்களை நடத்தும்படி ஜெபிப்போம். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களின் அடிப்படை தேவைகள் உணவு, குடிநீர், இருப்பிடம் சந்திக்கப்படுவதற்கான பொருளாதார ஆதாரங்கள் திறக்கப்பட ஜெபிப்போம். இளைய சமுதாயத்தினர் போதைப் பொருள்கள் பழக்கங்கள், வன்முறை மற்றும் தவறான வழிகளிலிருந்து பாதுகாக்கப்படவும், நல்ல கல்வி மற்றும் ஒழுக்கத்தை பெறவும் கிருபை கிடைக்க ஜெபிப்போம். வாலிபர்களின் மத்தியில் வேலை வாய்ப்பின்மை குறைந்து அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சரியான தளங்கள் உருவாக்கப்பட ஜெபிப்போம். நோய்கள் மற்றும் சுகாதார குறைபாடுகள் கட்டுப்படுத்தப்படவும், அனைத்து மக்களுக்கும் முறையான மருத்துவ வசதிகள் கிடைக்க வல்லமை இறங்க ஜெபிப்போம். மருத்துவத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு தேவையான ஞானமும் பலமும் கொடுக்கப்படவும் நோயாளிகள் பூரண சுகம் பெறவும் ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

ரெண்டு ராஜாக்கள் 15 அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 27 வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். அசரியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகும புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அசரியா தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்திலே அவன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 38 வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய சகரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 6 ராஜ்யபாரம் பண்ணி தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. யாபேசின் குமாரனாகிய சல்லும் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சகரியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகும புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. உன் குமாரர் 4 தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் யெகுவோடே சொன்ன வார்த்தை இதுதான். அப்படியே ஆயிற்று. யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் 39 வருஷத்தில் யாபேசின் குமாரனாகிய சல்லும் ராஜாவாகி சமாரியாவில் 1 அரசாண்டான். காதியின் குமாரனாகிய மெனாகேம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாபேசின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சல்லூமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகும புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அப்பொழுது மெனாகேம் திர்சா பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறிய அடித்தான். அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கற்பவதிகளை எல்லாம் கீறி போட்டான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 39 வருஷத்தில் காதியின் குமாரனாகிய மெனாகேம் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 10 ராஜ்யபாரம் பண்ணி அவன் தன் நாட்களிலெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். அசரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது மெனாகேம் பூலின் உதவியினால் ராஜ்யபாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 வெள்ளி கொடுத்தான். இந்த பணத்தை அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி மெனாகேம் இஸ்ரவேலில் பலத்த ஐசுரியவான்களிடத்தில் ஆள் ஒன்றிற்கு 50 வெள்ளிச்சேக்கல் தண்டினான். அப்படியே அசிரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பி போனான். மெனாகேமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. மெனாகேம் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய பெக்காக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 50 வருஷத்தில் மெனாகேமின் குமாரனாகிய பெக்காகியா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 2 ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆனாலும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் அவனுடைய சேர்வைக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கீலேயாத் புத்திரரில் 50 கூட்டிக் கொண்டு அவனையும் அர்கோபையும் ஆரியேயையும் ராஜாவின் வீடாகிய அரமனையிலே சமாரியாவில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
பெக்காகியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 52 வருஷத்தில் ரமலியாவின் குமாரனாகிய பெக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 20 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் வந்து ஈயோனையும் பெட்மாக்கா என்னும் ஆபேலையும் யனோவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கிலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனான். ஏலாவின் குமாரனாகிய ஓசேயா ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாமின் 20 வருஷத்தில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பெக்காவின் மற்ற வர்த்தம்

அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். இவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான். யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அந்நாட்களிலே கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்பத் தொடங்கினார். யோதாம் தம் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் பட்டணத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய எசேக்கியேல் 5 அதிகாரம். பின்னும் அவர், மனுபுத்திரனே, சவரகன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்துக் கொண்டு பின்பு நெருக்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய். 1/3 எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியினால் சுட்டெரித்து 1/3 எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி 1/3 எடுத்து காற்றிலே தூற்ற கடவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திர தோரங்களில் முடிந்து வைப்பாயாக. பின்னும் அதில் கொஞ்சம் எடுத்து அதை தீயின் நடுவில் எரிந்து அதை அக்னியினால் சுட்டெரிப்பாயாக. அதிலிருந்து இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் விரோதமாக அக்னி புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன். அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. அது புறஜாதிகளை பார்க்கிலும் என் நியாயங்களையும், தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கிலும் என் கட்டளைகளையும் அக்கிரமமாக மாற்றி போட்டது. அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போனார்கள். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின் படியாவது நடவாமலும் போனபடியினாலே, இதோ நானே உனக்கு விரோதமாக வந்து புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதி செலுத்தி நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவறுப்புகளின் நிமித்தமும் செய்வேன். ஆதலால் உன் நடுவிலே பிதாக்கள் பிள்ளைகளை தின்பார்கள், பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள். நான் உன்னில் நீதி செலுத்தி உன்னில் மீதியாயிருப்பவர்களை எல்லாம் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதலால் சி என்று இகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்பவிடாது. நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன், நான் இறங்க மாட்டேன். இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். உன்னிலே 1/3 கொள்ளை நோயால் சாவார்கள், பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள். 1/3 உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். 1/3 நான் சகல திசைகளிலும் சிதறிப்போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். இப்படி என் கோபம் நிறைவேறும், இப்படி நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணுகிறதினால் என்னை ஆற்றிக் கொள்வேன். நான் என் உக்கிரத்தை அவர்களில் நிறைவேற்றும் போது கர்த்தராகிய நான் என் வைராக்கியத்திலே இதை பேசினேன் என்று அறிவார்கள். கடந்து போகிற யாவருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்குள்ளே நான் உன்னை பாழும் நிந்தையுமாக்குவேன். நான் கோபத்தாலும் உக்கிரத்தாலும் கொடிய கண்டனைகளாலும் உன்னில் நீதி செலுத்தும் போது உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்கு அது நிந்தையும் துர்க்கீர்த்தியும் எச்சரிப்பும் பிரமிப்புமாயிருக்கும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். உங்களை அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவுக்கு எதுவான பஞ்சத்தின் கொடிய அம்புகளை நான் அவர்களுக்குள்ளே எய்யும் போது நான் பஞ்சத்தை உங்கள் மேல் அதிகரிக்க பண்ணி உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து போடுவேன். பஞ்சத்தையும் உன்னை பிள்ளையில்லாமல்

0: போக பண்ணும் துஷ்ட மிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன். கொள்ளை நோயும் ரத்தம் சிந்துதலும் உன்னில் சுற்றி திரியும். பட்டயத்தை நான் உன்மேல் வரப்பண்ணுவேன்.
1: லூகா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம். மகா கனம் பொருந்திய தேயோபிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனம் ஆனான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன். என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாய் இருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். 6 மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோவின் குடும்பத்தாரை எந்தெந்தைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவள் இடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளித்து எலிசபெத்து பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வைக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வைக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் எந்தெந்தைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிடப் போனார்கள். அப்பொழுது அதன் தாய், அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பெயருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதாய் இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாமம் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலைநாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக் கொண்டு, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்தத்தை நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய
2: Recording stopped. Recording in progress.
3: ஆமீன். இன்று 8ஆம் தேதி 9ஆம் மாதம், 8ஆம் தேதி ஆப்பிள்சி மாதம், 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் முனைந்திருக்கிறோம். புதிய வாரத்தையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வாரத்தையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வாரம் ரீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குறவன் உத்தமன். ஆமேன். யாருக்கு நன்றி செலுத்துவோம். நீதிமொழிகள் 16:32 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வேத வாசித்து பரிசுத்த வேதாக புத்தகத்தை 365 நாளில் வாசித்து கொடுத்ததற்கான அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 14, எசேக்கியேல் 4, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் 2 கொரிந்தியர் 12, 13 அதிகாரங்கள், இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கதர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாளிலும் நேற்றைய நாளிலே எங்களுடன் பாஸ்டர் லோகன் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய குடும்பத்துக்காக, ஊழியர்களுக்காக, பிசினஸ் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற சகோதரி கிரேஸ் அவருடைய சகோதரன் கர்த்தருக்குள் மரித்திருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் நின்றிருக்கிறார். அவர் அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து நினைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை இரவு வேளையிலே காலை வேளையில் எங்களுடன் சௌரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து நினைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஸ்ரீயாத்தா அவர்கள் இலங்கை கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைக்கிறார்கள். சகோதரி ஜனட் அவர்கள் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையுடன் வழி நடத்த தேவ ஊழியர் பாஸ்டர் ஹோமி லோகன் அவரை வரவேற்போம். அதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய இணைய போகிற ஒருவரையும் கதர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா. நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் பாஸ்டர் ஹோமி லோகன் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டமா, உங்களுக்கு காலை வணக்கங்கள். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்திரதாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்திரி கரத்தில் ஒப்புவித்துக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்தி ஆமே.
4: இன்றைக்கு உபாகமம் 28 வார்த்தைகளை நாங்கள் எடுத்து அறிக்கை எடுத்து அதற்கு பிற்பாடு நாங்கள் தேவனுடைய துதி ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். ஹலேலூயா. இருதயத்திலே விசுவாசிக்கப்பட்டு வாயினால் அறிக்கை பண்ணப்படும். உபாகமம் 10 ரோமர் 10 சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஹலேலூயா. இன்றைக்கு பொருளாதார காரியங்களில் அநேக ஜனங்கள் அங்கே பின்னடைவா இருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் பில்லுகளை கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே இருக்கிற அந்த டேரிஃப் பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை அன்றாடம் ஒவ்வொரு நாளும் இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன். அவனுடைய அந்த வார்த்தைகள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு திரும்பும். நீங்களும் கூட உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து உபாகமம் 28 தயவு செய்து நீங்கள் அங்கே அறிக்கை பண்ணுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹலேலூயா. சோத்ரமய்ய ராஜா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவ சத்தத்துக்கு உன்னை உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஹலேலூயா. அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது ஹலேலூயா, நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம். ஹலேலூயா. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளிடுவார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹலேலூயா. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம். இந்த வார்த்தைகளை இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணி இருக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் ஐயா ஆண்டவரே பொருளாதார காரியங்களிலே ஐயா ராஜா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வெளிச்சத்தையும் விருத்தியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தகப்பனே, உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.

எனக்கு எல்லாமே பார்த்து கொள்வார், எனக்கு எல்லாமே பார்த்து கொள்வார். ஹாலேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தை நாங்கள் வாசிக்கின்ற வேளையிலே ஒவ்வொரு சம்பவங்களையும் எடுத்து அந்த சூழ்நிலையிலே நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அந்த சம்பவத்தை நாங்கள் ஜெபங்களாக கொண்டு வர வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா. ஆனபடினால் பாருங்கள், இங்கே இந்த பாடல்லே நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாம் சொல்லுகிறார் அங்கே தேவனுடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்ன விதத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இருதயத்திலிருந்து சொன்னார், வாயிலிருந்து சொல்லவில்லை, இருதயத்திலிருந்து சொன்ன அந்த வார்த்தையை தேவன் கனப்படுத்தினார். அதில் எல்லாமே பார்த்து கொள்ளுவார் கர்த்தர் என்று சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் தேவன் அந்த நெருக்கமான அந்த கொடிதான சூழ்நிலையிலிருந்து ஆபிரகாமையும் ஈசாக்கையும் விடுவித்தார். ஹாலேலூயா. ஆனபடினா நாமும் கூட நம்முடைய வாயிலே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், என் பிள்ளைகளை பார்த்து கொள்வார், பைனான்சியல் சிச்சுவேஷன் பொருளாதார நிலைமைகளை தேவன் பார்த்து கொள்வார். ஹாலேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹாலேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் நமக்கு விடுதலை தருகிற தேவன். ஹாலேலூயா. பாருங்கள், ஒரு ஊழியக்காருடைய சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவருடைய ஆரம்ப கால ஊழியங்களிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவரிடத்தில் பணம் இல்லை, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு அவரால் முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாராம், என்ன, களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். அவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், தன்னுடைய அக்கவுண்டிலே அங்கே தன் அது ஒரு மினிமம் அமௌண்ட் ஆவது போட வேண்டும், ஆனா அந்த மினிமம் அமௌண்ட் கூட அதுல இருக்காது அந்த களஞ்சியத்திலே. ஆனால் அதே வேளையிலே அங்கே அந்த திரும்ப அதுல ஏதாவது பணம் யாராவது போட்டு விட்டால் அவர்கள் அந்த மினிமம் அமௌண்ட் இல்லாத காரணத்தினால் பெனால்டியாக அந்த பணம் முழுவதையும் அவர்களே எடுத்து விடுவார்களாம். ஆனபடினால் மற்ற நண்பர்கள் எல்லோரும் சொன்னார்களாம், ஒரு குறைந்த அளவு பேங்க் அக்கவுண்டை போட்டு திறவுங்கள் என்று. ஆனா இவர் விடாப்படியாக என்னை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதம் இயேசின் மூலம் நமக்கு வருகிறது, இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட இந்த தரித்திரத்தை என்னை நீங்களாக்கி விட்டு கொண்டார் என்று சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி இப்பொழுது அவர் சொல்லுகிறார், தன்னுடைய பேங்க் அக்கவுண்டிலே வராத நாள் இல்லை, அவ்வளவு பேங்க் அக்கவுண்ட் நிரம்புகிறது. அது மட்டுமல்ல, அந்த களஞ்சியங்கள் நிரம்பப்படுகிறது மட்டுமல்ல, பேங்காரதே போன் அடித்து சொல்லுவாராம், இப்பொழுது ஒன்று ரெண்டு நாட்களுக்குள்ள அந்த பணத்தை எடுத்து விடாதீர்கள், அது எங்களுக்கு வேணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதியிலும் கடன் கொடுப்பாய். ஹலேலூயா. அது என்ன அந்த கடன், அநேக ஜாதியிலும் கடன் கொடுப்பாய்னா, நீங்க பேங்கில போடுகிற ஒவ்வொரு பணமும் அநேக ஜாதிகள், அதுவும் நாங்கள் வெளி தேசங்களில் இருக்கிறோம், எத்தனையோ ஜாதிகள் அந்த பேங்கில் அக்கவுண்ட் வைத்திருக்கிறார்கள், எங்களுடைய பணம் அவர்களுக்கு உதவுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீயும் கடன் வாங்காதிருக்கிறாய், அநேக ஜாதியில் கடன் கொடுக்கிறவாயிருக்கிற. ஆனபடினா கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர், முடியாது என்று மனிதர்கள் சொல்லலாம், ஆண்டவர் சொல்லுகிறார் முடியும், முடியும், முடியும், முடியும், உன்னுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா, ஆண்டவரையும் துதிக்கிறேன் ஐயா, சோத்தரிக்கிறேன் ஐயா ராஜா, தகப்பனையும் துதிக்கிறேன். ஹலிலூயா, ஹலிலூயா. நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், என் நம்பிக்கை. நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், என் நம்பிக்கை. நான் உம்மை தேடுவேன் வாழ்நாளெல்லாம், நான் உம்மை போற்றுவேன் என் வாழ்நாளெல்லாம்.

ஹாலேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா, இரக்கத்தின் பிதாவே. அப்பா பொருளாதார காரியங்களில் ஐயா எந்த பிள்ளைகள் ஆண்டவரே சிக்கல் பட்டு நிற்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே இந்த வேளையிலும் கால வேளையிலும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவளுடைய களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்புகிறது. எதிர்பாராத விதம் தேங்கி இருக்கின்ற நிலுவைகள் ஆண்டவரே இழந்து போன காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா அவருடைய வாழ்க்கையிலே திரும்ப வருகிற தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா ராஜா. இரக்கத்தின் பிதாவே உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். இந்த நாளிலே வேதத்தை வாசிக்கின்ற வேளையிலே தேவன் ஒரு சில காரியங்களை என்னுடைய ஆவிலே போட்டார். என்னென்றால் 1 சாமுவேல் 23 ஒரு சில வசனங்கள். இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. ஹாலேலூயா. பாருங்கள், தாவீது அங்கே வனாந்திரத்தில் இருக்கிறார். ஆனா அதே வேளையிலே அந்த கேகிலா என்கின்ற அந்த அந்த இடத்தில் இருக்கிற களஞ்சியங்களை இந்த எதிரிப்படைகள் கொள்ளையிடுகிறார்கள். ஹாலேலூயா. இவன் ஒருவன் தன் தேசத்துக்காக தன் நாட்டுக்காக தன் ஜனங்களுக்காக ஹாலேலூயா அவன் பரிதாபம் கொண்டு ஹாலேலூயா மனப்பாரம் கொண்டு அந்த ஜனங்களுக்காக அவன் காரியங்கள் செய்கிறானோ அவன் வாழ்க்கையில உயர்த்தப்படுவான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நான் நான் நான் மீ மீ மீ மீ நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வாழ்வுன்னு சொல்லி சுயநலமா இருக்கின்ற ஒரு மனிதனை தேவனால் உயர்த்த முடியாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்ற காரியங்கள், மற்றவர்களுக்காக நாங்கள் உதவி செய்கிற காரியங்கள், ஹாலேலூயா தேவனின் இருதயத்திலே போட்ட காரியம். தாவீது எங்கேயோ இருக்கிறார், கேகிலா அங்கேயோ இருக்கிறது. ஹாலேலூயா. சில பேர் பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எனக்கு இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் சொல்லி அப்படியே அமர்ந்து விடுவார்கள். ஆனா இருப்பதோ வனாந்திரத்திலே. ஆனா தாவீதுக்கு தன்னுடைய ஜனங்களை குறித்து, தன்னுடைய தேசத்தை குறித்து, தன்னுடைய பட்டணங்களை குறித்து மிகுந்த மனப்பாரம் உண்டாகிறது. ஆனப்படினால் அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஹாலேலூயா. மனப்பாரத்தோடு தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனை தேடுகிறார். ஹாலேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எங்கள் சிந்தனையிலே தேவனை தேடலாம், எங்கள் நினைவிலே தேவனை தேடலாம். ஹாலேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் தேவனை தேடலாம். முதலாவது நம்முடைய சிந்தனைகளிலே. ஹாலேலூயா. பாருங்கள், ஒரு சிந்தனையிலே ஒரு காரியம் அங்க ஊருடுவுறதுன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் சும்மா சாதாரணமாக தூக்கி எறிய முடியாது. தேவன் ஒரு பாரத்தை நம்முடைய நினைவிலே வைக்கிறார். ஹாலேலூயா. அது இருதயத்துக்குள்ளே போகிறது, ஆவியிலே போகிறது. ஆனபடினால் அவன் தேவனிடத்திலே கேட்கிறான். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே ஜூதாவில் இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். ஆனபடியால் அவனோடு கூட இருந்த தாவீதினுடைய கூட இருந்த அந்த மனுஷர்கள் என்ன சொல்றார்கள், அது முடியாது, இது நடக்காது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கூட இருக்கிறவர்கள் சொல்லலாம், ஹாலேலூயா, நாங்கள் பார்க்கின்ற பார்வை, அங்கே கேட்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கின்ற வழியில சூழ்நிலைகள் அங்கே அது முடியாதுன்னு சொல்லலாம். ஹாலேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவன் அத்திமரத்திடத்திலே போகின்ற வழியில அத்திமரம் என்ன சொன்னது, ஹாலேலூயா, இங்கிலீஷ்ல சொல்லப்படுகிற அத்திமரம் அவருக்கு பதில் கொடுத்தது என்று, என்ன என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று. ஹாலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை சூழ்நிலைகள் பேசலாம். ஆனபடினால் தான் சொல்லப்படுகிறது, நம்முடைய ஐம்புலன்களினால் பார்க்கின்ற காரியங்கள் அல்ல, கேட்கின்ற காரியங்கள் அல்ல, விசுவாசத்தினால் உண்டாகின்ற காரியம். ஹாலேலூயா. தேவன் சொல்லுகிற காரியம், ஹாலேலூயா, நாங்கள் விசுவாசிக்கின்ற வேளையிலே தேவ மகிமையை நாங்கள் காண்போம். ஆனபடி நான் மனுஷர்கள் சொல்லுகிறார்கள், அவனோடு கூட இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், முடியாது, நடக்காது, இது எப்படி நடக்கும், எப்பொழுது நடக்கும், இது நடக்கவே நடக்காது, இதுக்கு எந்தவித சாத்தியக்கூறும் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் பாருங்கள், அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது. ஹாலேலூயா. சில விளை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபித்துக் கொண்டிருக்கலாம், பொருளாதார காரியங்கள், உங்கள் திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, சபைக்கு வர வேண்டிய ஜனங்களுக்காக நீங்கள்
ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஹலேலூயா, திரும்பவும் ஆண்டவர் சொல்றார், திரும்பவும் ஜெபி, திரும்பவும் ஜெபி. ஹலேலூயா. பாருங்கள், எலியா என்பவன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மழை வருவதற்கு எந்த சாத்திய கூறும் இல்லை. வேலைக்காரன் சொல்லுகிறான், அங்கே மழை இல்லை, எந்த வித அனுகூலமும் இல்லை. அவன் சொல்லுகிறான், ஏழு தரம் போய் பாரு. ஹலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய திரும்பவும் திரும்பவும் திரும்பவும் திரும்பவும் செபிக்கின்ற வேளையிலே தேவன் இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய ஒவ்வொருவருடைய காரியங்களையும் அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். சீக்கிரம் அவர் பதில் செய்வார் சொல்லப்படுகிறது. அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரவாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பிலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மேசரை பண்ணி அவர்களில் அநேக பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தார். ஹாலேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனோட இருக்கின்ற பட்சத்தில், ஒரு மனுஷன் கர்த்தரை உண்மையாய் தேடுகின்ற பட்சத்தில் கர்த்தர் இப்படித்தான் செய்வார். ஹாலேலூயா. ஆண்டவரே மெஸ்ஸோ திரிக்கிறையா ராஜா. ஹாலேலூயா.

அப்பா உங்க நாமத்திலே உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமே எனக்கு கிடகம், உங்க நாமமே எனது பட்டயம், உங்க நாமமே எனக்கு கிடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், இயேசு நாமத்தில் வெற்றி நிச்சயம். கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி

பட்டகம் இயேசு நாமமே எனது பட்டயம், இயேசு நாமமே எனக்கு கீடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், இயேசு நாமத்தில் வெற்றி நிச்சயம். பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவான்

உங்கன அமமே, உங்கன அமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்களோடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்களோடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது இயேசு நாமமே. சிங்கத்தின் மேலும்

இயேசு நாமத்தில் விடுதலை நிச்சயம், இயேசு நாமத்தில் வெற்றி நிச்சயம். ஹலிலுயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேசத்திலே ஐயா நன்மை வரும்படி, நீதி முளைக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே தேசத்தை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே அப்பா, காணிக்கு சொந்தமானவர்கள் காணிக்கு திரும்பட்டும் ஆண்டவரே. அவரவர்கள் காணிகள் ஆண்டவரே அப்பா பிதாவே, யார் யாருடைய காணிகள் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த அந்த காணிகள் அவர்களுக்கு சொந்தமாகும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராய தேவனே இந்த அரசாங்கத்துக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுமா ஆண்டவரே, பாதுகாப்பை கொடுமா ஐயா ராஜா. தேசத்தில் இருக்கிற அநியாயங்கள் எல்லாவற்றையும் விலக்கி விடும் ஆண்டவரே. தேசத்துக்கு உண்மையும் செம்மையுமான அரசாங்கங்கள் வரட்டும் ஐயா. கடந்த காலத்திலே ஆண்டவரே தேவன் இழந்திருந்த அத்தனை காரியங்களும் தேசத்திலே ஆண்டவரே அப்பா திரும்பவும் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். தேசங்கள் முழுவதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இலங்கை வட மாகாணத்திலிருந்து நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு அந்த இலங்கை தேசம் முழுவதும் சுற்றி வருகிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே, வட மாகாணத்திலே ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கீழ் மாகாணங்களிலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வட மாகாணங்களிலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே மேல் மாகாணங்களிலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்ட

0: ஓமையராஜா, இயேசுவின் ரத்தம் பேசுவதாக, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலேன், நன்மையானவர்களை பேசுகிற திருரத்தத்தை எடுத்து இலங்கை முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி செவிக்கிறோம். ஜனங்கள் இருக்கிற அசங்கியங்கள், ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, எல்லா விக்கிரக ஆராதனைகளும் இயேசுவின் நாமத்தினால் ஐயா தேசத்தை விட்டு அகர்ந்து போகும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே தேவனே அப்பா, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவரே அற்புதங்களும் அடையாளங்களும் சபைகளிலே நடக்கும்படி செவிக்கிறோம். சபைகளை தேடி ஜனங்கள் வருவார்களாக ராஜா, சபைகளை தேடி ஜனங்கள் வருவார்களாக ஆண்டவரே தேவனே அப்பா. ராஜா சிங்களவர்களோ தமிழர்களோ முஸ்லீம்களோ பரங்கியர்களோ இயேசுவின் நாமத்தினால ஐயா சபைகளை தேடி வருவார்களாக ராஜா. என் தகப்பெரியங்கள் சகோதரங்கள் எங்களுடைய உறவுகள் அந்த தேசத்திலே இருக்கிறார்கள், அவர்களுடைய கண்களை திறந்து விடுமாண்டவரே அப்பா. பிதாவே மீண்டுமா ஐயா ராஜா அந்த கனடாவையும் அமெரிக்காவையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவராய தேவனே இந்த டெரிப் பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே தேவனே அப்பா கனடாவை விடுதலையாக்க விடுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. பாதிக்கப்பட்ட கம்பெனிகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அரசாங்கம் அந்த கம்பெனிகளுக்கு உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த கனடா தேசத்துல இருக்கிற ஆண்டவரே வளங்கள் எல்லாம் எடுத்து பிரயோஜனம் படுத்திக் கொள்ள வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கனடா தேசத்தை ஆளுகின்ற அதிபதிகளுக்கு இந்த தேசத்தை முன்னேற்றப்படுத்த வேணும், பொருளாதார காரியங்களை கனடா விடுதலை பெற வேண்டும் என்கின்ற அவரே ஆர்வத்தை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற பகைய சிலுவையினால் கொன்று அவர்களை ஒப்புரவாக்கினீர் என்று அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. தகப்பனியமுக்கு சோத்திரம். தேசங்கள் வளர்ச்சி அடையட்டும் பெருகட்டும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு தேசங்கள் யூரோப் தேசமா இருக்கலாம், எந்த தேசமா இருக்கலாம், அமெரிக்காவோ கனடாவோ எந்த தேசங்களா இருக்கலாம், அந்த தேசங்களுக்கு சமாதானம் சமாதானம் சமாதானம் சொல்லி தேவ பிள்ளைகள் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா திருச்சபைகளை ஆசீர்வதியும், ஜனங்களை கொள்ள பொருளாய் கொண்டு வந்து சேரும் ஐயா. ஆண்டவரே தாவிது ஆண்டவரே வனாந்தரத்தில் இருந்தவர்களில் அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்தீர். அவர்கள் ஆண்டவரே தேவசேனையாய் 400 பேராக இருந்தார்கள் அப்பா. ஆண்டவரே எங்கள் திருச்சபைகளை 400 பேர்களாக மாற்றும் ஆண்டவரே. அடக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் ஆண்டவரே வந்து உம்முடைய ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் உம்மிடத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கனடா தேசத்திற்கு எங்களுடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே தேவனே அப்பா ராஜ ஜேசு இவர்களுக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் இவர்களை நீங்கள் ஆக்கி முட்டுக் கொண்டீர். இந்த ஜனங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் விடுதலையாக்கி அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்படுத்திருக்கிறவர்கள் வேற என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா ராஜா. உம்முடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே நேரில் எங்களுக்கு நேற்றைய நாளிலே கொடுத்த ஓய்வுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக, எங்களுக்கு வேண்டிய பலன் ஆரோக்கியம் சமாதானம் ஆறுதல் ஆசீர்வாதம் பெருகும்படி செவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமீன் ஆமீன் ஆமீன் ஐயா.
1: ஆமீன் ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் அருமையான வார்த்தைகளோடு துதிகளோடு ஜபங்களோடு பாடல்களோடு ஒருவருக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். கனடா நாட்டுக்காக விசேடமாக, அமெரிக்கா தேசத்துக்காக, இலங்கைக்காக ஜெபித்து ஆசீர்வதித்த உங்களை கதர் காண்கிறார். உங்களுடைய பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக இன்னொரு அபிஷேக ஆராதனை நிலையை நாளை காலை வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புக்கிறோம். God bless you அம்மா. ஆமேன். துதிகள் ஜபங்கள் பாடல்களுக்கூடாக சாட்சிகளுக்கூடாக வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்தார் கத்தர். தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவார் கத்தரை கரத்திலே. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்தருடைய நாமத்தை உயர்த்தி அவர்களை கத்தர் ஆசீர்வதித்து ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்த நாடகம் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாறு ஜபங்களுக்கு கூட வழி நடத்த அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே காண்கிறார். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம் அல்லவானை பார்க்கலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். நீதிமொழிகள் 16:32 கூறப்பட்ட அந்த வசனங்கள் நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கதிர்தாமை வழி நடத்துவார். நாளுக்காக பரிசுத்த வேதாம் புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 Kings 14, Ezekiel 4, பழையப்பாளிலிருந்து புதியப்பாளிலிருந்து 2 Corinthians 12:13 அதிகாரங்களை வைத்து நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். அத்தோடு ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, ஜீவ மன்னா, தேவனுடன் ஒரு நிமிடம், வாக்கு தத்தம் இவற்றை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கத்திரதாமே அவற்றுக்கூடாக வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே அவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஒருவரையும் கத்திரதாமே இணைத்து ஜப வேலையை வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்திரை கரத்திலே புதிய வாரத்தையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அவர்கள் டொரண்டோ கனடாவில் இணைந்திருக்கிறார். காலை வேளையிலும் மாலை வேளையில எங்களுடன் சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். சோரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். இரவு நேரத்தில் எங்களுடன் சோரி சுயாத்தா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையில் இணைந்திருக்கிறார். சோரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டும் இந்தியாக இணைய போகிற ஒருவரையும் கத்திரதாமை இணைத்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்குகிற சகோதரி ஜனட் அவர்களை வரவேற்போம். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அவர் மீதியானவற்றை புறப்படுப்பார். பிரைஸ்லோட்டமாக உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துவதாமே.
2: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டிய குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே லாகாய் ஓஜி என்று சொல்லப்பட்ட அந்த காரியத்தை குறித்து பார்த்துவிட்டு நாங்கள் கடந்து செல்வோம். இந்த லாகாய் ரோஜி என்ற அந்த பதத்திலே 3 எபிரேய வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. லா ஹை ரோட்டண்டு 3 காரியம் அடங்கி இருக்கிறது. அதிலே அங்கு முதலாவது காரியம் லா என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் கிணறு அல்லது துறவு அல்லது ஊற்றண்டு சொல்லி அங்கு அர்த்தப்படுத்தும். 2 காரியம் ஹை. ஹை என்றால் அங்கு உயிருள்ளவர் அல்லது ஜீவிக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ராய் என்று சொன்னால் என்னை காண்கிறவர் அல்லது என்னை காண்கிறவர் காப்பவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் என்னை காண்கிற ஜீவன் உள்ள தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகாரின் பின்னணியிலே அங்கு சொல்லப்படுகிற இந்த லாகாய் ரோஜி என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை 3 அர்த்தங்கள், 3 எபிரேய சொல்லிலிருந்து 3 அர்த்தங்களை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார் அங்கு கற்பவதியாகிறாள். அவள் தன்னை எஜமாட்டி அற்பமாய் எண்ணின வேளையிலே சாராய் அவளை கடினமாய் நடத்துகிறாள். அதனால் கொடுமை தாங்க முடியாமல் ஆகார் வனாந்தரத்துக்கு தப்பி ஓடுகிறாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்திலே தான் அங்கு ஆகார் அங்கு ஆண்டவரை கண்டாள் என்று சொல்லி என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அந்த இடத்துல பெயர் வைத்த பெயர் தான் இந்த லாகாய் ரோஜி என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், தேவனுக்கு ஆகார் இட்ட பெயர் தான் இந்த எல் ராய் என்று சொல்லப்படுகிற காரியம். அங்கு லாகாய் எல் ரோஜி என்று சொல்லப்படுகிறது. எல் அண்டா தேவன், ரோஜி அண்டா அங்கு காண்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஆகா தனித்து விடப்பட்ட நிலையிலே அவளுடைய வேதனைய யாரும் உணராத நிலையில கண்ணீர் சிந்தும் வேளையில அப்படிப்பட்ட அந்த ஏக்கத்தோடு அந்த இருக்கிற வேளையில தான் ஆகாரம் எல்லாராலும் விரட்டி அடிக்கப்பட்டவள் தான். ஆனால் தேவன் அவரை கண்டாள் என்று, தேவன் அவரை கண்டால் அவளும் தேவனை நோக்கி பார்த்தாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே தாகத்தோடு ஆதரவின்றி அந்த வனாந்தரத்திலே அவள் அழுது கொண்டிருந்த வேளையிலே அங்கு எல்லாமே நின்று போன வேளையிலே சர்வ வல்லமை உள்ள தேவன் அவளுடைய கண்ணீரை கண்டபோது அங்கு அவளும் அந்த இடத்திலே என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி லாகாய் ரோஹி என்று சொல்லி அந்த பெயர் உண்டானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த உண்மைகளை கத்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அது ஏன் எதற்காக அப்படி சொல்லப்படுகிறது? அங்கு என்ன இருக்குது? அங்கு ஊற்று இருக்குது, உயிருள்ளவர் இருக்கிறார், அங்கு என்னை காண்கிறவர் இருக்கிறார். மூன்று காரியம்தான் அங்கே சொல்லிலே அடங்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அவள் அப்படியே தன்னுடைய வார்த்தையிலே சொல்லுகிறாள். ஆகார் அப்படித்தான் இன்றைக்கும் எங்களை காண்கிற தேவன், உங்களையும் எங்களையும் காண்கிற தேவன் அவர் ஒருவர் தான். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா அவர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வினவேற்றுக் கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கர்த்தர் மேலே அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர்கள் உணர்ந்து செயல்பட இந்த கடைசி காலத்திலே எப்படியாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், எங்களை எப்படியா தேவன் காண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அன்று ஹாகாரை அந்த வனாந்திரத்துல கண்ட தேவனே, அவளுக்கு நீடூற்றை கொடுத்த தேவனே, இந்த கடைசி காலத்திலேயும் எங்கள் ஒவ்வொருவரை நீ காண்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலத்துல உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ, அந்த ஊற்று தண்ணீராக உம்மை நாங்கள் இறுக பிடித்து கொள்ள, உம்மை நோக்கி அநாதி தேவனை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே எங்களை உருவாக்கின தேவன், நீரே உயர்ந்தவர், அநாதி தேவன் எங்களது அடைக்கலம், அவரது நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரம். என்ன துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டயமோ எது வந்தாலும் நீர்தான் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர். இந்த கடைசி காலத்துல உமக்கு

தேவனாக இருக்கிறேன். என் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனதாரரும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பீரோ. உம்மை இந்த உலகத்தையே நீர் உருவாக்கின தேவன். வானங்கள், சந்திரன், சூரியன் அத்தனையை உருவாக்கி மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கி உமக்கு விரோதமாக மதங்களுக்கு ஊடாக செய்கிற அந்த மனிதர்களுக்காக, மதங்களுக்கு ஊடாக வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களையும் உள்ளத்துக் கொள்வீராக. நீர் எங்களை காண்கிற தேவன். அந்த ஜனங்களையும் இன்றைக்கு அறியாமல் வாழுகிறார்கள், அவள் அறியாமல் வாழுகிற காலங்களை மன்னித்து

செய்கிறது. இந்த கடைசி கால ஓட்டத்தை மக்கு பிரியமாக ஓடி முடிக்க ஒவ்வொருவரோடு நீர் வருகிற தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த நித்திய வெளிச்ச சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தோடு நீர் காண்கிற தேவன், அவருடைய ஊழியங்களை விரிவுபடுத்துகிற தேவன், அவர்களை ஆசை

ஒவ்வொரு சிஸ்டர்ஸுக்காக பிரதர்ஸுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு நீர் கூட இருக்கும்படியாக உமக்கு பிரியமாக ஒவ்வொருவரும் வாழ, பல தேசங்களில் அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்களோடு நீர் இருக்கிறீர், தூரத்துக்கு சமீபத்துக்கு நீர்தான் தேவனாக இருக்கிறீர் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ, சகோதரர்களாக இயேசுவின் குடும்பமாக நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமாக வாழ, எங்கள் ஒவ்வொருவரை நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இந்த உலகத்துல பரலோகம் வரைக்கும் எங்களை சேர்க்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார்.

0: வீரங்களுக்கெல்லாம் வாழுகிற தேவன் தகுதி இல்லாத எல்லாம் தகுதி படுத்தினே. தாவீது சொன்னான், எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் ஆடுமே தேனை அரசனாக மாற்றினீரே. அந்த வரே நீரங்களோடு இருந்து உம்முடைய ராஜ்யத்தில நாங்கள் அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தில எங்களை வாழ செய்கிற, எங்களுடைய இதயத்தை காண்கிற, உங்க பிரியமாக எப்பொழுதும் வாழ நீரங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் என்னுடைய இறுதிய ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திர நன்றி பாஸ்டர். கத்தருங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன். நாங்க ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலாம் சிஸ்டர். அடக்க எல்லனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான தேவன். இந்திய நாட்களிலே அநேகர் வேதனைப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், வியாதியினால் துன்பப்படுகிறார்கள், இயற்கை அழிவினால் துன்பப்படுகிறார்கள். இப்படியாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய கண்கள் அவர்களை காண்கிறது. ஓ, ஆகவே அவர்களுக்கு உரியதை ஆண்டவர் சந்தித்து அவர்களை ரட்சித்து அவர்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இரக்கத்தின் கிருபை இந்தவனே, மக்குடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை பாதுகாத்து கொண்டபடியா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கருவை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மட்டுமாய் நடத்தின எபினேசரே, மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த நேரத்திலும் கத்தாவே, அப்பா கொடுக்கப்பட்டதான விண்ணப்பத்தை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே கத்தாவே, எத்தனையோ ஜனங்கள் வேதனையோடும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே, யுத்தம் நடந்த தேசங்களிலே உறவுகளை பிரிந்து கத்தாவே அநேகர் வேதனையோடு இருக்கிறாங்க கத்தாவே. அப்பா அவங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்த நிலையிலே கத்தாவே அநேகர் வைத்தியசாலையிலே இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயற்கை அனர்த்தங்களினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வீடு வாசல்களை இழந்து, சொத்துக்களை இழந்து கத்தாவே, உறவுகளை இழந்து கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நீங்க மாத்திரம் ஆறுதல் கொடுக்க முடியும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை தேவன் நீங்க ஆற்றி தேற்றும்படியால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கத்தாவை யாரெல்லாம் வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலையிலே வைத்தியசாலையிலே இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க உங்களுடைய காயப்பட்ட கரத்தினாலே தொட்டு ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகத்தை விடுதலையை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய நாளிலே ஐசியூல இருக்கிறவங்க, ஆபரேஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் கத்தாவே, அப்பா பயத்தோடு இருப்பாங்க தகப்பனே. அப்பா மரண பயத்திலே இருக்கிற எத்தனையோ பேர் இருப்பாங்க ஆண்டவரே. அப்பா அவங்களை எல்லாருக்கும் ஆறுதல்

பேர் தெரியாத எத்தனையோ வியாதியோட இருக்கிறாங்க. தகப்பனை கேன்சர் கிட்னி பிரச்சனையினாலே அப்பா சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அப்பா வேதனையோடு இருக்கிறாங்க. தகப்பனை அப்பா அந்த பிள்ளைகளுடைய கத்தாவை எல்லா காரியங்களையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. கத்தாவை அநேக பண தேவையோடு காத்து கொண்டிருக்கிறாங்க. தகப்பனை அநேக உதவும் கரங்களை தேவன் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகளை குறித்து கத்தாவை எத்தனையோ பெற்றோர்கள் அப்பா கவலையோடு இருக்கிறாங்க. தகப்பனை இந்த நாட்களிலே போது இவஸ்துக்கு அடிமையாயிருக்கிற அப்பா பிள்ளைகளை நினைத்து கத்தாவை கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் தேவன் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்களை தேற்றும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலையில அநேக பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்க. தகப்பனை கணவரை பிரிந்து கத்தாவை பிள்ளைகளை பிரிந்து எத்தனையோ பேர் வெளி தேசங்களில் எல்லாம் இருக்கிறாங்க. தகப்பனை அப்பா அவங்களுக்கு எல்லாம் ஆறுதலை தேவன் நீங்க கொடுக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா அநாதி சிநேகத்தால் நேசிக்கிற நல்ல தகப்பனை அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. இவர்கள் ஒவ்வொருவரையும் அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.

வைத்துக் கொண்டு கர்த்தாவே, எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுக்கு எல்லாம் ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணைகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அநேக வாலிப பிள்ளைகள் திருமணமாகியும் குழந்தை பேற்றுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனியை தேவன் நீங்க ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பொருளாதார காரியங்கள்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வீடு வாசல் இல்லாத படிக்கு அப்பா வேதனையோடு இருக்கிறாங்க தகப்பனை. வாடகை செலுத்த முடியாத படிக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனை. அப்பா, அவங்க எல்லாரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வயது போன காலத்திலே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஓம்கள்ல இருக்கிற ஒவ்வொரு வயது போனவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பெற்றோர் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை வேதனை, எத்தனை துன்பங்கள் கர்த்தாவே. அப்பா, அந்த பிள்ளைகள் எல்லாம் மனமாறி அந்த பெற்றோரை கவனிக்கத்தக்கதான நல்ல கிருபையை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கணவன் மனைவிக்கு இடையே வருகிற பிரச்சனைகள்னால இந்த பிள்ளைகள் அனாதே ஆக்கப்படுகிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகள் எல்லாம் தேவன் நீங்க ஆற்றி தேற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசங்களிலே அநேக வேதனையோடு துக்கத்தோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் ஆற்றி தேற்ற உம்மால் மாத்திரம் கூடும் ஆண்டவரே சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவ நாம் என்று பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இருக்கிறதான வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஆற்றி தேற்றி அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களுடைய

0: நான் செய்து முடிக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா சூத்திரம் எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். லெஸ்லியனாக்காக அவங்களோட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியம் இன்னும் அதிகமாய் பெருகத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே அநேக பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர இந்த இணைப்பின் ஊடாக கர்த்தாவே தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. நன்றி தகப்பனே. ஜன சகோதரி கணவர் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவங்களையும் ஆசீர்வதிங்க. சில ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா அவங்களுடைய சபைக்காய் இருக்க விசுவாச பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அநேக விசுவாச பிள்ளைகளை தேவன் கூட்டி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த சபை நிரம்பி வழியத்தக்கதான அநேக ஆத்மாக்களை தேவன் அழைத்து வரும்படி நன்றி தகப்பனே. பாஸ்தூத்திரம் பாஸ்டரியா கூட ஜெபிக்கிறேன். அவரையும் ஆசீர்வதிங்க. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் உடைய ஊழியங்களை செய்ய தேவன் அவருக்கு வேண்டிய நல்ல பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தூத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்திங்க தகப்பனே. பாஸ்தூத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே மட்டுமா என்னை நடத்தின தேவனே கோடான கூடி ஸ்தோத்திரங்கள். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். அங்க ஜபங்களை கேட்டத அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியும் கர்த்தவர்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே என்னுடைய மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு கடந்து செல்லுகிறார். இந்த நாட்டில தான் வேளின் பகுதியில. ஆகவே அது பெரிய பெரிய பார்லிமெண்டில இருக்கிற தலைவர்களோடு அவர் இணைந்து அந்த கான்ஃபரன்ஸை நடத்த போகிறார்கள். என் மகனுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கதைக்கக்கூடிய பலத்தையும் அந்த இடத்துல தேவன் மெக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே தனிப்பட்ட யுவங்களே ஜபித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்து வருகிறார். ஜெஸ்டி அண்ணா அன்றைக்கு சொன்னார் உங்களோட மகனை கர்த்தர் உயர்த்துவார் என்று. அதே போல இன்றைக்கு என்னுடைய மகனை கர்த்தர் உயர்த்தி அங்கு அதிகாரிகள் மத்தியில அவர் இருக்க செய்கிற தேவன்

0: எனக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அத்தனையும் கர்த்தரால் எனக்கு உண்டானது ஒழிய நான் தனிப்பட்ட ரீதியில ஒன்றும் இல்லை. என் கர்த்தரால் எனக்கு உண்டானது, என் பிள்ளைக்கு உண்டானது. ஆகவே அதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுக்கு அதிக ஞானம் தேவை, புத்தி தேவை, அறிவு தேவை. இந்த நாட்டு அரசாங்கத்தோடு தொடர்புடைய காரியம், அதாவது வருமான லாக்காவோடு தொடர்புடைய காரியங்கள், அவருக்கு புத்தியை கொடுத்து என்ன அநேக காரியங்கள்ல அவர் நல்ல ஞானத்தை பயன்படுத்தி இருக்கிறபடியால் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டு அந்த அமைச்சர் மலிமீன்றுகள்ல கால் வைக்க கத்தர் உதவி செய்திருக்கிறார். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெபங்கள் தானங்களையும் வாழ வைக்கிறது. ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர். நான் தொடர்ந்து என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்துல நான் ஜெபித்துக்
0: கொள்கிறேன். அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் தேசத்துக்காக, இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இலங்கை தேசத்திலே இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள் அநேகமாக இருக்கிறது. அதாவது சிறு குழந்தைகள் வியாதியினால் பாதிக்கப்படுகிறார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் அங்கு ஒரு சேதமான குழந்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், வாலிப ஜுவதிகள் அங்கு போதவஸ்தினால் அங்கு சேதப்படுகிறார்கள், இளங்குடும்பங்கள் சமாதானமற்று இருக்கிறார்கள், முதியோர்களை அங்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலையிலே எங்கள் தேசம் சந்தித்து கொண்டிருக்கிறதாகவே இலங்கை தேசத்திலே சந்திக்கப்படுகிற அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் அந்த சேதப்படுகிற ஆத்துமாக்களை விடுவித்து அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏதாய் நடத்தப்படவும் ரட்சிக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் இலங்கை தேசத்துக்காக பரிந்து பேசுங்க.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான அதிகாலை வேளை, மதிய வேளை, மாலை வேளை நேரமாக ஒருமித்து ஆண்டவரே பல்வேறு இடங்களில் இருந்தாலும் எங்கள் அன்பான சகோதரர்களோடு ஒருமித்து உம்முடைய திருமுகத்தை தேடி வந்து நிற்கின்றோம் தகப்பனே. பிதாவே, நீங்க ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன், எங்களுக்கு என்னது தேவை என்பதையும் அறிகிற நீர் காண்கிற தேவனாக இருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே என்னுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தை பிதாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இலங்கை பிரதேசத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இலங்கையை ஆளுமை செய்யும் தலைவரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த இலங்கை பிரதேசத்தை ஆளுமை செய்யும் தலைவரை ஆண்டவரே நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர். பல்வேறு விதமான உபாதைகள், பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஆண்டவரே இந்த உலகத்திலே எவ்வளவோ பாவங்கள் நிறைந்து காணப்படுகின்றன பிதாவே. இந்த உலகத்தில் ஆண்டவரே தலைமைத்துவம் சரியாக ஆண்டவரே செயல்படவும் ஆண்டவரே இந்த இலங்கையிலே என்னென்ன ஆபத்துக்கள், என்னென்ன விபத்துக்களை பிசாசானவன் கொண்டு வந்தானோ அவையாவையும் ஆண்டவரே கண்டறிந்து பொருளாதார கஷ்டங்கள், இன்னும் இன்னும் எவ்வளவோ வாதிகள், கொலை, கொள்ளைகள், கடத்தல்கள் என்று எவ்வளவோ ஆண்டவரே இந்த உலகத்திலே, இந்த இலங்கையிலே காணப்படுகின்றன. இந்த ஆபத்துக்களில் இருந்து சுவாமி விசேஷமாக சிறு பிள்ளைகளை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகள் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட நிலைமையும், மற்றும் ஆண்டவரே தவறி சென்ற சூழ்நிலைகளிலும், மற்றும் குடும்பங்களோடும் இருந்து சுவாமி அன்றன்று ஆகாரணம் இல்லாமல் ஆண்டவரே எத்தனையோ சிறு பிள்ளைகள் தங்களுக்கு போதிய வசதி வாய்ப்புகள் கிடையாமல், அன்பு கிடையாமல் எத்தனை பிள்ளைகள் அப்பா இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிதாவே. நீர் கண்ணோக்குற தேவன் சுவாமி. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் உம்முடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள் தகப்பனே. ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன நோயினாலும், என்னென்ன வியாதிகளினால் ஆண்டவரே அவஸ்தைப்படுகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். போதிய சுகபலம் கொடுத்து ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க. பலசாலியான பிள்ளைகளாக ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க. உண்ண உணவை கொடுங்க, உடுக்க உடைகளை கொடுங்க, உறங்க இடங்களை, வசதிகளை, வாய்ப்புகளை கொடுத்து ஆண்டவரே வழி நடத்துங்க. எத்தனை குடும்பம் ஆண்டவரே சத்துருவானவன்
2: உட்புகுந்து பிரிவினையின் ஆவியை கொண்டு சுவாமி குடும்பங்களில் நிம்மதி இல்லாமல் பிள்ளைகள் அலைந்து திரிகிறார்கள். பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தியுங்கள் தகப்பனே. விசேஷமாக கர்ப்பிணி தாய்மார்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தந்தையே, தாயும் செய்யும் உம்மாலே ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த கற்பத்தின் கனியை நீங்க நிறைவாக ஆசீர்வதிங்க தகப்பனே. என் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னதாகவே நீங்க எங்களை காண்கின்ற தேவன், நீங்கள் எங்களை உருவாக்கிய தேவன் சுவாமி. பிதாவே, உம்முடைய கரங்களினால உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு பிள்ளைகள் கற்பத்தின் கனி ஆண்டவரே, உம் கர்த்தரால் கொடுக்கும் வெகுமதி ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால் கொடுத்த இந்த ஒவ்வொரு சிசுக்களும் ஆண்டவரே, எந்த குறைபாடுகளோ எந்த பலவீனங்களோ இல்லாமல் தாயும் செய்யுமாக இந்த பூமியிலே ஆண்டவரே வாழ வேணும் தகப்பனே. ஆண்டவரே, எந்த தீய சக்திகளும் அந்த கருவினை தாக்கி விடாதபடி பிதாவே நீங்க கரம் நீட்டி அவர்களை காத்தருளுங்க தகப்பனே. எந்த துன்ப வேளையிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவரே ஆறுதல் வார்த்தையை நீங்க கூறுகிற தகப்பன் ஆண்டவரே, அந்த தாயாருக்கு நல்ல பலனை கொடுங்க ஆண்டவரே, தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஆண்டவரே அவர்களை நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நல்ல பிரஜைகளாக தாயும் செய்யும் நலமுடன் வாழ உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருதோடைய தேவைகளை நீங்கள் சந்தியுங்க. விசேஷமாக ஆண்டவரே முதியவர்களை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளாலே கைவிடப்பட்ட நிலைமையிலும் சுவாமி, அன்பு கிடையாமல் ஆதரவு கிடையாமல் தங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்தோம், துன்பத்தின் பாதையில் பிள்ளைகளை வளர்த்து நல்ல பிரஜைகளாக இந்த உலகுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டாக பிள்ளைகளை உருவாக்கும் வேளைகளிலும் அவர்களாலே கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு எந்தெந்த இடத்திலே ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் கூற யார் வருவார், எங்களுக்கு உணவளிக்க யார் வருவார், எங்களுக்கு அன்பு காட்ட யார் வருவார் என்று எந்தெந்த இடத்திலே ஆண்டவரே வேதனைகளோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ அங்கே ஆண்டவரே நீங்க பிரசன்னமாகி அவர்களுடைய உள்ளத்துக்கு ஆண்டவரே நீங்க ஆறுதல் கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே அவர்களுடைய பிள்ளைகளில் தயவை காண்பீங்க, பெற்றோரை நினைத்தருளுகிற நினைவை காண்பீங்க சுவாமி. ஆண்டவரே அவர்களுடைய கண்ணீரை நீங்க காண்கிற தேவனாக இருக்கின்றீங்க. அன்று அகாரின் கண்ணீரை கண்ட தேவன் பிதாவே, எந்தெந்த முதியோர்கள் எந்தெந்த நிலைமையில் இருந்து கண்ணீர்களோடு வாரத்தோடு இருக்கிறார்களோ அவரை நீங்க ஆண்டவரை ஆறுதல் படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க. பிள்ளைகள் மத்தியிலே தயவை காண்பீங்க. பெற்றோர்களை கைவிடாத நிலைமையிலும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு இரக்கத்தை நீங்க காண்பீங்க சுவாமி. முதியோர் இல்லங்களில் வசிக்கின்ற ஒவ்வொருதரையும் ஆண்டவரே பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. அதை நடாத்துகின்ற ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. மனம் வந்து அன்புடன் கர்ஷனையுடன் அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்கள் முதிர் வயதிலும் நீர் கைவிடாத தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து ஆண்டவரே உம்மிலே ஒவ்வொரு முதியவர்களும் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொரு இல்லங்களையும் ஆண்டவரே நீங்க நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பணியாளர்கள் உள்ளத்தில் தயவை காண்பீங்க தகப்பனே. ஆண்டவரே மற்றைய வேண்டுகோள் ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே வாலிபர்களை நீர் உருவாக்கி இருக்கிறீங்க தகப்பனே. வாலிபம் என்பது பாசிபடைந்த நிலம் போன்றது தகப்பனே. வாலிப பருவத்தில் நடக்கும் போது சுவாமி வழி தப்பி செல்லும் ஒவ்வொரு வாலிப யுவதிகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. மதுவுக்கு அடிமையாகவும் போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இந்த உலகத்திலே எத்தனை பல்வேறு விதம் விதமான வாலிபர்கள் ஆண்டவரே மரணத்தின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அந்த போதை வசதியிலிருந்து ஆண்டவரே விடுதலை செய்யுங்கப்பா ஆண்டவரே. மற்றும் ஆண்டவரே தொலைபேசி ஊடாக எத்தனையோ வாலிபர்கள் தொலைபேசியிலே தங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கும் கண்கள் ஆண்டவரே, மதுவை நோக்கி பார்க்கின்றது உம்மை நோக்கி பார்க்கும் கண்கள், தொலைபேசியில் இருக்கும் எல்லா குப்பைத்தனமான இதுகளை பார்த்து பார்த்து ஒவ்வொரு வாலிபர் யுவதிகள் ஆண்டவரே பாவத்திற்குள்ளே மறித்து கொண்டிருக்கிறார்கள். சந்ததி சந்ததியான பாவ சாபங்கள் எங்கள் பிள்ளைகளில் ஆண்டவரே தொடராதபடி பிதாவே நீர் மன்னிக்கிற தேவன். இந்த சாப தோஷத்தை இயேசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இலங்கையிலே எங்கள் சந்ததி மூதாதையர் செய்த பாவ சாபங்கள் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் கடத்தும் என்று சொன்னீங்க தகப்பனே. ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியுங்க சுவாமி. எங்கள் பிள்ளைகள் செய்யும் தப்பிதங்களை மன்னியும் சுவாமி. எங்கள் பிள்ளைகளுக்கு அதை கடத்தப்படாதபடி உம்முடைய சித்தத்துக்கு உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே உங்கள்ட்ட தாழ்மையா கேட்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நிறைவாக ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. விபத்துக்களூடாக சந்திக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை எத்தனை வாலிபர்கள் ஆண்டவரே விபத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள். தங்கள் இச்சையினூடாக ஆண்டவரே வாகனங்களை செலுத்தி போதைகளினாலே வாகனங்களை செலுத்தி வீதியோரங்களில் ஆண்டவரே எத்தனையோ விபத்துக்களை ஏற்படுத்துகின்றார்கள். பிதாவே நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடும் ஆண்டவரே, நிதானத்தை கொடும். இந்த பூமியிலே ஆண்டவரே வாழ்வது சொற்பம் ஆண்டவரே, ஆனாலும் எங்கள் வாழ்க்கை இன்னமொரு வாழ்க்கை இருப்பது என்பதை ஒவ்வொரு மாணாக்கரும் அறியாமல் இருக்கிறார்கள். அதை அறிந்து சுவாமி நித்திய நித்திய காலமாக அங்கு அழுகை இல்லை, பற்கடிப்பில்லை, வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை. அந்த உலகத்திற்குள் செல்ல ஆண்டவரே ஒவ்வொருதரையும் ஆண்டவரே நீங்க பேர் பேராக ஆசீர்வதிங்க. இந்த இலங்கை பிரதேசத்தை ஆசீர்வதிங்க. இதை ஆளுமை செய்கின்ற ஒவ்வொரு தலைவர்களையும் ஆசீர்வதிங்க. இந்த தலைமையை எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானங்களும் சரியாக எடுத்து ஆண்டவரே இந்த இலங்கை பிரதேசத்தை சரிவர செய்ய நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. பொருளாதார கஷ்டத்தில இருந்து விடுதலை பெற வேணும், நோயில இருந்து விடுதலை பெற வேணும். மது போதை மற்றும் ஆண்டவரே கொலை கொள்ளைகள் எல்லா சிறையிருப்பிலிருந்தும் எல்லா ஜனங்களையும் நீர் விடுதலை செய்து சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ உதவி செய்யுங்க தேவனே. இந்த நேரத்திலும் அப்பா என் அன்பான சகோதரர்களோடு ஒருமித்து ஆண்டவரே இந்த இடத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே உங்கள் இடத்தில் ஆண்டவரே நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. அநேக அநேக ஆத்துமாக்கள் உங்களை நோக்கி பார்க்க முடியாமல் பாவ இருளில் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவனே இந்த சங்கம வானொலியின் ஊடாக ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே எங்கள் ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரே நீங்க நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. ஒவ்வொருதரையும் ஆண்டவரே உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய இரத்தத்தை தெளிக்கின்றேன். இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு நோக்கங்களையும் உமக்கே சித்தமானதாகவும் ஆண்டவரே இவர்கள் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய சமூகம் இவர்களுக்கு முன்னாக செல்லட்டும். வழிகளை சேவை பண்ணி கொடுங்க. இவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே வீணாக போகாதபடி ஆண்டவரே எங்கள் சிந்தைகள் இருதயங்கள் எங்கள் நாவுகள் எங்கள் எல்லா அவயவங்களையும் ஆண்டவரே ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே எங்களை தூய்மைப்படுத்தி உம்முடைய இரத்தத்தினால எங்கள் எல்லா சரீரங்களையும் அவயவங்களையும் நீர் தூய்மைப்படுத்தி உமக்குகந்த பாத்திரமாக இந்த சங்கம வானொலியில் இணைந்திருக்கின்ற இத்தனை ஊழியர்கள் இணைப்பாளர்கள் தலைவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நிறைவாக நிறைவாக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியுங்க. எந்த நோயோ எந்த விச பூச்சியோ நோய் கொண்டு வரும் பாக்டீரியாக்களோ எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். உற்சாகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, நல்ல சக்தியை கொடுத்து இயேசப்பா உம்முடைய கரத்திலே சங்கம வானொலி இணைப்பாளர் தொடக்கம் அங்கு பணிபுரிகிற அத்தனை பிள்ளைகளும் இந்த ஒலியை கேட்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.
0: ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு. ஸ்டக் ஆயிட்டு மிஸ். சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலாம் சிஸ்டர்.
2: தேங்க்யூ தேங்க்யூ.
0: இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த இடங்கள்ல இருக்கிற எல்லா சேதத்தில் இருந்தும் அவர்கள் விடுதலையாக்கப்படுவனும். இஸ்ரவேல் தேசம் தேவன் இஸ்லிம் சமத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்கள் சுயித்திருப்பார்களாக என்று சொல்லி எழுதி இருக்கிறபடி அவருடைய சமாதானத்துக்காக இஸ்ரவேல் தேசத்தின் சமத்துக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: அப்பா தாப்பனே உமக்கு நன்றி சொல்லுறோம். இந்த வேலையில அதிகாலை வேலையில ஆண்டவரே, மத்தியான வேலையில, பின்னேற வேலையில ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் தாப்பனே. சுவாமி உங்களுக்கு நன்றி சொல்லுறோம். ராஜா ராஜா அப்பா எங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதுக்காக ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, கோடான கோடி சூத்திரம் ராஜாதி ராஜா உமக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. இதுல இணைந்திருக்க யாவரையும் உங்க கரத்துல வைக்கிறோம் அப்பா. இதுல வந்த விண்ண கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. விண்ணப்பங்களை கேட்டு ஏறெடுத்து பல்தாருகிறதுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரே எனக்கு தந்த இந்த விண்ணப்பம் ஆண்டவரே தகுப்பனே உங்களோட பாதத்துல வைக்கிறோம் ராஜாதி ராஜா அப்பா. நீர் மனுஷரை போல வேறுபாடு பார்க்காதவரா இருக்கிறீர். எளிமையா இருக்கிற, சிறுமியா இருக்கிற அப்பா, தனித்துப்பட்ட இருக்கிற எங்களோட கூட இருக்கிறவர் அப்பா. அப்பா இந்த போராட்டங்கள் யுத்தங்கள் யாவும் உமக்கு அறியாமல் நடப்பதில்லை ஆண்டவரே. அதுலேயும் ஜனங்களோட நீர் கூட இருக்கிறதுக்காக அதுல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குழந்தை பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், ஒவ்வொரு தலைவர்களையும், ஒவ்வொரு வயது போனவர்களையும் ஆண்டவரே உங்களுக்கு தருகிறோம் ஆண்டவரே. அங்கு அந்த ஜனங்களை ஜெபிக்க தூண்டுறதுக்காக ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வேலையிலே ஆண்டவரே யுத்தங்கள் நடக்கிற இந்த பூமியில, இந்த தேசங்கள்ல ஆண்டவரே நீங்க கூட இருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்காக உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. உங்க உதவி, உங்க அன்பு, உங்க அரவணைப்பு ஆண்டவரே, உங்க இடக்கம் இந்த ஜனங்களோட இருக்கட்டும் ஆண்டவரே. கத்தாவே உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுறோம். வேலையிலே அப்பா எத்தனையோ நாடுகளுக்கு இடையில சண்டைகள் நடந்து ஆண்டவரே இனிமாய் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க பாதுகாத்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி ராஜாதி ராஜா சோத்ரம் அப்பா. அப்பா இந்த வானொலியில இணைந்திருக்க யாவரையும் ஆண்டவரே துதிக்கிற, ஜெபிக்கிற, கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்று வர முடியாம இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா உமக்கு சோத்ரம் ஐயா. நல்லவராய் இருக்கிறதுக்காக, வல்லவராய் இருந்து இந்த பூமியில பாதுகாத்து அப்பா எந்த தீங்கும் அண்ணுகாது ஆண்டவரே. இந்த தேசங்கள்ல ஆண்டவரே சாமுவல் எழுப்புதல் கண்டது போல இந்த தேசங்கள்ல நாங்கள் எழுப்புதல் காண எங்கள் கண்காண நீர் வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. நீங்க பொறுமையா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த பூமி தேசங்கள் மேல நீங்க இயக்கமா இருக்கிறதுக்காக சுவாமி உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜாதி ராஜா. எங்களிடத்து வர தீவிரியும் ராஜா. நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகையில் எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவரா இருக்கிறீங்க ஐயா. அப்பா சங்கீதங்கள்ல சொன்னது போல நீங்கள் எங்கள் சத்தங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் செவி கொடுக்கிற தேவன் வல்லவரா இருக்கிறீங்க. நாங்க தேவைய கேட்கும் முன்னமே நீங்க எங்களோட தேவைகளை அறிந்திருக்கிறவரா இருக்கிறீங்க அப்பா. அப்பா எங்களை நாங்க இவ்வளவு வேதனை துன்பங்கள்ல இருந்தாலும் நீர் அதுல இருந்து எங்களை மீட்டெடுக்கிறவராய், தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறீங்க அப்பா. அப்பா பரலோகம் சேர்க்கவல்லவா நீங்க சிலுவையை தாங்கினீங்கள ஐயா. அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாடுகள்ல விடுதலை கொடுக்கறதுக்காக சுவாமி உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. எங்களை விண்ணப்ப உமக்கு முன்பாக தூபமாகவும் எங்கள் கையெடுப்பு சந்திப்பலியாகவும் இருக்க கடவதாக தாப்பனே, அந்திப்பலியாகவும் இருக்க கடவுது ராஜா. எங்கள் வாய்க்கு காவல் வைக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா எங்களோட கூட எங்க இன்னுமா இந்த தேசங்களுக்காக எங்களுக்கு ஜெபிக்க கட்டளையிடும் ராஜா. இரவும் பகலும் மத்தியான வேளையிலும் இந்த தேசங்கள் ஒவ்வொன்றுக்காக ஆண்டவர் இந்த தேசங்கள் சமாதானத்துக்கு வரும்படியாக அப்பா, இந்த தேசங்கள்ல ஒரு நீதி கிடைக்கும்படியாக, சமாதானம் கிடைக்கும்படியாக, இந்த ஜனங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும்படியாக ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் வரிசையில நின்று சாப்பாட்டுக்கு ஏந்தி கையேந்தி நிக்காதபடி ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. பாடுகள் இந்த உலகம் முழுவதும் வராதபடி ஆண்டவரே, விலை ஏற்றங்கள் இருக்காதபடி ஆண்டவரே, யாவற்றையும் ஆண்டவரே நீ சரிபட செய்து நீதியாய் இந்த ஜனங்களுக்கு எங்களுக்காக ஆண்டவரே தருகிறதுக்காக உமக்கு சூத்திரம் மாப்பா தாப்பனே. ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்கப்படுகிற தேவனை உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. அமைதியை கொடுக்கிற தேவன், சமாதானத்தை இந்த பூமியில விட்டுட்டு போன தேவன், ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு பூமியும் ஒவ்வொரு தேசங்களும் சமாதானமாய் இருக்க கட்டளை இடுகிறவராய் இருக்கிறீங்கப்பா. நீங்க வளம் வருகிறதுக்காக தகப்பனே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. தேசங்களை ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எந்த தீங்கும் அங்கு இருக்காதபடி உங்க பரிசுத்த ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம். ஒவ்வொரு எல்லை வழியையும் ஆண்டவரே எல்லையை சுற்றி உங்க ரத்தத்தை பூசுறோம் ஆண்டவரே, தெளிக்கிறோம் ராஜா. நீங்க பாத்தி கட்டி ஒவ்வொரு தேசங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜாவே. ராஜா தகப்பனே எங்களை இந்த ஜெபங்கள்ல அப்பா தூண்டி எங்களை ஜெபிக்க இந்த நேரங்களை தந்ததுக்காக எங்களுக்கு இந்த சின்ன ஒரு ஆண்டவரே ஊழியத்தை எங்களுக்கு செய்ய தந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. நாங்க ஆசீர்வாதம் பெற்றதா இருக்காதபடி அப்பா யார் யாருக்கெல்லாம் ஜெபங்கள் தேவையோ, எந்தெந்த தேசங்களுக்கு ஜெபம் தேவையோ அதுக்காக எங்களை அதிகாலையில தட்டி எழுப்பி விட்டு ஜெபிக்க எங்களுக்கு தூண்டுறவராய் இருக்கிறீரப்பா. அப்பா வளம் பெறுகிற தேவனப்பா நீர். ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு மறுமொழி உடனே தருகிறவராய் இருக்கிறீங்கப்பா. பொறுமையாய் இருக்கிறவருக்கு உமக்கு சோத்திரம் நன்றி சொல்லுகிறேன் ராஜா. இட்டக்கமானவர் அப்பா இந்த தேசங்கள்ல இட்டக்கத்தை காட்டுறதுக்காக இட்டக்கம் உங்களோட இட்டக்கம் தயவு இந்த அதிகாரிகளுக்கு தயவு காட்டுறதுக்காக நன்றி ராஜா. இந்த அதிகாரிகள் தயவு காட்டுற இந்த ஜனங்களுக்கு நீதியாய் அதிகாரத்தை நடத்தும்படி ஆண்டவரே, ஒவ்வொரு நிர்வாகமும் ஆண்டவரே நீதியாய் நடத்தும்படி அப்பா இந்த ஜெயில இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறோம் அப்பா. நீதியாய் நீதியாய் நீதி செலுத்துறவராய் இருக்கிற ப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறேன். வேளையிலே ஆண்டவரே இந்த சங்கம வானொலியில இணைந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருறோம் ராஜா. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. வெள்ளம் கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க ஐயா, சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறோம், ஆசீர்வதிங்க. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வைங்க, அவங்க கையிட்டு செய்யற காரியங்களை வாய்க்க பண்ணுற தகப்பன், அவங்க துன்பங்கள் சோதனைகள் வேதனைகள்ல கூட இருக்கிறவராய் இருக்கிறீர். நாங்க உங்கூட இருப்பேன் என்று சொன்னது போல இந்த சங்கம வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடையும் நீங்க கூட இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே, நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. உமக்கு சோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே அப்பா. ஆமென் ஆமென்
0: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு செய்து முடிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு
4: பிரதர்
0: நாட்கள்லே இந்த சுவிசுமானது எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டினருக்கும் கடந்து செல்ல அவர்களுடைய சுபிசுசமானது நடப்பிக்க கூடியதாய் காதுகளால் கேட்கப்படவும் அங்கு இருதயத்தினால் சிந்திக்கப்படவும் ஒவ்வொரு மனுஷர்களுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறவர ஐயா, இந்த வேளையிலும் இந்த விண்ணப்பத்துக்காக உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவர. தகப்பனே இந்த மனு குலத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் சொன்ன இடத்துல சொன்ன நேரத்துல நிறைவேற்றி முடித்த தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆண்டவர, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிரதானமான கட்டளை அந்த உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அதனால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசுராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுத்த உம்முடைய பிரதான கட்டளையை ஆண்டவரே தகப்பனை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ மக்கள் ஆண்டவரே தகப்பனை மிஷினரிகளாகவும் ஊழியக்காரர்களாகவும் ஆண்டவரே தகப்பனை இந்த பூமியில உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே எத்தனையோ விசுவாசிகளும் தங்களால் முடிந்த அளவு சுத்தி இருக்கிறவர்களுக்கு உண்மை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சுவிசேஷம் விதைக்கப்படுகிற இடங்களுக்காக நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இதோ ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டியத்திலும் அதிக கருக்குள்ளதா இருக்கிற உம்முடைய வசனம் இதோ ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆண்டவரே தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இருதயத்தின் கடினங்களை உடைத்து கர்த்தருடைய வசனம் இதோ அவர்களை சந்திக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கேட்கிறவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக கேட்கிறவர்கள் இது என்னது என்று ஆண்டவரே புரிந்து கொள்ளத்தக்கதாக தங்களை தாழ்த்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தீங்க என்பதையும் ஆண்டவருடைய பிறப்பு ஆண்டவருடைய வளப்பு ஆண்டவருடைய பாடுகள் ஆண்டவருடைய மரணம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறீர் என்பதை ஆண்டவரே தகப்பனே இந்த சுவிசேஷத்தை கர்த்தாவே ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலகத்துல எல்லா இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார் மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்பது கர்த்தாவே அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் அதன் ஆழத்தையும் அதன் ஆண்டவரே அர்த்தத்தையும் வெளிப்பாடுகளையும் அவர்கள் புரிந்து கொண்டு நீர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறோம் உண்மை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்பதை கர்த்தாவே நீங்கள் ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறவரும் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறவரும் வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் பூமியிலே கட்டளிடப்படவில்லை என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே இதோ ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கெங்கெல்லாம் தேவனுடைய வசனம் விதைக்கப்படுகிறதோ அது நல்ல நிலத்துல விழுந்த விதையை போல மாற உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம். மனுஷர்களுடைய இருதயங்கள் இதோ நல்ல நிலமாய் மாற்றப்படுத்தும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரே தங்களுடைய இருதயங்களை பக்குவப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தாவை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யோபு சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய வசனத்தை என்ன ஆகாரத்தை பார்க்கலாம் உம்முடைய வசனத்தை அதிகமாய் காத்துக்கொள்கிறேன் என்று சொன்னது போல நேசிக்கிறேன் என்று சொன்னது போல இதோ நாங்களும் உம்முடைய வசனத்தை கர்த்தாவே காத்துக்கொள்ளவும் ஆண்டவரே அதன்படி எங்களை மாற்றிக்கொள்ளவும் எங்களை கர்த்தாவே நல்ல நிலமாய் மாற்றிக்கொள்ளவும் ஆண்டவரே தகப்பனே எங்களை சத்ருவானவனுக்கு விட்டு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே வழியோரமாய் விதைக்கப்பட்ட விதையை போல மாறாதபடிக்கு ஆண்டவரே முட்செடிகளுக்குள்ளே விதை விதையை போல நாங்கள் இருக்காதபடிக்கு எங்களை ஆராய்ந்து பார்த்து நல்ல நிலத்திலே விழுந்த விதையை போல நூறு விதமாய் பலன் கொடுக்கத்தக்கதாக எங்களை மாற்றிக் கொள்ள நல்ல உணர்வுள்ள இருதயங்களை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். விதைக்கிறவர்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய வசனத்தை விதைக்கிறவர்கள் எங்கும் விசை விதைத்தார்கள் என்று சொல்லுகிறபடி விதைத்துக் கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் என்ன ஆசீர்வதித்து கர்த்தாவே அவர்கள் எண்ணம் தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தம்மை ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக தொடர்ந்து உம்முடைய ஆண்டவர வருக வரும் வரைக்கும் உம்முடைய சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக என் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிறவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த சங்கமம் ஊடகத்தினூடாக விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளைப் போல ஒவ்வொரு வீடுகளிலும் விழுந்து ஆண்டவரே அங்கே இருக்கிறவர்கள் கத்தாவே ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்க செபிக்கிறோம். அவர்களும் கத்தாவை கேட்கிற வசனங்களை தங்களை சுத்தி இருக்கிறவர்கள் மத்தியில விதைத்து ஆண்டவர தகப்பனே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க என்ன உதவி செய்யும்படியாக நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கத்தர் தாமே அந்த குடும்பத்தோட கூட இருந்து இந்த பணியை கத்தாவை எண்ணம் தொடர்ந்து நடத்த உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படட்டும். அவர்கள் இருக்கிற நாட்களில் சுகபல ஆரோக்கியங்களோடு இருந்து ஆண்டவர இந்த காரியங்களை செய்ய கத்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்க செபிக்கிறோம். ஏனர் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் செபிக்கிறோம். கத்தர் தாமே அவங்க குடும்பங்களையும் தொடர்ந்து பாதுகாத்து அவங்களுக்கு ஊடாக கத்தாவே நீர் கொடுக்கிற விண்ணப்பங்கள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றுக்குமாய் உமை சோதரிக்கிறோம். எண்ணம் அதிகமாய் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி கத்தாவே உமக்கு முன்பாக நின்று கத்தாவே துறப்பன் வாசலில் நிற்கிற போர்ச்சேபகர்களாக நிற்க ஜாமக்காரராக நிற்க கத்தர் எண்ணம் பலத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ இந்த இணையதளத்தில் இணைந்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து நாங்களும் கர்த்தாவே எங்களுக்கு அறிந்த உம்முடைய வசனங்களை கர்த்தாவே சுத்தி இருக்கிறவர்கள் மத்தியில சொல்லவும் ஒரு மலை மேல் உள்ள பட்டணத்தை போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அநேகர் முன்பாக நிற்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே நாங்கள் மறுபடியுமா உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி சொல்லும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். அன்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் நாங்கள் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கதர் உங்களோடும் உங்களுடைய ஊழியங்களும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
4: ஆமேன் ஆமேன் அக்கா. தேங்க்யூ அக்கா.
0: நாங்கள் மகளாம் வாக்சியை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
5: பிரைஸ் தி லார்ட்.
0: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நாங்கள் நாங்கள் நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலே பொதுத்திலே பிரச்சனைகள், மனுஷர் மத்தியிலே பிரச்சனைகள், அரசாங்கம் மத்தியிலே பிரச்சனைகள் அநேகமாக இருக்கிறது. ஆகவே தேசங்களில் இருக்கிற குறைவுகள் அங்கு நிறைவாக நீங்கள் வழி நடத்துங்கள். கனடா தேசம், ஜெர்மன் தேசம், அப்படியாய் இருக்கிற தேசம், அப்படியாய் இருக்கிற அத்தனை தேசத்தில் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள் நிமித்தம் வருகிற பிரச்சனைகளை கத்தன் சமா அங்க மாற்றி அமைக்க வேணும். நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: இரக்கமுள்ள தகப்பனே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவாதி தேவனே, உம்முடைய பாதத்துல ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை நாங்கள் வைக்கிறோம். அப்பா, ஆறு கண்டங்களிலும் காணப்படுகிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் பாடும் ஆண்டவரே, அவர்கள் மத்தியில காண காரியங்களை நீங்க காண்கிறீங்க தகப்பனே. இந்த நாட்கள்ல எத்தனையோ ஆண்டவரே மனிதர்கள் மத்தியில மிருகங்களை போல எத்தனையோ எண்ணங்களும் நினைவுகளும் ஆண்டவரே அவர்களுக்குள்ள கிரியை செய்யறத நீங்க காண்கிறீங்கப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியத்தில இருந்து ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே நீர் மாற்றத்தக்கதான கிருபையை கொடுப்பீராக. அந்த விசேஷமாய் ஆண்டவரே இந்த தேசத்து தலைவர்கள் எடுக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் ஆண்டவரே இங்கு வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட, ஆண்டவரே அவர்களுடைய வறுமை கோட்டில காணப்படுகிற ஜனங்கள் கூட ஆண்டவரே கர்த்தராகி உண்மை அறியத்தக்கதாக அவர்கள் சொல்லிக்கத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக. அதே போல் ஆண்டவரே இந்த தலைவர்கள் யார் யார் ஆண்டவரே எந்தெந்த தேசங்கள்ல இருந்து என்ன திட்டங்களை எடுக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நீர் ஆண்டவரே அந்த இடத்துல நிற்பீராக. ஆலோசனை ஆண்டவரே கர்த்தாவை துர் ஆலோசனைகள் வராதபடிக்கு தகப்பனே உமக்கு பிரியமான ஆலோசனைகள் வரத்தக்கதாக ஆண்டவரே அந்த இடத்துல ஆலோசனை கொடுக்கிறவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவை அந்த ஆறு கண்டங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு தலைவர்கள் மத்தியிலும் எடுக்கப்படுகிற திட்டங்கள் தீர்மானங்கள் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட உதவி செய்யுங்க. அதே போல ஆண்டவரே சிறுவர்கள் மத்தியிலும் வாலிபர் மத்தியிலும் ஆண்டவரே காணப்படுகிற பிசாசு போன்ற திட்டமான காரியங்கள் அவர்களை அழிக்கும்படியாக எடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க காண்கிறீங்க தகப்பனே. அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடுகிறோம். அவர்களை தப்பு விப்பீராக, அவர்களை விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. அவர்கள் தான் இனி வருகிற எதிர்கால சந்ததி ஆண்டவரே. இந்த உலகத்தை ஆளப் போகிறவர்கள் ஆண்டவரே, கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்க போகிறவர்கள், ஒரு பாஸ்டர்ஸாக வரப்போகிறவர்கள் அவர்கள் ஆண்டவரே. அவர்களை நீர்த்தாமே ஆண்டவரே உம் இரத்த கோட்டைகளாக மூடி மறைத்து தேவனை அறிகிற அறிவினால் இந்த வாலிபர்களும் சிறுவர்களும் குழந்தைகளும் வளரத்தக்கதாக உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே இந்த கண்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, கனடா ஆண்டவரே, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அதே போல தகப்பனே ஆசியா கண்டம், ஒவ்வொரு கண்டங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதிகாரிகள் எடுக்கிற திட்டங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே அது நன்மையாய் முடிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜனங்கள் வறுமை கோட்டில் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்கு உதவி வீராக ஆண்டவரே. இந்த பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட வேண்டும், அந்த ஜனங்களும் வாழ்வடைய வேண்டும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக போதிவஸ்து காரியத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே. எந்த பகுதியில பார்த்தாலும் ஆண்டவரை போதவஸ்து நிமித்தமாய் ஆண்டவரை குடும்பமே சீரழிக்கப்படுகிறது ஆண்டவரை, சமுதாயமே சீரழிக்கப்படுகிறதே தகப்பனே. அப்படிப்பட்ட காலங்களில் இருந்து ஒவ்வொருவரையும் நீ தப்புவிக்க வல்லமை உள்ளதவனாய் இருக்கிறவனாலே ஸ்தோத்திரம். இந்த போதவஸ்துக்கள் எங்கெங்கு உருவாக்கப்படுகிறதோ, எந்த ஃபேக்டரியில ஆண்டவரை அதுகள் செய்யப்படுகிறதோ, அந்த இடமெல்லாம் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரை சுட்டெரிக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவை அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அது இருப்பது நிமித்தமா எத்தனை வாலிபர்கள் குடும்பங்கள் ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிறதே ஆண்டவரே. ஸ்கூல்ல பார்த்தாலும், ஆபீஸ்ல பார்த்தாலும், வீதிகள்ல பார்த்தாலும், எந்த இடங்களிலும் ஆண்டவரே கர்த்தாவை போதவசினால் ஆண்டவரே பிள்ளைகள் அழிக்கப்படுகிறதை நீங்க காண்கிறீங்க. அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து உலக நாடுகள் முழுவதையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவினால் நிரப்புங்க வீதிகள்ல இருந்து ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிற ஆண்டவரே சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். காலநிலைகள், சூழ்நிலைகள் என்று பார்க்காதபடிக்கு ஆண்டவரே, ஜனங்கள் தங்களை எதிர்க்கிறார்கள் என்று பார்க்காதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறதை நீங்க காண்கிறீங்களே ஆண்டவரே. அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை சூழ இரத்த கோட்டைகளாய் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே மனிதர்கள் எழும்பி அவர்களை அழிக்கிறத நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே அடி நிமித்தமும் ஆண்டவரை துன்பப்படுத்தி ஆண்டவரே அவர்களை கொலை செய்கிறத நீங்க காண்கிறீங்க. அதே போல் ஆலயங்கள் எல்லாம் முட்டிக்கப்படுகிறது தகப்பனே. ஆண்டவரே எல்லாவற்றிலும் இருந்து உம்முடைய தேவ பிள்ளைகளை நீ தப்பு வைத்து ஆண்டவரே இந்த ஆறு கண்ணங்களையும் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்படுத்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமென்.
5: ஏனங்கள் ஜெபங்களை கேட்டதாம் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் சகல காரியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அஞ்சபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே கர்த்தாவே, ஜெபத்துக்கு வந்தும் வராம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயங்களுக்காய், சிந்தைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய மனஸ்தாபங்களுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவைகளை எல்லாம் எடுக்கப்பட்டு அகற்றப்பட்டு கர்த்தாவே அவர்கள் வந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையும் இறக்கத்தையும் தயவையும் பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ரத்தம் ஜெயமானவரை கர்த்தாவே, அழிந்து போகிற உலகத்துக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், திக்கிறோம். தப்பனே நீர் இறங்கும்படிக்கு அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஆண்டவரே, ஆண்டவரே அதுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதில் இருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷம் ஐந்து கண்டத்திலும் பரவும் கர்த்தாவே. எல்லா மக்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வரவும் கர்த்தாவே. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு உணர்வு வரவும் கர்த்தாவே கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாள் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டீர். எங்கள் தேவனே தேசத்திலும் மக்களிலும் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் ஜெபத்துக்கு அங்கீகாரத்தை கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய், லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்.
0: உம்முடைய கரம் அன்றைய நாள்ல நீ கூட இருந்து வழி நடத்தும்படியா எல்லா தேச மக்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நகல துதிக்கன மகிமையும் ஆண்டவரே உமக்குரியது என்று வந்து செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகளை சந்தித்து ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம்.
7: ஆமீன். இதுவரை நிறமும் வழி நடத்தியது ஊழிய சகோதரி ஜனத் அவர்களையும் அதே வேளையில இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார். அதிகால வேளையில இணைந்த ஊழியர்கள், இணைய முடியாத ஊழியர்கள், இணைந்து ஜபித்து கடந்து சென்றவர்கள் ஒவ்வொரு கத்தர் தாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையில இணைந்து ஜபித்தார்கள், கத்தர் இன்றைய ஜபங்களை ஒப்புவித்தார்கள். பாஞ்சியோடு இணைந்து கத்தர் அந்த ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தரண்டை இந்த ஜபங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே காலை வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் இந்த ஜபங்களை ஒப்புவித்துக் கொண்டு பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜனத்தை அவர்களையும் ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து ஜபித்த, இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் அதே வேளையிலே மறுகல்வப்பில் செல்லுகின்ற பொழுதும், அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட செல்லுகின்ற பொழுதும் இணைந்து ஜபிக்க போகிற ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்தில் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக, எல்லா நாடுகளுக்காகவும், மக்களின் சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வுக்காக நாங்கள் ஜபித்து ஆசீர்வதித்தோம். கத்தர் தாமே ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. வழி நடத்திய உங்கள் எல்லோரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற சகோதரன் குணபாலன், சகோதரி மேகலா வாஸ் அவர்களையும் கத்தர் காண்கிறார். தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புக்கிறோம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்தியான ஊழியங்கள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கதரை கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளிலே ஒரு பாடல் ஒன்றை அனுப்பி தந்திருக்கிறார்கள், பார்ப்போம் எப்படி இருக்கு என்று. ஆமீன்.

0: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். என்று செவ்வாய்க்கிழமை வாரத்தின் முதல் நாளில் இணைந்திருக்கிறோம். கத்தர்தாமை வழி நடத்துவாராக, கத்தடை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமை ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும்

0: அனுபவம் வழி நடத்துங்கள் ஐயா. God bless you. Amen.
1: God bless you, brother. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக கூடான கோடி நன்றி ராஜா, கோடி நன்றி தகப்பனே. தகப்பனே, சங்கமும் ஆலயங்களை நடத்துகின்ற உன் அன்பான சகோதரருடைய குடும்பத்தையும், இவர்களோடு உடன் சேர்ந்த அன்பான சகோதரிய குடும்பங்கள், சகோதரர்கள் குடும்பங்கள், மற்றும் உலக ரீதியில் சங்கம் அம்பாலுடைய கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகள் எல்லோருக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெய விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு, தகப்பனே உலக ரீதியில் ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டவர்களை ஜெபிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே, இந்த நாடுகள் ராஜா போர் நடக்கும் ராஜா, குறிப்பாக அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் தேசத்துக்கு நிரந்தர சமாளித்துக் கொண்டு ஜெபிக்கிறேன் தகப்பனே. மற்றும் ராஜா, மற்றும் உக்ரைன் ரஷ்யா தேசத்திலிருந்து சமாளித்துக் கொண்டவனை ஜெபிக்கிறேன் தகப்பனே. மற்றும் இந்தந்த நாடுகளில் ராஜா போர் நடக்கும் ராஜா, நீங்க அறிவிங்க ராஜா, சகல வெற்றியமான இந்த தேவகுமாரனுக்கு லேசான காரியம் ராஜா. இந்த நாடுகளின் அதிபர்களோடும் ராணுவ தளபதிகளோடும் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசி தகப்பன் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. நிரந்தர சமாதானம், நிரந்தர சமாதானம் அப்படியே நீ கொண்டு போகாமைக்காக கோடி நன்றி ராஜா. மற்றும் தகப்பனே, நேபாள தேசத்தில் நடந்த அனர்த்தங்கள் போன தகப்பனே, இனிமேல் இந்த தேசங்களில் நடக்காதவனும் தகப்பனே, இயற்கையை அமைதிப்படுத்துங்க ராஜா, இயற்கையை கட்டளை எடுங்க ராஜா, அமைதிப்படுத்துங்க தகப்பனே, அமைதிப்படுத்துங்க ராஜா. நேபாள தேசத்திலோ மறித்த அத்துமாக்கள் உட்படம் இதுவரை மறித்த போரினாலும், மற்றும் தகப்பனே வியாதியினால் மறித்த அத்தனை ஆத்துமாக்களுக்கும் நித்திய இழைப்பாடலை கொடுங்க ஈசப்பா, நித்திய இழைப்பாடலை கொடுத்து தகப்பனே அவனுக்கு ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுங்க ராஜா, ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுத்து அவனை வழிபண்ணும் ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க, ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுங்க ராஜா. மற்றும் தகப்பனே, அந்த குடும்பங்களை இழந்து அவிக்கிற உறவுகளை ஆட்டி தேட்டி அரவணைங்க ராஜா, ஆட்டி தேட்டி அரவணைங்க, இந்த குடும்பங்களை ஆறுதல் படுத்துங்க ஈசப்பா, தூதரலை அனுப்பி அவர்களை ஆறுதல் படுத்துங்க, இந்த குடும்பங்களுக்கான தேவைகளை அனைத்தையும் சந்திங்க ஈசப்பா, சந்திங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க ராஜா. எல்லோருக்கும் ரட்சிப்பு அனுப்பி ரட்சிப்பட்ட குடும்பங்களால் அவர்களை வழி நடத்துங்க, வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம்.

அரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கொத்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய், நீ அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய்.

பயத்தினால் சாத்தானே ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானே ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு நமக்கு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை

நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. அமீன். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். நாம் வரப்போகும் இயேசுவை எதிர்நோக்கி காத்திருப்போம். வார்த்தையுந்தன் கூடாரத்தை

அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அமீன். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். நம் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். என்னாலும் குற்றமின்றி காத்திடுவார்.

0: Amén, brother.
1: ஆமீன் ஆமீன். கத்தரை பற்றிக்கொள்கிற பொழுது வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது. அருமையான பாடலுக்கு ஊடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக கத்தரை சீத்தமானால் நாளைய நாளிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம்.

கூடாக வழிநடத்தினார் கர்த்தர் தாமே. அவருடைய வாஞ்சையை காண்கிறார் கர்த்தருடைய கரத்திலே. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். வார்த்தைகள் கூடாக பாடல்கள் கூடாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அதே வழியிலே கேட்கின்ற ஒவ்வொருவரும்

அதிகமாய் நேசித்து எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாவுமே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களின் தண்டனைகளை நீர் சிலுவை மரத்திலே சுமந்து தீர்க்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இன்னமும் உம்மோடு கூட உள்ள சரியான உறவை குறித்த நிச்சயமில்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் வாழ்க்கையிலே உமக்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்களாய் நானும் கர்த்தருடைய பிள்ளை என்ற நிச்சயமுள்ளவர்களாய் வாழ நீரே அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு தந்த நல்ல சுகத்திற்காக, பலத்திற்காக, ஞானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளினாலே நீர் எங்களோடு உறவாடினீர், எங்களை உற்சாகப்படுத்தினீர், எங்களை எச்சரித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலேயும் தங்களுடைய சிந்தனையிலே போராட்டங்களோடு வாழ்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன் எனக்கு இந்த எண்ணங்கள், ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள் என்று வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய வசனங்களினாலே எல்லா எண்ணங்களையும் உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வரக்கூடியவர்களாய், உம்முடைய தூய ஆவியின் வல்லமையை பெற்றவர்களாய் வாழ நீரே அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் திருமணமான பின்னரும் தவறான தொடர்புகளிலே, தவறான உறவுகளிலே தொடருகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே தங்கள் வாழ்க்கை துணைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்து அப்படிப்பட்ட பாவங்களை விட்டு மனம் திரும்ப நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப பொறுப்பற்ற கணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனாலே உள்ள முடைந்து போயிருக்கும் மனைவிகளுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் குடும்ப பொறுப்பற்ற மனைவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் கஷ்டப்படும் பிள்ளைகளுக்காக, கணவன்மார்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே குடும்பங்களிலே இருக்கிறவர்கள் தங்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து அதற்கு தங்களை அர்ப்பணித்து மகிழ்ச்சியான குடும்பங்களை கட்டி அமைக்க நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நேரத்திலேயும் வேலை இல்லாமல் இருக்கிற சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். குடும்பத்திற்கு போதுமான வருமானம் கிடைக்கத்தக்கதாக சரியான வேலைகளை தாரும் ஐயா. தங்கள் வேலைக்காக ஒவ்வொரு நாளும் மிக அதிகமான தூரம் பயணம் செய்கிறவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். சோம்பலான பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை குறித்த உணர்வு உள்ளவர்களாய், உற்சாகத்தோடும் சிறந்த சேவை செய்கிறவர்களாய் மாறவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. தொழில் அதிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொழிலின் வளர்ச்சிக்காக அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். அதன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இன்னமும் கப்பல்களிலே, விமானங்களிலே, பேருந்துகளிலே தினமும் பணி செய்வதே தங்களுடைய பணியாய் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் எல்லா தீமைகளுக்கும், விபத்துகளுக்கும், ஆபத்துகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்வீராக. இந்த நேரத்திலேயும் எங்களுக்கு அருமையான பார்வையற்ற சகோதர சகோதரிகள், காது கேளாத சகோதர சகோதரிகள், இன்னும் அங்கவீனமான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். யார் யார் என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அந்த தேவைகளை சந்தித்து நல்ல சுகம்பலன் தந்து உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழும் அருளை தாரும். அவர்களை பொறுப்போடும் அன்போடும் கவனிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலேயும் நீர் பொறுப்புகளிலே வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த பணிகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் நிறைவேற்ற கிருபையை தாரும். அரசு அதிகாரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இது கர்த்தர் கொடுத்த பணி என்ற உணர்வோடு கூட பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மையான சேவை மனப்பான்மையோடும் தன்னுடைய பணிகளை நிறைவேற்ற கர்த்தர் தாமே உதவி செய்யும், கருவை செய்யும். அரசு மருத்துவமனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே பணி செய்கிற எல்லா வைத்தியர்களுக்காக, தாதிமாருக்காக, உதவியாளர்களுக்காக, சுத்தம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் தங்கள் கடமையை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய கர்த்தர் தாமே அவர்களுக்கு உதவி செய்யும், கருவை செய்யும். அங்கே சிகிச்சை பெறுகிற அத்தனை பேரும் சீக்கிரமாய் சுகம் பெற்று வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை சந்திக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் காலடி எடுத்து வைக்கிற இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாயிருக்க, பரிசுத்தத்திலே வளருகிற ஆண்டாயிருக்க, கிருபை நிறைந்த ஆண்டாயிருக்க கர்த்தர் உதவி செய்தரலும், அவர்களை வழி நடத்தும். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்டதற்காக, நீர் எங்களுக்கு பதில் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிறுவத்தை சிந்தித்து வருகிறோம். இன்று மூன்றாம் வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், யூதா எழுதின பொதுவான நிறுவம் மூன்றாம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இந்த வசனத்திலே பிரியமானவர்களே என்று சொல்கிறார் யூதா. இவ்வாறு சொல்வது தேவனால் அன்பு கூறப்பட்ட தேவனுடைய அன்பான பிள்ளைகளை குறிக்கிறது. பொதுவான ரட்சிப்பு என்ற வார்த்தையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த பொதுவான என்பதற்கான கிரேக்க வார்த்தை கொயினஸ் என்பதாகும். இந்த புதிய ஏற்பாடானது இலக்கிய கிரேக்க மொழியிலே எழுதப்படாமல் கொயினி கிரேக்க மொழியிலே, அதாவது பொதுவான கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொருவரும் படித்தவர்களோ அல்லது பாமரர்களோ ரோம சாம்ராஜ்யத்திலே வாழ்ந்த எல்லாரும் புரிந்து கொள்வதற்காக இது பொதுவான கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டிருந்தது. பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத நோக்கமுடையவராக யூதா இருந்ததாக சொல்லும் பொழுது அது ரோம சாம்ராஜ்யத்திலே இருந்த எல்லா மக்களும் புரிந்து கொள்வதற்கு குறிப்பிடுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். யூதா ரட்சிப்பின் காரியங்களிலே சிலவற்றை குறித்து எழுத திட்டமுடையவராக இருந்ததாக இங்கே சொல்கிறார். அது ஒருவேளை மீட்பை குறித்ததாக, கிறிஸ்துவை பற்றினதாக, பரிசுத்தப்படுதலை குறித்ததாக அல்லது வேற ஏதாவது ரட்சிப்பை பற்றிய கருத்தாக இருக்கலாம். ஆனால் அவர் அதை குறித்தெல்லாம் எழுதவில்லை. காரணம் என்ன? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று சொல்கிறார். இங்கே சொல்லப்படுகின்ற கருத்து என்னவென்றால், யூதா விசுவாசத்தை குறித்து எழுத நோக்கமுடையவராக இருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை திசை திருப்பிவிட்டார். திடீரென்று வரவிருக்கிற விசுவாச துரோகத்தை குறித்த எச்சரிக்கையை கொடுக்கும்படியாக யூதாவை ஏவினார். விசுவாச துரோகம் என்பது விசுவாசத்தை விட்டு விலகி செல்வது, அதாவது அப்போஸ்தலர்களின் உபதேசத்திலிருந்து மாறாக செல்வது. பிரியமானவர்களே, யூதாவின் நாட்களிலே விசுவாச துரோகம் என்பது ஒரு கையளவு மேகமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு புயல் போல அது வீசி பூமியை நிரப்புகிற சக்தியாயிருக்கிறது. பூமியிலே வரப்போகின்ற விசுவாச துரோகத்தை குறித்து யூதா எழுதி கொண்டிருக்கும் பொழுது அவர் கூறுகின்ற அநேக காரியங்கள் நம் நாட்களிலும் முன்பே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, விசுவாச துரோகம் என்பது இனி வரப்போகின்ற ஒன்றல்ல, இது இப்பொழுதே நம் நாட்களிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மூன்றாவது வசனத்திலே அவசியமாய் என்ற ஒரு வார்த்தையும் அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். யூதாவின் மீது ஒரு கட்டாயம், ஒரு அவசிய தேவை, வலு கட்டாய நிலை வந்துவிட்டது என்று சொல்கிறார். அப்போஸ்தலர்கள் நமக்கு தந்த சிறந்த உபதேசங்களிலே சிலவற்றை குறித்து நான் எழுத முயற்சித்த பொழுது ஒரு வலுக்கட்டாயமான நிலை என்மேல் வந்தது. விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்கிறார். இங்கே போராட வேண்டும் என்ற வார்த்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதற்கு நாம் முழங்காலிலே நின்று போராட வேண்டும் என்று சில வேத வல்லுநர்கள் அர்த்தம் சொல்வதுண்டு. ஆனால் இதற்கு இங்கே போதுமான ஆதாரம் இல்லை. ஆனால் இங்கே கருத்து என்னவென்றால், சண்டை இல்லாமல் போராட வேண்டும் என்பதே. உதாரணமாக நாம் தேவனுடைய வசனத்தின் மீது உறுதியான பற்றுடையவர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் இந்த விசுவாசத்திற்காக கோபமும் சண்டையும் இல்லாமலேயே போராடலாம் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்திலே 24 முதல் 26 வரை உள்ள வசனங்களிலே என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும், பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். யூதா போராட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் மரண போராட்டத்தை அர்த்தப்படுத்துகிறார். பெரிய உபதேசங்களை எழுதுவதை காட்டிலும் நாம் கிறிஸ்தவத்தின் சிறந்த உபதேசங்களுக்காக போராட வேண்டும் என்று அல்லது பாதுகாக்க செயல்பட வேண்டும் என்று யூதா சொல்கிறார். இங்கே நாம் பார்ப்பது என்ன?
பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். விசுவாசம் என்பது சத்தியத்தின் ஒரு அங்கமாயிருக்கிறது. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்றாகும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே இது அப்போஸ்தலரின் உபதேசமாக சொல்லப்படுகிறது. கவனிங்கள், அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இங்கே அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது முதலாவது குறிப்பிடப்படுவதை கவனியுங்கள். தேவனுடைய சபையின் அணிவகுப்பில் இதுதான் முதல் இடத்தில் வருகிறது. இதனால் நம்முடைய சபைகள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நிலைத்தராவிட்டால் அது சபைகள் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 4:15 பார்க்கும் பொழுது அங்கே அன்புடன் சத்தியத்தை பேச வேண்டும் என்று அறிகிறோம். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை சத்தியத்தை பேசப் போகிறீர்கள் என்றால் அதை அன்போடு பேச வேண்டும். இவ்வாறு நீங்கள் அன்போடு அதை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் உண்மையாகவே சத்தியத்தை தான் போதிக்கிறீர்களா என்பது கேள்விக்குறியே. மட்டுமல்ல, நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறவர்களுக்கு சாந்தமும் பயத்தோடும் பதில் சொல்ல நாம் தயாராயிருக்க வேண்டும். ஒரு விசுவாசியானவன் தன்னிடத்திலே கருத்து வேறுபடுகிறவர்களிடத்திலே கோபம் கொள்கிறவனாக இருக்கக்கூடாது. அதாவது முன் கோபியாக அவன் இருக்கக்கூடாது. இப்பொழுது நாம் விசுவாசத்திற்காக ஏன் போராட வேண்டும் என்பதற்கான காரணங்களை யூதா நம் முன்னாலே வைக்கிறார். சபையிலே ஒரு சில காரியங்கள் நடப்பதால் யூதா அபாய எச்சரிக்கை கொடுக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் 4:1. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி உண்டான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. இங்கே அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இது தெளிவாக இங்கே சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இவையெல்லாம் நடைபெறும் முன்னரே இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்கிறார். இந்த விசுவாச துரோகத்தை குறித்து வேதத்தில் உள்ள மற்ற எழுத்தாளர்களும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். கவனிங்கள், சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். கவனித்தீர்களா? சபைக்குள்ளே விசுவாச துரோகம் நேர் வழியிலே வருவதில்லை, அது பக்க வழியாய்த்தான் வருகிறது. பிசாசின் காரியங்கள் எப்பொழுதுமே இவ்வாறுதான் இருக்கும். யோவான் 10:1 பாருங்கள். ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். அருமையானவர்களே, குறுக்கு வழியிலே செல்கிறதை எளிதாக இருக்கிறதை நம்பாதிருங்கள். அருமையானவர்களே, இன்று நீங்கள் இப்படிப்பட்டவர்களை அதிகமாக காண முடியும். அவர்கள் விசுவாசிப்பதாக சொல்வது உண்டு, ஆனால் உண்மையிலேயே விசுவாசிப்பது வேறு. இதை அவருடைய கிரியைகளினாலேயே கண்டுவிடலாம். அநேக விசுவாசிகள், ஊழியர்கள், சபையினர் விசுவாசத்தின் அடிப்படை காரியங்களை நடைமுறையிலே விசுவாசிக்க மாட்டார்கள், அதன்படி செயல்படவும் மாட்டார்கள். அநேக புதிய புதிய கொள்கைகள் இந்த சபைக்குள்ளே புகுந்து வளர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை உள்ளே புகுத்துகிறவர்கள் எவ்வாறு சபைக்குள்ளே நுழைகிறார்கள்? சபையை கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பக்க வழியாக உள்ளே நுழைந்தவர்கள். அவர்கள் ஒன்றை அறிக்கையிடுவார்கள், மற்றொன்றை விசுவாசிப்பார்கள். இவர்கள் முன்வாசல் வழியாக வருவதில்லை. அதாவது அவர்கள் தங்களுடைய உபதேசத்தை வேதத்தின் அடிப்படையிலே சொல்லாதவர்கள். இன்றும் அநேகர் இவர்களுடைய உபதேசத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வேதம் இவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க முடியாது நமக்கு சொல்லுகிறது. உதாரணமாக அப்போஸ்தலர் கொரிந்து சபையார் எழுதுகிறதை பாருங்கள். 2 கொரிந்தியர் 11:13-15 வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11:13 அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரோடும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். இங்கே
வேஷத்தை தரித்துக் கொள்வது என்ற ஒரு வாக்கியம் நமக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தைக்கு வெளியிலிருந்து தன் மீது வைக்கப்பட்ட கருத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவன் தன்னுடைய வெளிப்படையான கருத்து பரிமாற்றத்தை மாற்றிக்கொள்வது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இவன் உள்ளத்திற்குள்ளே அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஆனால் வெளிப்பிரகாரமாக மட்டும் அந்த கருத்தை சொல்லுவான். இவனே மற்றவர்களைப் போல வேஷத்தை தரித்துக் கொண்டவன் சாத்தானுடைய முறை இதுதான் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட சாத்தானுடைய அணுகுமுறையால் அநேக சபைகள் விசுவாச துரோகத்திற்கு இடம் கொடுத்து விட்டன. ஒரு சபையிலே நடந்த ஒரு காரியத்தை சற்றே கவனியுங்கள். அந்த சபையிலே அநேகர் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு அந்த போதகருடைய வழிநடத்துதல் ஒரு காரணம். அவர் ஓய்வு பெறும் வேளை வந்தது. ஆகவே அந்த சபைக்கு புதிய ஒரு போதகர் அவசியமாயிற்று. ஆகவே ஒரு போதகர் அதை அறிந்து விண்ணப்பிக்க வந்தார். வந்த அந்த போதகரிடத்திலே சபை மூப்பர்கள் அவருடைய விசுவாசத்தை பற்றி அநேக கேள்விகளை கேட்டார்கள். அவர் வேத உபதேசம் அனைத்தையும் விசுவாசிப்பதாக சொன்னார். ஆனால் அந்த போதகர் உண்மையிலே அவற்றை விசுவாசிக்கவில்லை. அவர் பக்க வழியாய் வந்தவர். அவர் விசுவாசிப்பவரை போல நடித்தார். விசுவாசத்திலே வல்லவரை போல காணப்பட்டார். இதிலே ஆச்சரியம் என்னவென்றால், அவர் பிரசங்கித்து காண்பித்த பிரசங்கம் அப்படியே விசுவாசத்தினை அனல் மூட்டி எழுப்புவதாக தோன்றிற்று. அவரும் விசுவாசத்திலே சிறந்தவர் என்பது போல ஆகிவிட்டது. அவர் ஒருவேளை பெரிய வல்லமையான பிரசங்கியார்களின் புத்தகத்தை படித்து பிரசங்கம் தயார் செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இவ்வாறாக ஒரு சிறந்த பிரசங்கத்தை அவர் செய்து காட்டினபடியால் அவரை போதகராக நியமித்தார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த போதகர் தன் பிரசங்கித்த எதையும் நம்பாதவராய் இருந்தார். அவர் பக்க வழியாக வந்தவர். இவர் விசுவாச வாழ்வு இல்லாதவராகையால் வெகு சீக்கிரத்திலே இவருடைய கனியற்ற வாழ்க்கை வெளியாகிவிட்டது. இருந்தபோதிலும் அந்த சபையார் அந்த போதகரை வெளியே அனுப்ப விரும்பவில்லை. அவ்வாறு அனுப்புவது சபைக்கு கெட்ட பெயர் என்று அவர்கள் கருதினார்கள். ஆகவே அந்த போதகரை வைத்து அவர்கள் சமாளித்து விட முடிவு செய்தார்கள். ஆனால் அவர் மூலமாக 2-3 சபைகள் விசுவாச வாழ்க்கையிலே அழிந்து போய்விட்டது. ஆனால் பக்க வழியாய் வந்த இவரை பின்பக்க வழியாகவே அனுப்பியிருந்திருக்க வேண்டும். அதை அவர்கள் செய்யாததால் சபையிலே

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் வேத பாட நிகழ்ச்சி கூட கடந்து செல்லது ஊழியர் சுசேஷரேட்டின் மாணவர்கள் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம், அவர் மீதியான வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட் ஐயா,
1: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்.
0: ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமே
1: ஆமே. நன்றி ஐயா, கத்திரி உங்களை ஆசீர்வதிப்போம். இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் தோப்பனே உம்முடைய கரத்துக்களே, இந்த நாட்களிலே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பயந்து கொள்ளுகிற வேலையை, இந்த வார்த்தைகள் அடியனுடைய உதடுகளிலிருந்து நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கத்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை அடியனுடைய உதடுகளில் நீர் போடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. கத்தர்தாமே இந்த இடத்துல இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாங்கள் இன்றைய நாட்களே நாங்கள் இந்த ரட்சிப்பினுடைய ரட்சிப்புக்கு எதுவான வேத வார்த்தையின தலைப்பிலே இந்த நாட்களே கடைசி பகுதிக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்லுவோம். இந்த நாட்களே இந்த பகுதியில இன்றைய நாட்களே நாங்கள் பார்க்கிற காரியம், கடந்த கிழமையில இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். இந்த நாட்களே தேவனோடு இந்த நாட்களை ஒப்புரவாகுதல் ஒரு வரம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்தோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதை குறித்து இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற அந்த ரெண்டு வார்த்தைகளையும் வாசித்து இந்த பகுதிக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்வோம். ரோமர் 3:24 இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது. ரோமருக்கு நிறுவம் 3:24 இங்கே வாசிப்பமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை இந்த நாட்களிலே மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவனுடைய அந்த மீட்பை கொண்டு இந்த நாட்களிலே அவருடைய இலவசமான அந்த கிருபையினாலே நாங்கள் என்ன செய்கிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம் இல்லையே. மற்றும்படி நாங்கள் செய்கிற தான தர்மங்களினாலேயோ அல்ல இந்த நாட்களே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தினாலேயும் நாங்கள் இங்கே நீதிமான்கள் என்று ஆக்கப்படவில்லை என்பதான கத்துடைய பிள்ளைகளே. இன்றைக்கு சில சமயங்களிலே நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்கள் எப்படி என்று சொன்னால், நாங்கள் ஒரு பெரிய காரியத்தை இந்த நாட்களிலே தர்மங்கள் தானத்தை செய்தோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி நமக்கு, ஏனென்றால் நாளை சனம் நம்மை பார்த்து சொல்லுவார்கள் இந்த நாட்களே இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் இவர் நல்லொரு ஐயா, ஐயா வாருங்க ஐயா வணக்கம் ஐயா என்றெல்லாம் சொல்லி இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களே ஒரு பெருமைக்குள்ளே கொண்டு போவார்கள். அருமையான கத்துடைய, அதனாலே நாங்கள் நமக்குள்ளே ஒரு சிந்தனை இந்த நாட்களே நமக்குள்ளே உணர்வு உண்ணம் வரும் என்னவென்றால், நான் நீதிமானா இருக்கிறபடியினால்தான் எல்லாரும் இந்த நாட்களில் என்னை இந்த நாட்களே அதாவது கனப்படுத்துகிறார்கள், காரியத்தை செய்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களே நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. அருமையான கத்துடைய பிள்ளைகள், கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய நீதிமான் என்று சொல்லுகிற காரியம் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற காலத்திலே கத்தருடைய கண்கள் இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே பார்க்கிற காரியத்தை தான் அவர் இந்த நாட்களிலே ஜனங்களை நீதிமானாக பார்க்கிறார். இப்ப நோவாவை கத்தருடைய பார்வையில இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது நீதிமானாய் கண்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியானால் அது பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியம். ஆண்டவர் பார்த்து இந்த நாட்களிலே யார் நீதிமான் யார் நீதிமான் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை செலக்ட் பண்ணுகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. நீங்க பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் எடுத்து பாருங்கள். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோவை நாட்களை தெரிந்து கொண்டார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதே வழியிலே பாருங்க யோசேப்பை, அதுக்கு பிறகு இப்படியாக பார்க்கிற வழியில ஒவ்வொரு குறித்த ஒவ்வொரு ஜனங்களை தான் இந்த நாட்களை அங்கே பார்க்கிற வழியிலே நீதிமான்கள் நீதிமான்கள் என்று சொல்லி ஆண்டவர் சேர்த்து இந்த நாட்களை காரியங்களை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுகளை வருகிற வேளையிலே கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே வித்தியாசமான காரியத்தை பார்க்கிறோம். இப்ப நோவாவுடைய காரியத்திலே பார்க்கிற வழியில் நோவாவை கத்தருடைய பார்வையிலே பார்க்கிற வழியில் நோவாவை நீதிமான் என்று கண்டுதான் தேவன் என்ன செய்கிறார்னு சொன்னால், இந்த கடைசி காலத்துக்குரிய காரியத்தை குறித்து அங்கே அந்த நாட்களில் அந்த பூமி அழிக்கிற காரியத்தை குறித்து இந்த நாட்களை நோவாவோடு பேசி பேழை ஒன்றை செய்யும்படியாக சொல்லுகிறார். அப்ப அது அவருடைய பார்வைக்கு நீதிமானாக இருந்தது சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப கத்தர் பார்க்கிற ஆபிரகாமை பார்க்கிற வேளையிலேயோ இவனை அங்கே இந்த இடத்துல இருந்து அழைத்து கொண்டு இந்த நாட்களை வருவாங்க. விக்ராரதம் செய்து கொண்டிருந்த ஆபிரகாமை அழைத்து தேவன் கொண்டு வந்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், அவருடைய பார்வையிலே வைத்து இந்த நாட்களை கண்காணித்து கொண்டு வருகிறதை அங்கே பார்க்கணும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் புதிய ஏற்பாட்டு சொல்லி வருகிற வேளையிலேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் இந்த நாட்கள் இந்த பூமியில் இருக்கிற அவ்வளவு பேரையும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கழுவி நோக்கி சித்திகரித்து இந்த நாட்களை என்ன செய்கிறதாம் அவருடைய கிருபையினாலே இந்த நாட்களை நாங்கள் மீட்பை பெறவும் நீதிமான்களாக்கப்படவும் இந்த நாட்களே அந்த அவருடைய ரத்தம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கிருபை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இதான் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் உள்ள காரியத்திலே வித்தியாசமா இருக்கு. இவ புதிய பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப நோவாவுக்காக யார் ரத்தம் சிந்தினார்கள், ஆபிரகாமுக்காக யார் ரத்தம் சிந்தினார்கள், ஈசாக்குக்காக யார் ரத்தம் சிந்தினார்கள், யோசேப்புக்காக யார் ரத்தம் சிந்தினார்கள், அருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்படி அல்ல அந்த நாட்களிலே. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வழியிலே ஒரே ஒருவர் தான் எல்லா ஜீவன்களுக்காகவும் எல்லா மனுஷர்களுக்காகவும் இந்த நாட்களை என்ன செய்தார், ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப இந்த பழைய ஏற்பாட்டுடைய ஷடோ இங்கே புதிய ஏற்பாட்டிலே இந்த நாட்களை நிஜமாக இந்த நாட்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். இரண்டா பாருங்கள், இந்த இடத்திலே வேதம் சொல்லுவது பாருங்கள், தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்திலே நடந்த இந்த பாவங்களை தாம் இந்த நாட்களை பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவன் நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படிக்கு இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்திலே பலிக்கும் கிருவாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அறிமான கத்துடைய பிள்ளைகள், அப்ப தேவனுடைய கிருவையின் நிமித்தம் அங்கே அந்த நாட்களே நாங்கள் இன்றைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டுக் கொண்டு வருகிறோம் என்பதைத்தான் கர்த்தருடைய இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறவர்களே, எபேசியர் இரண்டாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இங்கு சொல்லப்படுகிற எட்டாவது வசனம் சொல்லுகிறது இப்படி என்று சொல்லி பாருங்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களுடையதல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்ப பாருங்க இரண்டாவது பகுதி என்னவென்று சொல்லி சொன்னால், கிருபையினாலே அந்த முதலாவது அந்த கிருபை என்ன செய்யலாம், நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை உருவாக்கு. அப்ப கிருபை இந்த நாட்களில் தேவனுடைய கிருபை நமக்குள்ள அந்த விசுவாசத்தை உருவாக்குற வேளையிலே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை என்ன செய்தோம், அந்த ரட்சிப்பு அதாவது அந்த விடுதலை இந்த நாட்களை நமக்குள்ள இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க விதத்தின ஆண்டவர் இந்த நாட்களை தெளிவா சொல்லியிருக்கா பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிற நான் வருகிற வேளையிலே விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்த்தோம். ஏன் அப்படியாக சொல்லுகிறான்னு சொன்னால் அதற்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கிறது. எப்படி என்றால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்று சொல்லி சொன்னால் அந்த கடைசி காலத்திலே அந்த கிருபையை ஆக்கள் போக்கடித்து ஜனங்கள் என்ன செய்வார்கள், இழந்து போவார்கள். அந்த காரியம் இன்றைய காலகட்டத்திலே கிருபை இழக்கிற அளவுக்கு இந்த நாட்களை வந்திருக்கிறார் கத்தோடு. அப்ப தேவனுடைய கிருபை அந்த நாட்களை ஜனங்கள் இழந்து போகிற அளவுக்கு இந்த நாட்களை வருகிறார்கள். அப்படியானால் அந்த கிருபை இல்லை என்று சொல்லி சொன்னால் விசுவாசத்தை இந்த நாட்களில் எப்படியாக உருவாக்கப்பட வேண்டும் முடியும். அப்ப கிருபைக்கும் விசுவாசத்துக்கும் இந்த நாட்களில் சம்பந்தம் இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு காரியங்களும் சேர்ந்துதான் இந்த நாட்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த ரட்சிப்பை இந்த நாட்களில் அங்கே உண்டாக்குறதா இருக்கிறதாம். அது ஒரு மனுஷனுடைய செயல்பாட்டில் மனுஷன் இந்த நாட்களை கிருபையாக இருந்து காரியத்தை செய்ய முடியாது, தேவன் விரும்பினால்தான் இந்த நாட்கள் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவரும் பெருமை பாராட்டதுபடி இது அங்கே என்ன செய்கிறதாம், கிரியை அதாவது கிரியைகளினாலே உண்டானதல்ல, கிரியை வேறு ஐயா கிருபை வேறு. கிரியை என்று சொல்லி சொன்னா நாங்கள் செய்கிற கிரியை என்னென்ன கிரியை செய்கிறோம், நன்மையா நல்ல கிரியை செய்கிறோம். இப்ப வந்து ஒரு பசியோடு இருக்கிற ஒருவர் பசியோடு இருக்கிறவருக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த இடத்துல போயிட்டு அவருக்கு கேட்கிற ஐயா எனக்கு பசிக்குது ஏதாவது தாருங்கன்னு சொன்னா உடனே அவரை கூப்பிடுங்க ஐயா இருந்து தாராளமா சாப்பிடுங்கொண்டு ஒரு கடையில ஒன்றை விட்டோ இல்ல ஆகாரத்தை கொண்டு கொடுத்தோ காரியத்தை செய்கிறது வந்து அது வந்து நாங்க ஒரு கிரியை செய்து கொள்கிறோம். ஆனா கிருபை அப்படி இல்லை, கிருபை வந்து தேவனிடத்தில் தான் இருக்கிறது. தேவன் நினைத்தாதான் அந்த கிருபையை அந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமோ அல்லது நாட்களை பாருங்கள் அல்லதே இல்லாது. இப்ப பாருங்கள் மரியாளுக்கு கற்பம் தரிக்கிற காரியத்தை வந்து பாருங்கள் அந்த நாட்களை தேவதூதர் வந்து சொல்லுகிற என்ன சொல்லுகிற, அங்கே இப்படியாக உனக்கு கற்ப இப்படி பிதாவுடைய அதாவது குமாரன் இந்த நாட்கள் அதாவது பிதாவாகிய தேவன் இந்த நாட்கள் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள் அவருடைய கற்பத்துல வருவார் என்று சொல்லி இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை மத்திய சொல்லப்படுகிறதை பார்க்கும். ஆனாலும் பாருங்கள் அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் அங்கே அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு காரியத்தை பார்க்கிறோம், கிருபை பெற்றவளே என்று சொல்லி இந்த நாட்களை அழைக்கப்படுகிறது. ஏன் அந்த மரியாதை இந்த கிருபை பெற்றவளே என்று சொல்லி அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் அங்கே தேவனுடைய கிருபையை இந்த நாட்களை பெற்றிருக்கிறாள், இலக்கத்தையும் கிருபையும் இந்த நாட்களை பெற்றிருக்கிறான் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அதே

மாச கணக்கில் கோமார் இருப்பார். ஒன்று ரெண்டு மாசம் இல்லை, அநேக நாட்களாக இருப்பார். அந்த கோமார் இருக்கிற வேளையில பாருங்கள், அவர்களுக்கு சில வேளைகள்ல யாராவது ஜெபம் பண்ணுகிற வேளையில அல்ல, அந்த நாட்களில் வேற ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் அந்த கோமாவிலிருந்து தெளிந்து இந்த நாட்கள் எழும்புகிறார். அது எப்படி சொன்னா தேவனுடைய கிருபை. அப்ப அந்த ஆத்மாவும் அந்த உயிரையும் இந்த நாட்களை தேவன் நேசிக்கிறார். அதனால இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், அந்த சரீரம் கோமாவிலே வைத்து இந்த நாட்களை தேவன் பராமரித்துக் கொண்டு வருகிறார். அப்ப தேவனுடைய ஆவியானவர் அந்த ஆவி ஆத்ம சரத்தை இந்த நாட்களை பராமரித்துக் கொண்டு வருகிறதை பார்க்கிற மாதிரியான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப இது யாரும் கண்ணால கண்டாங்களா? இல்ல. இப்ப என்ன காரியம் நடக்குன்னு சொல்லி சொன்னால், டாக்டர் வந்திருக்கிறார். டாக்டர் வந்து என்ன செய்யறாரு சொல்லி சொன்னால், அதுக்கு அவருக்கு ஆக்சிஜனை கொடுத்து காரியங்களை செய்து ஒரு மிஷினை பூடி போட்டு இந்த நாட்களை போய்விடுவார்கள். அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நாட்களை வந்து பார்ப்பார்கள், துடிப்பு இருக்கா என்ன மாதிரி பார்ப்பார்கள். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் பாருங்கள், அது தேவனுடைய கிருபை தானே. தேவன் இத்தனை நாளைக்கு இவர் இருக்க வேண்டும், இத்தனை நாளைக்கு இது காரியத்தை செய்யணும்னு சொல்லி தேவன் அந்த கிருபையை கொடுக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி, இரண்டாவதாக கிரியையினாலே இந்த நாட்களே ஒன்றுமே இல்லை. கிரியன்னு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அதா ஒரு உபகாரம் செய்கிற மாதிரி, அதாவது ஒரு பலனை பலனுக்காக இந்த நாட்களை காரியத்துக்கு செய்கிறது. அப்ப பாருங்கள், அங்க வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், வெளிப்படுத்த சொல்லப்படுகிறது, அவன் அவனுக்குரிய கிரியையின்படி என் பலன் இந்த நாட்களே வருகிறதுன்னு சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப எதையன் கிரியன்னு சொல்லி பார்க்கிற வழியிலே என்ன கிரியன்னு சொல்லி பார்ப்போமா இருந்தால், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் ஒரு பலனை கொண்டு வருவார். நீங்கள் இன்றைக்கு ஒருவனுக்கு ஒரு கஃபையை வேண்டி கொடுத்தால், ஒரு அதாவது பணக்காரனுக்கு நான் சொல்லல, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தாகத்தோடு இருக்கிறவனுக்கு ஒரு ஏழையா இருக்கிற மனுஷனுக்கு ஒரு கோப்பியோ தண்ணியோ வேண்டி கொடுத்தீங்கன்னு சொன்னார், அது ஒரு கிரியை. அதுக்கு ஒரு பலனை தேவன் பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்னொரு வழியில பார்க்கிற வழியில ஒரு மரண படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு விபத்துக்குள்ளாகி அவர் இந்த நாட்களை மறிக்கிற வேளையிலே அவரை போய் இந்த நாட்களை நீங்கள் உங்களால் முயன்ற அளவுக்கு இந்த நாட்களை காப்பாற்றணும்னு சொல்லி நீங்கள் அவருக்கு இந்த காரியத்தை செய்கிற வழியிலே, அதுக்கும் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவனுடைய பார்வையிலே ஒரு சரியாக அந்த நாட்களை இருக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்னொரு வழியிலே பாருங்க, ஒருவனை துன்பப்படுத்துகிற வழியை நீங்கள் அந்த இடத்துல போய் நின்று அவர்களை தடுத்து இந்த நாட்களை அந்த காரியம் நடக்காதபடி இந்த நாட்களை அவர்களை விடுவித்து போறது, அதை கூட அந்த நாட்களை தேவனுடைய காரியமாக தான் அந்த நாட்களை நினைப்பார். அருமையான ஏழைக்கு இறங்குற வழியிலே தேவர் அந்த இடத்துல பாக்குறாரு. அப்ப இதைத்தான் நீங்க பார்க்கணும். அப்ப இதைத்தான் இந்த கிரிகை என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க, அப்ப கிருபை வேற கிரிகை வேற என்பதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேலையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது அங்கே எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நாங்கள் வாசித்த பகுதியிலே, நியாய பிரமாணத்தை கை கொண்டதுனாலே நற்கிரிகளை இந்த நாட்களை செய்தனாலோ தம்மை இந்த நாட்களே பூர்ணமாக தேவனோடு ஒப்புரவாக செய்ய முடியாது. நற்கிரிகை செய்கிறதுனால மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுனால மட்டுமல்ல, இந்த நாட்கள் இப்ப ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், மகிமையற்றவர்களாகினார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப இங்க வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், இன்றைக்கு தேவனுடைய அந்த மகிமையை அங்கே இந்த நாட்கள் இழந்தவர்களாய் இந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கணும்னா, ரோமர் 4 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையில் நான் வாசிக்கின்றேன். ரோமர் 4 அதிகாரத்திலே 2வது வசனத்தை பாருங்கள், ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமான் ஆக்கப்பட்டார். கிரியையினாலே அப்ப ஆபிரகாமுடைய காலங்களில் என்ன நடந்தது, கிரியை இருந்தது. அப்ப அதனால கிரியையினாலே இந்த நாட்கள் நீதிமான் ஆக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு எது உண்டாகும், அது தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது என்று பார்க்கணும். அப்ப பாருங்கள் அந்த நாட்கள்ல என்ன காரியம் உண்டு. அப்ப கிரியை செய்கிறவனுக்கு அங்கே வருகிற கூலி கிருவே என்ன எண்ணப்படாமல் கடனாக அந்த நாட்களில் எண்ணப்படும் என்பதை குறித்து இந்த நாட்களில் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப ஒருவன் கிரியை செய்தால் பாவியை நீதிமானாக்கிற இடத்துல விசுவாசம் வைக்கிறதுனாலே அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடியே கிரியைகள் இல்லாமல் தேவனாலே இந்த நாட்களிலே நாங்கள் நீதிமான்கள் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியம் காண்பிக்கப்படும் பொருட்டாது, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவர்களுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவர்கள் பாக்கியவான். அப்ப இதைத்தான் நாங்க பார்க்கணும். அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா, நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த ஆணவத்துல வருகிறோம் ஐயா இல்லையென்னு நான் சொல்லவில்லை, ஆனாலும் இந்த நாட்களில் வருகிற வழியிலே என்ன நோக்கத்தோடு வருகிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆலயத்திலே போனால் இந்த நாட்களில் அவர்கள் போதவர் வேலி எடுத்து தருவார், இந்த நாட்களில் வேற காரியங்கள் தருவார், சிலவு காசு அவர்கிட்ட கேட்டா தருவினம் அப்படியான அந்த நோக்கத்திலே அப்படி இருக்கக்கூடாது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், நாங்கள் வர வேணும் முழு விசுவாசத்தோடு இந்த நாட்களை நாங்கள் வர வேணும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நாங்கள் வருகிறது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை நாங்கள் இந்த நாட்களிலே பாவங்களை இந்த நாட்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்ப அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்திலே வருகிறோம்.
என்கிற வேளையிலேயே அந்த

அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் நமக்கு மூடப்படுகிற வழியிலே பாருங்களேன் கத்துட பிள்ளை. தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டங்கள் நமக்குள்ள இந்த நாட்களை நிறைவேறுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள் தாவீது சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், இவருடைய பாவங்களை கத்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது இந்த நாட்களை சொல்லுகிறார் சொல்லி சொல்லப்படுது. அப்போ கத்தர் நம்முடைய பாவங்களை என்னாது இருக்க வேண்டும், நம்முடைய பாவங்களை நினைவாக இருக்க வேண்டும், பாவங்களை மன்னித்து அவர் மறந்து போய் இந்த நாட்களை விட வேண்டும். அதனாலதான் சொல்லுகிறேன் இந்த நாட்கள் என்னவென்றால், நாங்கள் பாவம் செய்கிறவர்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்தை நாங்கள் செய்கிற வேளையிலேயே அது தேவனுடைய இருதயத்தை விசனப்படுத்தும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு தெரியாது ஐயா, இன்னைக்கு நாம செய்யற சில காரியங்கள் நமக்கு பாவம் என்று தெரியாது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் தான், நாங்க சிலவழில வந்து பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நாங்க கேட்கிறேன், நம்முடைய இஷ்டத்திலே போய் பாவத்தை செய்து விடுவோம், செய்துவிட்டு கடைசியா முடிஞ்ச அப்புறம்தான் இந்த நாட்களை இருந்து யோசிக்கிறது அருமையான கத்துடைய. இது நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த நாட்களே அந்த காரியம் சர்வசாதாரணமா இருக்கிறது. என்னென்னா பாவம் செய்யாத மனுஷன் ஒருத்தனும் இல்லை. இன்னைக்கு நீங்க பவுலடிகளை போயிட்டு இந்த நாட்களை கேட்டீங்கன்னா பவுலடிகளை நீங்கள் இச்சித்தீங்களான்ட்டு அவர் சொல்வார் ஓமண்டுதான் அருமையான கத்த. பூமியிலே வாழுகிற நாட்களிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த மாமிசமும் ஆவியும் ஒன்று கொண்டு போராடி கொண்டே இந்த நாட்களே இருக்கும், டெய்லி போராடி கொண்டே இருக்கும். காலையிலிருந்து 12 நாங்கள் படுக்கைக்கு போக மட்டும் போராடி கொண்டே இருக்கும் அருமையான கத்து. அது குடும்பத்துல மனைவியோட போராடும் அல்லது வேலை சிறத்துல போராடும் அல்ல வேற ஒரு காரியத்தில் இந்த நாட்களை போராடி இந்த நாட்களை என்ன செய்ய முடியும் சொல்லி சொன்னார். ஏதாவது காரியத்தை இந்த நாட்களை அவன் கொண்டு வந்து நமக்குள்ள திணிக்க பார்ப்பான். இதான் முக்கியமான காரியம். சும்மா இருக்கிற வழியில திடீர்னு ஒரு பிரச்சனை உருவாக்கி இந்த நாட்களை குடும்பத்துக்கு பிரச்சனை உருவாக்கி விடுறோம். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்கினோம்னா இந்த நாட்களை என்ன நடக்கும், அது வாய்ச்சண்டையாக வந்து புற கைச்சண்டையாக வந்து இந்த நாட்களை என்ன செய்வார்கள், ரெண்டு பேரும் கணவன் மறைவும் பிரிகிற அளவுக்கு இந்த நாட்களே போகும். ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களா இருந்தாலும் சரி ரட்சிக்கப்படாத சில குடும்பங்களுக்குள்ள இந்த காரியங்கள் இருக்கிறமே கத்துடைய பிள்ளைகளை. இப்ப அதுக்காக நாங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி சொல்லவில்லை, என்னன்னு சொல்லி சொன்னால் அது ரொம்ப கவனமாக இந்த நாட்கள் இருக்கும். ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளா இருந்தாலும் இன்றைக்கு அநேக ரெண்டு பாருங்கள், நான் கேள்விப்பட்டதுக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் அநேகர் டிவோர்ஸ் எடுத்துருக்காங்க. ஏன் டிவோர்ஸ் எடுத்துருக்கா, நோ ரீசன். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்ப பாருங்கள் வேதமே சொல்லுகிறது, தன்னுடைய உன் மனைவியார் இந்த நாட்களை உயிரோடு இருக்கிற வேளையிலே நாங்கள் போயிட்டு இந்த நாட்களை இன்னொரு பெண்ணை இந்த நாட்களை முடிக்க திருமணம் செய்யறது சரியா தவறான காரியம். அது அவளை விபச்சாரத்துல தள்ளுற விதமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கணும். அப்ப பாருங்கள் அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்றைக்கு நாகரீகம் வளர்ந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த நாட்கள்லே திருமணம் ஆகினான்னு சொன்னா அவன் தானும் தன் மனைவியும் தன் புள்ளிகளும் தன் குடும்பமும் தன் பெற்றோர்களும் மனைவியினுடைய பெற்றோர்களும் உறவினரும் அப்படியே கொண்டாடத்துக்களை இருப்பாங்க, இந்த பிரச்சனையும் வராது, அப்படியே சாதாரணமா இருப்பாங்க. ஆனா அந்த காலங்கள் எல்லாம் மாறி மாறி மாறி அந்த பிள்ளைகள் வெளிநாடுகள் அப்படி இப்படின்னு சொல்லி படிக்க காரியங்கள்னு சொல்லி இந்த நாட்கள் வந்த வேலையிலே பாருங்கள் எல்லாம் இந்த நாட்களை குழப்பப்பட்டு போய் எல்லாம் கலப்பு திருமணங்களுக்குள்ள போய் அருமையான கத்துட்ட பிள்ளைகள் இந்த கடையில போய் சாமான் வேண்டிட்டு இந்த கடையில போய் என்ன ஷர்ட் போடுற மாதிரி இந்த நாட்களை திருமணம் செய்து நாளைக்கு விட்டு இன்னொன்னு முடிப்பாங்க. இது சர்வசாதாரணமா போயிட்டு ஒரு ஷர்ட் கலட்டி துவைக்க போடுற மாதிரி இந்த நாட்களை கலட்டி கலட்டி போட்டு கொண்டு போவாங்க. அப்ப என்ன காரணம் சொல்லி சொன்னால் சனங்கள் பெருகி இருக்கிறது முதலாவது, இரண்டாவதாக பார்க்கிறவர்களிலே பிசாசுடைய தந்திரங்களும் இந்த நாட்களை பெருகி இருக்கிற படினால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இந்த நாட்களை தள்ளப்பட்டது. உலகத்துல பார்க்கிறவர்களே எத்தனை பெர்சன்டேஜ் ஆன ஜனங்கள் இன்றைக்கு டிவோர்ஸ் எடுத்துருக்காங்க, அதுலயும் குறிப்பா பாருங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறவர்கள். இன்றைக்கு நான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாட்களை அந்த அமெரிக்கன் சேர்ச்சில் அந்த நாட்கள் இருக்கிற வழியிலே அங்கே பார்க்கிற வழியிலே முற்று முழுதாக பார்க்கிற வழியை எல்லாரும் அங்கே பார்க்கிற வழி எவ்வளோ எல்லாரும் ரெண்டாந்தரம் மூன்றாந்தரம் திருமணம் செய்தார்கள் தான். என்ன ரீசன், நோ ரீசன். அருமையான கத்துடைய பிள்ளைகளை எவ்வாறு அந்த நாட்களே அப்படியே குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் விட்டுட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், தங்களுக்கு இஷ்டமானபடி வேறு சில இடத்துலயோ அல்லது ஆலயத்துக்கு வர்ற வேலையிலோ அந்த காரியங்களை பார்த்து இந்த நாட்களை செய்வோம். அப்போ அதெல்லாம் ஒரு நாகரீகம் இதுவும் போயிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கூட அவர்கள் அங்கே இந்த நாட்களை கத்துடைய வேதத்தை போதிக்கிறார்கள், கத்துடைய காரியத்தை செய்கிறார்கள், திருவிருந்திலே பங்குகொள்கிறார்கள். என்னென்னு சொன்னால் இந்த பாவம் என்று சொல்லப்படுகிற காரியம் அவர்களுக்கு ஒரு இதா இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு சாதாரணமாக இந்த நாட்கள் தண்ணியில கழுவி போட்டு போற காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்றைக்கு சபைகள் இந்த நாட்களை திருப்பப்பட்டு போயிருக்கிறது பாருங்கள். ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் வெளிப்படுத்தலே அங்கே பார்க்கிற வழியிலே ஒரு மனுஷனை குறித்து மனுஷனை நீ மனம் திரும்ப சொல்லி சொல்லவில்லை, சபைக்கு தான் சொல்றாரு மனம் திரும்ப சொல்லி. சபைன்னு சொன்னா ஜனங்கள் கூடிவார் இடங்கள் அதெல்லாம் சொல்றாரு. ஒவ்வொரு 7 சபைக்கும் ஒவ்வொரு காரியத்தை சொல்றாரு, ஒவ்வொரு குறை இருக்கும் இந்த குறை இருக்கு இந்த குறையில இருந்து நீங்கன்னு சொல்லி. அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களே அந்த நாட்களில் அந்த கொருந்து சபையை குறித்து பார்க்கிற வழியில கொருந்து சபைக்குள்ள விபச்சாரம் கூட இருந்தது.
அதனாலதான் பவுலடிகள் இந்த நாட்களில் சில காரியங்களை குறித்து அவர்கள் கண்டித்து இந்த நாட்களில் சொன்னார் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அதே விதமாகத்தான் இன்றைக்கு அந்த ஜனங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டு தேவனுடைய அந்த கிருவே இந்த நாட்களிலே இழந்து போகிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கு வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய அந்த அதாவது தேவனுடைய மகிமை அற்றவர்கள் ஆகினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரோமர் 3:23 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக சொல்லுகிறது பாருங்க. நான் வாசிக்கின்றேன், 3:23 சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்க பாருங்கள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அவர் பாருங்கள் இந்த நாட்கள், ஏனென்றால் இலவசமாய் அவர்கள் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் பாருங்கள் இந்த நாட்களே, தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்திலே பாவங்களை இந்த நாட்களே தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் மீது உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசம் உள்ளவருமாய் நீதிமான்களாய் இந்த நாட்களை விளங்கும்படிக்கு இக்காலத்திலே தமது நீதியை இந்த நாட்களை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை இந்த நாட்களை பற்றும் விசுவாசத்திலே பலிக்கும் கிருவாதார பலியாகவும் அவரே ஏற்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். கத்துடைய அப்ப இதைத்தான் குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியில வேதம் தெளிவாக இந்த நாட்கள் சொல்லுகிறது. எல்லாரும் இந்த நாட்களை பாவம் செய்து தேவமை மெயின்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே பலிக்கும் தேவநீதியை விசுவாசிக்கிற இவர்களுக்குள்ளும் அதாவது இவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து அங்கே தேவனுடைய மகிமையை இந்த நாட்களிலே அற்று விளங்கினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தார். அருமையான பிள்ளைகளே, தேவனோடு இந்த நாட்களை ஒப்புரவாகுவதும் கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள மீட்பை கொண்டு இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்க. கிறிஸ்து இயேசுவுடைய மீட்பை கொண்டு நடைபெறுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே எப்படி அவருடைய கிருபையை கொண்டு நடைபெறுகிறது என்பதை குறித்து கிறிஸ்துவினாலே இந்த நாட்களை பாவத்திலிருந்து இந்த நாட்களை அதன் வல்லமையிலிருந்து மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் அதாவது எப்படி என்ன மீட்கப்பட்டவர்கள் நீதிமான்களாக்கப்பட முடியாது என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கிறிஸ்துவினாலே பாவத்திலே இருந்து அதன் வல்லமையிலே இருந்து மீட்கப்படாதவர்கள் நீதிமான்களாக்கப்பட முடியாது என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப அதைத்தான் இங்கே 3:24 பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற தெளிவான ஒரு சத்தியத்தை பாருங்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினாலே மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இலவசமாய் முதலாவது, இரண்டாவதாக அவருடைய கிருபையினால், மூன்றாவது இயேசு கிறிஸ்துடைய மீட்பை இந்த நாட்களே அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய மீட்பை கொண்டு இந்த நாட்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், நீதிமான்களாக இந்த நாட்களை மாற்றப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பாருங்க. அப்ப தேவன் தான் எல்லாவற்றுக்கும் ஒரு மூல காரணமாக இந்த நாட்கள் இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே பார்க்கிற வேளையில வேதம் சொல்லுகிறது, தேவனோடு இந்த நாட்களில் ஒப்புரவாகுதல் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடையவர்களே, கிறிஸ்துவினாலே பாவத்திலே இருந்து அதன் வல்லமையிலே இருந்து மீட்கப்பட்டவர்கள் மீட்கப்படாதவர்கள் நீதிமான்களாக்கப்பட முடியாது என்பதை குறித்து பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனோடு ஒப்புரவாகுவது அவருடைய கிருபையினாலும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரும் இரட்சகருமாக அங்கே பற்றிக்கொண்டு இந்த நாட்களிலே விசுவாசத்தினாலே அவரை தமது சொந்தமாக்கி கொள்வதனால் மூலமாய் இந்த நாட்களிலே வருகிறது என்பதை குறித்து இந்த நாட்களிலே அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் தேவனோடு ஒப்புரவாகிறது அவருடைய கிருபையினாலும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாக பற்றி கொண்டு விசுவாசத்தினாலே அது அவருடைய அவரை தமது சொந்தமாக்கி கொள்வதன் மூலமாக வருகிறது என்பதை குறித்து நாட்களை பார்க்கிறோம். ரோமர் 3:22 வசனத்திலே நாங்கள் பார்த்த பகுதியிலே வேதம் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற இவர்களுக்குள்ளும் இவர்கள் மேலும் அது அங்கே பலிக்கும் வித்தியாசமே இல்லை என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, இப்ப இதை குறித்தான இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், 4 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் சுற்றுமா வாசிக்கின்றேன் பாருங்கள். 3 வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது தேவனுடைய நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லப்படும். அப்ப கிரிகை செய்கிறவனுக்கு கூலி கிருபை என்ற எண்ணாமல் கடனப்படுவது என்பதை குறித்து நாங்கள் வாசித்தோம். அப்ப ஒருவன் கிரிகை செய்தால் தாம் கிரிகை செய்யாமல் பாவியை இந்த நாட்களில் நீதிமான்களாக்கிடத்திலேயும் விசுவாசிக்கிறவர்களிடத்திலேயும் அவனுடைய விசுவாசத்தின் மூலம் விசுவாசமே இந்த நாட்களில் அவர்களை அங்கு
நீதிமான்களாக அந்த நாட்களே எண்ணப்பட வைக்கிறது என்பதை குறித்த நாட்களே சொல்லப்படுது. அப்ப அந்தபடியே அந்த கிரியைகள் அங்கே அந்தபடியே இந்த நாட்களில் கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமானாக எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு இவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே சொல்லப்படுவதை பார்க்கணும். அருமையான கத்துள்ள இப்ப ஆபிரகாமுடைய காலத்தை பார்க்கிற வழியிலே மேலும் இந்த நாட்களை பாருங்கள். விருத்த தேசனம் இல்லாத காலத்திலே அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான் சொல்லி இந்த நாட்களை பார்க்கணும். யாரு? ஆபிரகாம். விசுவாசிக்கிற யாவரும் நீதி அதாவது நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் இந்த நாட்களை தகப்பனாகும்படிக்கு விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரம் அல்ல நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளிலே நடக்கிறவர்களாம் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அன்றியும் உலகத்தை இந்த நாட்களில் சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் பாருங்கள் எப்படியாக இருக்கிறது. உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்கு தத்துவம் ஆபிரகாமுக்கு அங்கே ஆபிரகாமுக்கு அங்கே எப்படியாகவும் அவனுடைய சந்ததியாவதும் நியாய பிரமாணத்திலே கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதினாலே கிடைத்தது. அப்ப அந்த தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் என்ன வாக்கு தத்துவம்? இந்த நாட்களே சுதந்திரிப்பான் ஜாதிகளை அங்கே சொல்லி கடற்கரை மணலை போல ஜாதிகள் பெருகும் அங்கே அதாவது ஆகாயத்து விண்மீனை போல் பெருகும் சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுத்தார், ஆண்டவர் காண்பித்தார். அப்ப அது எப்படியாக வந்தது சொல்லி சொன்னால் அது வந்து அவன் அங்கே சந்ததிக்காவது நியாய பிரமாணத்திலே கிடையாமல் ரொம்ப கவனமா பாருங்க வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே வருகிற இந்த நாட்களிலே நீதியினாலே இந்த நாட்களில் கிடைத்தவன் சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த காரியம் நியாய பிரமாணத்திலே அவனுக்கு வரவில்லை விசுவாசத்திலே கிடைத்த நீதியினாலேதான் அந்த காரியம் இந்த நாட்களில் வந்தது என்பதை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகள் ஆனால் விசுவாசம் வீணாய் போகும் வாக்கு தத்துவம் அவமாக போகும். மேலும் நியாய பிரமாணம் கோவாக்கினையை உண்டாக்குகிறது. நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கிறது படி அது விசுவாசத்தினாலே வருகிற நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததிக்கு மாத்திரமல்ல நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருகிறது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துரைப்பிள்ளை. அப்ப என்ன காரியத்தை இந்த நாட்களை பார்க்கிறோம்? இந்த நாட்களில் அருமையான கத்துரைப்பிள்ளைகளே, அப்ப தேவன் ஆபிரகாமை அழைத்தது அவருடைய காரியங்களை பார்க்கிறபடியில் வித்தியாசமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. பாருங்க அருமையான, அப்ப பாருங்க அந்த நாட்களில் கூட அவரது தேவனை ஆண்டு விசுவாசித்து அந்த காரியத்திலே நாட்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாங்கள் பாவாரிக்க செய்வது மட்டுமல்ல ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்பதான் ரெண்டு வித்தியாசம் பாருங்கள். இப்ப ஆபிரகாமுடைய காலம் என்றாலும் சரி அல்லது இன்றைக்கு ஜோவுடைய காலம் என்றாலும் பாருங்கள் அவர்கள் விசுவாசித்தார். இப்ப ஜோவுடைய காலத்துல பாருங்கள் எந்த விதமான ஒரு வேதமோ எந்த விதமான காரியமும் இல்லை. யோவுக்கு வந்து பைபிள் ஸ்டடி கொடுக்க ஆக்கள் இல்ல, யோவுக்கு வந்து அந்த புத்தகச்சுருளை எடுத்து வாச்சு சொல்றதுக்கு ஆக்கள் இல்ல. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, யோவு அதை பற்றி குறித்து சொல்லவே இல்லை. ஆனாலும் தேவன் ஒருவர் இருக்கிறார் சொல்லி யோவு என்ன செய்தார்? விசுவாசித்தார். பாருங்கள் கடைசி நாட்கள்லே அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒரு துணிவான ஒரு தெளிவான ஒரு சத்தியம் அதை பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி சொன்னால் அவர் சொல்லுகிறார் நான் கட்டாயம் காணுவனப்பா அந்நிய கண்கள் மற்றவன் பார்த்து எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நானே என்னுடைய சொந்த கண்ணாலே பார்ப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுகிறேன். அப்பா என்னுடைய மாமிசம் அழுகி போனால் நான் அவரை காணவேன் என்று சொல்லி சொல்லுவேன். ஏன் சொல்லி சொல்லப்படுகிற போல சொல்லுவோம் என்றால் ஒரு விசுவாசத்தை அந்த இடத்திலே அவர் பிறப்பிக்கிறார் என்பதையும் விசுவாசத்தை உருவாக்குகிறார் என்பதையும் குறித்து நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளைகள். அப்ப அதை குறித்து தான் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே இங்கே இந்த வேத பகுதி இந்த நாட்களே நமக்கு தெளிவாக அந்த விசுவாசத்துடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை தெளிவாக அந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் இங்கே இந்த பகுதியில நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இங்கே அதாவது அங்கே தேவனோடு இந்த நாட்களை ஒப்புரவாகுதல் நாம் அங்கே
பாவம், அதாவது பாவம் மன்னிக்கப்படும், மன்னிக்கப்படும் அங்க செயலோடு தொடர்புடையதாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ரோமன் நாலுல சொல்லப்படுகிறது, பாவிகள் இந்த நாட்களில் குற்றவாளிகளாக இந்த நாட்களில் தீர்க்கப்படுகின்றனர் என்றும் ரோமர் 3 9 வசனத்திலேயும் 18-23 வாசிக்கிறோம். ஆனாலும் கிறிஸ்துவினுடைய பிரியாசித்தம் அங்கே மரணத்தினாலே இந்த நாட்களை உயிர்த்தெழுதினாலும் அவர்கள் அங்கே மன்னிப்பை அடைகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவர்கள் எப்படியாக ஏனென்றால் சரித்திரமே இல்லையா? 3 அவர் எழும்பே இல்லைன்னு சொல்லி சொன்னால் யார் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ப போறார்? நாங்க பார்க்கவோம். அப்ப அவர் வந்து என்னத்துக்கானு சொல்லி சொன்னார், என்னையும் உங்களையும் நீதிமானாக்குறது தான் எழும்பினாரையா, மறுபடியும் உயிரோடு வந்தார். அல்லாட்டி அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்லி. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அவராலே தான் எல்லாம் ஆகும் என்பதை அவர் இந்த நாட்களை நிரூபிக்கிறார். கல்லறைகள் திறக்கப்பட்டது, கதவுகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டது. இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை எல்லாம் அப்படியே இந்த நாட்களை கல்லுகள் புரடப்பட்டு அவர் வெளியே வந்தார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அந்த நமக்கு ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களே அந்த நீதிமான் என்ற காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் நமக்கு பெற்றுத்தர வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாங்கள் எல்லாரும் நீதிமான்களாக வர வேண்டும் என்ற ஒரு நீதி காரியத்துக்காகத்தானே. பாருங்கள், இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு. முதலாவது பாவத்தை கொண்டு இந்த நாட்கள் நேசர் ஒப்பு கொடுக்கப்படுற, அதனாலே நாம் ஏனென்று சொல்லி சொன்னால் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிற. அப்ப இதுதான் காரியம். அப்ப ஆண்டவர் எழுப்பப்பட்டார்னு சொல்லி சொன்னா சும்மா சாதாரணமான அன்னைக்கு கூட ஈஸ்டர் வருது, ஈஸ்டர் வந்து இன்னைக்கு ஈஸ்டர் சண்டே, ஆண்டவர் இன்னைக்கு உயிர்த்தெழுந்த. அப்ப இது ஒரு இன்னைக்கு நான் ஒரு ட்ரெடிஷனல் மாதிரி இந்த நாட்கள் செய்கிறோம். அன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு நல்ல புது உடுப்பை போடுறது, நாலு சனத்துடன் சாப்பிடுறது காரியங்கள். இந்த நாட்களே என்ன என்ன அர்த்தத்துக்காக ஈஸ்டர் வருதுன்னு சொல்லி இந்த நாட்களை தெரியாத அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க ஈஸ்வரோட அர்த்தம் என்னன்னு சொல்லி கிட்ட என்ன சொல்லுவாங்க, ஆண்ட உயிர்த்தெழுந்தார். அவ்வளவுதான், என்னத்துக்காக உயிர்த்தெழுந்தாலும் எப்படி உயிர்த்தெழுந்தாரு வசனத்தின்படி சொல்ல முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால் கத்துடைய வசனம் இந்த நாட்களை தெளிவாக, இந்த நாட்களை நாங்கள் வசனத்தை வாசிக்கிற வழியில வசனம் தெளிவாக நம்ம கட்டி தெழுகிறது. நீதி நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிற. அப்ப அவர் எழும்பாவிட்டால் நீதிமான்ற காரியம் நமக்கு இல்லையா? நாங்கள் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரித்து எங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாதபடி இந்த நாட்களை நாங்கள் போயிருப்போம். இப்ப நோவாவின் காலத்தில் நடந்தது, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு பாவம் தெரியாது, அவர் தாங்க செய்யறது பாவம் தெரியாது. அதனாலே பாருங்கள், வெள்ளப்பெருக்கு வந்தது, அப்படியே வெள்ளம் வாரி கொண்டு போயிட்டுதான், யாரையில வாவி கொண்டு போடுது, பாவியா இருந்த ஜனங்களை இந்த நாட்கள் என்ன செய்து வாரி கொண்டு போயிட்டு. ஆனா பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்படும் பேதுரு 3 சொல்லப்படும் 1 பாருங்கள், 20:18 வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியுமா சொல்லப்படுது. அவர் கடைசியா என்ன செய்யறார், இந்த மரித்திருந்த 3 போய் அங்கே நோவாவினுடைய காலத்திலே சத்தியத்தை கீழ்படியாம இருந்த ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள், அதாவது அவர்களை இந்த நாட்களை போய் இந்த நாட்களை சந்திக்கிற வழி அவரை பிசாசு கட்டி வச்சுக்கிறான். அப்ப அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. அவர் போய் அவர்கிட்ட திரிந்து அவரிடத்திலிருந்து ஜனங்களை புடுங்கி கொண்டு வர அவ்வாறு பாதாளத்தின் திறவுகோலே உடையவர் பாருங்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், எல்லா அதிகாரத்தையும் எல்லா காரியத்தையும் புடுங்கி கொண்டு வந்து நாட்கள் அந்த ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை நாட்கள் எப்படி கேன்னு சொல்லி சொன்னால், இப்ப கடைசி நியாய தீர்ப்பு வருகு, நியாய தீர்ப்பு செய்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவங்க வந்து நிற்பாங்க, எங்களுக்கு ஐயா இயேசு கிறிஸ்துன்னா என்னன்றே தெரியாது, என்னன்னு நீங்க எங்களுக்கு நியாயம் நீ தீர்ப்புங்கன்னு சொல்லி கேட்டா ஆண்டவர் என்ன மறுபடியும் சொல்றது. இதுதான் முக்கியமான காரியம், ரொம்ப கவனமான காரியம். அப்ப நாங்கள் வந்து பாருங்கள் அந்த அப்ப அந்த இடத்துல பாருங்கள், அவங்களுக்கு இன்றைக்கு யார தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தெரியும். நோவாவின் காலத்துல மரிச்சாக்களுக்கு அவர் தான் இந்த நாட்களை அவர் விடுதலை செய்த நாட்களை அவருக்கு அந்த இழப்பார் இடத்துல கொண்டு வந்து நாட்களை வைத்திருக்கிறார் அருமையான கத்துடைய. ஏன் என்று சொல்லி சொன்னா அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களிலே எல்லாரையும் சேர்த்து நாட்களை நியாயம் விசாரிக்கிற போலே எல்லாரும் ஆண்டவரை கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு சில இடங்களில் பாருங்கள், ஆண்டவருடைய காரியம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணி இருப்பார்கள். ஆனால் ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறது அது நம்முடைய காரியம் அல்ல, அது கர்த்தருடைய காரியம், அவருடைய காரியம். அதுக்குரிய பலனை அவர்கள் இந்த நாட்களை அடைந்து கொண்டு வர்றாரு என கத்த. அப்ப நம்முடைய வேலை என்ன, சத்தியத்தை சொல்ல வேண்டும், சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலை செய்யும். அப்ப இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருடைய வருகையை குறித்த நாட்களிலே கேட்கிறாங்களோ கேட்கலையோ தேவையே இல்லை நமக்கு,
நாங்க சொல்லி முடிச்சுன்னு நம்மள காரியத்தை பார்த்துட்டு போக முடியாது. இப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், இப்படியாக அந்த நாட்கள் இந்த காரியம் சொல்லப்படுகிறதை பார்க்கிற கத்துடப்படுகிறது. அடுத்தாக பாருங்கள், அப்ப தேவனோட உபரவாதல் என்ற பகுதி இரண்டாவது பார்க்கிற வழியிலே, கிறிஸ்துவினாலே விசுவாசத்தின் மூலமாய் நாம் தேவனோட உபரவாதம் விசுவாசத்தினால்தான் உபரவாக வேண்டும். எப்படி என்று சொன்னால், நாம் சிலுவையில் அறையப்படுகிறோம், அதனால் கிறிஸ்து நம்மிலே இந்த நாட்களை வாசம் செய்ய வருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள் இன்றைக்கு என்ன எங்கேயா நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். முதலாவது பார்க்கவும் அருமையான கத்துடைய இன்றைக்கு இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் சில வேளையில நமக்கு ஒரு யோசனை வேணும், எங்கே எங்கையா சிலுவையில நாங்கள் அறையப்பட்டிருக்கிறோம் என்பதை காண்பிங்கன்னு சொல்லி பார்க்கிற வேளையில் வேதம் சொல்லுவது பாருங்கள். கலாத்தியாரம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கணும் பாருங்கள். இரண்டாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கு சொல்லப்படுது, நியாயப்பிரமாணத்தின் கிரியையிலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளை, அப்ப பாருங்க இங்க வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே மனுஷன் நீதிமான்களாக்கப்படவில்லை, கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமான்களாக்கப்படும்படி நாடும் நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்துக்கு காரணரோ அல்லவோ? நான் இடித்து போட்டவைகளை எல்லாம் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று இந்த நாட்களை பிழைக்கும்படி நாம் நியாயப்பிரமாணத்திலே நியாயப்பிரமாணத்திற்கு மறித்தேனே, கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேனே, ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதும் என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன் சொல்லி இந்த நாட்களை கலாத்தியர் கழுதுகளே போலடி எழுந்த நாட்கள் சொல்லுகிறதை பார்க்கணும். அப்ப ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட வேண்டும். இதான உண்மை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. என்னுடைய போலடிகள் போலடிகளுக்கெல்லாம் மெயின் ஐயா இந்த காரியம் பாருங்கள். ஆண்டவர் இந்த நாட்களை போலடிகளை இந்த நாட்களை தமஸ்கு போற வழியில் அழைக்கிறேன் பாருங்கள். சும்மா இருந்த பவுல், கிறிஸ்தவர்களை தொந்தரப்படுத்தி கொண்டிருந்த பவுல் இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே பவுலுடைய அழைச்சி சொல்றார், சவுலே சவுலே முள்ளில் உதைப்பது கடினம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுறாரு. அப்ப அவர் கேட்கிற அந்த நாக்கள் நீ யாரப்பாண்டுகளுக்கு நீங்கள யாரப்பான்னு கேட்கிற வழியிலே தான் நீ துன்பப்படுத்துற இயேசுன்னு சொல்லி போட்டார் சிம்பிள பாருங்க. அதுக்கு பிறகு மீதி காரியங்கள் நடந்தது. ஆனால் இந்த நாட்களே பாருங்கள், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட பவுலடிகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவற்றை சத்தத்துக்கே திரும்ப செவி கொடுக்கறத பாக்க உலக காரியங்களுக்கு விட்டார். உலக காரியத்திலே எந்த விதமான செயல்பாடும் அவர்களுக்கு இல்லை, அவருக்கு இல்லை. இது தேவனுடைய காரியம், அவற்றை சத்தத்தை கேட்டு செயல்பட்டு கொண்டே இந்த நாட்கள் இருக்கிறார் என கத்துடன். இதான் ஒரு கிறிஸ்தவ அழைப்புன்னு சொல்லுகிறது. அப்ப அதனாலதான் அவர் இந்த வார்த்தையிலே தைரியமா சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே இந்த நாட்களிலே அறையப்பட்டேன். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்றால் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு. அப்போ அப்படியானால் அங்கே பவுலடிகளுக்குள்ளே பிரதி வருகிறார் யாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் கழுத்து வெட்டப்பட்டு செத்திருந்தாலும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை என்ன காரியம் செய்தாலும் அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரிதான் சித்திரவதைகள் நடந்ததுனாக்களை அவர் கொண்டார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள் அதே ஏன்னு சொல்லி சொன்னால், இதுதான் இந்த நாட்களில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முக்கியமான காரியமா இருக்கு. பாருங்கள் எல்லாரும் பாருங்க ரத்த சாட்சியா மறிக்கிறார்கள். அப்ப எல்லாரும் இந்த நாட்களை பார்க்கிற வகையிலே சில சில காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் நம்முடைய நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களில் ஏதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அழைக்கப்பட்டோம், இந்த நாட்களே வந்தோம், கத்தோடைய ஊழியத்தை செய்தோம், இந்த நாட்களே அப்படியே போவோம்னு சொல்லி. ஆனால் என்ன ஊழியத்தை நாங்கள் செய்தோம் முதலாவது பார்க்க இந்த ஊழியம் சொல்லி, நாங்கள் புறங்கூர் ஊழியத்தை தான் செய்திருக்கிறோம். மற்றவனை பற்றி அவன் இப்படி இவன் இப்படி அவன் அப்படி செய்யறான் இப்படி செய்யறான்னு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் எழுதிய ஒரு ஒரு காரியம் இல்லை. அப்ப அதனாலே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே ஏனெனில் அங்கே நான் மாமிசத்திலே பிழைத்திருக்கிறேன், ஏனெனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்கவில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய். நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமாயிருந்தால் இப்ப பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமாயிருந்தால் அப்ப நீதி எப்ப வந்தது, இப்ப அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள் ஆண்டவுடைய நாட்கள் எப்ப பாருங்கள் நியாயப்பிரமாணம் இப்போ பழைய ஏற்பாட்டு காரியத்தின் காரியம். அப்ப அந்த நீதி நியாயப்பிரமாணத்தினாலே வருமா இருந்தால் கிறிஸ்து மறித்தது வீணாயிருக்கும். அப்படியானால் நியாயப்பிரமாணத்துக்கும் நீதிக்கும் சம்பந்தமே இல்லை, அது செப்பரேட். அப்ப பழைய காரியங்களுக்கும் புதிய காரியங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. பழைய திருத்தியிலே புதிய வயனை இந்த நாட்களை விட்டு வைக்க முடியாது, புதிய திருத்தியிலே பழைய வயனை விட்டு வைக்க முடியும் என்று சொன்னா திருத்தி பிஞ்சு போயிருமோனு சொல்லி வேதம் சொல்லுகிறோம். அதைத்தான் நீங்க சொல்லப்போ. அப்படியானால் நாங்கள் இன்றைக்கு நியாயம் பிரமாணத்துக்குரிய காரியத்தை கொண்டு வந்து இந்த நாட்களை நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போமா இருந்தால் இப்ப யாருடைய காலம்,
இப்ப நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய காலங்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அல்லது நோவாவுடைய காலங்களா, அல்லது மோசையுடைய காலங்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இல்ல இவர்களுடைய காரங்கள்லாம் முடிந்துவிடும். இவர்கள் எல்லாம் ஆண்டவருக்காக ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்தார்கள். அப்ப பாருங்கள் என்னென்ன காலங்கள்டா. முதலாவது காலம் காலங்களை பார்க்கிற வழியிலே விசுவாச பிரமாணத்தினுடைய காலங்கள், விசுவாசத்திலே வாழுகிற காரியம். இரண்டாவது பார்க்கிற வழியில அருமையான கத்துடைய நியாய பிரமாணத்தின் காலங்கள். மூன்றாவது இப்ப வாழுகிற காரியம் கிருபையின் காலங்கள் சொல்லி நாட்களை பார்ப்போம். அப்ப அந்த மூன்று காலங்களும் ஒவ்வொரு சிஸ்டமேட்டிக்காய் ஒரு காரியங்களா வரும். இப்ப நீங்க பாருங்க, ஒரு 200 வருஷத்துக்கு முன்பு ஒரு கையில அந்த கையில ஆட்டுற மணி கூட எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமா இருக்கும். அது எப்படி இருக்கும் சொன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் பெருசா இருக்கும், எல்லாம் ஒரு பெரிய ஒரு படிவில்லாத மாதிரி இருக்கும். அப்ப பாருங்க, அதை விட்டு பேசி அதுக்கு பிறகு மிடில் ஒரு மத்திய காலம் நடுவில் ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு பாக்குற வழியிலே அது கொஞ்சம் சிறுப்பிச்சிருக்கும். இப்ப பாருங்க மணிக்கூட எப்படி இருக்கு, மிக டிஜிட்டல் மணிக்கூடு. டிஜிட்டல் மணிக்கூடா மணிக்கூடு கையில விட்டா தெரியாது, அப்படி டக்குன்னு தட்டி விட்டா தான் என்ன செய்யணும் சொன்னா இத்தனை மணி என்று காட்டும், காரியங்களை காட்டிக்கொண்டு. இப்ப மணிக்கூட என்ன செய்யும், எங்கட அதாவது பிளட் பிரஷர் இதை காட்டும், சரீரத்தில் உள்ள இதை காட்டும், எல்லாவற்றையும் காட்டிக்கொண்டிருக்கும். வேணும்னு சொன்னா நவீன காரியம். அப்ப அதே மாதிரி தான் இந்த நாட்கள் விசுவாச பிரமாணம், நியாய பிரமாணம், கிருபை காலம் சொல்லி இந்த நாட்களை மூன்று காலங்கள் நாட்களை வருகிறதை பார்க்கும். அப்ப விசுவாச பிரமாணத்துக்குரிய காரியம் வித்தியாசமான காரியங்கள். அந்த நாட்களே அந்த 10 கற்பனைகளோ அந்த காரியங்களோ அந்த நாட்களே இல்லை. நியாயம் பிரமாணத்தின் காலங்கள் வருகிற வேளையிலே 10 கற்பனைகள் இந்த நாட்களே வந்து விட்டதருமான கத்தோட உள்ளது. ஏனென்னு சொன்னால் அது ஒரு ஜனங்களை தன்னுடைய ஜனங்களை தேவன் ஒரு சீர் வழியிலே திருப்பும்படியாகத்தான் அந்த 10 கட்டளைகளை இந்த நாட்களை கொடுத்தார்னு சொல்லி பார்க்கும். 10 கட்டளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க தார்மார ஒட்டகத்தை போல அந்த நாட்கள் திரிஞ்சாங்க. அதனாலதான் இந்த ஜனங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்க வேணும்னு சொல்லி அந்த 10 கமாண்ட்ஸ்மெண்ட் கத்தர் இந்த நாட்களே தன்னுடைய ஜனங்களுக்காக தான் இந்த நாட்களை கொடுத்தாருன்னு சொல்லி அங்க பார்க்கிறோம் முதலாவதா. ஆனா இன்றைக்கு நாங்கள் அந்த காரியத்தை பங்கு பெற்று அதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நீங்க தேவைப்படுறோம். அப்ப அதைத்தான் நீங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன செய்யறான்னு சொன்னால், இந்த 10 கற்பனை கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்த உடனே அப்ப நாங்க கேப்போம் தானே, இப்ப பழைய அதாவது புதிய ஏற்பாட்டுக்கார அப்ப எங்களுக்கு 10 கற்பனை இல்ல தானே ஆண்டவரே, நாங்கள் தப்பிட்டோம், அப்ப நாங்கள் இந்த நாட்களை பொய் சொல்லலாம், விக்கிராதனை செய்யலாம், விபச்சாரம் செய்யலாம், பொருளுடைய மனைவியை அபகரிக்கலாம், இந்த நாட்களை எல்லா காரியங்களையும் பொருளை அபகரிக்கலாம், எல்லா காரியத்தையும் செய்யலாம் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த நாட்களை அந்த 10 கமாண்ட்ஸ்மென்னே நாங்கள் இந்த நாட்களை அப்படியே எல்லாத்தையும் அழிச்சு நாங்கள் காரியத்தை செய்வோம் மறுமையான கத்துடைய. ஆனால் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன செய்து விட்டார்னு சொன்னா, நீங்க வாங்கப்பா நீ உங்களுக்கு மூளை எப்படி வேலை செய்யணும், எனக்கு என்ன மாதிரி மூளை வேலை செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையும் 2 கற்பனைக்கு ஒண்ணு வச்சுட்டேன். அந்த 2 கற்பனைக்கு முழு கற்பனை மடங்கி இருக்கு, இந்த 10 கற்பனை மடங்கி இருக்கு. அப்ப 2 கற்பனை அடங்கி இருக்கிற வழியில அந்த கற்பனையை நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டவர் சொன்ன கற்பனையை பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசம். அங்க சொல்லப்படுகிறது ஒரு மனுஷன் இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அவன் இந்த நாட்களே ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தால் இந்த நாட்களே அவனை கொண்டு வந்து என்ன செய்வார்கள் சொன்னால் கல்லை கட்டி இந்த நாட்கள் கண்ண அதாவது கல்லை எரிந்து இந்த நாட்களை அவனை கொல்லுவார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அது அப்படியான சூழ்நிலைக்கு இந்த நாட்களை தள்ளப்படுகிறார். ஆனால் இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே அங்க போய் அவளோட விபச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீ பஸ்ஸுக்கு போய்க்கலையோ கார்ல போய்க்கோ ரோட்ல போய்க்கலையோ இந்த பெண் இப்படியா உடுப்பு போட்டிருக்கலாம் இப்படியான காரியம் செய்கிறான்னு சொல்லி நைசா பார்த்தாண்டே முழுப்பாவும் ஒரு உண்ணுந்தவில்லை, அங்கால வந்து அங்கால ஒரு காரியம் இல்லை. அப்ப பாருங்க இன்றைக்கு பாருங்க அறிவான கத்தோட பிள்ளைகளே, இன்றைக்கு பாவம் இந்த நாட்கள்ல ஒரு பகிரங்கமா இந்த நாட்களை வந்து கண்ணாடி மாதிரி இந்த நாட்களை வந்திருக்கு. அந்த காலத்துல அப்படி இல்லை பாருங்க, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 50-75 வருஷத்துக்கு முன்பாக ஒரு பெண் உடையான உடுப்பல் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி நல்ல ஒழுங்கான உடுப்ப போடுவாங்க. இது மட்டுமல்ல, அந்த நாட்கள்ல நம்முடைய வீட்டுல பாக்குற வழியிலே நம்முடைய தேசத்திலே யாரும் வெளியாக்கள் ஆம்பளையில யாரும் வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்முடைய சகோதரிகளா இருந்தாலும் சரி, நம்முடைய தாயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒருவரும் இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், அந்த ஹோலுக்குள்ள வரமாட்டார்கள். அவர்கள் எல்லாம் தங்கட கிச்சனுக்குள்ள வரைக்குள்ளே இந்த நாட்கள் இருந்து காரியங்களை செய்து கொண்டிருப்பார். இவர் வந்து தவப்பனார் வந்து அந்த ஆண் தான் அந்த இடத்துல போய் அவர்களை விசாரிச்சு என்ன காரியம் வேணும்னு சொல்லி கதைச்சு முடிப்பார் அருமையான கத்தோட பிள்ளைகள். அப்படி அவர் தண்ணி வேணும் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா அப்ப டக்குன்னு கதவை தடி தண்ணி அங்கே எடுத்தோம்னா பொச்சில விட்டா புள்ளி எடுத்துக்கணும், டக்குனு அதில் வச்சுட்டு போகும் எடுத்து கொடுத்துட்டு போறது அருமையான கதை, இதான் நடக்கிற காரியம். ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல, இன்றைக்கு அப்படியா வீட்டுல வந்து யாரும் வந்து பொம்பளையில வந்து முன்னு காலுக்கு மேல காலை போட்டு சரிக்கு சரியாக வந்து கழிச்சு கொண்டு சொன்னால் அவ்வளவுக்காக அந்த நாட்களில் இன்றைக்கு முன்னேற்றம் இந்த நாட்களை வந்திருக்கிறார் மாதிரி கத்துட்டு பிள்ளைகள். அதனாலதான் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பிரமாணங்களுடைய காலங்கள் இந்த நாட்களிலே வித்தியாசம் வித்தியாசமான காலத்திலே வித்தியாசமான முறையில் இந்த நாட்களை நடந்தது என்பதை அங்கே இந்த நாட்களில் வேதம் நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி மாதிரி கத்துட்டு பிள்ளைகள். அப்ப அதைத்தான் இங்கே கலாத்தியாரம் புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே கலாத்தியாரம் புத்தகத்திலே நாங்கள் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கே அங்கே வேதம் சொல்றது எப்படின்னா, நீ
நீதியானது நியாய பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்திருக்க நியாய பிரமாணத்துக்கும் அங்க நீதிக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை தான் இங்கே சொல்லப்படுகிறது. நியாய பிரமாணம் எல்லாம் முடிந்த காரியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இப்ப இருக்கிற காரியம் கிருபையினுடைய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் நாம் தேவனுடைய கிருபையை இந்த நாட்களை விருதாவாக்குறது இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்ப தேவனுடைய கிருபையை நாங்கள் அங்கே அதாவது ஒரு நிராகரிக்கிறது இல்லை, அதை அதை இதன்றதில்லை என்பதை குறித்து விருதாவாக்குறதில்லை என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கத்துறது. அதைத்தான் குறித்து இந்த நாட்கள் இந்த கலாத்தியர் புத்தகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறபடி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கும். அப்ப இந்த அனுபவத்தின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டு தேவனுக்கன்று வாழ இந்த நாட்களே ஆரம்பிக்கிறோம் என்பதை குறித்து இந்த நாட்களே சொல்லப்படுது. அப்ப ஆவியானவர் மூலமாய் நாம் கிறிஸ்துவின் மறுரூபமாகுதலும் செய்யும் கிரியைகளை இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அறிமுகம். அப்ப ஆவியானவர் மூலமாய் இந்த நாட்களே அங்கே செய்யப்படுகிற அந்த கிரியைகள் என்னவென்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே திருப்பிக் கொள்ளுங்க. என்னோட 2 தெசலோனிக்கேயன் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நாம் வாசிக்கின்றேன். 2வது அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியில் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். கடனா அதாவது தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறது. ஸ்தோத்தரிக்க கடனாளிகளா இருக்கிறோம் என்று சொல்லப்படுது. ஏனென்றால் நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்பை அவர் உங்களுக்கு உங்களை இந்த நாட்களை அழைத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இங்கே இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமான சகோதரன் சொல்லி கலாத்தி தெசலோனிக்கு எழுதுகிறவர்களை சொல்லுகிறார். எப்படி என்றால் சத்தியத்தை பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சொல்லுவோம். பாருங்கள், சத்தியத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இரண்டாவது ரட்சிப்பை நாங்கள் இந்த நாட்களே பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பதை தேவன் தெரிந்து கொண்டது நிமித்தம் தான் அந்த காரியத்தை செய்கிறோம் என்பதை பார்க்கிறோம். சும்மா வந்து ஒரு ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டால் தானே, கர்த்தர் உன்னை அழைத்தா தான் இந்த நாட்களே ஆபிரகாமே என்று அழைத்தார் தான் இந்த நாட்களே ஆபிரகாம் இந்த நாட்களே ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு அங்கே போய் ஆண்டவரே சோதகுமாரை அழைப்பீரா, ஒரு நீதிமான் இருந்தா அழைக்க மாட்டீரா என்று சொல்லி இந்த நாட்களே ஒரு அதாவது ஒரு விண்ணப்ப ஜெபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். இப்ப ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்காமல் ஆபிரகாம் சும்மா தானாய் வரவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நோவாவை அழைக்கிறாயே பாருங்க, எல்லா வேதத்துல பாக்குற வழியில பழைய பள்ளி எல்லாரையும் அழைக்கிறார் ஐயா பாருங்க. அதான் அந்த முக்கியமான காரியம். அதாவது பாருங்களா, ஆண்டவர் இந்த நாட்களே ஆபிரகாமை அழைக்கிறார், ஈசாக்கை அழைக்கிறார். பாருங்க, ஈசாக்கை அழைத்த நாட்களை பாருங்கள், ஈசாக்கை நடக்கிறது, ஈசாக்குடைய காரியத்தை பார்க்கிற வழியில் ஈசாக்கை விதவித்து 100 மடங்கு பரவிச்சார். அவர்கள் இப்படியாக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இப்படியாக யோசேப்பை பாருங்கள், யோசேப்பை கொண்டு இந்த நாட்களில் எகிப்து தேசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அந்த ஜனங்களை பஞ்சகாலத்திலே போசிக்கும்படியாக அந்த இடத்துல கொண்டு போய் இந்த நாட்கள் அழைத்து கொண்டு போய் அந்த இடத்துல உருறாருன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் இப்படியாக ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை தேவன் அழைத்து அழைத்தான் காரியத்தை பேசுகிறார். கடைசியாக இந்த பூமி அழிகிற வழியிலே அங்கே ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே பாருங்கள், இந்த நாட்களை நோவாவுடைய காரியத்திலே பார்க்கிறோம். நோவாவை அழைக்கிறேன், அழைச்சுதான் நோவாவே இவா இந்த காரியத்தை செய்யப்பான்னு சொல்லி இந்த நாட்கள் செய்யும். இன்றைக்கு அதே வழியில புதிய ஏற்பாடுல வந்து நீங்க நினைக்கலாம் இந்த நாட்களை விட்டாருன்னு சொல்லி இல்ல, பாருடைகளே ஆண்டவர் அழைச்சாரு. பேதுருவை அழைச்ச, நீ வலைய போட்டு வான்னு சொல்லி. அப்ப பேதுருவை எப்படி அழைச்சார், மாம்சத்திலே வந்து குமாரனாக அந்த இடத்துல வந்து நின்று இந்த நாட்களை என்ன செய்தார், பேதுருவே இந்த நாட்களை வா ஜனங்களை பிடிக்கிறவள் ஆக்குறேன்னு சொல்லி பாருங்களா. அப்ப தேவன் அங்க சீசர்களை தெரிந்து கொள்கிற வழியிலே அவளை அழைத்து அவர்களை கற்றுக் கொடுக்கிறார், இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும், இப்படியா தான் நடக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நான் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே உங்கள்ட்ட பொறுப்பு தந்துட்டு போயிருவேன், அப்ப நான் போயிட்டு இந்த நாட்களை வேறு காரியங்களை நான் பார்ப்பேன் பரலோகத்தில் சில காரியங்களை. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாய் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வருகிறதுக்கு தகுதி உள்ளவர்களாய் நீங்கள் மாற்றி அவர்களை இந்த நாட்களை ஆயத்தப்படுத்தி அங்கே நீங்கள் இந்த நாட்களே அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றுதான் ஆண்டவுடைய குறிக்கோளும் ஆண்டவுடைய காரியமாக இந்த நாட்கள் இருந்தது. அப்ப அதன்படியே பாருங்கள், பேதுரு பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கத்திலே அநேகர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல பாருங்கள், இந்த நாட்களில் நோய்கள் எல்லா காரியங்களும் இந்த நாட்களில் அவர் ஜெபிக்கிற வழியிலே கடந்து போகிறது. இப்படியான ஒவ்வொரு சம்பவம் இந்த நாட்களில் நடந்து கொண்டு போகுது. பாலுடைய காரியத்தை பார்க்கிற வழி அப்பாருங்கள், அந்த அப்போஸ்தல காரியத்தில பார்க்கிற வழி எல்லா காரியத்தையும் இந்த நாட்களில் முடிந்து போகிறது. கடைசியாக பாருங்கள், இருந்த அப்போஸ்தல நாட்களை பார்க்கிற வழியிலே யோவான் இந்த நாட்களே அங்கே கடைசியாக மறிக்கிறார் பாருங்க அருமையான கத்துள்ளவர்களே. ஆனால் யோவானுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே ஆண்டவர் இன்றைய காலத்திலே நாங்கள் இப்ப இருக்கிற எங்களுடைய காலத்திலே என்ன நடக்கும் என்பதை
அங்கே வெளிப்படுத்துகிறதார் அங்கே பார்க்கக்கூடிய கருமையான கத்தர். அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது எதை சொல்லுகிறது? வெளிப்பாடு, கடைசி கால வெளிப்பாடு தான் அதனுடைய உண்மையான அந்த அந்த காரியத்தை பார்க்கக்கூடியதாக கருமையான கத்தர்கள். ரெவலேஷன் சொன்னா கடைசி காலத்து வெளிப்பாடு. அப்ப அந்த கடைசி காலத்திலே அங்கே இந்த வெளிப்பாட்டில் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட காரியங்களிலே ஒரு சில காரியங்கள் இன்றைய காலகட்டத்திலே நிறைவேறிவிட்டது. இன்னும் கொஞ்சம் இந்த நாட்களை நிறைவேறுவதற்கு இந்த நாட்களிலே அங்கே தயார்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்து ஏன்னு சொல்லி சொன்னால், இனி வரப்போற அந்த உலகம் ஒரு வித்தியாசமான உலகமாக இந்த நாட்களை இருக்கும். ஆண்டவருடைய ராட்சியம், ஆண்டவருடைய காரியம் இந்த நாட்களில் வித்தியாசமாக இந்த நாட்களில் இருக்கும். ஏன்னு சொன்னால், அந்த இடத்திலே சாத்தானுடைய தொல்லையோ சாத்தானுடைய காரியமோ இந்த நாட்களில் விசாசி குடிச்சு போட்டு ஜெபம் பண்றதுக்கோ காரியங்களோ தேவையே இல்லை. அருமையான கத்தோடவில்லை. ஏன்னு சொன்னால், அவனை கொண்டு போய் எல்லாம் இந்த நாட்கள் ஒரு சங்காரம் பண்ணி போட்டு தான் இந்த நாட்களை ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால், இனி காணும் உண்டி ஆட்டம் இந்த நாட்களில் புறவ மிச்ச காரியத்தை பார்ப்போம்னு சொல்லி இந்த நாட்களில் ஜனங்களை விடுவித்து கூடி கொடுவார். அதைத்தான் நீங்க சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்ப அந்த அந்த இடத்திற்கு போகும்படியாக தான் உன்னை உங்களையும் என்னையும் எங்களையும் இந்த நாட்களை என்ன செய்கிறார் தெரிந்திருக்கிறார். நாங்கள் தயார்பட வேண்டும், பக்குவப்பட வேண்டும். அவர் அங்கே உருவாக்குற அந்த புதிய வானம் புதிய பூமியில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கே போய் வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கத்தர் இந்த நாட்களே ஜனங்களை தெரிவு செய்கிறான் சொல்லி சொல்லப்படுகிறோம். ஜனங்களை மாற்றப்படுத்துங்கம்மா, மற்ற ஜனங்களை மாற்றப்படுத்துங்க. அப்பதாவா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய அதாவது கல்யாண வீடு வருகிறது, அதை பாருங்கள் வேதம் சொல்லுறது. அந்த திருமண வீட்டுக்கு இந்த நாட்கள் என்ன செய்ய ஆயத்தப்படுத்தும்படியா? அப்ப அங்கே ஆயத்தப்பட்டவர்கள் நிலநடுக்கிறார்கள் சொல்லி சொன்னால், அங்கே அந்த இடத்துல வருகிற வழியிலே அந்த மனவாளம் வருகிற வழியிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகள் விளக்கிலே அந்த வேதத்தில் சொல்லப்படுகிற காரியத்தின்படி பார்க்கிற வழியிலே அந்த கன்னிகைகளில் பார்க்கிற வழியிலே அவர்கள் இந்த நாட்களில் போயிட்டு ஒரு குரூப்பாக போயிட்டு மற்ற குரூப்பாக என்ன போயினும் பார்த்து கொண்டீங்க, பஸ் போயிட்டு பஸ் திரும்ப வராது. அப்ப பாருங்க, இதைத்தான் நீங்க பாருங்க, ஆண்டோடைய வருக கூட ஒருக்கா வரும் அந்த வருகையோடு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படுவோமா இருந்தால் மிகவும் சந்தோஷமா இருக்கும். ஆனால் இந்த வருகையில விடுபடுவோமா இருந்தால் பயங்கர உபத்திரவத்தை இந்த பூமியில நாங்கள் சந்திக்க முடியும். இன்றைக்கே இப்பவே இப்ப இருக்கிற நாட்களே உபத்திரவத்தை தாங்கல அவங்களுக்கு மனுஷர் கருமையான கத்தோடுகள். எங்க பார்த்தாலும் எல்லாம் பிரச்சனையா தான் கிடக்குது. எந்த பகுதியில திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கு. கருமையான கத்தோடுகள் எல்லாம் டெக்னாலஜி எல்லாம் கூடி இந்த நாட்களே அப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால யாருமையான கத்தோட பிள்ளைகளே இங்க வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே ஆண்டவர் மேல இந்த நாட்களை நாங்கள் விசுவாசத்தை வைத்து இந்த நாட்களே ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாட்களே சேர வேண்டும் என்று தான் சொல்றோம். அப்ப பாருங்கள், நம்மில் கிறிஸ்து நடப்பிக்கும் அந்த மீட்பின் கிரியர்களின் கிரியர்கள் இருந்து வேறுபடுத்த முடியாது. கிறிஸ்துவின் வேலையை இந்த நாட்களே ஆவியானவரின் வேலையையும் ஒன்றாக நாட்களே ஒன்றையொன்று இந்த நாட்களை சார்ந்திருக்கிறது. அப்படியானால் நாங்கள் இந்த நாட்களே விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாய் கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களை செய்யும்படியாக இந்த நாட்களை நாங்கள் தயார்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் வேத வார்த்தை என்ற எட்டாவது பகுதியை இந்த நாட்களை குறித்து இந்த நாட்களே பார்க்கும்படியாக நீங்கள் இந்த நாட்களை தந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றியப்பா. தேவனோடு உப்புரவாக வேண்டும் என்பதை குறித்தும் கிறிஸ்துடைய விசுவாசத்தை நாங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என்பதை குறித்தும் பார்க்கும்படியாக தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. அடி என்னை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக சோத்திரமையா கத்தாவே. உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்குறேன், பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த ஒளிநாடா கேட்கிற ஒவ்வொருவர்களையும் இந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன். அடியேன் மறைத்து நீங்க வெளிப்பட்ட கிரியைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பேசுறோடையா பேசுறோடையா ஐயா பேசுறோம்.

0: முடிச்சிட்டீங்களா?
1: இப்ப முடிச்சா ஐயா?
0: ஓகே, ஆமீன். நின்று இருக்க உங்களை வாழ்த்து உருவம் ஆசீர்வதிக்கிறோம். என்ன தலைப்பு கொடுக்குறீங்க ஐயா?
1: ரட்சிப்புக்கு ஏதான ரட்சிப்புக்கான தேவ வார்த்தை என்ற தலைப்பில் எட்டாவது பகுதி ஐயா. இது
0: எட்டாவது பகுதி முடிஞ்சது, ஒன்பதாவது
1: நன்றி ஐயா.
0: வேத பாடத்தோடு வழி நடத்தினார்கள். கத்திரதாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமே.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்.

0: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தடி கருத்தில் ஒப்புக்கிறோம். ஜெபங்களை கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாரா? ஒரு சகோதரி ஹஸ்பண்ட், எங்களுடைய ஈவினிங்கிலே வேலை செய்கிற, ஈவினிங்கிலே ஊழியம் செய்கிற சகோதரியினுடைய பிரதர் காபரில் மறைத்திருக்கிறார். அவருக்காகவும் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பெயர் வந்து கிரேஸ், கிரேஸுடைய பிரதர். ஆமேன்.
1: இந்த நேரத்துக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை நான் எங்களுக்கு காண்பித்த உங்களோட மட்டற்ற கிருபைக்காக நன்றி. நாங்கள் இன்றைக்கு நிற்பதே உங்களோட சுத்த கிருபி ஐயா. உங்களோட கிருபையும் இரக்கம் தான் எங்களை தாங்கிறது, நடத்துறது. எழுந்து நின்று காலூன்று நிற்கத்தக்கதாக காற்று வந்தோ புதர் வந்தோ அசைக்கப்படாதபடி உங்களுக்குள் உறுதியா இருக்கத்தக்கதாக, உங்களோட பிள்ளைகளின் உரிமையோடு வாழ வேண்டும் என்ற வாஞ்சியோடு நடக்கத்தக்கதாக எங்களை வழி நடத்துற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இவனுள்ள ஜீவாதிபதியை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு இருக்கிறவரே, உயிருள்ள தேவனை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அண்ட சதாசவங்கள் எல்லாம் ஆளுகிறங்கள் அருள்பெரு சோதியை உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நானே நானே தேவனே நேர்ந்து வேறு தேவர்கள் இல்லையென்று அச்சாரமாக சொன்ன தேவனே, நீங்கள் ஒற்றுவர் தான் ஐயா தேவன். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்சமான யாவருடைய தேவனே உங்களை துதிக்கிறோம். மாறாத மகிமிழந்த மாட்சிமன் நிறைந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனே அப்பா உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதியில் பிரியப்படுகிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சேரா பெண்களும் கேரா பெண்களும் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டிருக்கும் துதியல் மத்தியில் வாசம் பண்ற தேவனே, உங்களோட பிள்ளைகளாகிய நாங்களும் இருக்கும் இருக்கும் இடத்தில் இந்த சங்கம் ஒளியலில் இணைந்திருக்கும் பிள்ளைகளிலே போற பிள்ளைகள் ஒவ்வொரு தரும் உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை பிள்ளைகளுடைய ஆண்டவரே துதிகள் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஒவ்வொன்றும் உங்களுடைய தூபமாக வந்தடைய வேணுமாய் கேட்கிறோம் ஐயா. இதுக்கு தடையாக என்பது தேவனே எங்கள் ஆவியாத்ம சீரன் சிந்தனை செய்ய பேச்சில் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம இருந்தால் பரிசுத்தாவியானவரே எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே எங்களை உணர்த்துங்கோ ராஜா, உணர்த்துங்கோ, உணர்த்தி என்னும் பரிசுத்த பாதையில் நடத்துங்க தாப்பினே. பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனே பரிசுத்த குறைச்சல் இல்லாதபடி வாழத்துக்கதாக எங்களோடு உங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே எங்களை உணர்த்தி உணர்த்தி வழிநடத்த உங்களொருவரால் தான் ஐயா முடியும், உங்களொருவரால் தான் முடியும். செய்களையும் பேச்சுக்களையும் உலகம் எல்லாம் பார்க்க பார்க்கும், ஆனால் எங்களோட சிந்தனைகளை நீங்கள் ஒருவர் தான் ஐயா காண்கிறீர்கள். இந்த சிந்தனைகளும் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமுள்ள பரிசுத்தம் உள்ள சிந்தனையா இருக்கத்தக்கதாக அங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரை உணர்த்தி வழிநடத்தும் ராஜா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் ஆறுதலையும் ஆண்டுகரை சாரதேவ நீங்கள் ஐயா, திக்கற்றவர்களுக்கும் தனித்தவர்களுக்கும் விலகளை நேசிக்கிற தேவன் அல்லவா, விலகளை ஆண்டுகரே தன்னோக்கி பார்க்கிற தேவன் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு பட்சம் இல்லாத தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் இதுவர நேரம் இந்த சங்கம மொழியலையே அப்பா இங்க தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக நன்றி. விசேஷமாக தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என்ற மனப்பாரத்தை நீங்க கொடுத்து இந்த வார்த்தைகளை 365 நாளும் பிரித்து பிரித்து வாசிக்கத்தக்கதாக செய்கிறது இவனே. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வார்த்தைகள் எத்தனையோ பேருக்கு ஆறுதலாக எத்தனையோ பேரை தட்டி எழுப்புறதாம். அனுதினமும் இந்த வார்த்தை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை புதுப்பித்து கொடுத்து வர்றதுக்காக, சக்தியை கொடுத்து கொண்டு வர்றதுக்காக இந்த வார்த்தையை கணக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். வார்த்தையாக எங்கள் தேவனே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டுவிட்டு இருந்த இடத்தில் இருந்து விடாதபடி எழுந்து பிரகாசிக்கத்தக்க எழுந்து நடப்போட்டு இந்த வார்த்தைகளை பண்ணி நடக்கத்தக்கதாக, இந்த வார்த்தைகளை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறதாக, நல்ல செய்திகளை கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக, ஆண்டவரே நீங்கள் ஒருவரையும் எங்களை ஒருவருவரையும் உங்கள் ஒருவரால் தான் இந்த வார்த்தையினால் வழிநடத்த முடியும் ஐயா. ஆண்டவர் என்கின்றவன் இந்த வார்த்தைகளை போல உலகத்திலே இதுவரையும் எழுதப்படவில்லை, இனிமேலும் எழுதப்படப்போ. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள வார்த்தைகள் ஐயா, இந்த வார்த்தைகளை தொகுத்து ஒரு பரிசுத்த வேதமாக எங்கிற கைகளில் ஏந்தத்தக்கதாக படிக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்தந்த சலாக்கியத்துக்காக அந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களை நன்றி உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு எங்களை இருதய பல இருதயத்தில் நாங்கள் பதித்து தக்கதாக ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே நீங்கள் தான் இந்த மறதியின் ஆவியினால் குழப்பத்தின் ஆவியினால் இந்த வார்த்தைகள் இருந்து விடப்படாதபடி ஒவ்வொருத்தரையும் வல்நடத்த உங்களால் முடியும் ஐயா. வல்நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் அன்பிந்தவரே. ஆண்டவரே இந்த மற்ற துதியோ சோத்திரமோ பாடலோ ஆண்டவரே உங்களை மாமப்படுத்தின ஒரு பிள்ளைகளுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களை பொறுப்படுங்க, தடதாமதம் வந்து வந்து இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு கிடைச்சது என்று அவர் தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களுடைய ஆயுதங்களாக வெனந்து வெனந்து அவங்களா பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எனும் இந்த சங்கம மொழிகளையும் நேற்றின வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் நடத்தி கொண்டு வர சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே பிரபஞ்சத்திலிருந்து தெரிந்தெடுத்து ஒளியின் பிள்ளைகளாக்கின நோக்கத்தை அவளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. கொடுத்த ஆசீர்வாதம் ஒவ்வொன்றுக்காக சந்தது சந்ததியையும் ஆசீர்வதித்து நீங்கள் அவளுடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே இன்னும் உங்களுக்கு இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியை நீங்கள் கொடுத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பின் தேவனே இந்த சங்கம மொழியலே இணைந்திருப்போர் அனுகிறேனே போரோர் ஆறார் எடுத்து தொடர்பு கொண்டாலும் அவர்களோடு அன்போ அன்பாக தாழ்மையோடும் உண்மையோடும் பொறுமையோடும் பதிலளிக்கத்தக்கதாக உங்களுடைய அன்பர்களை இடகட்டி வல்லடுத்துறதுக்காக உங்களுடைய அன்பவர்களுக்குள்ளால் பாய்ந்து ராஜா ஆண்டு தொடர்பு கொள்ளும் பிள்ளைகளையும் மறுபடுத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுகத்திருக்கிறோம். அன்பு தேவனே கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி, கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. ஆசீர்வதிங்க ராஜா, நீங்க கொடுத்த அது ஞானத்துக்காக நன்றி. அவ உங்களுக்கு என்பதனுடைய நேரத்தை செலவழிக்கத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இன்னும் ஆண்டவர் இன்னும் நல்ல பிறகு ஞானத்தை கொடுத்து ஆண்டு இருக்கும் காலம் எல்லாம் ஒரு நிமிஷமும் உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக பரலோக ஞானத்தினால் நிறைத்து நல்ல சுகல தைரியம் கொடுத்து காத்து கொள்ளுங்க ராஜா, காக்கவும் காத்து கொண்டு வாரதேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொன்றுக்கும் அவர் நன்றி உள்ளவாக வாழ்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகனுக்காக மருமகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அந்த சந்ததியை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஆண்டு ஆண்டு சந்ததியாக உங்களை நாமப்படுத்தி வாழத்தக்கதாக சபையிலும் ஆண்டு இடத்திலும் பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையில் அவற்றிலும் சாட்சியாக நீங்கள் அவர்களை வைத்திருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. வருங்கால சந்ததி அப்பா வாழ்க சந்ததி ஆண்டு உங்களுக்குள் அவர்கள் இணைத்து காலம் ஒன்று இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டு இவர்கள் படிக்கும் பாடசாலையில் அவர்களுடைய படிக்கும் பாடசாலையில் அவர்களோடு படிக்கும் பிள்ளைகள் மத்தியிலும் அந்த பாடசாலையிலும் அவர்களை சாட்சியாக நீங்க வைத்திருக்கிற கிருபைக்காக, என்னும் உங்களோட சத்தியத்தையும் வாசித்து அறிந்து ஆராய்ந்து அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். நிறவாக உங்களோட சாயலாக படுத்துதேவனே, அதுக்காக நன்றி. ஆண்டவரே, உங்களோட சாயலாக படுத்த நோக்கம் கூட நாம அவருடைய வாழ்க்கையில் மாமப்பட வேணும். உங்களோட ராஜ்யம் அவர்களுக்கு வளர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நீங்கள் படைத்த தேவனே, அந்த நோக்கத்தை அவர்கள் வாழ்க்கையில் மகன்மர்கள் பிறப்புகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்களை அவர்களை கூடாக உங்களுடைய அன்பை அன்பறியாதவர்களும் அறியத்தக்கதாக வேலை ஸ்தலத்திலும் பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை அயலர் மத்தியில் இனசன மத்தியில் எல்லாவற்றுக்கும் மேலாக கூடும் சபையின் மத்தியில் சபை மத்தியிலும் சமுதாய மத்தியிலும் நீங்க சாட்சியலாக அந்த பிள்ளைகளை வைத்திருக்கிறதுக்காக நான் பேர் பேராக வைத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி நன்றி ஐயா நன்றி. அன்பின் தேவனே, இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் எதுவும் பகுஷத்துக்கு அடிமையாய் போய்விடாதபடி இம்மட்டும் காத்தது போல் இனிமேலும் நீங்க காத்து வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பித்தவனே, எல்லாவற்றுக்கும் இல்லாத பொல்லாத காலம் ஐயா, பொல்லாத காலம். எந்த விதத்துல பிசாசன் தந்திரங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. அவர்கள் வாசம் பண்ண கூடாது ஓடும் பாகனங்கள் வேலை ஸ்தலம் பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை சோதரன் சோதரி வாசம் பண்ண கூடாரம் ஓடும் பாகனம் சங்கம் ஒலியை நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்து மட்டும் வழிநடத்தும் போல் இன்னமேலும் வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சோதரனுக்கும் சோதரிக்கும் நல்ல நல்ல சரீர சுகலத்தையும் வல்லமையும் கொடுத்து ஆண்டு பாதுகாப்பையும் கொடுத்து ஆண்டவரே, உங்களால் தான் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வந்தவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அயலார் மத்தியிலும் அன்பான மத்தியிலும் சகோதரர்கள் மத்தியிலும் அவர்களை சாட்சியாக நீங்க வைத்திருக்கிற கிருபைக்காக என்ன என்ன உங்களுக்கு என்று உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு என்ன என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் வாங்கிக்கிறீங்களோ அதற்கும் வேண்டிய வழிவசங்களை திறந்து கொடுத்து அவருடைய கையின் பிரியாசங்களையும் ஆசீர்வதித்து அதையும் எத்தனையோ பேருக்கு பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்கிறது. இவனே, உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, வழிநடத்துங்கோ, ஆசீர்வதிங்க தந்தனே. இன்னும் தொடர்ந்து இந்த சங்கமம் ஒலியில் எந்த பாடலு கூடாகோ துதி கூடாகோ செய்தி கூடாகவோ ஆடுகிறங்களும் அமப்படுத்த போற பிள்ளைகளோ ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்ல அவர்களுக்கு கொடுத்த இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க கொடுத்தீங்கள் என்று அவர்கள் தங்களை தாழ்த்தி முட நாமத்தை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, கிருபை செய்து கொண்டு வாரவரே, உங்களுக்கு இருக்கிறோம். பேர் பேராக ஆசீர்வதிங்களோட குடும்பங்களே ஆசீர்வதிங்க தப்பினே, அவர்கள் வைக்கப்படும் சபையே ஆசீர்வதிங்கோ. எல்லாவற்றுக்கு மேல இந்த உலாச பாச இச்சலுக்கு அட்டிமி ஆய்ப்பு விடாதபடி ஆண்டவரே, பேருக்கு பேருக்கு புகழுக்கு அடிமையாய் போய்விடாதபடி அவர்களை ஆண்டவரே, உங்களை திருக்கிறதுனால் தாங்கி காத்து வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன அன்பானவர்களை நன்றி கவலையோடு கண்ணீரோடு இருக்கும் சகோதரங்களுக்காக வருகிறோம். அந்த கிரேஸ் என்ற சகோதரி இந்த ஆண்டவரே சகோதரி இந்த சகோதரனை அவர்கள் வந்து மனம் கசந்து மனம் நொந்து இருப்பது உங்களுக்கு தெரியும் ஐயா. நீங்கள் அந்த மகனை நீங்க இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கும் பொழுதே எப்பொழுது அழைப்பது என்று உங்களுக்கு தெரிந்து நீங்கள் இந்த உலக பாட்டிலிருந்து அழைத்து விட்டீங்கள் என்றாலும் இந்த பிரிவை தாங்க முடியாது ஐயா. அந்த பிரிவை தாங்கத்துக்கு பிள்ளனையும் சமாதானத்தையும் கொடுத்து என்ற நாளோ நாங்கள் போய் சந்திப்போம் என்ற அந்த நிச்சயத்தோடு ஆண்டு சகோதரிகள் குடும்பங்கள் வாழத்தக்கதாக அந்த சகோதரன் குடும்பமும் வாழத்தக்கதாக நீங்க தான் ஐயா உங்களோட கிருவியை ஊற்றி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதை போல எங்களை அறிந்தவர்களோ அறியாத அவருடைய அன்பானவர்களை ஆண்டவரே அழைத்தீங்களோ அவர்களுக்கும் வேண்டிய சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்க வழிநடத்த முடியும். உங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நிச்சயம் இருக்கப்பா என்ற ஒரு நாளோ நாங்கள் சந்திப்போம். இந்த உலக பாட்டில் இருந்து மீட்டீங்களே, உலக அச்சத்தில் சேர்த்து வைத்திருக்கீங்களே என்று சொல்லி அந்த அந்த ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் கடந்து செல்லத்தக்கதாக, கடமைகளையும் சந்தோஷமாக செய்யத்தக்கதாக, உங்களோட நாமம் மகமப்படத்தக்கதாக செய்யத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை அப்பா நீங்க வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் நாங்கள் இந்த வாசம் பண்ணும் இந்த கனடா தேசத்துக்காக உங்களாண்டு வருகிறோம். இன்றைக்கு பாடசாலைகள் தொடங்கி ஆண்டவரே ஆண்டு புதிய வகுப்பில் ஆண்டவரே போயிடும் பாடசாலைக்கு போயிருக்கும் பிள்ளைகளோ பிரதரே ஆசீர்வாதத்தை காத்துக் கொள்ளுங்க ராஜா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகளோ பிரதருக்கு

விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி செஞ்சியாதபடி கீழ்ப்படிவோடு நடக்கத்தக்கதாக விசேஷமாக உங்களுக்கு நம்ம கீழ்ப்படிவோடு நடக்கத்தக்கதாக உங்களுடைய கிருபையை ஊற்றி உங்களை ஆழ்வா நடத்த முடியும். வல்லநடத்தவல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிக்கும் பிள்ளைகளுக்காக அவளுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களை ஆண்டவரே, எங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு வல்லநடத்துல அந்த பாடசாலையில் படிக்கும் பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பாடசாலைகளை கொண்டு நடத்துவதற்கு வேண்டிய உதவி ஒத்தாசையை ஆண்டவரே உங்களோட பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு ஊடாக இந்த அரசாங்கத்துக்கு ஊடாக கிடைக்கத்தக்கதாக நீங்க செய்யற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, உங்களோட நாமம் மகிமைப்படுத்தக்கதாக அந்த பாடசாலையில் படிக்கும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை நீங்க எழுப்பி வல்லமையோடு நல்ல ஞானத்தை கொடுத்து எந்த விதத்திலும் ஆண்டவரே அவர்களுக்கு இந்த நாட்டில் கிடைக்கும் உரிமைகள் கிடைக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் படித்த பட்டம் பெற்று வாழ்வ பிள்ளைகளுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் ராஜா. படித்து பட்டம் பெற்றும் எங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை என்று மனச்சோர்வோடு முகம் வாடி இருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களண்டே வருகிறோம். அந்த தேவனே, அவர்களுக்கு ஆண்டவரே ஏதோ ஒரு வழியை திறந்து அவர்கள் சோர்ந்து போகாதபடி பின்வாங்கி போய்விடாதபடி உங்களுக்குள் என்ன ஆண்டவரே காலூன்னர் என்று சாட்சி உள்ள பிள்ளைகளாக ஆண்டவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று சாட்சி வந்து கூட நாமத்தை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் வழியை திறந்து உங்களால் நடத்த முடியும் ஐயா, உங்களால் தானும் நடத்த முடியும். அவள் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வேலை வாய்ப்பு கிடைத்து நல்ல தகுதியோடு இருக்கும் வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டு வயது வந்த பிள்ளைகளை ஐயா வாழ்க்கை துணைக்காக பார்த்து பொறுமையோடு பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் அண்டை வருகிறோம் என்கின்றவரே, அவர்களுக்கு ஏற்ற துணைகளை பரலோகத்தில் நீங்கள் செய்த துணைகளை வெளிப்படுத்துங்க ராஜா. அவர்களுக்கு கொடுக்கிற பொறுமைக்காக நன்றி, தாழ்மைக்காக நன்றி. அந்த துணைகளை அவர்கள் நீங்கள் காட்டும் துணைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த விதத்திலும் ஆண்டை மறுதளிக்காதபடி நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் கொடுத்தவர்களை ஆசீர்வதிங்கிறாஜா, ஆசீர்வதிங்கோ. அன்பின் தேவனே, இந்த நாட்களில் மேற்படிப்பு படிப்பதற்காக வேறு வேறு தேசங்களுக்கு பிரியாணம் பண்ணும் பிள்ளைகளுக்காக உங்கள் அன்றை வருவோம். உங்களை நேசிக்கும் அன்பான பிள்ளையாக எஸ்தர் ஆண்டவரே இங்கிலாந்துக்கு போகி ஆண்ட மேல் படிப்பை மாஸ்டர்ஸ் செய்யறதுக்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து போக இருக்கிறார் ராஜா. நீங்க தான் உங்களை நேசிக்கும் பிள்ளை ஐயா, எவ்வளவோ ஆண்டவருக்கு படிவோடு உங்களை ஆராய்ச்சி வளர்ந்த பிள்ளை, வயது வந்த பிள்ளை கைவிடாது காத்து கொள்ளுங்கோ. நீங்கள் தான் அவோடு கூட இருந்து தூரத்துக்கும் சமயத்துக்கும் ஒரே தகப்பனா இருந்து என்னை நோக்கிறதுக்காக என்னை ஆண்டவர் கூடி கொண்டு வந்தார் என்று நினைவோடு உறுதியோடு அந்த நோக்கத்தை ஆண்டவர் என்ன நிறைவேற்றுவார் என்று சாட்சியா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, அந்த அந்த யூனிவர்சிட்டியில் அவள் நடத்த உங்களால் முடியும். அவள் இருக்க போற இருப்பிடத்தையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளும் ராஜா. என்னும் இப்படி பிள்ளைகள் இங்கு மட்டுமில்லை, இங்கிலாந்துக்கு மட்டுமில்லை, ஆஸ்திரேலியாவுக்கு அப்படிப்பட்ட இடங்களுக்கு எல்லாம் போக இருக்கிறார்கள். ஆடு மெடிசன் செய்யறதுக்கு போக இருக்கிறார்கள் ஐயா. அந்த பிள்ளைகளையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ. பெயர்கள் அவட்டாலும் உங்களை இவர்களை பேர் பேராக உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம். உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு இப்படி படித்து முன்னேறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், இந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு ஈடுபடாதபடி நீங்கள் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கீங்க. நீங்க தான் எங்களுக்கு தாப்பான் தாயெல்லாம் மேரந்துகளை வல்லடுத்துவீங்கள் என்று சொல்லி ஆண்டவரே நடக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்ய உங்களால் முடியும். பெற்றாருக்கும் ஆறுதல கொடுத்து அவர்களை உங்களுக்கு ஆண்டு வேண்டிக் கொண்டு தோத்தெடுத்து கொண்டு இருக்கத்தக்கதாக அவர்களையும் உங்களாக நடத்த முடியும் ஐயா. அவள் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பித்தேவன், இந்த நேரத்தில் ஐயா அப்பா வர நாட்களில் ஆண்டிலே திருமணமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம்.
ஆண்டவரும் கூட பரலோக நிச்சயத்தை வெளிப்படுத்தி அவர்களை நீங்க ஒரு மாம்சமாக எனக்கு சித்தம் கொண்டதுவனே. ஆண்டவரே அவர்களை நீங்க உங்களோட சன்னதான

0: நினைத்து ஆண்டவரே கொடுத்த வாக்கு குன்மு உள்ளவர்களாக அவர்கள் மட்டும் வாழத்தக்கதாக ஆண்டவர்கள் நடத்த போறதுக்காக உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர்கள் அவை மாசமாக நினைக்கு பிள்ளைகளை இந்த வித அதிகாரமோ எதுகும் அவர்களை பிரித்து விடாதபடி ஆண்டவரே உங்களோட ரத்தத்தால் மூடி இணைக்கப்படும் பிள்ளைகளை நீங்க காத்து வாழ் நடத்த முடியும். வாழ் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் வாய்து வந்து எங்களுக்கு துணை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும், ஐயா உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுக்கு ஐயா பரலோகத்தில் நீங்க நிச்சயத்து வைத்திருக்க வெளிப்படுத்தும் ராஜா, பெற்றாருக்கும் வேண்டிய பொறுமையை கொடுத்து உங்களால் தானையா வெளிப்படுத்தி ஏற்ற நேரத்தில் நீங்கள் ஒரு மாம்சமாக இணைக்க முடியும், இணைக்க உங்களால் முடியும். ஐயா இந்த ஆண்டவரே நீங்க வெல்ல முள்ள தேவனப்பாக்கு வாழை சிருஷ்டித்து கொடுத்த தேவன் ஐயா, அதே போல் இந்த பிள்ளைகளுக்கும் சிருஷ்டித்து கொடுத்து அவர்களை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு உங்களோட ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. பெற்றாருக்கும் அவர்களுக்கு வேண்டிய பொறுமையை கொடுத்து எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியம் இல்லாத இடத்தில் கால் வைக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காக்க வல்லவரே காத்துக்கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. அப்பா உலக நாடு அதிகாரிகள் எல்லாருக்காகவும் உங்களை வருகிறோம் ஐயா. உலகத்தில் நடக்கும் போராட்டங்களை பார்க்கும் பொழுது உங்களோட வருக சமீபம், ஆனால் எந்த நிமிஷம் இப்ப வரப்போறீங்கள் என்று ஒருவருக்குமே தெரியாது, அவ தவிர ஒருவருக்குமே தெரியாது ஐயா. ஆனால் அதுக்குள்ள மாநிலை மக்கள் உங்களை நேசிக்கத்தக்கதாக கல்லான இதயங்களை சதையாக மாற்றி உங்களை நேசிக்கத்தக்கதாக கூட கிருபியை ஊற்றி வழிநடத்துங்கதான் அன்பா. அப்பா போராட்டங்களுக்காக உங்கள் ஆண்டவரே உங்களோட பிள்ளைகளை நசுக்கி ஆண்டவரே ஒரு ஆலயத்திலேயே போய் எத்தனையோ பேரை விசாசானவன் கொன்றான் என்று கேள்விப்பட்டோம் ஐயா. உங்களோட கண்களால் பார்க்கவில்லை பரமதகப்பே, இப்படிப்பட்ட அநியாயங்கள் இன்னும் உங்களோட பிள்ளைகளுக்கு நடக்காதபடி உங்களோட காக்கும் கருத்தினால் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளோ ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உங்களால் காத்துக்கொள்ள முடியும் ஐயா, காத்துக்கொள்ள முடியும். அவசியம் பண்ணி ஊழியம் செய்யும் ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அந்த அவசியத்தை அவர்கள் போட்டு விடாதபடி போட்டு அடித்து விடாதபடி நடக்கத்தக்கதாக பணத்துக்கோ பெருமைக்கோ உடன் கொடுக்கிறவர்களா இல்ல சரியாக உங்களை போல தாழ்மையோடும் உண்மையோடும் அந்த அன்பை பகிர்ந்து கொள்றவர்களா இருக்கத்தக்கதாக நீங்க காட்டின முன்மாதிரியான ஜீவியத்துக்கு சாட்சி உள்ளவர்களாக அதை பின்பற்றி அந்த அடிச்சோட பின்பற்றி நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியம் செய்யும் உலகத்தில் இந்த பகத்தில் எந்த பாசை செய்தாலும் எல்லாரையும் பெருசுத்தாவியானவரே இடகட்டி வல்லநடத்துங்க ராஜா. இடகட்டி வல்லநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, சுமத்திருக்கிறோம். என்னமே இயற்கை அளவினால் ஐயா பெருவெள்ளத்தினால் பெருமழையினாலும் ஆண்ட பொறுப்புசலினாலும் தாக்கப்பட்டு நெருப்பினாலும் தாக்கப்பட்டு இருக்க இடமில்லாமல் ஆண்டவரே தவித்து தவித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை உயிரோடு காத்த பிள்ளைகளுக்கு ஐயா இருக்கிறதுக்கு இருப்பிடங்களே அமைத்து உங்களால் கொடுக்க முடியும் ஐயா, உங்களால் கூடாரங்களை அமைத்து கொடுக்க முடியும், உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுகோத்திரிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு நீங்கள் பகலில் மக ஸ்தம்பமாக விரவிறக்கின் ஸ்தம்பமாக விருந்தவர்களை 40 வருஷம் வழிநடத்துற தேவனே என்று நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட உங்களோட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க கூடாரங்களை அமைத்துக் கொடுத்தவர்களை நீங்க கூடாரமாக இருந்து கூட பிள்ளைகளை உங்களோட பெருமகத்தினால் தாங்கி வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேசத்து தலைவர்களுக்காக உங்களிடத்தில் வருவோம் ஐயா. விசேஷமாக இந்த கனடா தேசத்து தலைவர், அமெரிக்கா தேச தலைவர்களுக்கு நீங்கள் நல்ல ஐக்கியத்தை கொடுத்து ஒருவர் ஒருவர் தேசத்தை தூக்கி எடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக எந்த முரண்பாடு வராதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்து வழிநடத்தி கொண்டு வாரீங்கள், அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். என்னும் ஆஸ்திரேலியா தேசத்து அதிகாரி, இங்கிலாந்து தேசத்து அதிகாரியும் பொறுப்படுங்கோ. உங்களை நேசிக்கிறவர்கள் ஐயா அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் அவர்கள் ஆளத்தக்கதாக அவர்களை உணர்த்தி உணர்த்தி உணர்த்தி ஆண்டவரே நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. அன்பின் தேவன் இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக விசேஷமாக உங்களை வருவோம். அவருக்கு வெளியே பாதுகாப்பை கொடுத்து வந்துட்டு ராஜா. அவருக்கு எதிராக இந்த அம்பு இதால நீங்க வாய்க்காதபடி காத்துக்கொண்டு வர கிருபைக்காக நான் உங்க ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. இந்த விதத்திலும் அவர் தளர்ந்து போகாதபடி உங்களுக்குள் என்னும் உற்சாகமாயிருந்த அந்த தேசத்தை ஆண்டவரே உண்மையோடும் தாழ்மையோடும் ஆளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மென்பே நாங்க பிறந்து வளர்ந்த அந்த சிறிய தீவுக்காக உங்கள் அண்டை வருவோம். ஆண்டவரே நீங்கள் அந்த தீவியால வந்தாயிரம் பொறுப்படுங்க ராஜா. என்ன மாறியாமையினால் விக்கிரங்களை நாட்டிக்கொண்டிராதபடி உணர்த்தி இது விதத்தில் உங்களை அறியத்தக்கதாக அப்பா உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக என்கின்றவனே ஏதோ விதத்தில் ஐயா நீதியுள்ள ஆட்சி செய்யத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்துவீர்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம். சமுதாயத்தில் சமாதானம் உண்டு பண்ணி கொடுக்கிறது உங்களுக்கு நன்றி. செங்கலவர் தமிழர் ரெண்டு பேர் இல்லாதபடி அவள் நடத்துறது உங்களுக்கு நன்றி. அப்பா உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் நிலத்திருந்த அந்த தேசத்தில் ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்து உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுவோம். அந்த தேசத்தை ஆண்டு இருக்கும் பஞ்சத்தை நீங்க போக்க உங்களால் முடியும் ஐயா உங்களால் முடியும். செழிப்புள்ள தேசமாக முன்மாறி பின்மாறிய ஊற்றி உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அன்பித்தவனே விசேஷமாக உங்களை உங்களோட பிள்ளைகளை சாட்சியாக வைத்து அபிஷேகத்தினால் அவர்களை நிறைத்து உங்களோட ஊழியத்தை செய்யும் ஊழியக்காரர் என்னென்ற கட்டிப்பான அபிஷேகத்தினால் அவர்களை நிறைத்து ஆரோணி அபிஷேகத்து போல அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே அந்த தேசத்தில் உங்களுடைய சிலுவக்குடி பறக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களால் கிருபை செய்ய முடியும். சந்ததி சந்ததிகளையும் காத்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா நன்றி. இந்த நேரத்தில் அன்பின்றவனே இந்த பாடசாலைக்கு போன பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே பாடசாலையில் கடமை செய்ய போனவர்களும் இந்த கனடா தேசத்தில் அவர்களை சுபத்திரமாக நீங்க திரும்ப வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பீங்கள். அதுக்காக நன்றி. போக்குவரத்து வசதிகள் ஒவ்வொன்றுக்காக நன்றி ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் பிரயாண வசதியை நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி. அவர்களை கூட்டிக் கொண்டு போகிற நோக்கத்தை நிறைவேற்றி நீங்க கூட்டிக் கொண்டு வந்து அவருடைய இருப்பிடங்களுக்கு உங்களால் சேர்க்க முடியும். உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும் என்ற அன்பின்றவனே என்னோ விதமாக இந்த தேசத்துக்கு என்னென்ன விதமாக உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும் என்று இல்லாதவர்களுக்கு உறுப்பு கொடுக்க இல்லாத உணவு கொடுக்க இருப்பிடங்களை அமைத்து கொடுக்க எல்லாவற்றுக்கும் இல்லாத உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்க உங்களோட பிள்ளைகளை ஆறாரை எங்கெங்கு போக வேண்டும் என்று அனுப்பினீங்களோ அவர்களுக்கும் வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து திரும்ப அவருடைய கூடாரங்களுக்கும் அவருடைய குடும்ப மத்தியிலும் சமத்திலும் கொண்டு சேர்ப்பீங்கள். அதுக்காக உங்களை வருகிறோம் துதி ஸ்தோத்திரத்தோடு வருகிறோம் ராஜா. உலகம் உலகம் காமல் தூங்காமல் மலுக்குலத்தில் மேல் கண்டித்து வழிநடத்துற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா காட்டையும் கடலையும் அமர்த்தின அன்புள்ள வெள்ளமுள்ள தேவனே என்றும் உங்களால் இந்த சுவாத்தியங்களை கட்டுப்படுத்தி பெருமாளியோ பெருவெள்ளமோ வந்து காற்று புசலோ வந்து உங்களோட பிள்ளையால அசைக்காதபடி மூடாதபடி உங்களால் காத்து கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இந்த மீதியான சங்கம மொழியிலேயே நீங்க புறப்படுத்து ராஜா. உங்களோட பிள்ளைகளுக்குடாக நீங்கள் என்னென்ன செய்ய வேணும் என்று உங்களோட பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்து அப்பா உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்த ஞானம் அறிவு வரங்கள் கனிகளுக்களால் உங்களை மகமப்படுத்த கிடைத்தது என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு தங்களை தாழ்த்தி உங்களோட நாமத்தை உயர்த்தி வந்து ஆண்டு ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபியை ஊற்றி வழிநடத்துவீங்க. வழிநடத்துனீங்க நம்ம வழிநடத்துவீங்க வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்லதை செய்யறங்கள் நல்ல தகப்பனே இதை வெற்றியோடு நடத்தி முடிக்கத்தக்கதாக செய்ய வல்லம் உள்ளங்கள் தேவனே உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய்மை செலுத்தி உங்களோட உயிர் உள்ள வன்வல்ல வெல்லம் வல்ல வெல்லம் உள்ள நாமத்தில் எங்களுக்காக உங்களை மனக்குழுத்துக்காக உங்களோட பிள்ளைகளுக்காக சரிந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். கூட வெல்லமுள்ள நாமம் ஒன்றுக்கே நாங்கள் நன்றி துதி கனமான செலுத்தி மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். ஒரு நேரம் இணைந்து ஜபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்தரை சித்தமான நாளை நாளை இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமீன். இணைந்து ஜபங்களை கூட வழி நடத்தினார். கத்தர் சாமி அந்த ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு ஒருவருக்காக எங்களுக்காக ஜபித்து ஆசீர்வதித்து அவரையும் குடும்பத்தாரையும் கத்தர் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் அடுத்து ஊழியரை இணைப்பு கொண்டு முயற்சிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒருவரே உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசுக்கு வாழ்த்துகிறோம். ஆமேன், ஆமேன். இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒருவரையும் சொல்லட்டுமா? உங்களுக்கு டைம் இருந்தா ஜபங்களுக்கு இணையங்களமா? ஓகே, இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். மிஸ் அக்கா கனடாவிலிருந்து அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜபங்களை கூட வழி நடத்துவார். வழி நடத்துங்களமா? காட் பிளஸ் யூ. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். சூத்திரம் ஐயா, சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. கிருபையா, கிருபையா, கிருபையா, கிருபி. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களை மாமைப்படுத்துறோம், உங்களை கனப்படுத்துறோம் ஆண்டவரே. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். காணக்கூடாத ஒளி, சேரக்கூடாத ஒளி, மாய்மேந்தவனே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி சொல்றோம் ஐயா, நன்றி சொல்றோம். அந்த வேலைக்காக, அந்த மாதிரி வேலைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. காணக்கூடாத ஒளி, சேரக்கூடாத ஒளி, அப்பா துதிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்கள் மாத்திரம் ஆண்டவர், மாத்திரம் ஆண்டவர். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை ஐயா, கிருபை, கிருபை, கிருபை, கிருபை ஐயா, கிருபை. அப்பா நன்றி சூத்திரம். அப்பா அந்த வேளையிலும் ஆண்டவரு, இந்த காலங்களுக்காக அந்த சூழலுக்கெல்லாம் உங்களுக்கு யுவிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களை பார்க்கறது அவனே, சூழ்நிலைகள் பார்க்கறது அவனே. கூடிய காலங்களில் ஆண்டவரே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவே நீங்க காண்கிறது அவன் சுவாமி. ஒன்றும் உங்களுக்கு முறையான ஒன்றும் இல்லையப்பா. எங்க பார்த்தாலும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் பாவங்கள் தகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே தகப்ப பெருகிக்கொண்டே போற சுவாமி. மன்னிப்போலும் இரக்கங்கள் உங்களுக்குத்தான் உண்டு, உங்களுக்குத்தான் உண்டு. உங்களுக்கு இருவயங்களை சாதிப்படுத்தட்டும் சுவாமி, எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் சுவாமி. அப்பா நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். அப்பா யுத்தத்துல அழைப்படுற ஜனங்கள் யுத்தங்கள் ஐயா, யுத்தத்திலே நினைக்கிற ஜனங்கள் கண்ணீர் ஐயா. ஆண்டவரே யுத்தங்களை எல்லாம் பண்ணுறதுவன் நீங்க சுவாமி. அதனின் காலத்தில் ஐயா நீங்க நேர்த்தியாய ஒன்றும் சீரதேவன் சுவாமி. வேண்டிக் கொள்ளணும் சுவாமி, யுத்தத்தில் எழுதப்படும் அலையிற ஜனங்கள், கண்ணீரிட ஜனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறவர்களும் இறக்கம் செய்யுங்கப்பா. அவர்கள் கண்ணீரை துளியுங்கப்பா, கண்ணீரை துளியுங்கப்பா. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். இந்த யுத்தத்திலே ஆண்டவரே இழப்போல் ஆண்டவரே உயிரிழப்போல் வாழ்வாதாரங்கள் இழந்து ஆண்டவர் தவிக்கிற மக்கள் ஐயா உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நன்றி துதிக்கிறோம் ஐயா நன்றி சொல்லுறோம் ஐயா. வியாதியப்பா வியாதி படுக்கையில் இருக்கிறையா நாங்கள் வியாதியஸ்தரப்பா தகப்பனே தொடுங்க சுவாமி வியாதிக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு ஐயா சுகத்தை பெறட்டும் சுவாமி. உங்களோட சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. உங்களோட ஆறுதலை பெற்றுக் கொள்ளட்டும். இவரும் தங்களை தாழ்த்துவார்களா தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உங்களோட வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்த ஆண்டவரே பரிகாரியாயோ கத்தர் நீங்க சுகமளிக்கிற கத்தர் நீங்க என்று சொல்லி தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உங்களுடைய முகத்தை தேடி சுகத்தை பெறுவார்களாக. செவியோடு இருக்கிற மக்களை தேவைகளை சந்திங்க சாமி. முதியோர்கள் அப்பா நாதரவத்தாய் கிடக்கிற முதியோர்கள் மத்தியில ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. கண்ணீரப்பா நாதரவத்தாய் இருக்கிறவர்களப்பா அவர்களுக்கெல்லாம் வேண்டிக் கொள்றோம். மரண தருவாயில் இருக்கிற வியாபாரஸ்தரவர்களும் தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அப்போ கொடுக்கிறவர்களாய் அப்பா அவர்கள் இந்த கடைசி நாட்களில் இந்த கடைசி நேரத்தில் தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே மூலமா இப்போ கொடுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசத்தியாளர் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தலைவர் மத்தியில் ஆண்டவரே இருக்கிற குழப்பங்கள் ஆவராட்டங்கள் ஆண்டவரே தலைவர் மத்தியில் இருக்கிற எல்லா புரியாத காரியங்கள் நீங்கி ஆண்டவர் நீதி நியாயம் அவருடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி. தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்தது அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாக கொடுத்தது சுவாமி. நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். தேசத்திலே மக்கள் நீதி புரட்டப்பட்டவர்களாய் அநீதியினால் நிறைந்தவர்களாய் தலைக்கிற மக்கள் ஆண்டவர் இவர்களுக்கு எல்லாரும் நீதி நியாயம் செய்கிற தலைவர்களாக தேசங்களை ஆண்டு கொள்ளட்டும் சுவாமி. அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். வேண்டிக்கு அதிகாரம் எல்லாம் நன்மைக்கு எதுவாக நீங்க கொடுத்தது நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். இவருடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்கள் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. மனம் திரும்பட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கும் தகப்பனே நன்றி சொல்லுவோம். தேசத்துல நிற்கிறான வீரர்களுக்காக நன்றி சொல்லும். இவையெல்லாம் தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சுவாமி. இவர்கள் மத்தியில் ஆண்டவர் தகப்பனே அப்பா நீங்க இவர்களை காத்து வளர்த்த கருவை காத்து வத்துரும். ஏழு காலங்கள் எல்லாம் உங்களுக்கு கரத்தில் இருக்கிறது சுவாமி. எப்பொழுதும் ஆயத்தமிழவர்களாய் ஆண்டவரே இவர்கள் தேசத்தை காக்கிற ஊழியர்களாக இருக்கிறபடி நான் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்ற குடும்பங்கள் எங்க இருந்தாலும் அவர்களை போஷித்து காப்பாற்றுற தேவன் நீங்க வழி நடத்துற தேவன் நீங்க இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அப்பனே தேசங்கள் எல்லாம் போராட்டம் அப்பா வறட்சி அப்பா பஞ்சங்கள் அப்பா பற்றாக்குறை அப்பா வேலை இல்லையப்பா நலங்களும் கூக்குடல் இவர்கள் எல்லாம் தங்களை தாழ்த்து உங்களோட முகத்தை தேடுவார்கள் சுகமத்தை கொடுக்கிற தேவன் நீங்க என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. இவர்கள் தங்களை தாழ்த்தட்டும். தேசங்களில் உள்ள மக்கள் தங்களை தாழ்த்தட்டும். இவர்களுடைய கூப்பிடுதலும் கூக்குறதுகளும் உங்களை நோக்கி கூப்பிடட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் ஐயா பசியின் கொடுமை பசியினால் அல்லப்படுகிற ஜனங்கள் எங்கும் இருக்கிறார் சுவாமி. இவர்களை வழி நடத்துங்க சுவாமி. போஷித்து காப்பாற்றுங்க சுவாமி. இரக்கம் செய்யுங்க. பசியின் கொடுமை ஆண்டவரே பசியினால் தவிக்கிற மக்களை இரக்கம் செய்யுங்கப்பா. இரக்கத்தின் தேவன் நீங்க போஷிக்கிறது வந்தீங்கன்னு சொல்லி அப்பா இவர்கள் தங்களுடைய வழிகளை மனம் பலன் வழிகளை எல்லாம் விட்டு மனம் திரும்பி உங்களை தேடுவார்களா. இவர்களுக்கு வேண்டிய காலத்தை கட்டளை இருந்த சுவாமி அப்பா நன்றி சொல்லுவோம். அப்பனே இந்த வேலையிலும் ஆண்டுவீர் ஐயா ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக்கிறோம். ஊழியங்கள் ஆண்டவர் அப்பா கடைசி நாட்களில் நடக்கிற ஊழியங்கள் போராட்டங்கள் பிசாசின் வஞ்சனையான போராட்டங்கள் ஆண்டவரே வஞ்சனையான வார்த்தைகள் ஆண்டவர் நான் நடக்கிற காலத்தில் நிக்கிற போராட்டத்தில் நிக்கிற ஊழியர் பலப்படுத்துங்கப்பா, தாங்குங்கப்பா, எல்லாவற்றிலும் நிக்கத்துக்கு பலனை கொடுங்கதான் பாப்பனே. இவர்களுக்கு ஆவண்டி கொள்ளுடும், இவர்களுக்கு ஆவண்டி கொள்ளும். எங்கெல்லாம் ஊழியத்திலும் நிக்கிறாள் சுவாமி, வேண்டிய பலன் அபிஷேகம் இவர்களை தாங்குவதாக. இவர்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, நடத்துங்க சுவாமி, பாதுகாத்து கொள்ளுங்க, ரட்சிப்பை கட்டளையிடுங்க சுவாமி. கிருபையப்பா, கிருபையான் அப்பா, தகுதியற்ற மக்களுக்கு கிடைக்கிறது கிருபை, கிருபை ஐயா, நீங்க தந்த கிருபையப்பா, ஆண்டவரே நன்றி சொல்கிறோம். வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் தகப்பனே. விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவர், எங்கெல்லாம் விழுந்த நிலையில் இருக்கிறார்களோ சுவாமி, எங்கெல்லாம் தவிக்கிறார்களோ சுவாமி, எங்கெல்லாம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ சுவாமி, தகப்பனே இவர்களுக்கு இறங்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம், இறங்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. விழுந்த நிலைமையில் இருந்து தூக்கி விடும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. விசுவாசின் வேலையில் இருந்து இவர்களை விடுவிக்க முறையாக வேண்டிக் கொள்கிறோம். இவர்கள் குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, விசுவாச குடும்பங்களும் ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா. பின்தங்கிய நிலையில் போய் கொண்டிருக்கிறோம், இவர்கள் திரும்பமாய் ஆண்டவரே ரட்சிப்பின் மகிமையை உணர்ந்தவர்களாய் அப்பா, திரும்பமாய் உங்களை பாதவடியில் வந்து சேரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய சமூகத்துல வந்து சேரும்படியாக வேண்டிக் சொல்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இவர்களுடைய பலிகள் காரியங்கள் ஒவ்வொன்றையும் வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா ராஜ்யத்தின் சிசி சேலையாளிகளுக்கு அறிவிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என சொன்னது தேவன். நம்முடைய காலத்தில் நிற்கிறோம் சுவாமி, தகப்பனே உங்களோட கிருபையப்பா, உங்களோட அன்பு அளவிட முடியாது. ஒருவர் தானும் கட்டுப்போது உங்களை சுத்தமல்ல என்று சொல்லிருக்கு. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை உங்களை சுத்தமாயிருக்கிறதற்கான காலங்களை இந்த நாட்களில் தந்திருக்கிறீங்க. ஆண்டவர்களுமாய் உங்களோட வார்த்தைகள் சொல்ல முடியும். அந்த காரியங்களை எல்லாம் இந்த நாட்களில் நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி, தந்திருக்கிறீங்க சுவாமி. அப்பா அந்த நாட்களில் ரசிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களாய் மாறட்டும், தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவர்களாய் மாறட்டும். காண்கிற மக்கள் படசாலை வேலத்தலங்கள் எல்லாம் ஆண்டவரை ஒரு வார்த்தை தன்னும் சொல்லக்கூடியவர்களாய் இவர்களை மாற்றுங்க. இவருடைய பயங்கள் தாழ்மை மனப்பான்மையில் அடித்து போட்டு உற்சாகமாய் ஆவியோடு ஆண்டவரே உங்களோட வார்த்தையை உங்களோட ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாய் மாற்றுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம், சபைகள் எல்லாம் அந்த நாட்களில் புவியும் கடாந்திரங்களும் சபைகள் எல்லாம் விரதத்தின் கிரகத்தின் ஆக்கொள்ளப்பட்ட சபைகள் எல்லாம் ஆயத்தப்படட்டும் சுவாமி, ஆயத்தப்படட்டும் சுவாமி. இவருடைய வருகையோ மிக சமீபம், இவருடைய வருகையோ காலங்கள் கிட்டி இருக்கிற சுவாமி. அப்பா இவர்களெல்லாம் ஆயத்தப்பட கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, இவருடைய நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவருடைய ரட்சிப்புக்காக வேண்டிக் கொள்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் சுவாமி, நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. தகப்பனே நன்றி அப்பா. இவருடைய ஆண்டவரே எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் குடும்பம் குடும்பமாய் சபைகளில் நிக்கட்டும் சுவாமி. நிக்கட்டும் சபைகளில் நடக்கிற போதவர்மார்கள், ஊழியக்காரர்கள், உதவி ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளும். தாங்குங்கப்பா, வெலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களா எப்பொழுதும் ஆண்டவர் ஆயத்தமுள்ளவர்களா சபைகளில் ஒரு மனம் அன்பு உள்ளவர்களா ஆகியோட உண்மையோடு உங்களை ஆராதிக்கிறவர்களா ஒவ்வொருவரும் இருக்கட்டும் சாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கத்தர் நல்லவர், கத்தர் நல்ல கிருவி என்று உள்ளது என்று சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே எப்பொழுதும் நீங்க நல்லவராக இருக்கிறீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இவர்களுக்காக ஒவ்வொரு சபைகளையும் எடுத்துக் கொள்ளப்படுற சபைகளாக மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பனே. இந்த நாட்களை நிற்கிற ஆண்டவர் இரண்ட தேசங்கள் அநேகம் ஆண்டவர் அடைக்கப்பட்ட தேசங்கள் பட்டணங்கள் அநேகம் உண்டு சொந்த தேசங்கள்லாம் வெளிச்சத்தை காணவன் இங்கெல்லாம் நிற்கிற ஊழியர்கள் சிசேஷர்கள் ஆண்டவர் மிஷனரிகள் ரொம்ப வேணும் சுவாமி என்னெந்த சுவாமி என்னெந்த இன்னுமா நிற்கிற மிஷனர்களுக்காக கஷ்டப்பட்ட இடங்களப்பா கண்ணீரோடு இருக்கிறவர்களப்பா அடிக்கப்படுகிறார்களப்பா வைத்தியசாலையில் இருக்கு தாங்குங்கப்பா தாங்குங்கப்பா இவருடைய தேவைகளெல்லாம் சந்திக்கக்கூடிய ஜனங்களை எழுப்பி கொடுங்கப்பா உதாரத்துள்ள மக்களை கொடுக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா தகப்பனே அந்த ஜனங்களுக்கு வேண்டிக் கொள்ளுவோம் இந்த கொடுக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் ஆசீர்வதிங்கப்பா இவர்கள் ஆசீர்வதிங்க இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் ஆண்டவரே இந்த இடங்களில் நிற்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற வேணும் சுவாமி தேசம் எல்லாம் வெளிச்சத்தை காணவேன் அந்த காரங்கள் எல்லாம் நீங்க இருளின் ஆதிக்கம் எல்லாம் நீங்க எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் அந்த தேசம் எல்லாம் சுவிசேஷத்தின் ஒளியை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி அந்த இடத்து மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு உங்களை வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம் உங்கள் வருகையை பார்த்து கொண்டே கொள்வாய் மாறட்டும் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஐயா அந்த காலத்துல யானங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி மக்களுக்காக வேண்டிக் கொள்ள அன்பில்லையப்பா அன்பில்லையப்பா அன்பு போன தழுந்த காலத்தில் ஆண்டவரே அன்பில்லையப்பா ஒருவரை ஒருவர் ஆண்டவரை பகைக்கிறவர்களாய் அன்பில்லாதவர்களாய் இருக்கிற காலமாய் இருக்கிற சுவாமி ஐயா அன்பு அன்பு ஆண்டவர் கடைசி நாட்களில் அறுவை செய்ய ஆண்டவரே உங்களோட அன்பினாய் ஊற்றுங்கப்பா பெற்றோருக்கு பிள்ளைகளுடத்தில் அன்பு அன்பு அன்பு பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு கணவன் மனைவி ஆண்டவரை பிரிந்திருக்கிற நிலைமை உறவுகளெல்லாம் பிரிந்திருக்கிற நிலைமை சகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி அன்பில் எங்களை அன்பினால் நிரப்புங்கப்பா அன்பினால் நிரப்புங்கப்பா உங்களை அன்பினால் நிரப்புங்கப்பா உங்களை அன்பு இருதயத்தில் ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா அநேரருக்கு ஆண்டவர் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே பின்னாரியாக உங்களோட அன்பினாகி ஆண்டவரே இவர்கள் எங்களை உத்தம்பரம்படியாக வைக்கிறோம் ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகள் அப்பா வாலிப பிள்ளைகள் எல்லாம் திருப்பி கொண்டு வாங்கப்பா வாலிய பிள்ளைகள் மத்தியில ஆண்டவரே ஒரு அன்பு வரட்டும் சுவாமி ஒரு இறக்கம் வரட்டும் தரவு வரட்டும் சுவாமி கிருபை செய்யப்பா கிருபை செய்யப்பா அப்பா வாலிய பிள்ளைகள் வாழ்க்கை ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே பாவம் அக்கிரமம் அநியாயம் போதை ஆண்டவரை பெரியாக போய் கொண்டிருக்கிற வாலிய பிள்ளைகள் ஆண்டவர் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோர் இவர்கள் மாற்றிகளே ஆண்டவரே காத்தாவே அப்பா உங்களுடைய அன்பு ஊற்றப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் மீட்டுக் கொள்ளுங்கப்பா மீட்டுக் கொள்ளுங்கப்பா சத்துருவானன் வளர்ச்சி கீழ வாலிய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்கப்பா மீட்டுக் கொள்ளுங்கப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி இருவை செய்யுங்கப்பா இருவை செய்யுங்கப்பா தேசங்களுக்காக வேண்டிக் இரண்டு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண எத்தனையோ தேசங்கள் ஆண்டவர் இருளில் இருக்கிற சுவாமி தகைக்கப்பட்டு இருக்கிற சுவாமி இந்த இடங்களிலெல்லாம் தகப்பனி அந்த காலங்கள் நீங்க உங்களுடைய வெளிச்சத்தின் ஒளி தேசங்களையோ ஆளுகை செய்ய வேண்டும் என்று இருக்கிறோம் உங்களுடைய வருகைக்கு முன்பாக தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணட்டும் கேட்கிறவளாய் அறிகிறவளாய் கீழ்படுகிறவளாய் ஒவ்வொரு தேசமும் சிறக்கப்பட்டு அதனதின் காலத்து நேற்றியா சேரதேவன தேசங்களையும் காண்கிற தேவன் சுவாமி அதனதின் காலத்தில் அப்போ அவங்களை சித்தம் நிறைவேறி வரைக்கும் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒன்றுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கோடி மக்கள் இந்திய தேசம் இந்திய தேசம் இந்திய தேசம் சுவாசுக்குள்ளும் விக்கிற ஆராதனைக்குள்ளும் திக்கிற ஆராதனைக்குள்ளும் ஆண்டவரே பிள்ளை சூனியமா அப்படியான கொடுமையான பாவங்களா நடந்திருக்கிற இந்திய தேசம் மனம் திரும்புவேன் மனம் திரும்புவேன் ஆண்டவரே இந்த தேசத்துக்காக வேண்டிக்கும் கோடி மக்கள் அவருடைய தேசம் கோடி மக்கள் அவருடைய தேசம் ஆண்டவர் இந்த மக்களுடைய காண்கள் திறக்கப்பட்டு வெளிச்சத்தையும் ஆண்டவரே என்னுள்ளது அவனை காண்கிறவளாய் மாறட்டும் ஆண்டவரே ஊழியர்களுக்காண்டிக்கொள்ளும் ஊழியர் மத்தியிலே ஆண்டவரே அப்பா தயவுகளை கொண்டு கொள்ளும்படியாக வேண்டிக்கொள்ளும் கண்ணீர் இருக்கிறவர் சுவாமி அப்பா தாய்ப்போடு இருக்கிறவர் சுவாமி எவருடைய உங்களுக்கெல்லாம் பதிலை கொடுக்கறது நீங்க ஆண்டவரே அந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சங்கலை ஆளுகிற தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு குருட்டாட்டம் நீங்க வேணும் சுவாமி குருட்டாட்டம் நீங்க வேணும் சுவாமி அப்பா அவர்களும் மனந்திரும்ப வேணும் சுவாமி மனந்திரும் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை காண்கிறவளோ ஆராதிக்கிறவளாய் மாற வேணும் சுவாமி எப்படியா வேண்டிக் கொள்வோம் சுவாமி ஐயா அவங்க கனடாதேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம் கனடாதேசத்தின் ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொள்வோம் தேசத்தின் உள்ள எல்லா சசிகளும் நீங்க விக்கிரகாராதனைகளா நீங்க தேசம் பிரசித்தப்பட வேண்டும் என்று விக்கிரம் சுவாமி தேசம் உங்களுடைய ஆண்டவர் ஆதியில் இருந்தது போல உங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவரே அப்போ அந்த தேசம் நிறைந்திருந்த தேசம் ஆண்டவர் மறுபடியுமாய் அந்த காலத்தை இந்த தேசத்துக்கு தரும்படியாய் வந்திக்கொள்வோம் அந்த ஆட்களில் ஆண்டவரை மிஷனரிகள் ஊழியர்கள் என்று சொல்லி தேசத்தில் இருந்து வசனங்களை எத்தனையோ தேசங்களுக்கு கொண்டு போனவர்கள் ஆண்டவர் இந்த தேசத்துக்காக கண்ணீரோடு ஜபித்தவர்கள் ஆண்டவர் அவப்பனே இந்த தேசத்துக்கு இறக்கம் செய்யப்பா இறக்கம் செய்யப்பா இறக்கம் செய்யப்பா அவங்கள அக்கிரமங்களெல்லாம் அழிந்து போகட்டும் அழிந்து போகட்டும் தேசத்தின் தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு மாற்றம் உண்டாவதாக ஒரு மாற்றம் உண்டாவதாக தேவனே நீர் நியாயம் உள்ள ஒரு அரசாட்சி ஒரு ஆட்சி அவர்கள் ஆட்சியில் வருவதாக பயம் தேவனுக்கு பயம் ஆண்டவரே நீதிக்கு பயம் ஆண்டவரே ஐயா அப்படியான உணர்வுகளோடு ஆண்டவரே இந்த தேசத்தை வாழக்கூடிய வல்லமை அவர்களுக்கு வர வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி எங்களுடைய உறவுகள் இங்கே இருக்கிறவள் சுவாமி ரச்சிக்கப்படட்டும் மனம் திரும்பட்டும் சுவாமி அப்பா காரம் அடையட்டும் சுவாமி தகப்பனே எங்களுடைய உறவுகள் அநேகம் இருக்கிறார்கள் அவர்களும் ஆண்டவர தேசத்தில் வந்து நன்மையை பெற்று அடைக்கலம் பெற்ற தேசம் ஆண்டவரே நன்மை உள்ளவர்களா இந்த தேசத்தை ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே தேவனே இவர்கள் மாறி அந்த தேசத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி ரச்சிக்கப்படட்டும் சுவாமி தங்களுடைய பிள்ளைகளுக்கா தங்களுடைய பிள்ளைகளுக்கா இந்த காலத்தில் ஆண்டவரை தங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை பார்த்து தங்களுடைய பிள்ளைகளுக்கா அவங்களை நோக்கி மூத்தை நோக்கி மன்னாடுகிறவளாக வைக்கிறவளாய் இறக்கம் பெற வேண்டும் அடிக்கிறோம் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எத்தனையோ நாட்டில் தேச மக்கள் இந்த தேசத்து வாழ்கிறவள் சுவாமி எல்லா மக்களும் ஒரு மனமாய் அன்பாய் இந்த தேசத்திலே ஆசீர்வாதமாய் சுபீட்சமாய் வாழ வேண்டும் அடிக்கிறோம் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுறோம் தகப்பன் இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுறோம் தகப்பன் இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுறோம் தகப்பன் ஆண்டிகப்பனே கனடா தேசம் ஆசீர்வதிக்க எங்களுடைய இலங்கை தேசம் எங்களுடைய இலங்கை தேசம் ரட்சிக்கப்படுவான் அனந்திரும்ப வேணும் சுவாமி எங்கள் தேசத்தில் ஒரு விடுதலை வேணும் தேவனே எங்களை ரத்தம் அந்த தேசம் முழுவதும் தெளிக்கப்பட வேணும் சுவாமி ஆண்டவரே தேசத்தில் உள்ள விக்கிரக ஆராதனை பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கப்படும் தேசம் ஒரு வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி ஒரு ஆசீர்வாதத்தை காண வேணும் சுவாமி நீங்க தான பாத தேசத்தின் ஆசீர்வாதம் அவங்களோட வார்த்தை ஆண்டவரே தேசத்தை மூட வேண்டும் என்று வைக்கிறோம் அங்குள்ள ஊழியர்கள் மத்தியிலும் ஆண்டவரே எங்களோட வார்த்தை அப்பா எப்பொழுதும் ஆண்டவரும் தேசத்தை காத்துக்கொள்ள முடியாது வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் எங்களுக்கு உறவுகள் உண்டு சுவாமி எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுத்தும் அனாதிகளுக்காக அவரோடு மந்திர சபையில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் வேண்டி ஆண்டவரே பாதுகாப்பையும் சுவத்தையும் கட்டளை விடுங்க தேசத்தை ஆளக்கூடிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக எல்லா மக்களும் ஒரு மக்களாய் தேசத்திலே ஆசீர்வாதம் பெற்று தேசம் வாழ்வடைவன் எங்களுடைய இலங்கை தேசம் ஐயா எங்களுடைய இலங்கை தேசம் ஐயா எங்களுடைய இலங்கை தேசத்தை ஐயா ஒரு வெளிச்சத்தின் தேசமாக மாற்றுங்கப்பா, கருவி செய்யுங்க, கருவி செய்யுங்கப்பா, கருவி செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருவியப்பா, கிருவி, கிருவி, கிருவி. ஆண்டவரே, இந்த வேலையில இந்த வப்பனே ஐயா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர், உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர், உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர். எல்லாத்தின் பாரங்கள் எல்லாம் உங்களை சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி, ஒரு சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி. நன்றி சொல்லுறோம் சுவாமி, நன்றி சுவாமி. வருத்தப்பட்டு பாரம் சோக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இல்லை பாருங்க தருவேன் சொன்னதேவன். நீங்க ஒருவர் தான் அப்பா, யாரும் சொல்லவில்லை அப்பா. என்னிடத்தில் வாருங்கள் சொன்னதேவன் நீங்கள். தகப்பனே, சமூகத்திலே எங்களுடைய பாரங்கள், துக்கங்கள் எல்லாம், சுகங்கள், பிறங்கள் எல்லாம் உங்களை பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களை நடத்துகிறவரே, எங்களுடைய பிள்ளைகளை நடத்துகிறவர்களே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். பிரியாம தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அவரோடு நீங்க இருக்கிறபடியினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தகப்பனே, இந்த ஆண்டவரே அப்பா, சங்கமன் ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளுறோம். சங்கமன் ரேடியோ நடத்துறவர்களுக்கு வேண்டிய சுகத்தை, பலத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, கட்டளிடுங்க. தேவைகளை சந்திங்க சுவாமி. அவருடைய குடும்பங்களில் உள்ள ஐயா குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்க சுவாமி. அவருடைய கண்ணீர் எல்லாம் துடையுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். என்ன ஆண்டவரேனே, பொருளியர்களுக்காக நன்றி. என்னமா பிறத்த காரியங்களை நீங்க உங்களுடைய சுத்தத்தை முடி செய்கிறபடினால் நன்றி சுவாமி. ஒரு மனுஷனுடைய வழி வேணாம் சுவாமி. ஆவியானவரே, எங்களுடைய வழியின்படி நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி. அப்படியாக அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே, ஆண்டவரே, தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். மட்டுமாய் நடத்தின தேவன், ஆண்டவரை முடிவு வரியந்தம் நடத்துற தேவன், நீங்க உங்களோட வார்த்தையின்படி, உங்களோட ஜீவன் உள்ள வார்த்தையின்படி தேச பாண்டவையும் மட்டுமாய் காக்கப்பட்டிருக்கிறபடி நான் நன்றி வந்தேன். உங்களோட வாக்கு தோக்கத்தோம் அந்த தேசத்தை ஆகிறபடி நான் நன்றி சுவாமி. ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம் ஆண்டவர் அப்பா, என் மட்டுமாய் நிலைநிற்கிறபடி நான் நன்றி சொல்கிறோம் சுவாமி. தேசத்தின் வகை எல்லா தேசங்களும் அறிந்து கொள்றபடி நான் நன்றி ஆண்டவர். மகிமையாப்பா, மகிமையாப்பா, மகிமை ஆண்டவரே. சிவதேசம் அப்பா, உங்களோட நன்மைகளால் நிறைந்திருக்கிறபடி நான் நன்றி. கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவர், சில மக்களும் ஆண்டவரே சமாதானக்கத்தை நீங்களும் சொல்லி அந்த தேசத்துல வந்து ஆளுகை செய்யும்படியாய் வண்டிக் கொள்வோம், ஆளுகை செய்யும்படியாய் வண்டிக் கொள்வோம் சுவாமி. அவர்களுக்காக வண்டிக் கொள்வோம், என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இம்மட்டுமாய் நடத்தினவரே, இம்மட்டுமாய் சிறவினேசரே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இந்த காலங்களில் ஆண்டவரே, பிள்ளைகளை உங்களை சட்டையும் மறைத்து அப்பா நீங்க நடத்துறபடி நான் நன்றி. எங்க எல்லாம் நிற்கிறாக வந்து இடத்துல எல்லாம் ஆண்டவரே அவருடைய காரியங்கள் இருக்கிறோம் சுவாமி. நீங்க பார்த்து கொள்ளுங்க சுவாமி, நீங்க பார்த்து கொள்ளுங்க. நீங்க பாக்குறது காண்கிறது சுவாமி. ஆண்டவரே, தன்னை காண்கிற தேவன் என்று உங்களை சொன்னார் சுவாமி. அதே போல நீங்க உங்களை காண்கிற தேவன் என்று சொல்லுறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்றோம். எல்லா கணமந்திரியும் நீங்க தானப்பா, எல்லா மகத்துவம் நீங்க தானப்பா. நிஜபோதையும் உங்களை சமூகத்துல கொடுத்துருக்கிறோம் சுவாமி. ஏசு நாமத்து வண்டிக்கிறோம் நல்ல பிதா. ஆமி, ஆமி, ஆமி,
1: ஆமீன், ஆமீன். ஒரு நேரம் இணைந்து ஜபித்தவங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரி கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாளை நாளை வளமை போல காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன். நன்றி, கத்திரங்களையும் ஆசீர்வதிப்பதா. நன்றி,
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களை கூட வழிநடத்தினார். கத்தர் தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே போல ஜெபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு பதில் தந்தார் என்ற அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கத்தர் என்னை ஒப்புவிப்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன், நன்றி, வணக்கம், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும்

0: வேதத்தை நீங்க திறந்து கொள்ளுங்க. வேதத்தை திறந்து புலம்பல் 5 அதிகாரம், புலம்பல் எரேமியாவின் புலம்பல் 5 அதிகாரம் 21 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது நீங்கள் வேதத்தை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன்.
1: கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும்.
0: பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இந்த கூட்டத்திற்காக ஒரு 2-3 நாளாகவே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் அதிகாலையில் எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து இந்த வசனத்தை என் உள்ளத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி செய்தார். நிச்சயமாகவே இந்த கூட்டம் முடிந்து போகும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமே. ஏனென்றால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரிடத்தில் நான் கேட்டு உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன். ஏதோ ஒரு கூட்டத்திற்கு நான் வந்தேன், ஒரு செய்தியை கேட்டேன் என்பது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு ஓடி வருகிற நீங்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகு ஆண்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இக்காலத்தில் நீங்க பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்க சந்திக்கும் போது அந்த காலத்தில் இப்படி இல்லையே, 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இல்லையே, 20 வருஷத்துக்கு முன்பாக எங்கள் வீட்டில் இருந்த ஒரு செழிப்பு இப்போ இல்லையே, ஒரு 7 வருஷத்துக்கு 9 இருந்த ஒரு பலன் எனக்கு இல்லையே, அப்போது இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லையே என்றெல்லாம் நீங்க எந்தெந்த காரியத்தில் இல்லை இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களோ அதை திரும்பவும் ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. அந்த காலத்தில் இருந்தது போல இல்லை, அந்த காலத்தில் இருந்த சந்தோஷம், அந்த காலத்தில் இருந்த பலன், அந்த நாட்களில் இருந்த ஒரு ஜபாவி, அந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசித்தது போல, அந்த நாட்கள் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு நிம்மதி, அந்த காலத்தில் என் சரீரத்தில் இருந்த பலன் என்னெல்லாம் இல்லை இல்லை இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் மிகுந்த வேதனையோடு இந்த நாட்களை நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை என் இருதயத்தில் போட்டார். அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை புதிதாய் மாற்றுகிறவர். ஆமென். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அதனால அந்த பழைய காலத்தில் இருந்ததையே நீங்க நினைச்சு இந்த காலம் இப்படி இருக்கு இப்படி இருக்கு, இனி எப்படி இருக்கும், இனி வரப்போ இப்பவுமே இப்படி இருந்துச்சுன்னா இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கும்? உதாரணமா உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தான் சம்பளம் வைங்க, இந்த 5000 ரூபாய் வச்சே இப்ப என்னால நடத்த முடியலையே, இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் விலைவாசிகள்லாம் உயரும் போது நான் எப்படிதான் இதை சமாளிக்க போறேன், அல்லது இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் என்று மருத்துவர் சொல்லிட்டார் வைங்க, இந்த பலவீனத்தை வச்சு நான் எவ்வளவு காலம் வாழ போறேன், இவ்வளவு மருந்து மாத்திரைகளை வாங்க வேண்டி இருக்கு, நான் என்ன இனி என்ன செய்ய போகிறேன்? இப்ப ஒருவேளை உங்க பிள்ளைகள் படித்து அடுத்த கல்வி ஆண்டுக்கு வரப்போறாங்க, அப்போ பள்ளிக்கூடங்களுக்கு போனா 50,000 ஃபீஸ் கட்டுங்க, 1 லட்சம் ரூபா கொடுங்க, அல்லது 2 லட்சம் ரூபா கொடுத்தாதான் அங்க சீட் கிடைக்குமா, நான் என்ன செய்ய போறேன், எங்க படிக்க வைக்க போறேன், அந்த காலம் போல இல்லையே என்னெல்லாம் உங்க உள்ளத்துக்குள்ள நிறைய வேதனைகளோடு கூட நீங்க வந்திருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாக நான் நின்று ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பொதுவா வேலை இல்லாதவர்கள் நம்ம நாட்டின் சட்டத்தின்படி ஒழுங்கின்படி அரசாங்கத்தில் போய் அந்த வேலை வாய்ப்பு துறையில தங்கள் பெயரை பதிவு செய்வார்கள். அதை பதிவு செய்து காத்திருப்பார்கள். அடுத்த ஆண்டு வரும்போது அவங்க திரும்ப போய் அங்க என்ன செய்யணும், தங்கள் பெயரை ரினியூவல் பண்ணணும். அதை விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அந்த சீனியாரிட்டி போயிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளும் கூட அவ்வப்போது தங்களை தாங்களே புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தங்களை தாங்களே ஆண்டவருடைய கிருபையினால புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். உதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 40 அதிகாரம், The book of Isaiah chapter 40 verse 31.
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ,
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
1: புது
0: பலன் அடைந்து
1: கழுகுகளை போல செட்டைகளை அடித்து
0: கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
1: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்,
0: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்,
1: நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்,
0: நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமான கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லல, தமிழ் அழகா போட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் இழந்த பலனை மறுபடியும் கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இருந்த பலன் எனக்கு இல்லை, அந்த காலத்தில் இருந்தது போல என்னால உற்சாகமா வேலைகளை செய்ய முடியல, அப்போது போன வருஷம் இந்த பலன் எனக்கு இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை பார்த்து சொல்றேன். பொதுவா நம்ம ஊர்ல 40 வயசு ஆயிடுச்சுனாலே உனக்கு வயசாயிடுச்சு, நல்ல வேலை செய்யறன கூட வேலை செய்ய விடாம ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு வயசாகி போச்சு, அதனால தான் நேற்று சொன்னது இன்னைக்கு சொல்றீங்க, உங்களால் முடியாது, உட்காருங்க. நான் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், காலைப்புக்கு 40 வயதில் இருந்த பலனை கர்த்தர் 80 வயதிலும் கட்டளையிட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. இன்று கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்கள் பலனை மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலனை ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீணா மருந்து மாத்திரை சாப்பிட்டு டாக்டர்ஸ் கொண்டு போய் கொடுக்கிற பணத்தை ஏதோ இன்னைக்கு கூட அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், நேபாளில் மக்கள் வீடு இல்லாம, வாசல் இல்லாம, பிரெட் வாங்க கூட வழி இல்லாம அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பண உதவி செய்யணும்னு இங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் போன வாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை அமெரிக்காவில் ஊழியர் செய்யும் போது கூட அங்கேயும் சொன்னேன், சும்மா வீணா மருந்து மாத்திரையெல்லாம் போய் டாக்டர் செலவழிக்கிறத விட அதை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தாலும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்களாம் பாஸ்டர்கிட்ட, வருமானமே இல்லை டாக்டர்ஸ், ஜோம் அனுங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு புது பலனை தருவார். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. எப்போது ஆண்டவர் புது பலனை தருகிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நல்ல கவனிங்க. ஆனா அடுத்த கேள்வி என்னென்றா, எத்தனை பேர் மணவாளனோடு பிரவேசித்தார்கள்? 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. எத்தனை பேர் காத்திருந்தாங்க? 10 பேர் காத்திருந்தாங்க, 10 பேர் காத்திருந்தாங்க. ஆனா மணவாளனை கண்டு மணவாளனோடு கல்யாண வீட்டுக்கு போனது யாரு? 5 பேர். மற்ற 5 பேரும் கைவிடப்பட்டுட்டாங்க. காரணம் என்னன்னா, 5 பேருடைய தீவெட்டி அணைந்து போச்சு. தீவெட்டி எரிஞ்சுக்கிட்டே இருந்து, மழை மழை மழை எரிஞ்ச தீவெட்டி. மணவாளன் வர லேட் ஆனவன இருந்த எண்ணெயெல்லாம் ஊத்தி ஊத்தி பார்த்தாலும் எல்லா எண்ணெயும் காலியா போய் அது கருகி போச்சு தீ. அப்போ ஒன்று மணவாளன் வரும்போது அவங்களால ஆயத்தமா நிக்க முடியல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, 5 பேர் கைவிடப்பட்டு விட்டார்கள். இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், இழந்த பலனை கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. ஆமென், ஹல்லேலூயா. எப்ப வேணா காத்திருக்கலாம் பைபிள் சொல்லல. காலையில கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது காலையில கர்த்தர் தம்முடைய புது கிருபையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். ஆமென். யாராவது ஒரு மனுஷன் இங்க வெயிட் பண்ணுங்கன்னா, அவர் சொன்னார் மனுஷனுக்காக காத்திருப்போம். ஒரு அதிகாரி நாளைக்கு வாங்கன்னு சொன்னா 10 மணிக்கு வரனா 8 மணிக்கு காத்திருப்போம். இன்னைக்கு நாமத்தினால் நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தையை கொடுப்பீர். இன்னைக்கு நான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும், நான் காலையில போய் என்னுடைய ஆபீஸை திறக்கணும், அதுக்கு முன்பாக உங்களுடைய பாதத்தில் நான் காத்திருக்கிறேன், எனக்கு நீர் ஒரு வார்த்தையை தாரும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து பாருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிறதுலேயே மிக பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? வெயிட் பண்ணுங்க, இதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன் அப்படின்னா வந்துடுறேன்னு போறாரு. எப்போ வருவாரோ தெரியாது. சிலர் இங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனா நம்ம வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க நிக்க மாட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், இப்பதான் போனேன் அப்படின்றவாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். 103 சங்கீதம் 5 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 103 சங்கீதம் 5 வசனம்.
1: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
0: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
1: கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது.
0: கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறதை குறித்து நல்ல கவனிங்க, என்ன பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறதை குறித்து வேதம் சொல்லும் போது ஏசாயா 40:30-31 வசனங்களிலே நீங்கள் பார்த்தாலும், இப்போது வாசித்த 103 சங்கீதத்தில் 5 வசனத்தில் வாசித்தாலும் அங்கு எந்த பறவை சொல்லப்படுகிறது? கழுகைத்தான் சொல்லப்படுகிறது. நல்ல கவனமாய் கேளுங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கத்தான் போகிறார். கை வைத்து ஆமீன் சொல்லுங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருக்கு காத்திருங்கன்னு நான் சொல்லும் போது ஒரு சிலரால புரிந்து கொள்ள முடியாது. அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற என்ற அந்த வார்த்தையில ஆவியானவர் கழுகை எழுதி வைத்திருக்கிறார். இந்த கழுகு உலகத்திலேயே மிக மிக மிக மிக மிக உயரமாய் பறக்கக்கூடிய ஒரு முக்கியமான பறவை. என்ன பறவை? கழுகுதான். ஆனா இந்த கழுகு ஒரு காலகட்டத்தில் தன்னை வயதாகும் போது அது ஒரு மலைகளோ குன்றுகளிலோ போய் அமர்ந்து அந்த பழைய சிறகுகள் எல்லாவற்றையும் உதிர்த்து அது கொஞ்ச நாள் அப்படி அமைதியா உட்கார்ந்திருக்கும், அமைதியா காத்திருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா புதிய இறகுகள் புதிய சிறகுகள் அதுல முளைக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது உதிர்ந்த இடத்துல எல்லாம் புது புது புது புது அழகான சிறகுகள் முளைக்க ஆரம்பிச்ச உடனே அது மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிக்கும், உயர் எழும்ப ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா.

ரெண்டு மாதத்தில் உயர்த்தக்கூடும், சில நேரத்தில் மூன்று மாதம் கூட உங்களை நம்மை உயர்த்துவதற்கு கால தாமதமாகும். ஒன்று புரிஞ்சுக்கிடணும், எந்த அளவுக்கு கால தாமதமாகுகிறதோ, எந்த அளவுக்கு கால தாமதமாகிறதோ அந்த அளவுக்கு தேவன் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். கையை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல வாய்களை திறந்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி ஜெபம் பண்ண, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, வாய்களை திறந்து தேங்க்யூ ஜீசஸ் க்ளோரி, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணும். அப்படி ஆண்டவரே, இதுவரைக்கும் உங்க பலவீனத்தையே நீங்க பெருசா எண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, உங்க பிளட் பிரஷரோ, உங்கள் சரீரத்தில் இருக்கிற சர்க்கரை வியாதியோ, அல்லது உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஏதாயிலும் போராட்டங்களோ, ஒருவேளை உங்க கண்கள்ல மங்கி இருக்கலாம், பார்வை மங்கி இருக்கலாம், உங்க கையை காலெல்லாம் தூக்க முடியாம மடக்க முடியாம இருக்கலாம், படிக்கட்டு ஏற முடியும் ஏறும்போது மூச்சு வாங்கலாம், அல்லது உங்களால வீட்டு வேலைகளை சரியா செய்ய முடியாம இருக்கலாம், அல்லது உங்களுடைய இருதயத்தில் அடிக்கடி ஒரு பல்பட்டேஷன், ஒரு படபடபடபா இருக்கலாம், அல்லது உங்க உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கலாம். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர் அல்லவா, இயேசுவின் நாமத்தினால உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. நரம்பு எலும்பு மண்டலங்கள் தசை நார்கள் ஆண்டவரே, செவிகளில் இருக்கிற பலவீனங்கள் ஆண்டவரே, காது கேட்க முடியாத சூழ்நிலைகள், மங்கி போன கண் பார்வைகள் இயேசுவின் நாமத்தினால இப்போது புதுபலன் அடைவதாக, புதுபலன் அடைவதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இடுப்பில் இருக்கிற தீராத வலிகள், ஆண்டவர் நீண்ட நேரம் உட்கார முடியாத பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வருவதாக. நரம்பு மண்டலங்கள், ஹல்லேலூயா, ஆண்டவரே முதுகு எலும்பில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுது சுகமாகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் புதுபலனை கொடுக்கிறீர் ஆண்டவரே, புதுபலனால் நிரப்புகிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்போது இறங்கி கொண்டிருப்பதற்காக க்ளோரி, புதுபலன். ஓ மகாலாபா, எல்லா இரத்த கட்டுகள், எல்லா இரத்த சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களை விட்டு ஆண்டவரே, சரீரங்கள் வெளியே வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. ஒரு புது பலனை சரீரத்திலே கொடுக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி ஆண்டவரே.

0: ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கைகள் கால்களிலே ஒரு புதிய பலனை கர்த்தர் தந்து விட்டார். வேதத்தை திருப்புங்கள், ரோமர் 12 அதிகாரம், ரோமர் கழுதன் நிருபம் 12 அதிகாரம் 2 வசனத்தை சகோதரன் வாசிப்பாங்க, நீங்க அதை கவனமாய் கேட்க வேண்டும்.
1: ரோமன், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள்.
0: உங்கள் மனம் புதிதாகிறதினாலே, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. 1, ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நம்முடைய சரீரத்தில் ஒரு புது பலனை ஆண்டவர் தருகிறார். இது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். இந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். உங்கள் மனது புதிதாகுகிறதுனாலே, மனது புதிதாக வேண்டும். என்னுடைய மனது என்றால் மைண்ட், என்னுடைய மனதில், என்னுடைய மனது அதாவது மன சிந்தை என்று தமிழில் சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் நல்ல உற்சாகமா ஊழியத்துக்கு போவாங்க வருவாங்க, தொழிலுக்கு போவாங்க வருவாங்க, கூட்டங்களுக்கு வருவாங்க போவாங்க, ஆனா அவங்க சிந்தையில ஒரு விடுதலையே இருக்காது. நல்லா உட்கார்ந்து சிலர் பிரசங்கம் கேட்பாங்க, நல்ல பைபிள் வாசிப்பாங்க, சொல்ல போனா ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுடைய சிந்தையில எப்போதும் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவருடைய சிந்தையில ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா வருமா வராதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா. ஏனென்றால் கடந்த கால தோல்விகள், கடந்த கால வேதனைகள், கடந்த கால துக்கங்கள், கடந்த கால உபத்திரவங்கள், கடந்த காலத்தில் அவள் கடந்து வந்த நெருக்கமான பாதைகள் அவருடைய சிந்தையிலே போராடிக்கிட்டே இருக்கும். சிந்தை ஒரு போர்க்களம் என்று கூட சொல்லலாம். சிந்தையில் எப்போ பார்த்தாலும் அவிசுவாச எண்ணங்கள், பயங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் அடிக்கடி சிலருடைய வாழ்க்கையை அதிகமாய் பாதிக்கிறது. அதனால் அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் சுதந்திரிக்க முடியல. பிரசங்கம் கேட்க வரைக்கும் நல்லா தான் இருக்கு, பிரசங்கம் கேட்டுட்டு போன உடனே பழையபடி என் சிந்தையில ஒரே போராட்டமா இருக்கு. இங்க இருக்கும்போது ஒரு எண்ணத்தோடு நான் போகிறேன், ஆனால் வீட்டுக்கு போன பிறகு என்னுடைய சிந்தனையில வேறு எண்ணங்கள் வருகிறது. என் சிந்தனையில ஒரு பெரிய போராட்டமாய் இருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். ஆமென். நம்முடைய மனதை என் ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய தகப்பனார் காலத்துல ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம், அதே கஷ்டம் தான் இப்ப இருக்கும், அதே போராட்டம் தான் இருக்கும், அது மாற்றம் இருக்காது, அதே பிரச்சனை தான் இருக்கும். போன வருஷம் இருந்தது போலதான் இந்த வருஷம் இருப்பேன், போன மாதம் ஏப்ரல் மாதம் இருந்தது போலதான் இந்த மாதம் இருக்க போகிறேன் என்று நீங்களாகவே உங்க மனதில இப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்திருந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது சற்று ஒரு கடினமான ஒரு காரியம். இந்த சரீரத்தில் ஆண்டவர் எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறாரோ அதே போல உங்கள் மனதில தேவன் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். இன்று முதல் உங்கள் மனது ஒரு கிறிஸ்துவின் சிந்தையாய் மாற வேண்டும். பிலிப்பியர் கழுதின் நிருபத்தை திருப்புங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் கழுதின நிருபம் 2 அதிகாரம் 5 வசனம், பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க,
1: கிறிஸ்து இயேசுவில் இருந்த
0: சிந்தையே
1: உங்களிலும்
0: இருக்க கடவது. நல்ல கவனிங்க, சிந்தை ரொம்ப முக்கியம், மைண்ட், இந்த மைண்ட் தான் ரொம்ப முக்கியம். நான் எங்க வந்திருக்கேன், கூட்டத்துக்கு வந்திருக்கேன், ஆண்ட இப்போது நான் கேட்கிற வார்த்தை இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய. இது தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. உங்க சிந்தையிலே இந்த வார்த்தைகள் கடந்து போகும்போது அந்த சிந்தையை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்றால் என்ன? பிலிப்பியர் 2:3 வாசித்து பாருங்கள்.
1: ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல்
0: மனத்தாழ்மையினாலே
1: ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள்.
0: தங்களில் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். நல்ல வார்த்தை. வேதம் சொல்லுகிறது தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். நான் ஏற்கனவே ஒரு முறை நம்முடைய பிரேயர் சென்டர் நடக்கிற கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு முறை ஒரு சகோதரியனை சந்தித்த போது அவங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் மெதுவா பேசிட்டு சொன்னாங்க, நான் வந்து இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன், என் கணவரும் வேலைக்கு போறாரு, நானும் வேலைக்கு போறேன், ஆனா உங்களுக்கு தான் சொல்றேன் அப்படி. நாங்க என்னன்னு கேட்டேன், அவரை விட நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன், ஆனா அதெல்லாம் வெளியே சொல்றதே இல்லை. நான் ஒரு நிமிஷம் கூட ஆகல, திரும்ப அதே வார்த்தை, உண்மையே சொல்றேன் பிரதர், வெளியே பார்த்தா தெரியாது, அவரை விட நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன் அப்படி ரெண்டாவது முறை சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு திரும்ப சொல்றாங்க, அவரை விட சம்பாத்தியம் யாருக்குன்னா எனக்கு தான், ஆனா நான் அதை பெருமையா நினைக்கிறதே இல்லை, பெருமையா சொல்றதே இல்லை அப்படின்னாங்க. அவங்க பேசிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, என்ன தெரியுமா? இந்த ஒரு 5 நிமிஷத்துல நீ 3 முறை என்கிட்ட சொல்லிட்ட, 24 மணி நேரம் உன் கூட இருக்கானு, அப்ப அவன் நிலைமை என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய குடும்பங்களில பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, அந்த சர்ச்சுக்கு போறேன், இந்த சர்ச்சுக்கு போறேன் எல்லாம் சொல்றாங்க, ஆனா பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கறதே இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது தங்களில் உள்ளவர்களாக எண்ணணும். நான் இன்னொருத்தரை பார்க்கும்போது என்னை விட அவர்களை நான் மேன்மையா எண்ணணும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதான் கிறிஸ்துவின் சிந்தை என்று இந்த வேதம் சொல்லுகிறது. 4 வசனத்தை வாசிங்க பிரதர். அவனவன் தனக்கானவைகளை அல்ல
1: பிறருக்கானவைகளையும் நோக்குவான்,
0: பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. இந்த கர்த்தருடைய நாமத்தினால உங்க சிந்தை கொஞ்சம் மாறணும். நீங்க இப்போ நான் எனக்காக அல்ல பிறருக்காக தான் வாழ்றேன் அப்படி எப்படி சொல்லலன்னா, உங்க ஜபத்தை நீங்க பார்க்கணும். நீங்க டெய்லி ஜபம் பண்றதுல நீங்க ஒரு ஒரு சின்ன பிள்ளைய ஜெபிக்க சொன்னா, எங்க அம்மாவை ஆசீர்வதிங்க, எங்க அப்பாவை ஆசீர்வதிங்க, ஸ்கூலுக்கு போற என் கூட வாங்க, ஆமேன், அதான் அந்த பிள்ளை ஜபம் பண்ணும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்குறோம், அதனால தான் அதை அப்படி சொல்லி ஜபம் பண்ணுது. ஆனா நம்ம அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் ஆண்டவரே வேலைக்கு போறேன் ஆசீர்வதிங்க, சம்பளத்தை தாங்க, அதை தாங்க, இதை தாங்க அப்படின்னே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கையை வச்சு ஆமே. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஜபத்தை எதிர்பார்க்கிறார். நம் தேசத்துக்காக ஜபிக்க வேண்டிய ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். பலதரப்பட்ட துர் உபதேசங்கள், பலதரப்பட்ட பிரசங்கங்களை நீங்க டிவியில கேட்டுட்டு இருப்பீங்க நம்புறேன். நேத்து கூட ஒரு ஊழியர் என்னிடத்துல பேசினார். அவர் சொன்னாரு, இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள்லாம் வித்தியாசமான செய்திகள்லாம் வருது, அதுல ஒரு பிரசங்கம் என்னவா நேத்து அவர் சொன்னாரு, உனக்கு மரணமே இல்லை. உனக்கு சந்தோஷமா இருக்கா கேக்க? சந்தோஷமா இருக்கா இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கு. பைபிள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம என்னைக்கு இந்த பூமிக்கு வந்தோமோ நமக்கு ஒரு மரணத்தின் நாளை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். இந்த பூமியில ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது, ஆனா கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தீர்க்க ஆயுசு நாட்களை தரும்படி நம்ம ஜெபித்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனா இன்னைக்கு நிறைய உபதேசங்கள், இப்படிப்பட்ட கள்ள போதனைகள் இன்றைக்கு நிறைய இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் டிவியில் பார்க்கும் போது அது உங்களுக்கு ஒரு பிரமிப்பை உண்டாக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்ற, உங்க சிந்தையில ஒரு மனம், உங்க சிந்தை கொஞ்சம் மாறணும், உங்க மைண்ட் மாறணும். இந்த கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை, ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று நீங்க சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல தேவன் உங்க சிந்தையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஆமென். தேவனுடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னு, நம்ம மற்றவர்களை மேன்மையா எண்ணணும். கிறிஸ்துவின் சிந்தை என்பது என்ன, பிறருக்கானவைகளை நோக்கணும். கீழே உள்ள 8 வசனம், பிலிப்பிய 2 அதிகாரம் 8-9 வசனங்களை நீங்கள் வீட்டிலே பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் ஒருவனை உயர்த்துவதற்கு கர்த்தர் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப தாழ்மை உள்ளவளா இருக்கணும் அப்படின்னா தரையில தான் உட்காரணும் அப்படின்னு சில நினைக்கிறான். சில பாத்தீங்கன்னா சேர்ல உட்காருங்க அப்படின்னா, இல்ல கீழே உட்காருறேன், இல்ல இல்ல சேர் அதுக்குதான் போட்டிருக்கு, இல்ல இல்ல கீழே உட்காருறேன். இப்ப நீ கீழே உட்கார்ந்ததை பத்தி நீங்க சொல்லல, நீங்க அங்க உட்கார்ந்தா தான் மத்தவங்க சேர்ல உட்கார முடியும், அது வேற. ஆனா நீங்க சிலர் பார்த்தா உட்கார, இல்ல கீழே கீழே உட்காருவாங்க. நல்ல கவனிங்க, சிலர் பாத்தீங்கன்னா அழுக்கு சேலையை கட்டிட்டு வருவாங்க, அழுக்கு ஷர்ட்டை போட்டுட்டு வருவாங்க, அந்த ஷர்ட்டை அயன் பண்ணவே மாட்டாங்க. கேட்டா அவங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஒரு தாழ்மையை போல, ஒரு பழைய பேகை மாட்டிட்டு வருவாங்க, தலையெல்லாம் சீவ மாட்டாங்க, முகத்தையும் கழுவ மாட்டாங்க. பார்த்தா அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி இருக்கிறதுதான், சிலர் தாழ்மையா இருக்கணும். ஒரு நல்ல உடுத்திட்டு வந்தா ஐயோ நம்மளை ஒரு பெருமைக்காரங்களை போன நினைப்பாங்க அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற உடைய நல்ல துவைச்சு ஆயன் பண்ணி நீட்டா உடுத்திட்டு வரணும். ஒருத்தராது ஆமைன்னு சொன்னீங்களா, புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி போறீங்க, செயின் இல்லைனா கூட கடன் வாங்கி அதுக்கு போட்டுட்டு போறியா இல்லையா, போட்டுட்டு போறீங்களா இல்லையா? இந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது, ஒரு ஆபீஸ்க்கு வரும்போது, ஒரு ஊழியத்துக்கு போகும்போது நம்மளை நம்முடைய உடை ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்னைக்கோ போட்ட அந்த செருப்பு பார்த்தீங்கன்னா, வெளியே போய் பாருங்க, அதை மனுஷன் பார்க்க முடியாது. அப்படின்னா நல்லா நீட்டாக உடுத்தணும். பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பார்க்கறது வித்தியாசமாக தெரியணும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்றேன். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு தலையை சேவ் மாட்டான், சேவ் பண்ண மாட்டாங்க, உரம் உடுத்த மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. நான் நினைச்சேன்னா அதுவா தாழ்மை, அதுவா தாழ்மை, அது தாழ்மை இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அப்போது அவர் நம்மை உயர்த்துவார். கை வச்சு ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையை வச்சு ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம கர்த்தர் கொடுத்ததெல்லாம் அது ஆண்டவர் கொடுத்தது. படிச்சீங்களா, அது கர்த்தர் கொடுத்தது. பணம் கொடுத்தாரா, அது யார் கொடுத்தா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். கர்த்தரே உயர்த்த உயர்த்த உயர்த்த நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா வந்துடும். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பிலிப்பியர் திருப்புங்க பைபிளை, தயவு செய்து. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் சிந்தையை மாற்ற விரும்புகிறார். Renew your mind. Amen. எல்லாம் வேதத்தை திருப்புங்க. பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
0: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
1: எல்லாவற்றையும் குறித்து,
0: எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது எல்லா புத்திக்கும்
1: மேலான தேவ சமாதானம்
0: உங்கள்
1: இருதயங்களையும்
0: இருதயங்களையும்
1: உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
0: நல்ல கவனிங்க, இன்னைக்கு நான் இப்ப சிந்தை பற்றி பேசுறேன். முடிஞ்ச கையை எங்க வச்சு காட்டுங்க. சிந்தை பற்றி பேசுறேன். நான் என்னதான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாலும் இந்த சிந்தை மாறலன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமே. என்னதான் பிரசங்கத்தை கேட்டேன் பிரதர், மாற மாதிரி நான் தெரியல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மாற்றங்கள் வராது. இன்று கர்த்தருடைய ஆவியான் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த பிலிப்பியர் 4:6-7 அந்த வசனத்தை பின்பாகத்தை பாருங்கள். தேவ சமாதானம், சத்தமா சொல்லுங்க, இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமே. இந்த சிந்தனை, இந்த சிந்தனையில ஒரு சமாதானம் இருக்கணும். இந்த மைண்ட்ல ஒரு சமாதானம் இருக்கணும். ஆமே. சில படுத்திருப்பீங்க, தூங்கி எந்திரிச்சு சொல்வீங்க, தூங்கினா மாதிரியே இல்ல. நான் சொல்லி வச்சா சொல்றீங்க, இப்ப நீங்க நான் தூங்கினா மாதிரியே நீங்க இல்லைன்றீங்க. இது ஏன்னா இந்த சிந்தனையில எப்ப பார்த்தா பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்தா, இந்த கடங்காரன் வருவானு, அவனுக்கு என்ன செய்ய, இதுக்கு என்ன போகணுமே, அதுக்கு என்ன செய்ய, இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணுமே, இதுக்கு என்ன செய்ய, நாளைக்கு அந்த காரியத்துக்கு வருமா, இதுக்கு என்ன பண்ண, இப்படியே இந்த சிந்தனையிலே யோசித்து நிறைய பேருடைய சிந்தையை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த சிந்தனையில நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தினாலான ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு சொல்ல தெரியப்படுத்துங்க. இன்னொரு முறை யாருக்கு தெரியப்படுத்துங்க, ஒரு அம்மா பார்த்து கேட்டா எப்படி இருக்கீங்கன்னு, ஏதோ இருக்கிறேன். உங்களை மாதிரி 4 ஒத்தாசை பண்ணீங்கன்னா நாங்க நல்லா இருப்போம். புரியுதா உங்களுக்கு? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள், அவங்க ரட்சிக்கப்பட்ட ஆள் வாயில வர்றது, உங்களை மாதிரி 4 ஒத்தாசை பண்ணான்னா நான் எப்படி இருப்பேனா, நல்லா இருப்பேன். அப்ப அவங்க சிந்தனையில என்ன என்ன இருக்கு, யார் உதவி பண்ணுவாங்க, எங்க போனா உதவி கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், என்னைக்கு நீ இந்த பைபிளை உங்க கையில தூக்குனீங்களோ ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க மாறி இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம உங்க ஜபங்களை, உங்கள் ஸ்தோத்திரங்களான எல்லா ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எங்க தெரியப்படுத்தணும், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னா என்ன அர்த்தம், மனுஷனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. மனுஷனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. மனுஷன் கிட்ட போய் உங்க பிரச்சனையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தேவனுக்கு சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல வேதம் சொல்லுகிறது, தேவ தேவனுடைய சமாதானம் இருதயத்தையும் அப்புறம் சிந்தையும் கை வச்சு சொல்லுங்க, சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்ணமுடி, கண்ணமுடி கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே சத்தமா சொல்லுங்க, என் சிந்தையிலே விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால என்னுடைய சிந்தை இயேசுவின் சிந்தையாக மாறுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் சிந்தையிலே சமாதானம், என் சிந்தையிலே சந்தோஷம், என் சிந்தையிலே விடுதலை இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக, கொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால என் சிந்தனையை குழப்ப உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆசீர்வாதங்களை இப்பொழுது விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆமென். ஆமென். வாக்குத்த

0: ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சரீரத்தை புதிதாக்கினார், இரண்டாவது சிந்தையை புதிதாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூன்றாவதாக சீக்கிரம் முடிக்க போறேன், 2 கொரிந்தியர். பைபிள் திறந்த வச்சிருந்தீங்கன்னா திருப்பி பாருங்க, முடிஞ்ச பெண் இருந்தா நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. 2 கொரிந்தியர் 4:16. 2 கொரிந்தியன் 4:16. ஆனபடியினாலே
1: நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை.
0: எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும்
1: உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது.
0: நல்ல கவனிங்க. இப்போது புறம்பே பார்க்கிற மனுஷன், இப்போ என்ன, நீங்க எனக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதனுக்கு பெயர் என்னவா, உள்ளான மனுஷன். வெளியே நீங்க பாக்குறீங்க, இது வெளியே பார்க்கிற மனுஷன். அப்ப உங்க ஒவ்வொருவருக்குள்ள ஒரு உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு பெயர் என்ன, இன்னர் மேன், உள்ளான மனுஷன். கத்துடைய பிள்ளைகளே, இப்ப வெளியே பார்க்கிற மனுஷனுக்கு 40 வயசு வைங்க, உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான். இப்போது கர்த்தருடைய நாமத்தில் ஒரு காரியத்தை சொல்றேன், கேளுங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, புறம்பான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள், சொல்லுங்க சத்தமா, உள்ளான மனுஷன். இப்ப என்னை பாருங்களேன், கையை எடுத்து நெஞ்சில வச்சு சொல்லுங்க, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாய் மாறுகிறான். இப்ப நீங்க சொல்லுங்க, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக மாறுகிறான். சிலர் வாயை திறக்காமடி கை வைக்கிறீங்க, நான் பாக்குறேன். இன்னொரு முறை சொல்லுங்க, நாளுக்கு நாள். ஆமென். இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப வெளியே பாக்குற மனுஷன், நல்ல கவனிங்க, இந்த உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளில் ஒன்று சிபிஎம் சபைகள். இப்போ நம்ம திருவிழு அந்த மூணையில கூட சபை இருக்கு. இந்த உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த சர்ச் இருக்கும். ஏனென்றால் அந்த ஊழியம் அவ்வளவு ஆசீர்வாதமா கர்த்தர் எல்லா தேசங்களிலும் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அந்த ஊழியத்தை அதை துவங்கின 2 பரிசுத்தவான்கள், பாஸ்டர் ஆல்வின் என்ற ஒரு தேவ மனிதன் அதில் உண்டு. அப்போ இவங்க எல்லாம் இலங்கை நாட்டை சேர்ந்த ஊழியக்காரர்கள். இந்த பாஸ்டர் ஆல்வின் ஐயாவுக்கு 80 வயசு ஆன போது அவரால் நடந்து ஓடி போய் ஊழியங்கள் எல்லாம் செய்ய முடியலையா, கண்கள்லாம் அப்படியே மங்கி போச்சான், சரீரமெல்லாம் ரொம்ப பலவீனமாகி போச்சான். அப்போ அவர் சொன்னார், ஆண்டவரே, நான் ஊர் ஊரா நாடு நாடா போய் ஊழியங்கள்லாம் செஞ்சேன், இப்போ என்னால் செய்ய முடியல, எனக்கு நல்ல நான் உணர்த்தப்படுறேன், இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுடைய பாதத்துக்கு நான் வந்துடுவேன்னு. அப்போ இந்த இந்த வசனத்தை அவர் வாசிக்கும் போது ஒரு நாள் ஆண்டவர் கேட்டாரா, ஆண்டவரே, புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிஞ்சு போனாலும் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு பேர் என்ன, அவனுக்கு பேர் என்னன்னு கேட்டேன், உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகப்படுறான்னு சொல்லியிருக்கப்பா. வெளியே பார்க்குற ஆல்வின் இந்த மனுஷனுக்கு 80 வயசு, ஆனால் உள்ள ஒரு மனுஷனுக்கான் அவனுக்கு 80 வயசு இல்லை, ஏன்னா நாளுக்கு நாள் புதுசாகவே இருக்கான். அப்போ என் உள்ளான மனுஷனை நான் பார்க்க எனக்கு ஒரு காட்டுவீங்களா, தரிசனத்தில் காட்டுவீங்களா அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாரான். திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் அந்த உள்ளான மனுஷன் அவருக்கு காட்டி கொடுத்தார். அந்த உள்ளான மனுஷனை பார்த்தா ஒரு 20 வயது வாலிபனை போல நல்ல திடகாத்திரமா அவர் இருக்கிறதை கர்த்தர் காட்டினார். அப்போது ஆண்டவர் சொன்னார், ஏன் தெரியுமா, ஒரு 20 வயது போல இருக்கிறான் ஆல்வின், நீ வெளியே பார்க்கறது 80 வயசு, ஆனா உள்ள பார்த்து எப்போது பார்த்தா தோத்திரம் ஆமேன் அலேலுயா, தோத்திரம் ஆமேன் அலேலுயா, ஸ்தோத்திரம் ஆமேன், இப்படியே

0: Amen, amen, amen. ஆமென். சங்கம வானொலியின் வார்த்தையின் வெளிச்சம் என்கிற தேவவசனம் புறப்படும் நேரம். உலகமெங்கும் விளக்கின்ற காலம் கேட்போரை பரவசப்படுத்தி இலட்சிப்புக்கு கொண்டு வருகின்ற நேரமும் காலமும். தேவ பிள்ளைகளின் துதிசோஸ்திர பாடல் விண்ணுலகை அசைக்க, தேவ செய்திகள் உலகமெங்கும் விதைக்கின்ற மாலை நேரம் தொடர்ந்து தேவ பிள்ளைகள் தாளந்து கொடுக்கும் நேரத்தை உலகம் கேட்க, உலக வழிகளில் அலைந்து சுய வழிகளை தெரிந்து கொண்டு நமது வாழ்க்கையை கெடுத்து அக்னியில் எரியப்படுவானேன். நாம் ஆண்டவரை ஆராதித்து பாடலை பாடி செய்திகளை கேட்டு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் பாதையை கண்டறிவோம். ஆமேன். தொந்து நல நிகழ்ச்சியினருந்து கசுவோம். ஆரம்ப ஜபம் பிரதம் மகேந்திரன், அதனைத் தொடர்ந்து சிஸ்டர் டொலி, சிஸ்டர் கிரேஸ் வந்து வேத பாடத்தை நிகழ்த்துவா, அதுக்கு பிறகு சிஸ்டர் டொலி, அதுக்கு பிறகு ரஜினி. இன்றைய நாளே நான்கு தேவ செய்திகள் கடந்து வருகின்றன. வார்த்தை வளர்ச்சியத்திலே பேருப்பதற்கு முதலாவதாக பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா, 8 மணிக்கு எஸ்தர் ரூபி இந்தியா, சிஸ்டர் ரீட்டா அதை தொடர்பு படுத்துவார். 8:30 ஸ்ரீசை ஜஸ்டினா, 9 மணிக்கு பாஸ்டர் எப்சிபா இந்தியா. நாங்கள் ஆரம்ப ஜபத்தை எடுப்போமா. அன்பான பரலோக தாப்பரிய சுவாமி, இந்த சங்கம வானொலியில் நடக்குகின்ற இந்த வார்த்தையின் வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தருட வேண்டுமாக ஜபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி உமது ஆண்பார்ந்த கரத்தால் ஆசீர்வதித்து நீர் என்று வழிநடத்த வேண்டுமாக ஜபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சியை நீரே பொறுப்படும், நீரே வழிநடத்தும் ஆண்டவரே. ஐயா, உமது நாமம் மொழியப்பட வேண்டும், வார்த்தைகள் உலகமெங்கும் விதைக்கப்பட வேண்டும், இருளான உலகம் வெளிச்சத்தை காண வேண்டும், இருளான குடும்பங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சோடு சங்கம வானொலி கையிட்டு சென்ற நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீராண்டவரே. இந்த உலகத்தை நீதான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள நாங்கள் படுகிற பிரயாசத்தை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, நீர் இல்லை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், தளர்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், வேதத்தின பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிற சாமி. இன்றைய நாளிலே தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த விதையும் தடையும் வராதபடி ஆவியானவரை நீரை வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த சங்கம வானொலியை நடத்துகின்ற அநேக நிகழ்ச்சியை நீ தொடர்ந்து தொடர்ந்து ஆசீர்வதித்து அநேக தேவ ஊழியர்களை கொண்டு வந்து நிறுத்தி சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவரையா, சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னவரே, கரம் பிடித்து வழி நடத்துவரே, உமக்கு சோஸ்திரம், சோஸ்திரம், சோஸ்திரம். இன்று என்னால் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நாளாக, வார்த்தை கேட்ட பிள்ளைகள் வார்த்தையில் வேறொன்று கணையெடுப்பு பிள்ளைகளாக நீ மாற்றியமைக்க வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் சிஸ்டர் ரஜினி அழைக்கும் முதல் சிஸ்டர் கிரேஸ் அவருடைய பிரதர் 82 இயர்ஸ் பாஸ்டவே. சிஸ்டர் கிரேஸ் அவருடைய பிரதர் 82 இயர்ஸ் பாஸ்டவே. அந்த சௌரிக்காக, இந்த குடும்பத்துக்கு, சமாதத்துக்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த சகோதரி நாளைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். ஃபியூனரல் இன்னும் முடியவில்லை நினைக்கிறேன். சிஸ்டர் கிரேஸுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய
1: துதித்து
0: பாடி தேவ வார்த்தையை கொண்டு வாருங்கள். உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க வழி நடத்துங்க.
2: Amen, amen, amen. Thank you, Lord. Thank you, Master, for this wonderful way, Lord, in which you, Lord, have once again, Lord Jesus, come into the midst of us, Lord, working through the saints and the ones that have called, Lord, with your plan and your purpose, Lord, with this very time, this very moment, Lord, as you are, Lord Jesus, emanating and broadcasting from Lord Sangamam Radio Gospel from the evening side of Nitya Velicham, Lord, as it emanating, Lord, into the 200 nations of the world. Lord, we thank you. We thank you, Master. Lord, we thank you, Lord, for this wonderful way, Lord. You have chosen, Lord, this end days of ministry to go into the nations of the world to touch many people of no matter what tribe, religion, background, whoever they might be, Lord. Yet for all, Lord, when we broadcast in the Tamil language, the Tamil community, and also alongside, Lord, our intentions in English is to get more people, Lord, from other religions and other places and people and ethnic groups also be able to come and join and be blessed by it, Lord. That is the reason that the 200 nations, besides the Tamil language and the community of the Tamil-speaking people. So we thank you, Master. Lord, we got, Lord Jesus, give the rest of the segment of Nitya Velicham into your hands, Lord, as you have, Lord, laid what is from your heart, bringing forth your servants of the Lord. And Lord Jesus, even as Sister Dolly is waiting to minister, Lord, also to pray for the workers and the workers lined up, Lord, to come and bring forth your word, Lord. So we thank you for each and every one of them. And now we remember, Lord Jesus, Sister Grace Jayaranjan, who has lost her 82-year-old brother, Lord. When we say lost, it is for the Christians, we have the hope of glory, where that is the reason that we take so much of time, so much of everything that it takes for the people to hear the gospel of salvation. When we have the hope of glory is through our loving Savior, the Lord Jesus Christ, coming into our hearts and lives and giving us eternity into our lives, wherewith when we our body dies, our soul will live forever and ever. And that is the secret behind death of a soul that knows the Lord Jesus as the Lord and Savior. So, Lord, I pray, Lord, even for this very family that are coming from a Hindu background, Lord, and all the rest of the people that are listening, Lord, that have not come into this realm of knowing the glory of our Lord and Savior, the Lord Jesus Christ, to come into their hearts and lives to make a difference. And even as Lord, Sister Grace goes into Lord Jesus and be a witness, Lord, among her people, oh God, she's the only one who has known the way of your salvation in her own life, that you would shine through her, you would make her the salt in this very family at this very moment to give them hope and give them that vision and hope of glory, who is through her, Lord, that is shining through her to share with them, Lord, that the gospel of salvation with them. May open doors no man can shut. Open their hearts, Lord Jesus. Melt their hearts, Lord. At this time of the loss, they will know that there is a hope that they can receive and know that it's through the Lordship of Jesus Christ alone. So I pray and I thank you, Lord, even as you comfort them through our sister who, Lord, comes and works and moves and ministers, Lord, in your name, Lord. I, Lord, entrust her into your hands to do this ministry among her own people at this time of her funeral. Lord, be with her, leader and guide her accordingly, I pray. And her people also comfort them, Lord. You are the one who made them all in your image, Lord. You loved them even while we were yet sinners. You loved us and brought us, Lord. So we pray for them. Stand in the gap and pray for their souls as well, Lord. Just like you saved us, Lord, you would save them too. In the name of Jesus, I pray. Now also, Lord Jesus, entrust the rest of the meeting into your hands, Lord. Even as Brother Mahindran is hosting this meeting today, Lord Jesus, Nitya Velicham's Vaarthaiyin Velicham today, Lord. Lord, we give him into your hands, Father. Lead him and guide him, anoint him, keep him, strengthen, quicken, and revive him, Lord, for the dedication and the way in which you have called him out, Lord, with such a fervor for souls and a hunger for souls, Lord, that he carries in his heart, Lord, for the lost. Lord, that you would, Lord, continue to use him, Lord. Empower him, Lord, with your wisdom and your power and your spirit of God alone. I thank you, Lord, that only you can do this and none other. And you are doing this in and through, brother, I pray. I also thank you, Lord, for Brother Leslie and Sister Rita, Lord, even as they are coming and also, Lord, doing their services to you, Lord, without which this cannot be possible. This is the radio gospel that carries all that way, say and do through the emanating and through the broadcasting of this network coming out of Toronto, Canada, as Brother Leslie carries on this burden and this work upon, Lord, with your grace and your help upon him and his wife, Sister Rita. Lord, we give them, Lord Jesus, lead them, guide them accordingly, Father. Even as Brother Leslie is recording day by morning till evening, Lord Jesus, through the late hours of the night, Lord, thank you for that time and dedication you have put into his heart and service to you, Lord. He'll be rewarded accordingly along with this family. Lord Jesus, and give Sister Rita also for all the time she spends in coordinating the programs and helping him alongside and all that it takes, Lord, from, along with Brother Mahendran, who takes all the time to coordinate the programs, make the calls, make the ways in which it, the program should go on. Lord, it comes from, Lord, the energy and the time that it takes that only you can, Lord, help them, Lord, with the guidance of your Holy Spirit, anointing power of the Holy Spirit. So we thank you, Lord, and even as it goes forth, Lord, into the nations of the world, this is all but your work. Therefore, we give you all the honor, the glory, and the praises. In Jesus' name we pray. Amen and amen. Thank you, thank you, thank you, Jesus.

0: you. Thank you, thank you, thank you, Lord. Father, Lord, even as you, Lord, brought into remembrance to me, Lord, the 97 stations that come and join us, Lord. Lord, you always bring them forward, Lord, with you, Lord, because they have chosen, Lord, to bring forth, Lord Jesus, in remembrance of you, Lord, that their networks will be remembered, Lord, at this time, Father, in the name of Jesus, and receive that blessings, Lord, even as they want to broadcast, Lord Jesus, this very word and the way in which, Lord, people bless your name, praise your name, worship your name, bring forth your word, Lord Jesus, through this channel. Oh my God, I thank you, Master. This very blessing will rest upon each and every station that have joined us, 97 of them, Lord. So I thank you for the reward, Lord Jesus, that it comes accordingly, because they have put you first, Lord, and thereby they will receive that blessings and the reward upon their lives as well, with their families as well, with their dedication as well, with their business as well, whatever they do, Lord Jesus, you are looking at them, you are seeing them, and thereby, Lord Jesus, you are blessing them also. So we thank you for that. In Jesus' name I pray. Amen and amen. Thank you, thank you, thank you, Jesus. Amen.
1: Thank you, Sister Rajan Rangarmani. Thank you. God bless you. Praise the Lord, Sister Dolly.
2: Praise the Lord.
1: சிஸ்டர் கிரேஸ் உடைய பிரதருக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதத்தை கொடுக்காம ஜெபித்து, சிஸ்டர் கருணா கொஞ்சம் தூரம் நிற்கிற அவ கலந்து கொள்ள முடியவில்லை, இந்த கருணாக்கா ஜெபித்து பாடல் பாடி இதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமே
2: ஆமேன் ஆமே. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்களோட சமூகத்துல நாங்க வந்து நிற்பதற்கு மகா பிரிதான நீங்க எங்களுக்கு கொடுத்த அன்புக்கு நன்றி செலுத்துறேன். கோடி கோடி சோத்திரம் அப்பா. அப்பா, இந்த நேரம் ஆண்டவரே, நித்திய ஒளிச்சத்துல ஆண்டவரே, நீங்க ஒளியாக வந்து எங்களுக்குள்ள ஆண்டவரே, நீங்க உங்களோட கிரியைகளை உங்களுடைய அற்புதங்களை நடப்பிக்கிற தகப்பனா இருக்கப்படியா, நன்றி அப்பா. நேற்றும் நின்றும் மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே அற்புதங்களையும் அப்பா அடையாளங்களையும் காட்டி நீங்க தான் ஒரே தேவன் என்றும் மனுஷர் அறிந்து கொள்ள தக்கதாக ஆண்டவரே, உங்களோட பரிசுத்தமான ஆவிய எங்களுக்குள்ள அனுப்பி நீங்க செய்யற கிருபைகள், எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி எங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் பரப்புறாப்பா ஆண்டவரே, சிஸ்டர் கிரேஸை விட பிரதர் காணி வர்றாண்டவரே, அவர் ஆண்டவரே இறந்து போனார், இருந்தாலும் ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு ஒரு பெரிதான சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா, மனுஷர்களுக்கு ஆறுதல் படுத்த முடியாத நேரங்கள் ஆண்டவரே நீங்க தான் தகப்பனா இருந்த ஆண்டவரே, நீங்க தேற்றி ஆற்றி வருகிற தகப்பனா இருக்கப்படியா, நன்றி அவர்களுக்கு இந்த நேரம் ஆண்டவரே, இப்போ இந்த உங்களோட சமூகத்தை உங்களோட அன்பையும் அவர்களுக்கு ஆறுதலையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. சிஸ்டர் கிரேஸுக்கு அன்னபெல்லானின் தைரியத்தை கொடுத்து குடும்பத்தில் உள்ள யாவரையும் ஆண்டவர் இப்பொழுது நினைக்கிறோம். அவங்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கிற தகப்பன் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு பெரிதான சமாதானத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு ஆண்டவரே சிஸ்டர் கிரேசுடன் ஜீவியத்தின் மூலமாக அவருடைய டெஸ்டிமனி அவர்கள் காண்பிக்கும் பொழுது ஆண்டவரே எத்தனை பேர் உங்கள் ஆண்டையில் வரக்கூடியதாக இந்த துக்க வீட்டை சந்தோஷமான வீடாக மாற்ற உங்களுக்கு முடியும். சமாதானத்தை அவங்களுக்கு கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா உலகத்துல கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்ததாகப்பனே உங்களுக்கு நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி அவர்களை ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க, உங்களுடைய கிருபையினால முடிசூட்டி சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அம்மா, உங்களுக்கு உங்களில் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே சமாதானத்தை அவங்களுக்கு கொடுங்க. அந்த உலகத்துக்குள்ள கொடுக்க முடியாத சமாதானத்தை அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அவங்களை பெல்லப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே பலவீனத்துல பலனை கொடுத்து அவர்களுக்கு தைரியத்தையும் உங்களுடைய அன்பையும் மட்டுமே தெரிவிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் சிஸ்டர் கருணாப்பா இந்த நேரத்துல சமயம் அழைக்க முடியாம இருந்தாலும் ஆண்டவரே நீங்க அவங்க தூரத்துல இருந்தாலும் ஆண்டவரே உங்களை நீங்க சமீபத்தில் அவங்க கூட இருந்து உங்க அவர்களுக்கு தேவையான சந்தித்து அவங்களுக்குள்ள ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து அவங்க செய்யற ஊழியத்துல ஆண்டவரே பாடுற பாட்டுகள் புதிதான பாடுகள் இன்னும் அதிகமான புதிதான பாட்டுகளை கொடுத்து ஆண்டவரே கவிதைகளை கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். எஸ்வே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்க கருத்துல கொடுக்கிறேன்ப்பா. அப்பா சுபாவுக்காணி வருகிறேன். அவளை பெல்லப்படுத்தி அப்பா உங்களோட அன்பின் மூலமாக அனைத்து எங்கள் மத்தியில் வந்து இருக்க செய்த கிரிவேலுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா கணவனா இருக்கும் வீட்டில் உள்ள யாவருக்கும் ஒரு புதிதான அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா வெளி உங்களது இடத்திலிருந்து மட்டும்தான் ரட்சிப்பு கிடைக்கும். ஆண்டவர் அந்த ரட்சிப்பு அறியக்கூடிய தக்கதாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா அப்பா வேற போற ஊழியக்காரங்களும் அப்பா உங்களோட வாக்குத்தத்தின்படி கொண்டு வர புதிதான செய்திகளுக்கான நன்றி செலுத்துறேன். வரப்போற ஜூலியக்காரங்கள் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து நீங்களே ஒருவரா எங்கள் மத்தியில் இருந்து கிருகை செய்யற என்று சொல்லி கூறி ஆண்டவரே உங்களை நாமத்தை உயர்த்த வரப்போற ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா மறைவிலை செய்யற ஒவ்வொரு ஊழியர்களையும் பொருட்படுத்தி அதிகமாக அநேகருக்கு ஒளியாக அப்பா நீங்க இந்த சங்கமம் வானொலியில் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்க யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். இப்பொழுது மகேந்திரன் ஐயாவே இந்த அப்பா உங்களுக்கு கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. அவர்கள் அப்ப இரவு பகல் பார்க்காம எந்த நேரம் வந்த ஆண்டவர் உங்கள் நாமத்தை உயர்த்துவதற்கு அந்த கொடுக்கிற பலனை சத்துவத்தை தைரியத்துக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்கள் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபிக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. நாமே தாழ்மை உள்ளவர்களிடம் மட்டும்தான் கத்தர் வாசம் செய்ய முடியும். அவர் எங்களுக்கு எங்களுக்குள்ள பேச முடியும். நாங்கள் அவருக்கு முன்பாக தாழ்மையா இருக்கும் பொழுது நன்றி அப்பா. யாவருக்கும் தாழ்மையான ஆவியம் தேவ பழத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசு நன்றி. ஆமே அவருடைய நாமம் இனிதான நாமம், அதுக்கு நன்றி செலுத்துறோம் நாமே.

0: ஆமீனப்பா. இப்போ நான் வாலிபர்களை உங்களோட கருத்துல கொடுக்கறேன். நான் வாலிபர் நாட்கள்ல தான் நான் ரட்சிக்கப்பட்ட. அந்த வாலிபர் நாட்கள் உங்களுக்கு எவ்வளவோ விசேஷமா இருக்கிறது ஆண்டவரே. இந்த வாலிபர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக அவர்களை ஆண்டவரே எங்கிருந்தாலும் உங்களுடைய ரட்சிப்பின் அலங்கரத்தால அலங்கரித்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. மற்றும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிற. நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிற கிருபைக்கு நன்றி செலுத்தி உங்களே போல நாங்களும் பரிசுத்தமா இருப்பதற்கு அப்ப எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கனமகிமே உங்களுக்கே உரியது என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா.
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் துதித்து ஆராய்த்து பாட சிஸ்டர் டாலி.
2: மகேந்திரன், நான் இப்பொழுது வேத தியானத்தை எடுக்கலாம்.
1: ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். Thank you, Lord. Thank you. Thank you, Master. Even as we go, Lord, into this small devotional, Lord Jesus, Lord, help us, Lord, to understand what you have in it, Lord, so we will obey and understand and follow it, Lord, in Jesus' name. I would like to share today on how disciplining is good. Disciplining is good. And in Romans 8, Romans 12, verse 8 says how our fathers have disciplined us, and so to profit us, how the Lord has brought us forth disciplining in our lives so we might become holy. That is the foremost part of disciplining in our lives, to make us holy as He is. So when we deviate, when we not know where we are treading on the Lord, the journey that the Lord has brought forth in our lives according to His will and His plans, we make mistakes, we stumble sometimes, we even fall and stand up, but the Lord has always brought us back into the fold, always brought us back because of His love and grace. That is the disciplining of a father, loving heart of our father, bringing us back in alignment with Him. That is why the disciplining is so good, that it will always bring us back to where we should be. And that is the process in which the Lord gets our attention, sometimes putting us through various situations where we call it the testings of the Lord. Sometimes even otherwise people might complain through it, but the wilderness experience or the valley experiences are permitted by the Lord sometimes in our own lives. Even as in Romans chapter 8 verse 15 and 16 says also that even as we discipline our children, and our fathers disciplined us, our parents did that with our own lives, our Heavenly Father disciplines us, and that is the way it is now with the children of God, and it will go on till we see Him face to face. That is the way the Lord always chides us, and make us in alignment with His word and His will, in correcting us, reproving us, and bringing us into alignment with Him, always keeping in focus with Him. So that is the idea of being disciplined. And that is exactly what went on in Jonah's life when he ran away from God's purpose and plan. When he had a call upon his life and showed what he wanted to do, he had to do, he just took off and left. He said, I'm not going to follow this. And so he rebelled that, and he left, and he took the first ship possible to get away from Nineveh, and he left. And while being on the ship, there was this greatest storm that followed the ship. And the ship went through so much of, trouble that it might have even sunk. So they were all wondering what this was going on. And, of course, Noah couldn't hide what he was about. And the Lord's probably even prodding him and making him confess his own fault. He said to the people and the sailors of the ship, I am the cause in which you are experiencing this storm. So put me out of the ship and the storm will cease. And, of course, he was now by this time taken into a whale's belly. He was in the whale swallowed him up, and he was in the whale's belly for 3 days. that gave him enough time to repent of his condition, what he had done with his own life. And this happens to all of us when we steer away from God's will and purpose. Being in the kingdom, being his child, he has a way of getting our attention and bringing us back. That's what happened to Jonah. Now in the whale's stomach, he's repenting. He's asking the Lord to forgive him. He's confessing his sins. Now the whale brings him back to the shore and spits him out. And while he is now at the shore, he knows now he has a will to of God to complete in his life and his purpose to fulfill in his life. So he literally goes back to Nineveh, and God's fulfillment of his purpose, what he called there, was now getting fulfilled through the same person who's, you know, tried to deviate from it. That was Jonah. So now Jonah goes back and gives that judgment call that was upon Nineveh, and warning the people against God judging Nineveh and to repent. And that is exactly what Jonah did after he came back. And this is the focus where we have to always see why these things have happened in the Old Testament to the New Testament. The saints that were following the Lord, and if they make mistakes, they can, lose their path, lose their focus on the Lord. This is how the Lord disciplines us. So I would like to encourage all of you at a time where you might be going through this experience, look and see and test your faith and see where you are at, where you have grieved the Holy Spirit, or why the Lord would take your attention at this time, the way you are at, and the purpose behind it. There's always a purpose behind a child of God when they go through whatever experiences they go through. So especially with you might think of it as a wilderness or a negative experience, a wilderness experience, deep valley experience. There is a purpose behind it, and the Lord is getting your attention to get you back where he wants, and even that experience, he's using it for his honor and for his glory, so you will become like him in holiness and in righteousness, and he's taking you back where he wants you to be, and you are going through that process while you are going through this experience. So don't complain like the children of Israel lights did in the wilderness. Take it as a positive realm where God is teaching you something, and learn out of it and come through it victoriously at the other end with the right mindset, and give it to the Lord and look unto him, the author and the finisher of your faith, and he will fulfill the purpose of your experience, what you are going through right now. So may the Lord be glorified through what he's teaching all of us through the experiences we go through when we are in a valley or a desert or a wilderness experience, to make us holy as he is holy. In Jesus' name I pray. Thank you, Lord, for this word, Lord. Thank you in Jesus' name once again. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Ranjanangarami. Tweetiana Pariya Nandra Nartinga Katar Unglaim Uliangleim Aswe Paragam. Nangar Sindhana Poporum, Sindhana Turupada Devase Karanchalaporum. Today in Ali Varte Virtue Sindhana Turun Talang Maraka Mudyad. Pondu Rajakal Irotambal Patamba Solud, Ni Kolai Saidum Earth Kondal Mileo. என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். நாம் பல வேளைகளிலும் வெளிவேஷக்காரராகவே நடந்து கொள்கிறோம். மற்றவர்கள் நம்மை பார்க்கும் போது நாம் நல்லவர்களோ வேஷம் போட்டுக் கொள்கிறோம். மற்றவர்கள் நம்மை காணாத இடங்களில் நமது சிந்தனைகள் அந்தரங்க வாழ்வில் நாம் தவறு செய்கிறான், அவற்றை மறக்கிறவர்களாகவும் மறக்கிறவர்கள் இருப்பதுண்டு. வெளிக்கப்படாத மரபுகளும் இல்லை, அறியப்படாத கிரேசம் இல்லை என்றார் இயேசு லூக்கா 12. அடுத்து, நீங்கள் இருளே பேசினது இதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும் என்கிறார். இயேசு இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்க இது எப்படி இல்லையா இல்லை என்பதாகும். இங்கே நாபோத் என்பவனுக்கு சொந்தமான ஒரு திராட்சை தோட்டத்தை ஆகாப் தன் அரண்மனைக்கு அருகாமல் இருப்பதால் அதை தனக்கு தரும்படி கேட்கிறான். ஆனால் நாபோத் அது தனது பரம்பரைக்கு சொந்தமானது என்பதனால் அதை தர முடியாது என்று மறுக்கிறார். இங்கே ஆகாப் அதை கேட்டாலும் ஒரு குற்றம் இல்லை, அதை தர முடியாது என்று நாபோத் மறுத்தாலும் தவறும் இல்லை. ஆகாப் அதை குறித்து துக்கமாகவும் மனமாக இருந்தான். இங்கேதான் பிரச்சனை ஆரம்பமானது. அதை கண்ட அவன் மனைவி யெசபேல் அது எப்படியாவது நாப்போத்தின் கையில் இருந்து தனது கணவனுக்கு பெற்று தருவதாக சொல்லி அவரை ஆறுதல் படுத்துகிறார். இசபேல் தனது கணவனை சந்தோஷப்படுத்தும் முகமாக தந்திரமாக நாப்போத்தை கொலை செய்துவிட்டு அவனது திராட்சை தோட்டத்தை தன் கணவனுக்கு பெற்றுக் கொடுக்க திட்டமிட்டு அதை செய்து முடிப்பதை காண்கிறோம். இது ஒரு தந்திரமான திட்டமும் செயலுமாகும். இது யாருக்கும் தெரியாது என்று எண்ணி இசபேல் செய்கிறார். ஆனால் தேவன் அது உடனேயே எலியாவுக்கு சொல்லி அவனை ஆகாப்படம் அனுப்புவதை காண்கிறோம். நாம் மனுஷருக்கும் இதை மறைக்கலாம், அந்தரங்கத்தில் இருக்க கெடுத்தனமான யாருக்கும் தெரியாமல் செய்து முடிந்து விட்டேன் எண்ணலாம். ஆனால் தேவனுக்கு நாம் எதையும் மறக்க முடியாது என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒளிப்படங்கள் செய்வதெல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறது. அவர் தமது சிந்தனைகளையும் நினைவுகளையும் தூரத்தில் இருந்து அறிவராயிருக்கிறார். நம் வாயில் சொல் பிறவதற்கு முன்னே அவர் அனைத்தையும் அறிந்தவராயிருக்கிறார். அவருக்கு எதையும் மறக்க முடியாது. ஆமாம். இதுவரை நேரம் துதித்தோம், ஆராதித்தோம், தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தும் தேவ செய்தி கடன் செல்ல போறோம். இன்றைய நாளே முதலாவது செய்தியை கொண்டு வர பாச விக்டர் போல் இந்தியா, இதோ அவருடைய செய்தியை கேட்போமா? ஆமே.
3: மனதுருகி அவர்களை சுகமாக்கி ஆசீர்வதித்து விடுவிக்கிற தேவன். மத்தேயு விசேஷம் 14 அதிகாரம், மத்தேயு 14 வசனம், மத்தேயு 14:14. இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். வியாதி உள்ளவர்களை சொத்தமாக்கினார். மனதுருகின கவனிங்க, இந்த மூடுங்க பைபிளால் முடிங்க சொல்றத கவனிங்க. மனதுருகினார், நல்லா கவனமா கேளுங்க, நீங்க படிக்க வேணாம் பைபிளை திறந்து, பேனா பேப்பர் இருந்தா எடுத்து எழுதிக்கங்க, சரிங்களா? மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியா இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. 7:13 வசனம், 7:13 அவர் ஒரு அற்புதமான காரியத்தை அங்கே செய்கிறத பார்க்க முடியும். 7:13 கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். கண்ணீரை துடைக்கிறவர் அல்லேலூயா. அவர் மனதுருகி கண்ணீரை துடைக்கிறவர், மனதுருகி நோய்களை சுகமாக்குறவர், மனதுருகி தரித்திரத்தை மாற்றுகிறவர், மனதுருகி கடன் பிரச்சனை அடைக்க உதவி செய்கிறவர். அவர் நல்ல தேவன். அவர் பேர் இயேசு. கரங்களை கத்தரை மேம்படுத்துங்க. இரக்கத்தின் தேவன், இரக்கம் செய்கிற தேவன். அவர் என்ன செய்யறாரு? 145 சங்கீதம், 145 எடுத்துக்கொள்ளுங்க. 145 8 வசனம், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அல்லேலூயா. பாருங்க, சாந்தம், கிருபை, இரக்கம். இரக்கம் சொன்னா என்ன? இரக்கம் தான் தயவு காட்டுறது. சரி, பாவம் செஞ்சா பாவம் செஞ்சுட்டு போறானப்பா, அவனை மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இரக்கம் காட்டுறது. தயவு என்ன செய்யறது? அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறது. தெரியுமா, தகுதியே கிடையாது வாழ்றதுக்கு, தகுதி கிடையாது. நல்லவனா வாழ்றது தகுதி கிடையாது, வீடு கட்டுறது தகுதி கிடையாது. இலவசமாய் கொடுக்கிறது. உங்களுக்கு வீட்டை இலவசமா கொடுப்பார், ரட்சிப்பு இலவசமாய் கொடுப்பார், சுகத்தை இலவசமா கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபா வேணும். ஹார்ட் ஆபரேஷன் 10 லட்சம் ரூபா ஆகும். இயேசுவே, எனக்கு பதிலாக நீ சிலுவையில காயம் கட்டீரே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி அவரை நம்பிட்டா காட் சுகமாயிரும். 10 லட்சம் மிச்சம். கரங்களை தட்டி கத்துற மேம்பத்துல அல்லேலூயா. 10 லட்சம் கடை வாங்கி மீனாட்சி மிஸ்ல அப்போலாவில வேலை மாடல கட்டினதான் அறுவை சிகிச்சை பண்ணுவான். 10 லட்சம் ரூபாய் கடை வாங்கி அறுவை சிகிச்சை பண்ணியும் அவை செத்து போனியும் 10 லட்சம் ரூபாயா பிள்ளைகள் கடன் கட்டுறாங்க. 10 லட்சம் பண்ணி குலைக்கல. ஆனா இந்த இயேசுநாதருடைய சமூகத்துல சிலுவைக்கு முன்பாக இயேசுவேன்னு ஒரு சத்தத்தை போட்டு என் ஹார்ட்டுக்காக பிரச்சனைக்காக நீ காயம் பட்டீருன்னு சத்தம் போட்டா போதும், நம்புனீங்கடா போதும், ஹார்ட் சுகமாயிரும். அது சுகம் கொடுக்கிற தேவன், இரக்கம் கொடுக்கிற தேவன், தயவு பண்ற தேவன். நினைச்சதுக்கெல்லாம் மாத்திரை போடுறது, நினைச்சதுக்கெல்லாம் ஊசி போடுறது, நினைச்சாலுமே ஆஸ்பத்திரிக்கு ஓடுறதுன்னா இயேசுவின் நம்புறது இல்லை. காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் படுது, தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். காய்ச்சல் வந்த உடனே எனக்கு ஆட்டாவை புடி காரை புடின்னு ஏன் ஓடுற? செத்து போகும்ன்ற பயம், இயேசு மேல நம்பிக்கை இல்லாதனால செத்து போகும்னு பயப்படுற. நம்பிக்கை இருந்தா நான் மறித்தாலும் இயேசு என்னை பிழைக்க வைப்பான்னு சொல்லிப்பாரு. அல்லேலூயா சொல்லிப்பாரு. படுத்துப்பாரு. சாத்தானுக்கு எழுத்து நல்ல, மாத்தறைக்கு எழுத்து மாத்த மறந்து மாத்திர நல்லது. எப்ப முடியாத பட்சத்துக்கு தான் போகணும். நினைச்ச உடனே ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது. வலி வந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும். வலி வந்து அரை மணி நேரம் ஜபம் பண்ணிப்பாரு, அரை மணி நேரம் தோத்திரம் பண்ணிப்பாரு. வலி வந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு போறது லாபம் ஆறு, லாபம் ஆறுக்கு டாக்டருக்கு லாபம், உனக்கு இழப்பு, இயேசுவுக்கு துக்கம். நான் சோகம் கொடுக்கிற ஆளு இங்க இருக்கிறேன். என்னைய விட்டுட்டு இந்த அம்மா இப்படி ஓடுது ஆஸ்பத்திரிக்கு. சுட்டை கொண்டு வந்து உண்டியல்ல போடுறத விட்டுட்டு சுட்டை கொண்டு வந்து தசமாவும் கொடுக்கறத போய் இப்படி டாக்டர் போய் கொடுத்துக்கிட்டு இருக்காளன்னு சொல்லி அவர் துக்கப்பட்டு இருக்கோம். அல்லா ஆமாதான். ஆஸ்பத்திரிக்கு தவறுன்னு சொல்லல, ஆஸ்பத்திரி நல்லது, அது தேவன்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. மருத்துவர்களை ஏற்படுத்தி மருந்து மாத்திரம் அவர் தான் ஏற்படுத்தி இருக்காரு. ஆனா நான் என்ன சொல்றேன், வந்த உடனே ஓடாத, முடியாச்சு ஓடு. முதல் ஜெபம் பண்ணிப்பாரு, தோத்திரம் பண்ணிப்பாரு. ஆண்டவர் சமூகத்துல இன்னும் சில கிறிஸ்தவர்கள் முதல்ல இருக்காங்க. என்ன வியாதி வந்தாலும் சரி 20 நாள் 30 நாள் கூட ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன்னு சொல்ற வைராக்கியம் உள்ள சிபிஎம் விசுவாசிகள் இருக்காங்க மதுரையில். வைராக்கியம் உள்ளவங்க தெரியுமா இருக்காங்க, ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க, அவங்களோட வசதியும் இருக்கு. அப்படி வைர இயேசுக்காக நிற்கிறவங்க இருக்கிறாங்க. அவர் இயேசுக்காக நின்றுவாரு. அவர் இரக்கத்தில் தேவன் ஆண்டவரே என் மேல் இறங்கும் சொல்லிப்பாரு, இறங்கி வியாதிகளை குணமாக்கிடுவார். அல்லேலூயா. மூன்றாவதாக உதவி செய்கிற தேவன், எனது உதவி செய்கிற தேவன். யோவான் சுவிசேஷம் 45 அதிகாரம் யோவான் ஐந்துல 5-9 வாசிங்கன்னு சொன்னா அந்த ஒரு சம்பவத்தை நான் கதைய பைப்பில் புரட்டாதீங்கன்னு நான் பதவி சொல்லிட்டேன். பைப்பில் புரட்டவே கூடாது. வீட்டில் இருக்கும்போது பைபிள் படிக்கிறது இல்ல, இங்க வந்து போதிச்சுட்டு பைபிள் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த வேலையை வச்சுக்கிறாங்க. பைபிள் படிக்கிறது வீட்டில் இருக்கும்போது படி, சபையில வந்து என்ன சொல்றாங்க காது கொடுத்து கேளு, என் வார்த்தைக்கு கவனமாய் செவி சாய்த்து. அங்க பைபிள் படிக்கிறது இல்ல, அங்க டிவி பாக்குறது, அந்த 24 மணி நேரம் செல்போன் பாக்குறது வீட்டுல, அங்க பைபிள் படிக்கிறது இல்ல. சபையில வந்து உட்காந்து அப்படியே பரிசுத்தமான மாதிரி அப்படியே பைபிள் படிக்கிற மாதிரி படிக்கிறது, சொல்றதை கேட்கறது இல்ல. யாரா இருந்தாலும் சரி, கவனம். பிசாசு உங்களை விழுங்க தேடிட்டு இருக்கிறான், உங்களை சீரழிக்க பிசாசு தேடிட்டு இருக்கிறான், உங்களை அழிக்கிறதுக்கு பிசாசு தேடிட்டு இருக்கிறான். கவனமா இருக்கணும். இந்த சபையில வந்து என்ன சொல்றாங்க கவனமா கேளு. நல்ல வசனம் சொன்னா பேனாவில எழுதிக்க, வீட்டுல போய் இந்த பசங்க இருந்து படி. அல்ல இல்லையா. இங்க உதவி செய்கிற தேவன் யோவான் சுவிசேஷம் 5-9 வசனம். அங்க என்ன, அங்க பெதஸ்தா குளம்னு ஒரு குளம் இருக்கு. அங்க வியாதிஸ்தார்கள்லாம் சுத்தீவரப்படுத்திருப்பாங்க. ஒரு திடீர்னு ஒரு தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவான். அந்த கலக்கும் போது எவன் போய் முந்தி கொண்டு போய் அந்த தோளத்துல விழுகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியாரும் சோகமாயிடும். இப்படியாக ஒருவன் 38 வருஷமா படுத்திருக்கான், 38 வருஷமா படுத்திருக்கிறான். அவனை தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. அந்த வழியா ஒரு நாள் இயேசுநாதர் வர்றாரு. அத்தனை பேர் படுத்திருக்காங்களே, அவங்க கிட்ட இயேசுநாதர் போக கூடாதா? இவங்கிட்ட மட்டும் வர்றாரு. ஏன்னா அவனுக்கு தெரியும், இவனை தூக்கிட்டு போய் விடுறதுக்கு யாரு இருந்து இயேசுக்கு தெரியுது. மத்தவெல்லாம் கலக்குன்னா போய் விழுந்துறான், தூக்கிட்டு போய் விழுந்தான். இவன்கிட்ட வந்து இயேசுக்கிறது என்னப்பா சுகமாக விரும்புறியா? ஆமையா, நானும் 38 வருஷமா ட்ரை பண்றேன், படுத்திருக்கிறேன், தூக்கிட்டு போய் விட எனக்கு ஆளுங்க உதவி செய்யணும். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. ஒரு தொடலை ஒரு செவம் பண்ணலா உண்மையில உன் படுக்கை எடுத்துக்கணும். அதனே உடனே எந்திரிச்சு அவன் படுக்கையை சுருக்கி தலையில் விழ தூக்கி வச்சு நடந்து போறான். கரங்களை பத்தி எப்பேற்பட்ட இயேசு! அவர் அற்புதங்களின் இயேசு, அற்புதமானவர். உங்கள் வாழ்க்கையை அவர் இமைப்பொழுதலை மாற்ற அவர் போதுமானவர். உன் கடன் சிறை இருப்பை இமைப்பொழுதை மாற்ற அவர் போதுமானவர். உனக்கு நல்ல சொந்த வீட்டை கட்டுவதற்கு ஒரு இமைப்பொழுதல் அவர் கட்ட போதுமானவர். அவர் அற்புதத்தின் தேவன், ஆச்சரியமான தேவன். மனிதர்களை நம்பி ஓடுறீங்க, ஜனங்களை நம்பி ஓடுறீங்க, மனிதர்களை பிரியப்படுத்திலாம் நினைக்கிறீங்க. யாவனும் உங்களை எட்டி பார்க்க மாட்டான். நல்லா இருந்தா வருவான். நீ படுத்திருந்து, நீ வியாதி வந்து ஒரு பத்து நாளைக்கு படுத்திருந்து படுத்திருந்து பாரு, உன் பிள்ளைகளே அவனை மதிக்க. எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு சீக்கிரமா செத்து தொலையாம இப்படி கிடக்கு. துணியெல்லாம் நாருது, துணியெல்லாம் நாருது, படுக்கையில யூரின் போகுது. நீ ஒரு பெத்த பிள்ளைய, பெத்த தாய்க்கு நான் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? பொசுக்குண்டு உசுறு பயனாரு அல்ல இல்லையா? பொசுக்குண்டு இப்பவோ பிறகோ பொசுக்குண்டு அப்படியே உட்கார்ந்துருக்கணும். படுக்கையில உயிர் உயர்ந்தாண்டவர் எடுத்துக்க. உயிரோடு இருந்த நோய் வந்து பெய் வந்து மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ தொந்தரவு இம்ச கொடுக்க கூடாது. ஆண்டவரே, என் மூலமாக உங்க நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. என்னை எடுக்கிறதா இப்பவே கூட எடுத்துக்கங்க. ஆனா பொசுக்குடு உசுருவோம். எவனுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. என்னால எவனுக்கு பத்து பைசா நஷ்டம் இருக்கக்கூடாது அல்ல இல்லையா? இப்படி ஜெபம் பண்றீங்களா? யாராவது ஜெபம் பண்ணணும். பரிசுத்தவனுடைய மரணம் மிகவும் அருமையா இருக்குது. பரிசுத்தவனமான மரத்தை கொடுத்து சாகுறது, தூக்கு போட்டு சாகுறது, வியாதி வந்து சாகுறது, தீர்க்க சொத்த பூரா வித்து டாக்டர் கொடுத்து சாகுறது, இதான் பரிசுத்தவனுடைய மரணம் கிடையாது. உசுருவோனா பொசுக்குன்னு போயிடணும். எப்பா நேத்த நல்லா பேசிட்டு இருந்தாரு, நல்ல மரணம் யா உலகத்தான் சொல்லிதான். என்னது தெருவில் இருக்கவன் சொல்லிதான், ஐயா யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம ஒரு வியாதி இல்லாம ஒரு ஆஸ்பத்திரி செலவு இல்லாம பிள்ளைகளுக்கு மனைவிக்கு புருஷனுக்கு யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம நல்லா பேசிட்டு இருந்தா, நல்லா சாப்பிட்டு நல்லா சிரிச்சுட்டு இருந்தாரு. காலையில பார்த்தா செத்து போத்தான ஆச்சரியமா இருக்கிறது, இது நல்ல சாபா இருக்குன்னு சொல்லி யார் சொல்லுவாங்க? உலக மனிதன் சொல்லுவான். அதான் மரணம் அல்ல இல்லையா? உதவி செய்கிறவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் பேர் இயேசு. கடவுளை கட்டி கத்துறாங்க. நான்காவது காரியம், வழி நடத்துகிற தேவன். வழி நடத்துகிற தேவன், வழி நடத்துகிற தேவன். எசியா தீர்க்கதரிசி புத்தகம் 48, எசியா தீர்க்கதரிசி 48 எடுத்துக்கொள்ளுங்க. 17 இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறவன் மீட்பர் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறத உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர், உன்னை வழி நடத்துகிற தேவன், உனக்கு பிரயோஜனமான இவளை போஷித்து. அதுதான் ஞாயிற்றுக்கிழமை வரணும், அதுதான் சனிக்கிழமை சபத்துக்கு வரணும். அப்பதான் பிரயோஜனமான வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். இது டிவியில கிடைக்காது, யூடியூப்ல கிடைக்காது, மனுஷங்கிட்ட கிடைக்காது. இது எங்க கிடைக்கும்? சபையில தான் கிடைக்கும். சபை கூடிவர்களை விட்டுவிடக்கூடாது. பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடக்கு. சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நீ நடக்க வேண்டிய வழி அவர் காட்டுவார். எந்த போகணும், எப்படி வேலை செய்யணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவழிக்கணும், எப்படி ட்ரெஸ் எடுக்கணும், எப்படி பேங்கலை சேமிக்கணும், எப்படி போஸ்டாவை சேமிக்கணும், எப்படி மிச்சம் எடுக்கணும், ஊதாரித்தனமா வாழாம உருப்படியா வாழ்றதுக்கு அவர் நமக்கு போதிப்பார். திங்கக்கிழமையில இருந்து 6 நாள் வேலை செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் காலி பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நாளையில இருந்து என்ன செய்யறதுன்னு புலம்புற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. திங்கக்கிழமையில இருந்து சாப்பிடறதுக்கும் மீதம் எடுக்கிற வாழ்க்கை மீதம் இருக்கும். உன் வங்கி கணக்குல மிச்சம் இருக்கும், உன் பீரவுல மிச்சம் இருக்கும், உன் பையில மிச்சம் இருக்கும். மிச்சம் எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் பேர் ஏச்சு கரங்களை தட்டி கத்தனு கொடுத்தார். பிரயோஜனமானவர்களை போதிப்பார். அல்லேலூயா. 5வது காரியம், தேற்றுகிற தேவன். தேற்றுகிற தேவன் ஏசையா 66, ஏசையா 66, ஏசையா 66 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த வசனத்துல இந்த முதல் வாக்கியத்தை என்னால நம்ப முடியல. அது மொழிபெயர்ப்பு வந்து தப்பா ரைட்டானலாம் தெரியல. ஒரு சிலருக்கு தாய்கள் வந்து ஒரு சிலருக்கு நல்லவங்களா இருக்கலாம், அநேகருக்கு தாய்மார்களே எதிரியா இருப்பாங்க. ஒரு தாய் தேற்றுகிறது போல இருக்கு. ஒரு தாய் தேற்றுகிறவன் இயேசுநாதர் ஒப்பிட முடியாது. அவர் கோடி மடங்கு அன்புள்ளவர், கோடாகோடி அன்புள்ளவர். தாயின் அன்பை இயேசுவின் அன்போட ஒப்பிட முடியாது. அதுதான் சொல்ல வர, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி இயேசுநாதர் எனக்காக சிலுவையில மறிச்சாரு. என்னை அப்படியே கட்டி கொண்டு போங்க, அடிச்சு கொண்டு போங்க, என்னைய குத்துங்க, நான் ரத்தம் தந்துறேன், என் மகன் விக்டர் சேவாலுக்காக நான் ரத்தம் தந்துறேன் அப்படின்னு இயேசுநாதர் என்னை பெத்த தாய் பொண்ணு முத்தம்மாள் போக முடியுமா? போனது கிடையாது. எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து சுகத்தவே இளைய பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு உனக்கு ஒண்ணு இல்லடான்னு சொன்னதை என்னுடைய தாய் ஓபன் சொன்னேன். அது என் மனைவிக்கு தெரியும். தாயின் அன்பை இயேசுவின் அன்போடு ஒப்பிட முடியாது. இந்த வசனம் எனக்கு அதனாலதான் பேர்வாதி டார்கெட்டா இருக்கு. நம்ப முடியாது. ஒரு சிலருக்கு நல்லா இருக்கலாம் தாய், அநேகருக்கு தாயின் அன்பு கிடையாது. புரியுது.

பாலகனை மறப்பாளோ அவங்க மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன் உள்ளங்கை என் உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. இன்னொரு வசனம் எனக்கு பிடிக்கும் சங்கீதத்துல, உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அதனால ஏசாயா 66:13 எனக்கு ரொம்ப நாளா டவுட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவர்களை கைவிட்டாலும் கர்த்தர் அந்த வசனத்தை வாய்ச்சோன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அல்லேலூயா. தாய் கைவிட்டானையா, தாய் சொத்து தராட்டினா என் இயேசு எனக்கு சொத்துல இந்த பூமி நிறைந்திருக்கிற சொத்து பூரா சொத்துல பூரா நடக்கலாம், உருளலாம், பார்க்கலாம், ரசிக்கலாம். வானமும் பூமி அவருக்கு சொந்தமானது. அல்லேலூயா. அவர் என்ன செய்யறவர், என்ன செய்யறவர், தாயை போல தேற்றுகிற தேவன். அதனால வந்து பிள்ளைகள் கைவிட்டாங்க தாயும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தாய் கைவிட்டாங்கன்னு சொல்லி பிள்ளைகளும் கஷ்டப்பட வேண்டியது இல்ல. புருஷன் செத்து போனான்னு சொல்லி மனைவியும் கஷ்டப்பட வேண்டியது இல்ல. மனைவி செத்து போனான்னு சொல்லி புருஷனும் கவலைப்பட வேண்டியது இல்ல. எல்லாருக்கும் எல்லாமும் ஆனவர் அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கட்டுறது அல்ல இல்லையா. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாள் உங்களை மறுதளிக்க மாட்டார். ஆறாவது காரியம், அரவணைக்கிற தேவன். தாயை போல தேற்றி, தாயை போல தேட்டி அது எப்ப பிறந்தா வயசான பிறகு கை விட்டுருவாங்க. தாய் பெத்த உடனே பிரியமா இருப்பாங்க. குழந்தையா இருக்கும்போது தூக்குறது கொஞ்சிறது ஏன் ராஜான்றது அவனுக்கு முத்தமிடுகிறது. அதைத்தான் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு, தாயை போல அரவணைக்கிறதாம். ஆனா வளர வளர கை விட்டுருவாங்க, பாசம் மாறி, தாய் பாசம் மாறிடும், வளர வளர மாறிடும். ஆனா குழந்தையா இருக்கும்போது அதை ஒப்பிட்டு எழுதியிருக்கு, தாயை போல அரவணைக்கிறவர் அம்பு தயம் போயிட்டே இருக்கு. ஏழாவது காரியம் வேகமா போவோம். ஏழாவது, கண்ணீரை துடைக்கும் தேவன். கண்ணீரை துடைக்கும் தேவன் வசனம் என்ன சொல்லுகிறது, ஏசாயாவை கழுத்துக் கொள்வோம். ஏசாயா 30:19 வாசிக்குமா, ஒருத்தர் வாசிங்க சத்தமா. 30:19 சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டிருந்தால் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். சீயோனை சேர்ந்தவன் யாருன்னா சீயோன் சபை. கவனிங்க, சபையை சேர்ந்தவர்களே நீங்க இனி அழுக மாட்டீங்க. ஏன்னா சபைக்கு வந்துட்டீங்க, ஜெபத்துக்கு வந்துட்டீங்க, சத்தியத்தை கேட்கறீங்க. இனி நீங்க அழ வேண்டிய அவசியம் வராது. உன் கண்ணீர் நான் தொடப்பேன்றாரு. சங்கீதம் 11:30 ஆமா 11 உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்படுவார். இந்த தேவனை துதிக்கிறவங்களுக்கும் நன்றி சொல்லுவா இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த நன்றி உள்ளவங்களா இருப்பீங்க. உங்களை மகிமைப்படுத்த உன் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்கின்றாரு. இங்க இதுவரைக்கும் படித்த கண்ணீரெல்லாம் ஒரு திருத்தில பிடிச்சு வச்சிருக்கிறாரா. ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கோடி கோடியா ஆசீர்வாதங்கள் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. இதுவரைக்கும் வடித்த கண்ணீருக்கெல்லாம் பலன் வருகிறது, இனிமே நீ அழுக மாட்டாய். சங்கீதம் 127 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் நீ வடித்த புள்ள சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, வேலை சரியில்லை, நல்ல வருமானமும் நல்ல வீடுலன்னு சொல்லி இதுவரைக்கும் நீ வடித்த கண்ணீர் எல்லாம் தேவன் துருத்திகளை பிடித்து வைத்திருக்கிறார். இனி நீ அழுது கொண்டுள்ள என ஆசீர்வதிக்க துவங்கிட்டார். இனி செழிப்பு தான், இன்னும் உயர்வு தான். நீ சொந்த வீட்டு வாசலை கட்டு வைங்க, நல்ல வேலையை கொடுக்குறது. அல்லேலூயா. ஆமா. 8 தடைகளை மாற்றுகிற தேவன். மீகா 2:13 தடைகளை மாற்றுகிற தேவன் என்ன சொல்லப்பட்டு எடுத்து வாசிமா. மீகா 2:13 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. மீகா 2:13 எடுத்தாச்சு, நான் வாசிக்குவா. 13 மீகா 2 வாசிங்க. தடைகளை மாற்றுகிற கர்த்தர் எனக்கு முன்பாக போவார், என் ராஜா முன்பாக போவார். அவர் தடைகளை மாற்றுகிற கர்த்தர். கவனிக்கிறீங்க.

2:13 புரிஞ்சு வச்சுக்க. தடைகளை மாற்றுகிற தேவன், செங்கடலை இரண்டாய் பிளந்து தமது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய மக்களுக்கு செங்கடலை இரண்டாய் பிளந்து வழியை உண்டாக்கினவர், யோர்தானை கிரியை செய்து வழியை உண்டாக்கினவர், எரிவோ முதலை இடித்து தரை மட்டமாக்கி வழியை உண்டாக்கினவர். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா அல்லேலூயா. தடைகளை மாற்றுகிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா தடைகளையும் நீக்கி உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார், நல்ல பொருளாதாரத்தை கொடுப்பார், நல்ல வீடு வாசலை கொடுப்பார், நல்ல பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவர் தடைகளை மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. கடைசி 10, சமாதானம் தருகிற தேவன், சமாதானம் தருகிற தேவன். ஓவன் 14 எடுத்துக்கொள்ளுங்க, 14:27. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. உலக சமாதானம் பணம் இருந்தா வரும், அது சொந்த உறவுலாம் செழிப்பா தான் வருவாங்க. நல்லா புழைக்கலன்னு வச்சுக்கோங்கவே, உள்ளையும் மதிக்காது, அக்கா தங்கச்சியும் மதிக்காது, அண்ணன் தம்பியும் மதிக்க மாட்டான், தெருவுல தெரிய வேண்டியதான், ரோட்ல தெரிய வேண்டியதான், புரியுதா? மதுரை பாசையில லோ லோ லோ லோட அலைய வேண்டியதான், புரியுதுங்களா? ஆனா இயேசுநாதர்கிட்ட வந்தீங்கடா, இயேசுநாதர் புறமணத்தை கை கொண்டீங்கடா, அதே மதுரை பாசையில சொல்றேன், முதல் மதுரை பாசம் இல்ல, நீ இயேசுவை தடையில லோ லோ லோண்டு அலைய வேண்டியதுன்னு சொல்லுவா மதுரை பாசை. இன்னொரு மதுரை பாசை இருக்கு, மதுரை பாசம், அவர் ஆசீர்வதிச்சா குண்ட கமண்டக ஆசீர்வதிப்பாராம், கரகல தண்ணி கத்திரமேடுத்துங்க. அல்லேலூயா. குண்ட கமண்டக ஆசீர்வதிக்கிறவர், வானத்தை திறந்து அவர் பேர் இயேசு, கரகல தண்ணி கத்திரமேடுத்துங்க. அல்லேலூயா. அதே மாதிரி மதுரை பாசையில ஒரு பழமொழி இருக்கு, அடங்குனா பங்கு, திமிருனா சங்கு, புரியுதா? புரியுதா? அந்த பழமொழி மதுரை பாசையில ரெண்டு சொல்லியிருக்கேன், ஒரு பழமொழி சொல்லியிருக்கேன், லோ லோ லோன்னு அளவடா இயேசுவை தேடாட்டி, இயேசுவை தேடலைடா, இயேசுவை தேடினா உங்க கமண்டர் ஆசீர்வதிப்பார். பழமொழி என்னண்டா, அடங்குனா பங்கு, திமிருனா சங்கு, அர்த்தம் புரியுதா? எத்தனை பேர் புரியுது இந்த பழமொழி? அடங்கி ஒடுங்கி கீழ்படிஞ்சு நடந்தா வருகிற ஆசீர்வாதத்துல பங்கு கிடைக்கும், மீறிட்டு இஷ்டம் போல வாழ்ந்தா சங்க அறுபட்டு போகும். வசனம் அதுக்கெல்லாம் இந்த சங்க சங்க அறுப்பாரா கர்த்தர் அப்படின்ற வசனம் இருக்கு, டைம் இல்ல. வெளிப்படுத்தல், வெளிப்படுத்த 4:00 2-3 4-5 தாக்கும் சங்க அறுத்து போடுவோம்ன்றாரு. நீ கீழ்படிஞ்சா உன் விளக்கு தண்டை அணிஞ்சுவோம், விளக்கு தண்டை என்னது, சங்கு அறுத்து போடுவேன்றார். வசனம் தான் எனக்கு சபைகள்ல வந்து எச்சரிப்பான வசனங்களை சொல்றது இல்ல, அதான் பிரச்சனை. எனக்கு வந்து சில மரணங்கள், நம்ம சபையில சில மரணங்களை பார்த்தோம்னா எனக்கு எனக்கே பயம் வந்துருச்சு, அதனால அவளை தைரியமா பேசிட்டு இருக்கிறேன். அல்ல இல்லையா? ஏன்னா நான் வாழணும் ஆசை, எனக்கு வாழ எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, எனக்கு கர்த்தருக்காக வந்த ஊழியத்தை நிறைவேற்றணும், இன்னும் ஊழியம் செய்யணும், இன்னும் நிறைய சபையை கட்டணும், என்னைய நம்பின சில ஊழியக்காரர் இருக்கான், என்னைய நம்பின சில பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் இருக்கணுமே, என்னைய நம்பின உலகம் முழுவதும் என்னைய நம்பின சில விசுவாசிகள் இருக்காங்க ஜெபிக்கிறதுக்காக, ஐயா ஜெபிங்க வேண்டுவாங்க. அல்ல இல்லையா? இவங்களுக்காக நான் வாழ்ந்தே ஆகணுமே, அதனால எனக்கு பயமா இருக்கு, அதனால இன்னும் நல்ல நான் வாழணும். தாவீது சொன்னது மாதிரி பாதி வயசுல எனக்கு எடுத்துறாத, நான் தாவீது ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்னை பாதி வயசுல எடுத்துறாதீங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விபரித்து பேசுவேன்றார். சமாதானம் தருகிற தேவன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து சொல்றேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கடைசியாக ஏசியா தீர்க்கதரிசி 48, ஏசியா தீர்க்கதரிசி 48 17-18, இஸ்ரவேலின் பரிசுத்தரா இருக்கிறவன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறாராவது, பிரயோஜனமான தேவனுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிறவன் தேவனாய கர்த்தர் நானே, என் கற்பனைகளை கவனித்தாத முகமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலும் இருக்கும், அப்பொழுது உன் சந்ததி
மணலாத்தனையாக உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்கணாத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அத்து போகாமலும் அழியாமலும் இருக்கும். உன் சந்ததி அழியாமல் இருக்கும். கடலாத்தனையா பெருகும். அல்லா தீர்க்கேஸ்வர் வாழணும். ராஜேஸ்வரி கடைசி எச்சரிப்பு, ஞானஸ்நானம் எடுத்துட்டு இன்னொரு தடவை விக்கிரகத்தனை கையில தூக்கணுண்டா சடுதி மரதனம் உண்டாகும். புரியுதா? மாய்மலம் பண்றது ஏமாற்ற வேலை, யாசினாற்ற இருக்கக்கூடாது. புரியுதா? இந்த நடிக்கிறவளை தாய்கிட்ட நடிக்கிறது மாய்மலம் பண்ற வேலையெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. செத்தாலும் புலத்தாலும் இயேசுக்காக வாழ்வேன். அப்படி நின்றா வாழ்வு, உன் சந்ததி உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நீ செய்யற பாவத்தினால உன் பிள்ளைகளுக்கு அழிவு வரும். வேதம் தெளிவா சொல்லுகின்ற ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நீ என் வேதத்தை மறந்தபடியால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அல்ல இல்லையா? சும்மா காணிக்க கொடுக்கிற தசமாவம் கொடுக்கறதுனால அப்படி இருந்தாப்பா தசமாவகம். ஒரு தசமாவத்தை நீயே வச்சுக்க, சத்தியத்தை கீழ்படுத்தா தசமாவம் கொடு. சத்தியத்தின்படி வாழ்ந்த ஒரு தசமாவத்தை கொண்டு போய் எங்கேயே கொண்டு போய் போடு. அல்ல இல்லையா? தைரியமா சொல்றேன், சத்தியத்தின்படி வாழ்ந்தாள், சத்தியத்தின்படி நீ நடந்தால், சத்தியத்தின்படி நீ வாழ்ந்தா தசமாவத்தை கொண்டு போய் சபையில போடு. சத்தியத்தின்படி வாழாம நான் இப்படித்தான் எடுத்தபடி வாழ்ந்தோம், தசமாவத்தை எங்கேயும் கொண்டு போய் கொடுக்க எனக்கு தேவையில்லை. குறிப்பிட்டு நான் தைரியமா சொல்றேன். அல்லேலூயா. ஏன்னா உன் பாவத்துக்கு நான் உடன்படி ஆக முடியாது. என்னது? உங்க பாவத்துக்கு, சபை மக்கள் செய்யற பாவத்துக்கு நான் உடன்பட்டு பேச முடியாது. நான் சத்தியத்தை மட்டும்தான் பேச முடியும். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கைக்கு அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் பேர் இயேசு. உடன்படிக்கையில உண்மையா இருந்தா உங்களையும் உங்கள் சந்ததியும் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. எனக்கு வயசு 61-62 வயசாச்சு. இது வரைக்கும் நான் வேலை தேடினதில்லை. ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். இது வரைக்கும் நான் வேலை தேடினதில்லை, யாருக்கையும் போய் வேலை கேட்டதில்லை. எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க, ஒரு வேலை பார்த்து கொடுங்க, வேற வேலை சம்பாதிச்சு கொடுங்கன்னு யாருக்கும் போய் கேட்டது கிடையாது. திடீர்னு என்னை கூப்பிடுவாங்க, ஏ செவிட்டு போயில காட்டு கேட்கல, ஏ செவிடா வேலைக்கு வரையாண்டு வாங்க. வேலைக்கு போங்க. அதுவும் ஒரு நாளைக்கு போவேன், 4 நாளைக்கு வேலைக்கு போக மாட்டேன். புரியுதா? ஏன்னா கேள்வி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, காது கேட்காது. அதுக்கு பிறகு ஊர் வளதமெல்லாம் சுத்தி தெரிஞ்சேன். ஹோட்டல் வேலை அந்த வேலையெல்லாம் போனேன். வேலை தேடுறத விட்டேன். முடிவு மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ மரண வழிகள் வேதம் சொல்றது. அல்ல இல்லையா? கடைசியா செய்த என்ன உலகம், என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருக்கும் போதுதான் 1998 டிசம்பர் 18 இயேசு என்னை சந்தித்தார். அல்ல இல்லையா? இயேசு என்னை சந்தித்தார், இயேசு என்னை பேசினார். இந்த வேத புத்தகம் என் கையில கிடைச்சது. இரவும் போல் படிக்க ஆரம்பிச்சேன். இயேசுனார் பேசினாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லி பேசினாரு. இருதயத்தை சுத்தப்படுத்தினேன், வாயை சுத்தப்படுத்தினேன், கையை சுத்தப்படுத்தினேன். இயேசுக்காக 8 கிலோமீட்டர் கம்பத்துல தெரியும் ஓட்ட சைக்கிள்லயே ஆராதனைக்கு போயிருக்கிறோம். 75 கேஸ் பஸ் கொடுத்து ஆராதனைக்கு போயிருக்கிறோம். சபைக்கு போனோம், சத்தியத்தை கேட்டேன், சத்தியத்தை கற்றுக்கொண்டேன். காது கேட்க முடியாது. ஆண்டவர் அற்புதம் செய்தார், பிள்ளைகளை கொடுத்தார், மனைவியை கொடுத்தார். இன்னைக்கு வேலை இல்லாம இருந்த எனக்கு ஊழியம்ன்ற ஒரு பெரிய வேலையை ஆண்டவர் கொடுத்தார். அது இல்லையா? இயேசு நல்லவர்னு சொல்லி மற்றவங்களுக்கு போய் சொல்லுற வேலை, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற வேலை, மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுகிற வேலை, மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற வேலை, பெரிய வேலையை தேவன் சொன்னார். இன்னைக்கு நான் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். அல்ல இல்லையா? இதைத்தான் நான் என் பிள்ளைகளுக்கும் சொல்றேன், சபைக்கு சொல்றேன். மாய் மலம் பண்ணாத, ஏமாத்தாத, விசுவாசின்ற பேர்ல நடிக்காத, இயேசுவை ஏமாத்தி நீ ஏமாந்து போகாத. அல்ல இல்லையா? உண்மையாயிரு. நீதிமொழிகள் 28:20, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மத்தேயு 25:21, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் அதிகாரி அவங்க கொஞ்ச வருமானத்துல தசமாவம் கொடுத்துப்பாரு. கடந்த ஆள் ஒரு ஆள் சித்தார்ல, நான் 25 வருஷமா தசமாவம் குடியான்னு சொன்னேன், தசமாவமே கொடுக்க மாட்டேன்ட்டேன். பாவம் பாதி வயசுல போயிட்டாரு. தசமாவம் கொடுக்காதனால அவர் சாகல. பாவம் உலகத்தை புரிய, எங்க கல்யாணம் ஞாயிற்றுக்கெல்லாம் போயிடும், 3 கல்யாணத்துக்கு போயிடுவார், 3 சடங்குக்கு போயிடும், 3 காதுகத்துக்கு போயிடும், ஆராதனை மறதல் போயிடும், சத்தியத்தை மறதல் போயிடும். பாவம் செத்து போனார். இப்ப அந்த வேற ஆள் வந்து உட்காந்து. அல்ல இல்லையா? எனக்கு எப்பயுமே ஒரு விசுவாசம் இருக்கு,
ஒரு ஆள் போனா ஏழால கர்த்தர் கொண்டு வருவார் இல்லையா? ஒரு ஆள் போனதுனால எத்தனை, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆத்மாவை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் ஊழியக்காரனை கர்த்தர் ஒரு நாள் கர்த்தர் வெட்டப்படுத்த மாட்டார். அல்லையா? அன்பா சொல்றேன், கடிந்து கொண்டு சொல்றேன், இந்த சபையில நீங்க நிலைச்சிருந்தால் மூணு வருஷத்துக்கு பிறகு நீங்க லட்சாதிபதியா இருப்பீங்க, கோடீஸ்வரனா இருப்பீங்க. உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அவருடைய தரித்திரம் உங்களை ஐஸ்வர்யாக்கும். அல்லையா? சத்தியம் மாறாது. எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். சிங்க கொட்டைகள்

ஆண்டவர் கிருபையாக நம்ம சபைக்கு இன்றைக்கு தந்த ஐந்து புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்ததற்காக கரங்களை கட்டி கர்த்தர்க்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வெளியேற பெற்றவர். ஆண்டவரே, கட்டாமல் தோத்துறோம். நீர் எப்படியாப்பட்டவர் என்று உங்களுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியாய், உங்களுடைய குணத்தை அறிந்து கொள்ள முடியாய். பரிசுத்த ஆவியானவர் மூலம் எங்களை சகல சத்தியத்துக்கள் நடத்துகிற உமக்கு நன்றி. இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிற ஐந்து புதிய ஆத்மாக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஐந்து குடும்பங்களையும் நீர் அபரிமிதமாக ஆசீர்வதிங்க. எல்லா பரியாச உதடுகளுக்கும் நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் கடன் தரித்திரத்துக்கும் விலக்கி பாதுகாத்து இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. சொந்த வீடு வாசல் ஏற்படுத்தப்படும். ஜீவன் உள்ள சாட்சிகளாய் இந்த பிள்ளைகள் உயரட்டும். நன்மையை செய்யப்பா. தம்பி சிவாவுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க போறீங்க, உயர்த்த போறீங்க. உங்க தாயாரை நீர் ஆசீர்வதிக்கிறீர். மனைவி, அடுத்த பிள்ளைகள், குடும்பங்களை நீர் மேன்மைப்படுத்த போகுது. நீர் தெரிந்து கொண்ட ஜனங்களை நீர் மேன்மைப்படுத்துகிற தேவன், உயர்த்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரை, கர்த்தாவே, மக்கள் தோத்திரம். வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் தோத்திரம். ஆண்டவரை, கத்தாவே தோத்திரம். ரிபேக்காளம் என்ற கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாலாக்காமல் தலையாக்கி ஆசீர்வதிக்கிறேன். ராஜேஸ்வரி என்ற கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கையின் பிரயாசங்களை விருத்தி அடைய செய்கிற தேவன். ஆண்டவர, பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாக ஆசீர்வதிக்கும் சொன்ன ஆபிரகாம் சந்ததியாக ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் இந்த ஜனங்கள் மேல் வந்து பலிப்பதாக. கத்தாவே, மக்கள் தோத்திரம். ஐயா, வந்திருக்கிற சிறுபிள்ளைகளுக்காய் தோத்திரம், உதவியர்களுக்காய் தோத்திரம். சந்தை ஆண்டவரை, கத்தாவே, மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுகிற தேவன், எங்களை வாழாக்காமல் தலையாக்கி எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, கத்தாவே, மக்கள் தோத்திரம், தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். ஆண்டவரே, எங்களை சபையை சுற்றிருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள், குடும்பங்கள், கிராமங்களுக்காய் தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, சபையில குடும்பத்துல ஒரு எழுப்புதலை தந்து விட்டபடியால் மக்கள் நன்றி. விசுவாசத்துல நாங்கள் விருத்தி அடையும்படி எங்களை பெருகப்படுகிறதற்காக நன்றி. எங்களை மேன்மைப்படுத்துவதற்கு நன்றி. இந்த செய்திகளை, இந்த ஆலோசனைகளை ஆடியோ மூலமாய் கேட்கிற ஜனங்களை ஆண்டவரை மனம் திரும்ப செய்யும், மேன்மைப்படுத்துங்க. உணர்வுடைய செய்யுங்க. உடன்படிக்கையில சமாதானத்துல அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஜனங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எழுந்துற சாத்தானுடைய கிரியைகள் இயேசு நாமத்துல அழிக்கப்படுவதாக. பாவத்தின் வல்லமைகள் இயேசு நாமத்துல அழிக்கப்படுவதாக. சாபத்தின் வல்லமைகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்படுவதாக. கர்த்தாவே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை இயேசு நாமத்துல கட்டவிழ்த்து விடுகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். ஆயிரம் மடங்கு பெருகும்படி நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. கர்த்தாவே, மக்கள் தோத்திரம். ஜெபத்தை கேட்பால் கொடுத்ததற்காக நன்றி. இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நான் சொல்றது மாதிரி எல்லாரும் சத்தமா சொல்லணும். நான் இஸ்ரவேலன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. நான் தனித்து சுகமாயிருப்பேன். மறுபடியும் சொல்லுங்க, நான் இஸ்ரவேலன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. நான் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவேன். கரங்களை கத்திரிமைப்படுத்திக்கலாம். சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை தோத்ரி, என் முழுவதை தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

சில வாரங்களாக நாம் வேலையை குறித்து போதித்து வருகிறோம். முதலாவது பகுதியாக நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்று வேதம் கூறும் காரணங்களை நான் எடுத்து சொன்னேன், பல காரணங்கள். இதில் ரெண்டாவது பகுதியில் பெறுகிறோம். ரெண்டாவது பகுதி வந்து எதை குறித்ததுன்னா, வேலை இன்றைக்கு ஏன் கடினமாக இருக்கிறது, வேலையில் ஏன் இவ்வளவு வேதனை இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பது குறித்து நான் போதித்து வருகிறேன். பல காரணங்கள் உண்டு. முதல் காரணம், பாவம் வேலையை வேதனை உள்ளதாக்கிவிட்டது. ஒர்க் ஹஸ் பிகம் டாயில். வேலை கடவுள் கொடுத்தது, வேதனை வந்து பாவத்தின் மூலமாக இந்த உலகத்தில் வந்துருச்சு. அப்படிதான் வேதவசனம் போதிக்கிறது. ரெண்டாவது காரணம், மரணம் வேலையை அர்த்தமற்றதாக்கிடுது. பாவம் வந்து மரணத்தை கொண்டு வந்துச்சு, மரணம் வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிடுச்சு. இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறவர்கள் கூட, எதுக்கு இவ்வளோ பிரயாசம், எதுக்கு இவ்வளோ கஷ்டம், நான் வேலை செஞ்சு என்னத்தை பெருசாக சம்பாதிச்சு, கடைசியில் சாவு எப்போ வரும்னு தெரியாது, நாளைக்கு இதெல்லாம் அனுபவிக்க போகிறது யார் அப்படிங்கிறது அப்படின்னு வேலையே ஒரு அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது அநேகருடைய ஜனங்களுடைய உள்ளத்தில். அவர்களுக்கு அர்த்தம் புரியலன்னா, வேத வசனத்திலிருந்து அர்த்தம் புரியலன்னா, வாழ்க்கையை அர்த்தமற்றதாகிடுது, முக்கியமாக வேலை அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது. இப்படி வேலையை இந்த காரியங்கள் கடினமாக்குகிறது. வேலையில் தான் நிறைய பாதிப்பு பாருங்கள். மூணாம் அதிகாரத்தில் ஆதியாமத்தில் 14 வசனம் முதல் கடைசி வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பாவத்தின் மூலமாக வந்த இந்த விளைவுகளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாபம் இதெல்லாம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலையை பற்றி நிறைய சொல்லியிருக்குது. பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், நெத்தி வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய், இப்படின்லாம் நிறைய இந்த வேலையை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. வேலையில் ஒரு பெரிய பாதிப்பை இந்த பாவமும் அதன் மூலமாக வந்த சாபமும் மனுஷ வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து விட்டது. ஆகவே இந்த ரெண்டு காரணங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் மூணாவது காரணம் இன்னொன்று பார்த்தோம், பைஞர்கள் வேலையை கடினமாக்குகிறார்கள். பைஞர்கள்னு சொன்னால் இந்த இன்னைக்கு மனுக்குலமே ரெண்டு பிரிவாக இருக்கிறது. ஒன்று, ஆதியாகமம் 3:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது போல, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ உன் குதிங்காலை குதிங்காலை நசுக்குவா என்று சர்ப்பத்தினிடத்தில் சொன்னார். அதாவது ரெண்டு வர்க்கமாக மனு வர்க்கம் பிரிகிறதாம். ஒன்று ஸ்திரீயின் வித்துன்னு ஒரு வர்க்கம், தேவனுடைய பிள்ளைகள் அல்லது பிசாசின் தலையை நசுக்க ஒரு சந்ததி, அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாலிருந்து தான் இயேசு வருவார் பிற்காலத்திலே, சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வர்க்கம் ஒன்று இருக்குது, அது என்ன, பிசாசினுடைய வர்க்கம். அவனுடைய குணத்தை உள்ளவர்கள், தீமை செய்கிறவர்கள், பொல்லாப்பு செய்கிறவர்கள், எப்பவுமே இந்த தேவபக்தி உள்ள சந்தித்தை எதிர்க்கிறவர்கள். இதனால தான் நம்முடைய வேலை இன்றைக்கு உலகத்தில் ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஏன் கடினமாக இருக்குதுன்னா, நாம் கடவுளுக்காக வாழுகிறோம், கர்த்தருக்காக வேலை செய்கிறோம், கர்த்தருடைய நோக்கங்களை நிறைவேற்ற நாம் பிரயாசப்படுகிறோம். அந்த பிரயாசங்களை எல்லாம் குலைக்க கெடுக்க அவைகளையெல்லாம் ஒன்றுமில்லாமலாக்குவதற்காக எதிராளி பாயன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அன்றைக்கு வந்து சர்ப்பத்தை பயன்படுத்தினா ஏன்னா ஆள் இல்லை, வெறும் ஆதாம் ஏவாள் தான் இருந்தாங்க தோட்டத்தில், யாரை பயன்படுத்துறது, ஆள் இல்லை, அதனால சர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டியதாக போச்சு. இன்றைக்கு ஆளுங்க நிறையா இருக்கிறாங்க அவனுக்கு, அவனுடைய ஏஜென்ட்டுகளாக செயல்பட, அவனுக்கு ஒத்துழைக்க, அவன் பேசுறதுக்கு நிறைய ஆள் இருக்கிறாங்க. ஒரு சர்ப்பத்தின் மூலமாக பேச வேண்டியதில்லை, இன்னைக்கு ஆள் மூலமாகவே பேசலாம். நிறைய ஆட்கள் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு இருக்காங்க இந்த உலகத்தில். அவனுக்குன்னு ஒரு வர்க்கமே இருக்குதுன்னு வேதவசனம் இப்படி போதிக்கிறது. அந்த வர்க்கம் தான் நம்முடைய வேலையில் எல்லாம் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது என்றும் வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. இதுதான் பார்த்து வருகிறோம். இதற்கு 4 உதாரணங்களை காண்பிப்பேன்னு சொன்னேன் வேதவசனத்திலிருந்து. எதுக்கு இந்த 4 உதாரணங்கள்? ரெண்டு காரியங்கள் காண்பிக்குது. ஒன்று, இந்த உலகத்தில் பாவம் வந்ததுனால சாபம் எப்படி வந்து அந்த சாபத்தின் மூலமாக எல்லாம் கேட்டுச்சு, வேலையிலையும் ஒரு பெரிய கேடு அதன் மூலமாக உண்டாயிருக்கிறது என்றதை, அந்த சாபத்தின் பாதிப்பு வேலையில் எப்படி இருக்குதுன்றதை காண்பிக்குது இந்த 4 உதாரணங்களும். அது மட்டும் இல்லை, இந்த சாபத்தின் விளைவு வேலையில் தெரிகிறது மட்டும் இல்லை, ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது, அது சாபத்தை காட்டில் ரொம்ப வேகமாக வேலை செய்கிறது, ரொம்ப
அற்புதமாக வேலை செய்கிற ஒன்று. ஆகவே இந்த ரெண்டு காரியத்தை காண்பிக்கிறது இந்த நாலு உதாரணங்கள். நாலு உதாரணங்களும் இந்த பாயங்கியர்களை பற்றி எப்படி எதிராக ஒரு சக்தி வேலை செய்து கொண்டிருக்குது, பிசாசானவன் மற்றவர்களை பயன்படுத்தி நம்முடைய வேலைக்கு எதிராக பல காரியங்களை செய்து வருகிறான் என்பது இந்த நான்கு உதாரணங்களில் நமக்கு வெளிப்படுகிறது. அது பாவத்தின் மூலமாக வந்த அந்த விளைவு. அது ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யறதுன்னு இந்த நாலு உதாரணங்களும் நமக்கு காண்பிக்கிறது. நாலு உதாரணங்கள் என்ன? ஒன்று யோசேப்பு. யோசேப்பை பார்த்தோம், எப்படி அவன் வந்து தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி, கத்தருக்கு பயப்படுறான், கத்தருக்காக வாழ்கிறான், ஆனால் ஒரு தப்பும் செய்யாமலே அவனை எதிர்க்கிறார்கள், பயக்கிறார்கள், வெறுக்கிறார்கள், பொறாமப்படுறாங்க, அவன் மேலே அவனை கூலியில் பிடிச்சி தள்ளுறாங்க, சிறையில் போடுறாங்க, இப்படியெல்லாம் நடக்குது, அநியாயமாக துன்பப்படுறான். ஆனால் அதன் மத்தியில் ஆசீர்வாதம் எப்படி அவனை உயர்த்துது, அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி அந்த பிரச்சனையெல்லாம் மேற்கொண்டான். சாபம் இருக்குது, அதனால் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு அர்த்தம் கிடையாது. இந்த நேரத்தில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும், கர்த்தருடைய வழிகளை பின்பற்றி ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும் என்பதை வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. அதெல்லாம் யோசேப்பில் பார்த்தோம் அந்த உதாரணத்தில். அப்புறம் தானியேலை பார்த்தோம், அவனும் அதே மாதிரி தான். இவர்களெல்லாம் அந்நிய தேசத்தில் அடிமைகளாக போய் வாழ்ந்தவர்கள், அந்த அடிமையாக இருக்கும்போதே தேசத்திலேயே உயர்ந்த பதவியை அடைந்தவர்கள், அவ்வளோ ப்ரொமோட் ஆகி அவ்வளோ பெரிய ஆள்களானவர்கள், பெரிய பெரிய அதிகாரிகளாக அந்த தேசத்திலே ஆனார்கள் அவர்கள். பாவமும் சாபமும் அதன் மூலமாக உண்டான விளைவும் இவர்களை பிடிச்சி கீழே தள்ளுது. இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே இருந்து அவர்களை மேலே தூக்குகிறது. இதெல்லாம் தான் அது அற்புதமாக காட்டுறது. போன வாரம் நெகேமியாவை பார்த்தோம், எருசலேமில் செவுத்தை கட்டுறதுக்கு நாம் போகிறான், அவனும் அந்நிய தேசத்தில் போய் அடிமையாக இருந்தவன் தான். இப்போது எருசலேமுக்கு திரும்பி வந்து அந்த மதில்களை திரும்ப கட்டும்படியாக அவன் பிரயாசப்படுகிறான். அவனுக்கு எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை எதிர் சக்திகள் வேலை செய்து அதை கெடுக்கிறதுக்கு, இந்த கடவுளுடைய மனுஷனுடைய வேலையை நிறுத்துறதுக்கு எல்லா வேலையும் நடக்குதுங்க. ஆனால் அதன் மத்தியில் அவன் பெரிய வெற்றியை பெறுறான், பெரிய ஞானத்தை கற்று தர்றாரு, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், அவனுடைய வெற்றி வாழ்க்கையில் தோல்வி அடையலை, வெற்றியை பெறுகிறான், சமுதாயத்திலே பெரிய ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர்றான்னு பார்த்தோம். இன்றைக்கு நாலாவது உதாரணத்தை பார்க்க போகிறோம். இது ரொம்ப அற்புதமான உதாரணம். இதை கவர் பண்ணுறதுக்கு ரெண்டு வாரம் ஆகும், இந்த வாரமும் அடுத்த வாரமும் சொல்ல போகிறேன். ஏன்னா இது ரொம்ப விவரமான ஒரு காரியம். ரூத்தை குறித்த கதை, இது ஒரு பெண்ணை குறித்த கதையாக இருக்கிறதுனால நிறைய காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்குது, நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். மூணு ஆண்களை குறித்து பார்த்துட்டோம், இது ஒரு பெண்ணை குறித்த ஒரு கதை, ரொம்ப ரொம்ப நமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு காரியமாக இது இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க பெண்ணாக இருந்தாலே இந்த உலகத்தில் கஷ்டம்தான். நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம் நம்ம ஊரில், பிறந்த ஆம்பளையாக பிறக்கணும் இல்லைன்னா பிறக்க கூடாதுலாம் சொல்லி எல்லாம் கேட்டுப்பட்டிருக்கேன், வாயை திறந்து பெண்கள் சொல்கிறது கேட்டிருக்கேன், பெண்ணாக பிறக்கிறதே ஒரு கேடு அப்படிங்கிற மாதிரிலாம் அபிப்பிராயங்கள் உள்ளே வந்துருச்சு. ஏன்னா அவன் படுற பாட்டினால, கஷ்டத்தினால, சில துன்பங்களை அவங்களை அனுபவிக்கிறதுனால. ஆனால் கர்த்தர் எப்படி பெண்களோடு இருக்கிறார், பெண்களை அவர் எப்படி காண்கிறார், அவள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார், அவளை பாதுகாக்கிறார், அவர்களுக்கு உதவி செய்கிறார்ன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. சமுதாயத்தில் பெண்களை ஒருவேளை நசுக்கவோ ஒடுக்கவோ இப்படியெல்லாம் பிரயாசங்கள் நடக்கலாம், இப்படியெல்லாம் வேலை நடக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட பெண்கள் எப்படி சிறந்து விளங்கலாம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம்ங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக ரூத் என்கிற அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அமைகிறது. அதனால் இந்த கதையில் ரெண்டு வாரம் பேச போகிறோம், சில காரியங்களை நிறையா இங்கே பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பதற்கு முன்பதாக ஒன்று ரெண்டு காரியங்களை உங்களுக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது என்னென்னா, இந்த ரூத்தின் கதை ஒரு அற்புதமான கதை, ஆனால் அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது, ஒரு பேக்ரவுண்ட். அந்த பேக்ரவுண்ட் என்ன? இஸ்ரவேலர்களுக்கு தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்தி இருந்தார், குறிப்பாக வேலையை குறித்து. வேலையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாருன்னோ, அந்த வேலை எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால தான் அது நல்லா வருது, அதில் ஆசீர்வாதம் உண்டாகிறது, அதில் வந்து பெருக்கம் உண்டாகிறதுங்கிற காரியத்தெல்லாம், வேலையில் கர்த்தருடைய பங்கு என்ன என்பதை குறித்து இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் நல்லா போதிச்சு வச்சிருந்தார். ஆகவேதான் அவர்களுக்கு சில அனுசரிப்புகளை கொடுத்தார், குறிப்பாக சில பண்டிகைகளை கொண்டாட சொன்னார். ஒன்று அறுப்பின் பண்டிகை. அறுப்பின் பண்டிகைன்றதை கொண்டாடுன்றார். இன்னைக்கு கூட அறுப்பின் பண்டிகைன்னு கொண்டாடுறோம், ஆனால் அர்த்தம் எத்தனை பேருக்கு வழங்குதுன்னு தெரியல. அறுப்பின் பண்டிகை எதை குறித்தது? பார், அறுவடை வந்திருக்குது,
இது வந்து கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் நம்மளை கையிட்டு செய்யற வேலையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டபடினால இது நடக்குது. கர்த்தருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும், கர்த்தரை நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அறுப்பின் பண்டிகை. இந்த அறுவடையை கொடுத்ததே கர்த்தர். கர்த்தர் இல்லைன்னா அறுவடையே வராது. கர்த்தர் தான் மழையை கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, அதனால தான் இவ்வளோ அறுத்திருக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் சேர்ப்பின் பண்டிகைன்னு ஒன்று இருக்குது, வருஷ கடைசியில் வர்றது அது. அறுப்பின் பண்டிகை வருஷத்துக்கு முதல்ல வருது. இந்த சேர்ப்பின் பண்டிகையும் அதுலேயும் சில காரியங்கள், அதை பற்றியும் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணியில் தான் இந்த ரூத்தில் நடக்கிற சம்பவம் நடக்குது. ரூத்தினுடைய கதையை வாசித்தீங்கன்னா, அறுக்கிற காலத்துக்கு தான் அவள் பெத்லகேம் என்கிற ஊருக்கு திரும்பி மாமியாரோட வர்றா. அறுப்பின் காலத்தில் தான் போய் வேலையில் சேர்றா. அறுப்பின் காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் அங்கே சொல்லப்படுகிறது. அதனால் அது என்னன்னு ஒன்று ரெண்டு வசனத்தை மட்டும் வாசித்துறேன், அதுக்கப்புறம் போக போக இன்னைக்கும் அடுத்த வாரம் சொல்லும்போது இது பின்னணியை மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா விளங்கும். ஒரு வசனம் வாசிக்க இருக்கிற வசனம் யாத்ராம் 23 அதிகாரம். யாத்ராம் 23 அதிகாரம் 16 வசனம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்புகால பண்டிகையையும், வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. அறுப்பு பண்டிகை சேர்ப்பு பண்டிகைன்னு ரெண்டு இருக்கான். அந்த அறுப்பின் பண்டிகையில் வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை. அறுப்பு கால பண்டிகை எது குறித்து தான், விதைத்து அதன் மூலமா பலன் உண்டாகுது இல்லையா, அதனுடைய முதற் பலனை கொண்டாந்து கர்த்தருக்கு செலுத்துகிறது. இதை கரெக்டா பண்ண சொல்றார். அறுப்பின் பண்டிகையை கொண்டாடி அது அப்போ வந்து முதற் பலன் எல்லாம் கொண்டாந்து கர்த்தருக்கு செலுத்தினார். அங்க சொல்ற இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது வேலைகளின் முதற் பலனை. அப்ப வேலையின் முதற் பலனை முதல்ல கர்த்தருக்கு கொண்டு கொடுன்றார். வேலையின் மூலமா வர்ற அந்த வருமானத்தின் முதல் பலனை உடனடியாக கொண்டாடுறாரு, முதல்ல கொண்டாடுறாரு. அன்றைக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி, அது வந்து என்ன மாதிரி சமுதாயம், ஒரு விவசாய சமுதாயம், எல்லாம் விவசாயம் தான் பண்ணாங்க. அந்த விவசாயத்தில் வருகிற விளைகிற பொருள் எடுத்துக்கிட்டு வந்து முதற் பலனை கொண்டாந்து கத்தருக்குன்னு நீ செலுத்து. எதுக்கு கத்தர் இதை வச்சு சாப்பிட போறாரா, இதை கத்தர் தான் ஆக்கி சாப்பிட போறாரா, இது கத்தருக்கு தேவையாது, கத்தருக்கு இது முக்கியமே கிடையாது, இது கத்தருக்கு தேவைன்றதுனால இவங்களை கொண்டாட சொல்ல. சில நினச்சிட்டு இருக்காங்க கர்த்தர் நம்மகிட்ட எல்லாத்தையும் கேட்கிறாரு, நம்மகிட்ட இருந்து வாங்கி தான் அவர் பிழைக்கிறாராக்கன்னு கிடையாது. இது இவர்களுக்கு முக்கியம், இவர்களுக்கு எதுதான் முக்கியம், அதில் இவர்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அறுத்து வருமானம் வரும்போது ஒரு காரியம் இவர்களோட மனதில் வரவேணும், என்னன்னா வேலையில் கர்த்தருடைய பங்கு மிக பெரியது. வேலை வந்து ஏன் வேர்வை மட்டும் இல்லை, வெறும் ஏன் பிரயாசம் இல்லை, ஏன் ஞானம் இல்லை, ஏன் கஷ்டம், என்னுடைய கடும் முயற்சி மட்டும் இல்லை, வேலைங்கிறது அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் கடவுளுக்கு அதில் என்ன காட்டில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அது என்னன்னா அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாரு. வேலை செய்யும்போது அவருடைய ஆசீர்வாதத்தினால தான் எல்லாம் உண்டாகிறது. அதனால தான் வேலையின் முதற் பலனை அப்படின்னு இருக்குது. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வேலையும் அதன் மூலமாக உண்டாக பலனுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இருக்குன்றத மனுஷனுடைய மனசுல எந்நேரமும் இருக்க வேணும். இன்னைக்கு நிறைய பேருடைய மனசுல அது இல்லை பாருங்க, தங்களுடைய வேலைக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷனே இல்லைன்னு நினைக்கிறாங்க. தங்களுடைய வேலையில வர்ற அந்த வருமானத்தை கொண்டு கர்த்தரை நான் ஆராதிக்கணும்னு அவங்க நினைக்கிறதே கிடையாது. அதுல கர்த்தருக்கு தான் நான் முதல்ல கொடுக்கணும், ஏன்னா அவர் இல்லைன்னா ஒண்ணுமே வந்திருக்காது. அந்த வேலையின் முதற் பலனை கொண்டாட சொல்றாரு. ஏன் முதற் பலனையே அப்புறம் கொண்டாந்தா என்ன, விளைஞ்ச பிறகு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்டு தீந்து மிச்சம் மீதி இருக்கிறது ஏன் கொண்டு தர முடியாது, ஏன் அப்புறமா கொண்டு தர முடியாது, முதல்ல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு ஏன் கடைசியில் கர்த்தர் கொடுக்க முடியாது, ஏன் முதல்லனா கர்த்தர் அங்கே முதல்ல இல்லைனா பின்னால் எதுவுமே நல்லா நடக்க வாய்ப்பு கிடையாது. வாழ்க்கையில் அவர் முதலாவதாக இருக்க வேண்டும். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தேடுங்கள். அந்த வசனத்திலேயே முதலாவதாக வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். முதலாவதாக முதல்ல கர்த்தர் வாழ்க்கையில முதலிடம் யாருக்கு, கர்த்தருக்கு. முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்கும் போது எல்லாமே நன்றாக வாழ்க்கையில அமையும் என்கிறது தான் இப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேலையின் முதற் பலன். அப்ப அதுக்குதான் வேலையில் முதல்ல விளைஞ்ச உடனே முதல்ல வந்த உடனே முதல்ல வர்றது கர்த்தருக்கு
கொண்டாட சொல்றாரு. ஏன்னா கொண்டாடும் போது என்ன சொல்றேன் நான், எனக்கு அது நல்லது, ஏன் எனக்கு அதை நினைவுபடுத்திக்கிறேன், எங்க இருந்து வருதுன்னு, எப்படி நான் சாப்பிடுறேன்னு, எப்படி நான் நல்லா இருக்கிறேன், எப்படி நான் வளமான வாழ்க்கையை வாழ்றேன்றது எனக்கு நினைவுபடுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. நான் கொண்டாடுறேன், வேலையின் முதற் பலனை கொண்டாடுறேன். ரெண்டாவது உபாமம் புஸ்தகம் 16 உபாமம் 16:10-12 வரை உள்ள வசனங்கள். அவைகள் முடிந்த பின்பு வாரங்களின் பண்டிகையை உன் தேவநாய கர்த்தருக்கு என்று ஆசரித்து, உன் தேவநாய கர்த்தர் உன் ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி. என்ன சொல்றாரு? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய், அக்கார்டிங் டு த பிளெஸ்ஸிங் யூ ரிசீவ் ஃப்ரம் த லார்ட், நீ கர்த்தரிடத்துல பெற்ற ஆசீர்வாதத்துக்கு தக்கதாய், கர்த்தர் உன்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு அதுக்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையை பகுதியை செலுத்தி. அப்ப கர்த்தர் கொடுக்கலனா ஒண்ணுமே இருக்காது. ஏன் கர்த்தருக்குன்னு காணிக்கையை கொண்டு வரோம், செலுத்துறோம்? ஏதோ கர்த்தருக்கு தேவைன்றதுனால அல்ல, அல்லது வேற யாருக்கும் தேவைன்றதுனால அல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எதுக்கு காணிக்கை செலுத்துறோம்? காணிக்கை செலுத்துறது நமக்கு நல்லது. எப்படி நமக்கு நல்லது? எனக்கு நானே ஒரு தடவை காணிக்கை செலுத்தும், எனக்கு நானே சொல்றேன், கர்த்தர் இல்லைனா என் கையில் நான் இன்னைக்கு ஒன்னுத்தி கொண்டருவே முடியாது, என ஒண்ணுமே இருக்காது. கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்தபடி, என்னை ஆசீர்வதித்த அளவின்படி நான் கொண்டாந்து கர்த்தருக்கென்று செலுத்த போறேன். ஏன்னா எல்லாம் கர்த்தரிடத்துலதான் வருது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு இந்த பொருளாதாரத்தில் பெருக்கத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நான் அங்கீகரிக்கிறேன் கர்த்தருக்கு என்று காணிக்கையை கொடுக்கும்போது. அப்ப காணிக்கை பகுதியை செலுத்தி 11, உன் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் குமாரத்தையும் வேலைக்காரனும் வேலைக்காரியும் வாசலில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளும் பிள்ளையும் விதவையும் உன் தேவனாய கர்த்தருக்கு கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்பட்டு எல்லாரையும் கூப்பிடுன்றாரு, மனைவி பிள்ளைங்க வீட்டு வேலைக்காரங்க வேலைக்காரிகள் அப்புறம் பரதேசிகள் ஃபாரினர்ஸ் இருக்கிற வெளியூர் வெளிநாட்டுக்காரங்க பொங்க மத்தியில் வாசித்தா அவங்களெல்லாம் கூப்பிடுன்றாரு, திக்கற்றவர்கள் விதவையெல்லாம் கூப்பிடுன்றாரு, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீ வேலை செஞ்ச நிறைய வந்திருக்குது, விளைஞ்சிருக்குது. இப்போ இதை வந்து திக்கற்றவர்கள் விதவைகள் இவர்களுக்கெல்லாம் நீ பகிர்ந்து கொடுக்க போற. ஒரு ஃபாரினர் இருந்தான்னா கூட, வெளியூர்காரன் வெளி தேசத்துக்காரன் பஞ்சத்தில் அடிபட்டு இங்க வந்து பழைக்கலான்னு வந்தா கூட அவனுக்கு கூட இதுல இருந்து பகிர்ந்து கொடுக்க போற. அதனால எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுங்கன்றார். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுங்க, ஏன்னா எல்லாரும் இதன் மூலமாக பலனை அனுபவிக்கிறீங்கன்றார். அப்ப சொல்றாரு, நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து 12 இந்த கட்டளையில கை கொண்டு விழும்படி செய்ய கடவாய். ஒன்னு மனசுல வச்சுக்கோன்றாரு, எங்க இருந்து வந்த ஞாபகம் வச்சுக்கோ, எங்க இருந்த? எகிப்தில் இருந்த, அடிமையா இருந்த, அறவைத்து கஞ்சிக்கும் அண்ட ஒரு குடிசைக்கும் படாத பாடுபடுத்தினாங்க, அங்க செங்கற்சூளையில வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கதறி அழும்போது கத்துற அந்த கதறுதலை கேட்டு இறங்கி வந்து விடுவித்தார். பார்வோனையும் அவனுடைய சேனையும் ஒண்ணு இல்லாமக்கினாரு, பலத்த கரத்தினாலே உங்களை விடுவித்தார். ஏன்னா கர்த்தர் நீங்க அடிமையா இருக்கிறது விரும்பல, ஏழையா இருக்கிறது விரும்பல, கஷ்டப்படுறது விரும்பல, துன்பப்படுறது விரும்பல, இன்னொருத்தருக்கு அடிமையா வேலை செய்யறத கர்த்தர் விரும்பல, அதுல இருந்து உங்களை விடுவித்தார். அதனால

ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நேரம். இந்த வார்த்தைகளின் வெளிச்ச நேரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் டொரண்டோன் எப்படி மாலை 6 மணியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த வார்த்தையின் வெளிச்சம் நிகழ்ச்சியில் யாவும் 97 ரேடியோவில் தொடர்ந்து அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இன்றைய நாளே வார்த்தை

இந்த வார்த்தையின் வெளிச்சம் இந்த உலகமங்கும் உதிக்க, உலகமங்கும் கேட்க, இருளான தேசங்களுக்கு உள் புகுந்து செல்ல நீர் என்று கிருவை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் ராஜா. உமது பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உமது நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த ஒன்றானமே தேவனை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த தேவ வார்த்தையின் ஆழத்தை மக்கள் கண்டுகொள்ள வேண்டும். தேவனை அறியாத பிள்ளைகள் கடந்து கொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு நாங்கள் கைது செய்யும் இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக செபிக்கும். நீர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், நீர் ஆண்டவரே. ஐயா, எங்களை அபிஷேகத்தை நிரப்பும். இதில் கடந்து கொண்ட பிள்ளைகள் மீது ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். இந்த பிள்ளைகளுமே நோக்கி துதித்து ஆராதித்து போற்றி நாமத்தை மயப்படுத்தி பாடலை பாடுபடுது. தேவனே, இந்த பிரசன்னத்தை இந்த பிள்ளைகள் மீது ஊற்று. என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர் நீராண்டவரே. உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தவர் எங்களை, எங்களை பிரித்தெடுத்து உமக்கு ஊழியம் செய்ய வைத்திருக்கிறீர்கள் சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி. ரசிப்ப தந்தீரே, அபிஷேகத்தை தந்தீரே, ஊழியம் செய்ய அழைத்தீரே, அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி. நாங்கள் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தோற்று போகாதபடி தேவதூதரை கட்டளை கொடுத்து இன்றைய நாளை இந்த நிகழ்ச்சியில் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சங்கம வானொலி நிலையத்தையும் சங்கம வானொலியை நடத்துகிற லெஸ் பிரதர் சகோதரிட்ட பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தினர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நாமத்திலே வல்லமை உண்டு, வார்த்தையிலே வல்லமை உண்டு, பரிசுத்தாவியின் வல்லமை உண்டு. மக்கள் கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள நாங்கள் கையிட்டு செய்கின்ற இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ராஜா. ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் சமூகம் அளிக்க விட்டாலும் வந்திருக்கிற பிள்ளைகளை கொண்டு நீர் நிகழ்ச்சி நடத்துகிற தேவன், உற்சாகத்தை தருகிற தேவன். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். தெரியாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சாயம் பண்ணுவேன், நீதியின் வழக்கத்தினர் உன்னை தாங்குவேன்னு சொன்னீரே. நீர் எங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிறத்தையும் ஞானத்தை தந்து வழிநடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்துகிற சுவாமி. ரெண்டோ மூன்று பேர் எங்கே கூடி கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்துல பிரசன்னத்தை ஊற்றிக்கொண்டிருக்கிற சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலகம் கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் துணி உலகமங்கும் துணிக்கட்டும். இருளான குடும்பங்களுக்குள் செல்லட்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு கண்ணீரோடு நாங்கள் செய்கிற இந்த நிகழ்ச்சியை தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, நீரை ஆசீர்வதி தந்துட வேண்டுமாக ஜெபிக்க. உமது பிரசன்னத்தால் மூட வேண்டுமாக ஜெபிக்க. நாங்கள் உம்மை நோக்கி துதித்து ஆராதிக்கும் பொழுது தேவன் இந்த துதியின் சத்தம் அந்த பரலோக ராஜ்யத்திலே நுகர நீ கிருபை செய்து நீ தேவ தூதரை கட்டளடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தேவ தூதர்கள் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. இன்றைய நாளில் ஒரு பிரச்சனத்தை இறங்கும் ஆண்டவரே. ஆமாண்டவர், உமது ஊழியம், உமது நாமத்தை மயப்படுத்த வந்திருக்கிறோம், தாளந்தை கொடுக்க வந்திருக்கிறோம், நேரத்தை கொடுக்க வந்திருக்கிறோம், உம்மோடு பேச வந்திருக்கிறோம், உமது சத்தத்தை கேட்க வந்திருக்கிற எங்களை இன்றைய நாளை நீர் ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி.

உத்தரிப்பேன். நாம் ஆண்டவரே, நாங்களும் நோக்கி துதித்து ஆராதித்து சத்தத்தை துணிக்க பாடலை பாட எங்களுக்குள் இருக்கிறீர். எங்கள் அக்னியாய் சுட்டிருக்கிற சாமி, அந்த கிருபைக்காக

0: குருவிகளின் கீத சத்தம் என் காதல் துதி சத்தம் போல் கேட்கிறதே, என்னையும் துதிக்க செய்கின்றதே. ஆமாண்டவரே, துதியின் சத்தத்தை கேட்டு நீர் மகிழ்கிற தேவன். துதியின் சத்தத்தை அந்த பரலோகத்துக்கு நீ துடிக்க செய்து தெய்வதூரில் அசவாடிக்கொண்டிருக்கிற நேரம் தொடர்ந்து சுவாமி இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநிறுத்த வேண்டுமாக செடுக்கு. முது பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீரே எங்களை கரம் பிடித்து வேண்டும் இந்த நிகழ்ச்சியை ஆவியான நீரே வழிநடத்த வேண்டுமாக. எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் வேத தியான பாதைக்கு செல்வோம். இன்று நாளிலே வேத தியான பாதை சிஸ்டர் ரஜன் அலங்காரம் எடுத்துக்கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜனி.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளெஸ் யூ.
0: காட் பிளெஸ் யூ. கோ அஹெட்.
1: ஆமென், ஆமென், ஆமென். தேங்க் யூ லார்ட் for this wonderful time, Lord, that you have given us with Nithya Valicham, Lord, even as we go into this short time of devotional, Lord. Be with us, Lord. Help us to open our eyes of understanding what it means to all of us. In Jesus' name, amen. I would like to share from 1 Samuel chapter 17, verse 25, where it says, the irritation that causes, makes us, do things that does not belong to the Lord, or bring glorification to the Lord's name. That is in the New Modern Version. So what it says is, in order for us to keep peace, in order for us to keep an understanding between our co-workers, our friends, our family, it comes to a place where we have to be sensitive to the needs of others, and also we have to keep our own life always at check. What I mean by that is there are outside influences that cause irritations in our lives that affects our speech, our actions. So we have to have proper rest, proper diet, proper exercise, everything that, can affect us if we neglect them, so they can also cause very normal irritations that come into the outside vessel in this body that we live in. So, the Lord has given us all that it takes, when you come to know him in a personal way. And I would like to share what would have happened at that point with David himself when he was running away, for his own life. He had confronted Nabal, and had gone into a situation where they were just about even having bloodshed between them. And thank God for Nabal's wife, Abigail, who intervened on their behalf. And she probably was on her knees and asked the Lord to give her guidance. And because of her intervention, she became a peacemaker between both of them, that she was able to approach David and bring that peace. And thank God, God helped David to make peace. And even though Nabal later on passed away, and it was a different story after that, but it was not caused by the situation that arrived between Nabal and David. Abigail was a peacemaker. So when these things happen to us, when irritations and anything that do not come from merely circumstances that can cause, slippery slopes and irritations to come in, we have to always, look up to our Savior, especially if you are a child of God. That is why in the normal realm, there's so much of, things that are going on in the world, all, coming into a place of, lot of not being able to keep peace in their homes, in their workplaces. There's been kind of a survey that has been done. 85% of the co-workers have said they have had co-workers that are quite irritable and not being able to even have proper communications because of that and work together. And out of that, about 45% have said, if we could only speak to our co-workers and let them know, how it could be solved, or how they could, what they would think about it in terms of, some kind of a way to rectify it. So in this manner, for a child of God, they have to first go on their knees, find out where it's coming from, find out how the Lord will lead them to bring that peace. We should be the peacemakers as a child of God, speaking to the God's family. I challenge all of us. First, we take it from God's side of things, not from merely coming out of our emotional or mental status, anger, the Lord says, set list before the sun goes down, and even between families or husband and wife or anything that goes on with anybody in this world. The Lord's heart for us is that we always set list down before the sun goes down. Because anger itself, a legitimate anger, a godly anger, godly fear, these are, sometimes legitimate. But then again, we have to only come in the realms of the Holy Spirit allowing and coming through it for us to be in alignment with the Word. I'm only speaking this to the family of God, the people that are in as the peacemakers. You cannot make peace until God comes into your life through the power of the Holy Spirit, through Jesus himself, making him your Lord and your Savior. That is the only way we can be having God's peace in our own lives, despite of the irritations and situations we personally face, but also be the peacemaker ourselves. The Lord will lead and guide us. The Lord will shed abroad his love upon our hearts, that it will be easier for us to maneuver through the power of the Holy Spirit, enabling us to be that kind of peacemaker. So I would challenge all of us to come into that realm of knowing the Lord, in that manner. Always take your issues on your knees first. Don't confront anybody or anything. May it be your family, may it be any other situations, co-workers or anywhere else with anything else, neighbors, friends, relatives, acquaintances. If you face any kind of situation, please first go on your knees, take it to the Lord, ask his guidance, his wisdom, how to make peace, how to you be that person who would bring, just like Abigail did between David and Nabal. You be that peacemaker, that God would use you in that manner. And this is what I would like all of us to be challenged in, being a peacemaker with God through our irritable situations that come in. Anger. Holy anger is something different, but that is because of the wrath of God upon how he allows, because of the wrath of God. And even Jesus went into the temple and turned the tables upside down, saying, "You made God's house the den of thieves." That it was a holy anger. But then again, we have to know where we stand, how we divide the word in our lives, only through God's way in which he leads us to be peacemakers. That should be our first and foremost criteria as a child of God. So thank you for enabling for the Lord, the Holy Spirit, to come and solve your situations on your knees and by his guidance, through the guidance of the Holy Spirit. So Lord, we thank you, Lord, for enabling us, Lord, to be obedient, not through our emotions, not through how we first come up with how we can react emotionally, mentally, from our own conceit of things that would be self or the flesh, but always bring it, Lord Jesus, under the subjective power and authority and the will and the purpose behind the situation, Lord. Sometimes you use it for the purpose of bringing that situation to let the other person, Lord, come in alignment with your word and your will and make it a beautiful way in which we could even confront that through the guidance of your Holy Spirit, that we would not imagine how you could turn it around. So, Lord, we help us always to come into that place, Lord, where we will take it on our knees, then confront the situation by your guidance of the Holy Spirit alone. In Jesus' name I pray. Amen and amen.
0: Amen. Amen. Thank you, Sister Raja Alangarmani. God bless you in the ministry. Mic on pannunga. Thuga nera. Thuga nera. Okay. Sanjana Sir Dolly Alayka. Pram, praise the Lord, Dolly.
2: Praise the Lord, yeah. Praise the Lord.
0: Indekki kettu kudra pulelukaga. Indekki deva seithu kudukra. Pastor Victor Paul, Mahendran, Pastor Niles. Yuvalukaga parapattu jabithu.
2: Amen. Amen. Amen. நன்றி நன்றி எஸ்வே, நன்றி அப்பா. இப்ப இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து எங்கள் மத்தியில் உங்களோட பரிசுத்தமான ஆவியை ஊற்றி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வேற போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வார்த்தையை கொண்டு வந்து பகிர்ந்து கொடுக்குற பாஸ்டர்ஸ் யாவரும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்க வருவர்களை தெரிந்தெடுத்து உங்களோட சித்தத்தின்படி அழைத்து அழைத்து வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே உங்களோட கரத்துல ஒப்பு உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தமான ஆவியினால நிரப்பி உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே என்று கூறியபடி ஆண்டவரே, விசுவாசத்தினாலே எங்களை ஆண்டவரே நீங்க கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. விசுவாசம், அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இந்த மூன்றிலும் அன்பே பெரியது ஆண்டவரே. அந்த அன்பை நான் உங்களுடைய அன்பை இன்னும் அதிகமாக யாவருக்குள்ள ஊற்றி ஆண்டவரே வார்த்தை கொடுக்க வருகிற பாஸ்டர்ஸ் உங்களோட கருத்துல கொடுக்குறேன் பாஸ்டர் நீல் பாஸ்டர்ஸ் அப்பா. உங்களோட சித்தத்தின்படி அழைத்து வர்ற ஊழியக்காரர் ஆண்டவரே, உங்களுக்கென்று உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஆவலாக வந்து நிற்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, உங்களோட உங்களோட திருசித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுடைய ஆவியை நம்பினால நிரப்பி அவர்கள் உங்களுக்குரியவர்களாக நீங்க தெரிந்தெடுத்த அந்த அன்பை அநேகர் பார்த்து அந்த வார்த்தையின் மூலமாக ரட்சிப்படைவதற்கு ஆண்டவரே, அவர்களை உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுக்கென்றே எழுந்து பிரார்த்திக்கிற ஒளியாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. உம்மால் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களே போலே யாவரையும் அப்பா, நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல யாவரையும் பரிசுத்தமாக்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட வார்த்தையில் நாங்கள் தேவ பயத்தோடு அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவரையும் உங்களோட உங்களோட திருக்கரத்தை யாவரையும் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த மக்கா கிருபியல் காணி நன்றி சொல்கிறேன் அப்பா. ஜெப ஜெப ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெப சோத்திர பலி விண்ணப்பம் ஜெயம் எந்நேரமும் ஏறெடுப்பதற்காக ஜெபிக்கிறேன். உபவாசி உடலை ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதுக்கு அப்பா புதியதான பெல்தனையும் ஜெப ஆவியும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. முழங்கால்கள் யாவும் முடங்கணுமே, கண்கள் எல்லாம் குளமாக மாறணுமே. தானியல் போல மூன்று தரம் அப்பா உங்கள் பாதத்தடியில் விழுந்து ஜெபிப்பதற்கு எங்களுக்கும் ஒரு அதிகமான ஒரு கிருபையை கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு வரப்போற எல்லா ஊழியக்காரங்களாண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமை படவன்னு கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி அப்பா நன்றி அப்பா. நீங்க நல்லவர், போதுமானவர்.

0: இருக்கிறார். ஆமென் ஆண்டவரே. உங்களுக்கு ஒப்பானவர் யாரப்பா? நன்றி சுவாமி. செங்கடலை பிளந்து அவர்களுடைய தாகங்களை தீர்த்தவரே, இன்றும் எங்களுடைய தாகங்களை ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தின் கீழே மறைத்து விட்டு அவர்களுடைய தாகத்தை தீர்க்கும் உங்களுடைய பரிசுத்தமான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். யாவரையும் உங்களுடைய அன்புக்குள்ள இணைத்து உங்களுடைய அபிஷேகத்தினால், இன்றைக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தினால் யாவரையும் நிரப்பும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமை பட வேணும் என்று என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். எல்லா கண மகிமே உங்களுக்கே உரியது. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டோலி, மிக உற்சாகமாக வந்து ஊழியர்களுக்காக ஜெபித்து ஒரு அருமையான பாடலை பாடி தேவர் நாமத்தை மகிமைப்படுத்தீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களை, உங்கள் ஊழியங்கள், கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். God bless you. Amen.
1: வந்து சுற்று தொண்டு நாங்கள் சிஸ்டர் ரஜன் அலங்காரம் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜனி.
2: Praise the Lord, Brother Mahendran. God bless you.
1: God bless you. கேட்டுக்கொண்டிரு பிள்ளைகளுக்காக ஜெபியுங்க.
2: ஆமேன், ஆமேன். Thank you, Lord. ஒரு பாட்டை பாடிவிட்டு ஜெபிக்கிறேன் சுருக்கமாக. ஆமேன், ஆமேன். திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமன்னான் அனுதினம் நிர்மணைந்திடுமே. குயவன் கையில் களிமன்னான் அனுதினமும் நிர்மணைந்திடுமே. உம்வசனம் தியானிக்கையில் இதயம் அதில் ஆறுதலே.

அசையும் போது ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது

0: குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் நிர்வணைந்திடுவே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் நிர்வணைந்திடுமே, அனுதினமும் நிர்வணைந்திடுமே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். வி ஆர் எவர் சோ தேங்க்ஃபுல் லார்ட் ஃப்ரம் த வெரி பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ் லார்ட் ஃபார் த லவ் யூ ஹேவ் ஷெட் அப்ராட் இன் அவர் ஹார்ட்ஸ் லார்ட் ஃபார் த லார்ட் ஹியூமன் கைண்ட் லார்ட் தட் மைட் பி சோ டிஃபிகல்ட் டு லவ் சம்டைம்ஸ் லார்ட் பிகாஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் திங்ஸ் தட் அரைவ் லார்ட் பிட்வீன் த வேர்ல்ட் அண்ட் லார்ட் ஆஃப் காட் அண்ட் த கிங்டம் ஆஃப் காட் த பீப்புள் ஹூ ஆர் லிவ் இன் யுவர் கிங்டம் பீப்புள் ஹூ ஆர் லார்ட் ஜீசஸ் லெட் பை யுவர் ஸ்பிரிட் லார்ட் ஹேவ் டு கன்ஃபிரண்ட் லார்ட் பட் லார்ட் தட் இஸ் த வே லார்ட் யூ ஹேவ் லார்ட் ஷோட் அஸ் லார்ட் தட் யுவர் ஓன் லைஃப் லார்ட் தட் யுவர் ஓன் லைஃப் that life-giving source of the power of the Holy Spirit to come and emanate through our lives, Lord, to come and help us, Lord. That is why the Holy Spirit, Lord, you gave us, is called the Comforter, is called the Helper, to come and help us, O Lord. Therefore, Lord, we come, Lord, to the nations of the world, Lord, with that very power of the Holy Spirit, Lord, that is now being shed abroad in their own hearts, Lord Jesus, that you are able to, Lord, help them, Lord Jesus, to be able to, Lord, overcome all the situations, Lord, that they confront front at this time, Lord, because that love is powerful. The love of the Lord Jesus Christ is the most powerful entity that we could ever have in this world, because that overtakes and overpowers everything that this world can bring upon, because we are living in a fallen world, and that is what the world can offer. And Lord, that is why we do not battle against flesh and blood, but against principalities and powers in heavenly places. Therefore, Lord, I decree and declare over the people that are listening at this time, from 200 nations, Lord, even 97 stations that have joined with Brother Leslie, Lord, from Toronto, Canada, Lord, for us, Sangamam Tamil Radio Gospel, Lord, that is coming through, Lord Jesus, to emanate into these nations with your grace and your power alone, Lord, that is given us, Lord, such entity, Lord, in these last days of ministry, Lord, as it goes forth, Lord, and touching many, delivering many, bringing them, Lord Jesus, in alignment with your word and your will. Help them to give that grace, Lord Jesus, alone, through your grace, they will come, Lord, into obedience of your holy will and your purposes upon their life. You created every one of us, Lord, in your image with a plan and a purpose to fulfill, Lord. Let them align with that, Lord. Let them come to see, Lord, why they are here in this world with that plan and that purpose to fulfill. And they will, Lord Jesus, come under that obedience to know and, Lord, follow that plan and that purpose in their own lives, I pray. I also pray, Lord Jesus, for all the needs, Lord, that the people are confronting at this moment, oh God. I pray, Lord, that you would come into their hearts and lives, Lord. Lord, even as the small devotional went, Lord, small irritations can cause bigger things, Lord, if they do not, Lord, nip it in the bud, Lord. Therefore, Lord, in their families, in their communities, in their neighborhoods, in their friends and family and co-workers, everywhere they have to live, Lord, in a way, Lord, that only they can be their own peacemakers, that they can be the only way God can use them to be that peacemaker, Lord, that you would put them in places, Lord, that Lord, they confront each and every day, each and every moment of their lives, Lord. Make it, Lord Jesus, through your grace and your will to, Lord, enable them, Lord Jesus, fill them with that much of your grace, much of your power, of your love to come and emanate through their hearts and lives, Lord. Make the difference upon their hearts and lives, Father. I thank you for that, Lord. I also thank you for touching their bodies, healing them, Lord, according to Lord Jesus, that you have given them, Lord, a measure of faith to believe. And it takes faith, Lord, with everything that we say and do, it takes a measure of faith for us to receive that. The Lord has freely given us, freely received. But it's the faith that plays a role in it, Lord. Therefore, help us to receive that, Lord, that you have given us with open arms, open hands, Lord, that we will receive it from you, Lord, by faith, Lord, for our healing, Lord, even at this very moment, as we reach out and touch the hem of your garment, Lord, that they will receive this healing upon their body. bodies, no matter if they are in their hospitals, in their sick beds, in their homes. Lord, you are able to, Lord. Right now, Lord, we stand in the gap and we pray, Lord, in Jesus' name, and plead, Lord, your blood upon them, Lord, at the moment, this very moment, Lord, as your healing virtues are flowing upon them, Lord, upon their bodies, from the crown of their head to the soles of their feet. You're touching them. You are completely healing them. No matter what the disease is, Lord, you have overcome all of them, Lord, because you said it is finished. Thereby, Lord, that healing is theirs. In Jesus' name we pray. And we thank you, Lord, for also, Lord, enabling them, Lord, to fulfill all their needs, Lord, according to your riches in glory through Christ Jesus, according to Philippians 4:19, Lord. You have already supplied our needs, Lord. Nothing is too big or too small for you not being able to supply those needs, Lord. May it be employment, may it be anything, Lord, that they have been waiting upon you, Lord Jesus, and even thinking, is this possible or not? According to God's will, it is possible. That's why we have to line up with God's will when we make our requests. He always gives us only that which is good for us. And therefore, Lord, I pray, Lord, that you would, Lord, enable them, Lord. If they are unemployed, help them to get the employment. If they are, Lord, waiting upon you for any other issues of their lives, Lord, you are able to fulfill that, Lord, monetarily, Lord, their needs, Lord, business-wise or any other way, Lord. Fulfill their needs, Lord Jesus, and supply them, Lord, according to your riches in glory through Christ Jesus. Thank you, thank you, thank you, Jesus. I also, Lord, bring the teamwork that is going on, Father, from Brother Mahindran, who is hosting this program today from Vaathai in Velicham, that you, Lord, put it upon his heart and his spirit, Lord. Lord, you lead him and guide him, Lord. Let your spirit and your anointing alone rest upon him, Lord Jesus, as you always do, Lord, with that burden for souls upon him, Lord. So we thank you, Lord. Lead him and guide him right to the very end, oh God, with this program today. We entrust every single detail of this program into your hands, Lord. Lord, technically and every other way possible, Lord. Only you can do it, Lord. We thank you, Lord, for eradicating, anticipating, and casting out every other hindrances. In Jesus' name we pray. And thank you for the protection, Lord, upon the program, Lord. And Lord, I will give, Lord, Brother Leslie and Sister Rita into your hands. And as, Lord, the recordings are going on, Lord Jesus, we thank you, Lord, for Brother Leslie, for that protection over him and the programs, Lord, that he is recording at this time. Father, lead him and guide him, be with him, and undertake for every single detail. And also Sister Rita, Lord, even as she has been working alongside, Lord, for the coordination and everything that goes on with Brother Leslie, who has been taking control of that issue as well. Father, we thank you, Lord. It is no longer an issue. It's a work of God. It is a work of the Holy Spirit. And we thank you for every single detail that has been taken care of by the power and the glory and the purpose in which it's, well, you are putting it through, Lord. It is not by might nor by power, but by my spirit, saith the Lord. So we thank you for that confirmation of your spirit upon it, Lord, and your will upon it, and your purposes to fulfill, Lord, as the program goes through. Thank you for Sister Dolly, who had come and joined and worshipped and prayed for the workers, Lord. And also thank you for the rest of the servants of the Lord that are going to come and give the word, Lord. Anoint them, Lord, and the listeners, Lord Jesus, not only be hearers but doers of the word, Lord. We thank you, Father, because this is the way in the harvest of souls are going to take place before the end of the segment of Vaathai in Velicham today. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajarangamani. மிகவும் திருக்கரத்தால் என்னும் பாடலை பாடி அருமையாக ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென்.
1: இதுவரை நேரமும் நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம், பாடலை பாடினோம், தேவ வார்த்தை தேவ தியான பாதை நடத்தினோம். தொடர்ந்து தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளை தேவ செய்தியை கொண்டு வர பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா. இதோ அவருடைய செய்தி.
2: அவருடைய இரக்கங்களை அறிந்து கொண்டால், அவருடைய அன்பை அறிந்து கொண்டால், அவைகளெல்லாம் ருசித்து ரசித்து நம்ம வாழ்வோமானால் இந்த உலகத்துல பாதுகாப்போடு வாழலாம், பராமரிப்போடு வாழலாம், ஆசீர்வாதத்தோடும் ஐக்கியத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் பெருக்கத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை கட்டிக்கிறேன். சரி, இன்றைக்கு ஒரு 10 காரியங்கள் தேவன் எம்பியப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதலாவதாக, தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து எம்பியப்பட்ட தேவன், அன்பின் தேவன். ஒன்னியவான்னு சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பாக அல்ல, அன்பாகவே அப்படின்னு அந்த வே போடுறாங்க. அன்பாகவே இருக்கிறார், அன்பை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 3:16 தேவன் தம்முடைய ஒரே பரண குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்புக்கு எல்லையே கிடையாது. யார் அன்புக்கு? இயேசுவின் அன்புக்கு எல்லையே கிடையாது. கரங்களை கட்டி கர்த்தரை கொடுத்துறோம். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நமக்கு உங்களுக்கு பதிலாக எனக்கு பதிலாக நம்ம பெற்ற தாய் மறிக்க முடியாது. நம்முடைய தாய் ரத்தம் சிந்த முடியாது. இப்ப ஆஸ்பத்திரிக்கு போறோம், ஒருத்தருக்கு ஏ குறிப்பு, பி குறிப்பு, ஓ குறிப்புன்னு இருக்கு. அந்த குறிப்பின்படி ரத்தம் கிடைத்தால்தான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கடா, போய் விலைக்கு வாங்கணும், ரத்தம் வாங்கணும், ரத்தம் வாங்கணும். யாராவது இறக்கப்பட்டு ஓசியா கொடுத்தா கிடைக்கும். ரத்த தானம் பண்றாங்க அநேகர். அவங்களுக்கு எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்ப ரத்தத்தை விலைக்கு வாங்குறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ்வதற்கு இயேசு உங்களுக்கும் எனக்கும் ரத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தரை கரங்களை தட்டிக்கிட்டு 100 வயசு வரைக்கும் நீ உண்மையா வாழ்ந்தா, நீ உண்மையா வாழ்ந்தா, இயேசுக்காக வாழ்ந்தா, இயேசுவை போல வாழ்ந்தா, இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன் எப்படி வாழ்ந்தா, உனக்கு நான் கேரண்டி தானே, 100 வயசு வரைக்கும் வாழலாம், 120 வயசு வரைக்கும் வாழலாம். பாதியில சாகி அவசியம் கிடையாது. அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி, பொய் பேசி, திருடி, ஏமாத்தி, பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்தா பாதி வயசுல செத்து போவான். அப்பதான் சாவு வரும். ஏன் அகால மரணம் வருது? ஏன் 30 வயசுல சாகுறா? ஏன் 50 வயசுல சாகுறா? ஏன் 55 வயசுல சாகுறா? அவனுடைய பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். நான் கேரண்டி தரேன், நீ இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வாழ்ந்தா, இயேசுக்காக வாழ்ந்தா, நீ உண்மையா வாழ்ந்தா 100 வயசு வரைக்கும் நீ வாழலாம். 100 வயசு வரைக்கும் எப்படி வாழலாம்? 100 வயசு வரைக்கும் கம்ப்யூட்டர் பற்றி அவசியம் இல்ல. ஓடி போய் பஸ்ல ஏறலாம், ஓடி போய் ட்ரெயின்ல ஏறலாம், ஓடலாம், நடக்கலாம், சுகத்தை தருவார். அல்லையா? காலையில கொண்டு ஒரு மனுஷன் இருக்கான் வேகத்துல, அவன் சொல்றான், 80 வயசுல ஜாட்சி சொல்றான், நான் கர்த்தருக்காக வாழ்ந்தேன், உண்மையா வாழ்ந்தேன், 40 வயசுல இருந்த பலன் 80 வயசுல இருக்கிட்ட கரங்களை கட்டி கத்துறான். அல்லையா? உபாகமம், உபாகமம் கடைசி அதிகாரத்துல எழுதுறாரு, மோசே, மோசே மரித்த போது அவன் கண் மங்கவில்லை, சரீரத்திலே பலன் குறுகவில்லை எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுவோம். ஏன் கர்த்தருக்காக வாழணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழணும். ஏன்னா இங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, அவனை பிரியப்படுத்தி, இவனை பிரியப்படுத்தி, எவனையும் பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. உங்களை பிரியப்படுத்துங்க, இயேசுவை பிரியப்படுத்துங்க. நீங்க 100 வயசு வரைக்கும் வாழலாம், இயேசுக்காக வாழுங்க. அல்லையா? வருமானம் வந்தாலும் சரி, வருமானம் வராம போனாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாவிட்டாலும் சரி, நம்ம என்ன செய்வோம்? இயேசுக்காக வாழுகிற வாழ்க்கை 100 வயசு வரைக்கும் வாங்கி வாழலாம். ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே வராது. அல்ல இல்லையா? வந்தாங்க சலதோஷம் வரும், இருமல் வரும். அந்த மாடக்குளத்துக்கு நடந்து போகையில சாயந்தரம் நடந்து போகும் ஒரு மெடிக்கல் இருக்கு, அது ஒரு பாயிக்கடை. இந்த சலதோஷம் வரும்போது, இருமல் வரும்போது, சலதோஷம் வரும்போது சில நேரம் தண்ணியை மாத்தி குடிப்போம். அப்ப சலதோஷம் வரும் அந்த மழை காலத்துல. அப்ப ஒரு நாள் மாத்திரை வாங்கிட்டு, மாத்திரை வாங்கிட்டு போனேன், போட்டேன். அதுக்கப்புறம் மாத்திரையே வாங்கல. இது வரைக்கும் ஒரு 6 மாசம் ஆச்சு, நான் எந்த மாத்திரையும் வாங்கல. சலதோஷம் கிடையாது, இருமலும் கிடையாது, சளி தொல்லையும் கிடையாது, எந்த சொல்லியும் கிடையாது. மாத்திரையா வாங்கறதில்லை. அது போகும்போது, ஏன்னா ரோட்ல மெயின் ரோட்ல, சார் சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன இப்ப மாத்திரை வாங்கவே கடைக்கு வர்றதில்லைன்றாரு. அப்பவே அவன் என்ன நினைக்கிறான், தொடர்ந்து நோயிலதான் வாழணும்னு நினைக்கிறான் மனுஷன் உலகம். அப்ப நான் சொன்னேன், எனக்கு எந்த வியாதியுமே கிடையாது சார், மாத்திரை வாங்கல, மாத்திரை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது சலதோஷம் வந்துச்சு அன்னைக்கு உங்களோட மாத்திரை வாங்கினேன். அலல்லியா சொல்லுவோமா? அலல்லியா. இயேசு எல்லாரையும் அப்படித்தான் வாழ வைப்பாரு. இயேசுவை தேடுனா, நான் சொல்றேன், மருந்து நல்லது, மாத்திரம் நல்லது, டாக்டர் நல்லது, ஆஸ்பத்திரி போறது தப்பு கிடையாது. ஆனால் இயேசுக்காக வாழும் போது அதுல இருந்து நம்மளை காப்பாத்துகிற தேவனாக இருக்கிறார். அதான் சத்தியம். அல்லையா? இயேசுவின் தழும்புகளினால் குணமானீர்கள், அது குணமாக்கப்படுவீர்கள் அல்ல, குணமானீர்கள். என்னைக்கு 2000 ஆண்டுக்கு முன்பாக என்னைக்கு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ அன்னைக்கே உங்க நோய்கள் சிலுவையில முடிஞ்சு, உங்க பேய்கள் சிலுவையில முடிஞ்சு, உங்க தரித்திரம் கடன் ஏழ்மை எல்லாம் சிலுவையில முடிஞ்சு. அதுக்கப்புறம் அதற்கு பிறகு ஏன் கிறித்தவர்களுக்கு கடன், கிறித்தவர்களுக்கு ஏன் வியாதி? இயேசுவை தேடல, உலகத்தை தேடுறாங்க, பணத்தை தேடுறாங்க, சொத்தை தேடுறான், இயேசுவை தேடுறது இல்ல. இயேசுவின் பேரை வச்சுக்கிட்டான், ஆபிரகாமின் பேரை வச்சுக்கிட்டான், ஈசாக்கு பேரை வச்சுக்கிட்டான், யாக்கோபுன்னு பேரை வச்சுக்கிட்டான், சார்லஸ் பேரை வச்சுக்கிட்டான். இப்படி பேரை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான், ரியல் எஸ்டேட் பண்றான், புரோக்கர் பண்றான், ஊழியக்காரனே அதை பண்றான். ஊழியம்ன்ற பேர்ல பாஸ்டரே புரோக்கர் வேலை பண்றாங்க. பாஸ்டர் சொல்றான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தணும் சொல்றான், புரோக்கர் வேலை பாக்குறான், ரியல் எஸ்டேட் வேலை பாக்குறான், என்னென்னமோ வேலை பாக்குறான். அல்ல இல்லையா? அப்ப இதுக்குதான் அவனுக்கு என்ன வருது, வியாதிகள் வருது, சாபம் வருது, கடன் வருது, தரித்திரங்கள் வருது. இதுதான் காரணம். ஆனா இயேசுவை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறையும் படாது அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அல்ல இல்லையா? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் வீதி அதிக சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைபடாது. எத்தனை நன்மை குறைபடாது? ஒரு நன்மை கூட குறைபடாது. மத்தே 6:33 என்ன சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப இயேசு அன்புள்ளவராக இருக்கிறார். எனக்காக சிலுவையில் அழிக்கப்பட்ட இயேசுவுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கணும். எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதற்காக ஓடணும், அதற்காக வாழணும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான வாழ்க்கை. இரண்டாவது, மன்னிக்கும் தேவனாக இருக்கிறார். மன்னிக்கும் தேவன், Mark 2:5 மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்றார். Mark 2:5 எடுப்போம், எடுத்து வாசிப்போம் வசனத்தை. Mark 2:5 இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவங்களை மன்னிக்கிற தேவன், நம்முடைய சாபத்தை எடுத்து போடுகிற தேவன், பாவத்தை மன்னித்து. என்னன்னா, அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட ரத்தம் சிந்தி இந்த ரத்தத்தினால கழுவி பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் Yohan 5:14 வாசிப்போம். Yohan 5:14 எடுத்துக்கொள்ளுங்க. Yohan 5:14 வாசிக்கிறார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்துல கண்டு, இதோ நீ சொத்தமானால் அதிக தேடானது என்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லையா? அப்ப நமக்கு நோய் வர்றதுக்கு காரணம் என்ன, பேய் வர்றதுக்கு காரணம் என்ன, தரித்திர வீடுகளை வர்றதுக்கு காரணம் என்ன, நம்முடைய பாவம் அநியாயம், அதை விட்டு விலகுங்கள் சொல்றாரு. அடுத்து ஏசியா தீர்க்கதரிசி 44:22 ஏசியா தீர்க்கதரிசி 44:22 என்ன சொல்றது பார்ப்போம். 44:22 உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். என்னிடத்தில் திரும்பு, பரவாயில்லை, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு அடிய பாச போச்சியும் நீ பாவம் நிஞ்சிட்ட பாவத்தில் விட பரவாயில்லைன்றாரு. பரவாயில்லை, நீ என்னிடத்துல திரும்பு, உன்னை கார்மேகத்தை போல அகற்றுவேன், உன் பாவத்தை அகற்றி விடுவேன், மறுபடியும் உன்னை தேர்த்துவேன், மறுபடியும் உன் தலையை நிமிர பண்ணுவேன், உயர்த்துவேன் சொல்றாரு. அவர் பேர் ஏற்று கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் கைவிடாத, அவர் கைவிடப்பட்டார். எபிரேயர் 8 புதிய ஏற்பாட்டுல எபிரேய ஆக்கியம் என்ன சொல்லுகிறான் பாருவோம். எபிரேயர் 8:5 திருப்பி கொடுப்போம். 8:5 இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்துள்ளவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கு ஒத்திருக்கிறது. அப்படியே மோசை கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்வதற்கு எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். கவனம் இல்லைன்னா சாத்தான் வந்து நம்ம ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிடுவான். யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற அன்றி வேறொன்றுக்கு வர, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ண பரவங்கள் பரிபூர்ணம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அலேலுயா சொல்லுமா, அலேலுயா. அவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்று, வழிகாட்டும் தேவன். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் என்ன சொல்றாரு, நான் உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்றார். சங்கீதம் 37 என்ன சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பிவிட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார். அல்லா, கலங்கி தவிக்கிறீர்களா? பிள்ளைகளை குறித்து என்ன செய்யலாம், எதிர்காலம் என்ன செய்யலாம், ஒரு வேலை இல்லையே, ஒரு போதுமான வருமானம் கலங்குறீர்களா? உங்கள் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்க, தோத்திரம் பண்ணுங்க, நல்லா தோத்திரம் பண்ணுங்க, புலம்பாதீங்க, கசந்து அழுகாதீங்க, தோத்திரம் பண்ணுங்க. அவர் வழியை உண்டாக்குவார். கற்பாறையில நீர் சுரக்க பண்ணுகிற தேவன், செங்கடலை இரண்டாய் பிளந்து வழியை உண்டாக்குற தேவன், யோர்தானை பிரிய செய்து வழியை உண்டாக்குற தேவன், எரிவோ முதலை இடித்து தரைமட்டமாக்கி வழியை உண்டாக்குற தேவன், அவர் கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் ரத்தம் சிந்தி உங்களுக்கு வழியை உண்டாக்கியிருக்கிறார், வாழ்வை உண்டாக்கியிருக்கிறார், செழிப்பை உண்டாக்கியிருக்கிறார், ஆசீர்வாதத்தை உண்டாக்கியிருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கரங்களை தட்டி கட்டளை பற்றுவோம். இயேசுதான் வழி. யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு வர முடியாது. யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்து உள்ளும் புறமும் சென்று மெய்யான மேய்ச்சலை கண்டடைவான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் வழி, இயேசுதான் வழி. இயேசுவின் வழியிலே நடத்தும் போது அவர் வழி நடத்துவார், பாதையை காட்டுவார், தடைகளை உடைப்பார். அல்லேலூயா, அவர் வழிகாட்டும் தேவன். நான்காவதாக, விசாரிக்கும் தேவன். விசாரிக்கும் தேவன், 1 பேதுரு 5:8 என்ன சொல்லுது பாப்போம். 1 பேதுரு 5:8 வாசிப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி திருகிறார். அதுக்கு மேல 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா, விசாரிக்கிற தேவன், உங்களை விசாரிக்கிற தேவன். என்னை விசாரிக்க யாருமே இல்லையா, என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையா, கவலையே விடாதீங்க. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார் சொல்லப்படுது. அவர் முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவார், ஏந்துவார் சொல்லப்பட்டிருக்கு. கைவிடாத தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன், பாதுகாக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன். அவர் பேர் இயேசு. கரங்களை கட்டி ஹல்லேலூயா. 5வது காரியம், கண்டிக்கிற தேவன். கண்டிப்பார், பாவம் செய்தா கண்டிப்பார், பாவம் செய்தா கண்டித்து உணர்த்துவார். அதான் தேவன் கண்டிக்கும் போது சிச்சையினால கண்டிப்பார், உபத்திரவத்தினால கண்டிப்பார். அதனால உபத்திரவத்தை பார்த்து பயப்படக்கூடாது, சிச்சையை பார்த்து பயப்படக்கூடாது, எச்சரிக்கையை பார்த்து பயப்படக்கூடாது. கண்டிக்கும் போது, தேவன் கண்டிக்கும் போது எச்சரிக்கையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அவர் பாவத்தை குறித்தும், யோவான் 16:8, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அப்ப கண்டித்து உணர்த்தும் போது அந்த கண்டிப்பு எப்படி வரும், ஒரு உபத்திரவமா இருக்கும், ஒரு பிரச்சனையா இருக்கும், யாராவது நம்மளை சொந்தக்காரர்களை பகைப்பாங்க. இதெல்லாம் தேவன் கண்டிக்கிற அடையாளங்கள். என்னது, நல்ல நண்பன் நம்மளை பகைப்பான், கண்டிக்கிற அடையாளங்கள். நல்ல உதவி செய்தவங்க திடீர்னு நிறுத்திடுவாங்க, தேவனுடைய கண்டிப்பு. நல்லா உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க, பிரதர் அவ்வளவுதான், இனிமேல எங்களால உதவி செஞ்சாரு. கண்டிக்கிற தேவன், கண்டிப்பு, எச்சரிப்பு. நல்லா பழகிட்டு இருப்பான், நல்ல நண்பனா இருப்பான், அவன் நம்மளோட பகைச்சிருவான். இதுதான் தேவனுடைய கண்டிப்பு. உபத்திரம், பசியா இருக்கும், சாப்பாட்டுக்கே வழியில்லாம இருக்கும், தேவனுடைய கண்டிப்பு. ஆகார போல அவர் நிறுத்துவார், தடைகளை மாற்றுவார், நல்ல பைப்புல நல்ல தண்ணி வந்து விடுவோம், திடீர்னு தண்ணி வராம நின்று போவோம். தேவனுடைய கண்டிப்பு நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க, அவங்க வராம நின்றுவாங்க, அது தேவனுடைய கண்டிப்பு. அதெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சு என்ன அவங்க அப்படி வந்தாங்க அப்படி வந்தாங்க அப்படி அப்படின்னு கூட தேவனுடைய கண்டிப்பு. வேதம் சொல்லுகிறது ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவன் சத்துருக்களும் சமாதானமாக வருவார்களா, கரங்களை தட்டி கர்த்தரை கொடுத்துமா. அப்ப மறுபடியும் நம்மளை நல்லவர்களாய் பார்க்கும் போது தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் போது நம்மளை விட்டு போனவர்கள் மறுபடியும் வருவார்கள். வராத தண்ணி மறுபடியும் வரும், நின்று போன ஆப்பரின் காணிக்கையில மறுபடியும் வரும், கொடுத்து உதவி செய்தவர்கள் மறுபடியும் கொடுக்க ஆரம்பிப்பார்கள், மறுபடியும் நம்மளுக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. அப்ப எச்சரிப்பு, தேவ எச்சரிப்பு, என்ன தடையாயி போச்சு, திடீர்னு வேலை இல்லாம போச்சு, திடீர்னு வந்தவங்க எல்லாம் நின்றுட்டாங்க, கொடுத்தவங்க எல்லாம் நிறுத்திக்கிட்டாங்க, இதெல்லாம் அவங்களா நிறுத்தல, தேவன் பிரேக்கி போட்டுக்கிறார். உன் வழி உன் இருதயம் வேற பக்கம் போகுது, உன் இருதயம் வழிக்கு வேற பக்கம் போகுது, விக்கிரக ஆராதனைக்கு போகுது, மனுஷனை பிரியப்படுத்த போற, அவனை பிரியப்படுத்த போற, அவங்களை பிரியப்படுத்த போற. அதனால தேவன் உனக்கு வந்த வருமானத்தின் வாசல்களை பூட்டுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 3:8, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதியாதபடிக்கு என் வசனத்தை கைகொண்டபடியால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். வசனத்துக்காக வாழும் போது, வசனத்தின்படி வாழும் போது யார் வந்தாலும் சரி, வராட்டியாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியாலும் சரி, எனக்கு எதுவுமே இல்லாம போனாலும் சரி, எனக்கு இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அவருக்கு வழிகளை திறப்பார், வாசல்களை திறப்பார், நல்ல வேலையை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவர், கண்டித்து உணர்த்துகிற தேவர். 6, சாந்தம் உள்ள தேவர், சாந்தம் உள்ள தேவர், அவர் அமைதி உள்ள தேவர், அவர் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டார், அமைதியா இருப்பார். 11, மத்தேயு 11 எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 11 என்ன சொல்றாரு பாருங்க, உருக்கத்தோடு அழைக்கிறார். மத்தேயு 11:28-29 வரைக்கும் வாசிப்போம். வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களை கிளைப்பார்கள் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாகவும் இருக்கிறது என்றார். அல்லவியா, சாந்தமா இருக்கிறேன், நான் சாந்தமா இருக்கிறேன். ஏன்ட்ட வாங்க, உங்க கஷ்டத்தை ஏமல வச்சு விட்டுருங்க, உங்க கடினத்தை ஏமல வச்சு விட்டுருங்க, உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நல்ல தூக்கம் தூங்கு வைக்க, சுகத்தோடு இருப்பீங்க, நல்ல வேலை இழைப்பாடுதலா, அந்த வேலை நல்ல ஒருத்தனுக்கு வேலைக்கு போனா கூட தம்பி ஏன் அவசரப்படுற, மெதுவா செய்யிடுவான், அவதான் நல்ல இடத்துல கொண்டு போவான். நம்ம வேலை முதலாளிக்கு பயந்து பயந்து வேலை செய்வான், என்ன சொல்லிடுறாங்களோ, ஏது சொல்லிடுறாங்களோ, வேலையை விட்டு நிறுத்தோட அந்த முதலாளி பார்ப்பான், அந்த தம்பி ஏன் எப்படி அவசர அவசரமா, மெதுவா அது ஓன் தோட்டம் மாதிரி, ஓன் வீடு மாதிரி மெதுவா வேலை செய்ய, நல்ல ரெஸ்டடு, நல்ல தண்ணி குடிச்சுக்க, நல்ல சாப்பிட்டுக்க, உடம்ப பாத்துக்க அப்படின்ற முதலாளிக்கு வேலையை கொண்டு போவார். இந்த உலகத்துல இருக்கிற முதலாளிகளை பார்க்கலாம், முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளி, ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவாளி, புத்தி உள்ளவர்களுக்கெல்லாம் புத்திமதி, டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டர், விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானர், ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் ஆராய்ச்சியை கொடுக்கிறவர், கலெக்டர்களுக்கெல்லாம் கலெக்டர், மந்திரிகளுக்கெல்லாம் மந்திரியா இருக்கிறவர், பிரதமருக்கெல்லாம் பிரதமரா இருக்கிறவர், அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கத்திரங்க பட்டுங்க, முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளிகளா இருக்கிற இயேசு. இயேசுக்காக வாழும் போது, இயேசுக்காக வேலை செய்யும் போது இளைப்பார்களான வேலையை கொடுப்பார், இளைப்பார்களான சமாதானத்தை கொடுப்பார், இளைப்பார்களான வாழ்வை கொடுப்பார். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தேவன். சொல்லுங்க, இயேசு நல்ல தேவன், இயேசு நல்ல தேவன். நீங்க புரிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. எனக்கு என்ன திறமைங்க இருக்கு, நான் என்ன படிச்சிருக்கிறேன், அடிக்கடி ஜாத்தியில சொல்றேன், 4ஆம் கிளாஸ் ஃபெயிலு. நான் எங்க சாட்சி சொன்னாலும் இதை சாட்சியை சொல்லிடுவேன், எங்க செய்து கொடுக்க போனாலும் இந்த சாட்சியை சொல்லுவேன். ஒரு முறை கடந்த சில வார வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர் சாட்சியை முடிச்சு என்னிடத்துல வந்தார். பாஸ்டர், பெரிய பட்டதாரிகள் கூட, பிஏ படித்தவர்கள் கூட, பல வருஷங்கள் பிடிஹெச் பைபிள் காலேஜ் படித்தவங்க கூட, பைபிள் காலேஜ் புரொஃபசர் கூட பைபிளை திறக்காம இப்படி மணிக்கணக்கா வசனத்தை சொல்ல முடியாது. ஆனா நீங்க பைபிளையே திறக்காம ஒரு மணி நேரம் மழை வெஞ்சது மாதிரி பிரசங்கம் பண்றீங்க, வசனத்தை மனப்பணமா சொல்றீங்க, யாரையுமே குற்றப்படுத்தாத படிக்கு, யாரையும் புற சொல்லாத படிக்கு, ஒரு மணி நேரம் வசனமா உங்க வாயில வருது. அதனால இந்த புரொஃபசர், டாக்டர் பட்டம் வாங்கினவங்க, ரெவரண்ட், போதகர், பிசப், இவங்களை பார்க்கணும் அதிகமான திறமை உங்கள்கிட்ட ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. இனிமேல் இந்த நாலாம் கிளாஸ் படிச்சவன் சொல்லி வெளியில சொல்லாதீங்க வாசிக்க, அது அசிங்கமான வார்த்தை அப்படின்னா அல்ல இல்லையா. நான் சொன்னேன் எப்படியா பட்டவனை, எப்படியா பட்டவனாக உயர்த்துகிற தேவன் என்பது பட்டவனுக்கு சொன்னாதானே தெரியும், சொன்னாதானே தெரியும். அல்ல இல்லையா, சாட்சியை மறைக்க கூடாது, அடிமட்டத்தை மறக்க கூடாது, ஆரம்பத்தை மறக்க கூடாது, அற்பமான ஆரம்பத்தை புளியோடு புதைக்க கூடாது. அல்லேலூயா. ஆரம்பமும் அவரே, முடிவும் அவரே, அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. சாத்தம் உள்ள தேவன். ஏழாவது காரியம், பிரமிக்க செய்கிற தேவன், பிரமிக்க செய்கிற தேவன். லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா ஐந்து எடுப்போம். வேலை மாட்டு லூக்கா ஐந்து எழுதணும், ஏன்னா வசனத்தை வாசிக்கணும். லூக்கா ஐந்துல 9:10-2 வசனத்தை வாசிக்கிறோம். 9:10-2 வசனம், அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கொடுத்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னார். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபேதேவன் குமாரனாகிய யாக்கோப்பும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பிரமித்தார்கள், ஒண்ணுமே இல்லை, சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இராமலோதும் பிரயாசப்படுறாங்க, படகு வறுமையா இருக்கு, வாழ்க்கையில தோல்வி. ஆனா இயேசு வந்தார், கடல்ல மீனை பிடித்தார்கள், தள்ளி போடுங்கன்றாரு, ஆலோசனை கொடுத்தாரு. அதான் சொன்ன, வழி நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், இறங்கு

ஆசிரம் முடிஞ்சு பத்தாவது மாதத்துல பிரமிக்கத்தக்க விதமா ஆசீர்வதிப்பார். உங்க வங்கி கணக்கு நிரம்பி இருக்கும், உங்க போஸ்ட் ஆபீஸ் கணக்கு நிரம்பி இருக்கும், உங்க பையன் நிரம்பி இருக்கும், உங்க வீடுல கலஞ்சியங்கள் நிரம்பும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க இயேசுவை நம்புங்க, இயேசுவுக்காக வாழ ஒரு பொறுத்தனைப்படுங்க, அர்ப்பணிங்க. நான் வாழ்ந்தாய்ப்பட்டா வாழ்வேன், ஏனாதாரன் வாழ மாட்டேன், பெயர் பெயருக்கு வாழ மாட்டேன், மனுஷரை பிரியப்படுத்தி வாழ மாட்டேன். யார் வர்றாங்க வர்றாங்க பத்தி கொள்ள, நான் இயேசுக்காக வாழுவேன். வாழ்க, பிரமிக்கத்தக்க விதமா ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கை பிரமிக்கத்தக்க விதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சாமன் சாணி இருக்கல்ல, படிப்பு வரல அப்படி புலப்பிட்டு இருந்தான், இவன் காசு எடுத்துட்டு போய் சாப்பிடறான்னு குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சில் அவங்க ரெண்டு வரையும் வாலண்டியர்ல சேர்த்துக்கிட்டாங்களா, போன வாரத்துல வாலண்டியர் சேர்த்துக்கிட்டாங்க. சனிக்கிழமை மட்டும், சனிக்கிழமை ஷேர் போடுறது கூட்டுறது அதுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப அந்த வாலண்டியர் சேர்ந்தவங்க பூரமே பெரிய பெரிய படிப்பு பெரிய பெரிய வேலையில இருப்பான். அந்த சர்ச்சு கட்டின காலத்துல இருந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்துட்டாங்களா, 200 ரூபாய்க்கு ஆர்டர் என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணலாம், பிரியாணியோ சிக்கனோ கறியோ எதோ வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த ஷேர் பண்ணும்போது. அப்ப சாமுக்கு சொல்லிட்டாங்களா, அவங்க அப்பா என்ன வேண்டாம் நீ ஆர்டர் பண்ணிக்கிறா, சாப்பிடாம நல்ல பிரியாணி சிக்கன் சாப்பிடலாம், இப்ப பிரச்சனையே கிடையாது, அவன் காசு திருட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப வேலை செஞ்சா ரெண்டு பேரும் முழுச்சம்பளத்துக்கு கொடுத்தாங்க, அந்த ராஜபாண்டி ராஜகுமார் சொல்லி அவங்க வேலையை நிறுத்திட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் செய்யற வேலைய சாமி ஒரு ஆள் செஞ்சு விட்டாங்க, ஆபீஸ் ஸ்டாஃபே போற மறந்துட்டாங்க. அவங்க இது கேமராவில் பார்த்துட்டு பிரமிச்சுட்டாங்களாம். எல்லாரும் ஒரு வழியில தான் தண்ணி கொண்டு வந்து குண்டேன், ரெண்டு வழியில தண்ணி கொண்டு போறானா அல்ல இல்லையா. இத கேமராவில பார்த்துட்டு ஆபீஸ் ஸ்டாஃப்களே மறந்து போனாங்களாம், ரெண்டு ஆள் செய்யற வேலையை வரும். அப்ப தேவன் வந்து நம்மள பிள்ளைகளை குறை சொல்லப்படாது, படிக்கல இவன் ஜெயில இவன் ஒண்ணு செய்யல, தேவன் எழுத்து கொள்ளுவார் அல்ல இல்லையா. பிள்ளைகள் வந்து தேவனுடைய பிள்ளையா, என் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது அல்ல இல்லையா. இது கர்த்தருடைய பிள்ளையா, அது படிப்ப கர்த்தர் பார்த்துக்கிடுவார், பிள்ளைகளுக்கு ஞானத்தை கர்த்தர் தருவார், திறமைகளை கர்த்தர் தருவார், வேலை வாய்ப்ப கர்த்தர் தருவார். அதுல ஆரம்பத்துல இருந்து சர்ச்சில் சேர் போட்ட பாலிவர்கள் கூட அவன் படிச்சு படிச்சு பெரிய ஆளுகள் ஆகி பெரிய பெரிய வேலையில இருக்கிறான். நீ கார்ல வர்றான், ஆராதனைக்கு கார்ல வர்றான் அல்ல இல்லையா. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு அவட கர்த்தர் உள்ள ஊழியத்துக்கு ஊழியம் செய்யறதுல சபையை கூட்டுறது சேர் போடுதெல்லாம் ஊழியம். இந்த சபை கட்டினதுல இருந்து பிள்ளைகள்லாம் வருவாங்க, சாப்பிடுவாங்க, தங்குவாங்க, போவாங்க. ஒரு நாள் கூட ஒருத்தன் கூட இந்த சபையை கட்டினாங்க. ஆசீர்வாதம் எப்படி வரும், ஆசீர்வாதம் எப்படி வரும்? அப்ப அந்த ஊழியம் சொல்ற கர்த்தருக்கு ஊழியம் பிரமிக்கத்தக்க விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போட்டோம். எட்டாவது காரியம், மீதம் எடுக்க செய்கிற தேவன், அவர் பேர் ஏச்சு கரகத்தை கட்டணும். மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீங்க வறுமையா இருக்கலாம், இயேசுக்கு அர்ப்பணிக்கும் போது, இயேசுவை தேடும் போது, இயேசுக்காக வாழும் போது உங்க வாழ்க்கையில மீதம் இருக்கும், பணம் மீதம் இருக்கும், கடன் இருக்காது, வியாதி இருக்காது, வறுமை இருக்காது, தரித்திரம் இருக்காது, ஏழ்மை இருக்காது, தோல்வி இருக்காது, உங்க பணம் மருத்துவத்துக்கு போகாது. நீங்க சாப்பிட்டு போக மீதி உங்க போஸ்ட் ஆஃபீஸ் கணக்குல இருக்கும், வங்கி கணக்குல இருக்கும், உங்க பையில இருக்கும், உங்க வீட்டுல பீரவுல இருக்கும். மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் ஆரம்பித்திருப்பங்க, யோவான் 6 வசனத்தை வாசிங்க, வசனத்தை மைண்ட்ல ஏத்துங்க, ரீசார்ஜ் பண்றது மாதிரி வசனத்தை உங்க மண்டையில ஏத்துங்க. யோவான் 6 வசனம் 12-13, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் அவருடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளாலே 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், மீதம் எடுக்கிற ஆசீர்வாதம், குறைவுகளை நிறைவாக்குற தேவன், பலப்படுத்துகிற தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன், ஒரு குறையில்லாமல் ஆக்குவார். பிலிப்பியர் 4:19 படி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார், மகிமையிலும் நிறைவாக்குவார். கரங்களை தட்டி அவர் நிரம்பி வழியை செய்கிற தேவன், மீதம் எடுக்க செய்கிற மீதம் இருக்கும். உங்க வீட்டுல சாப்பாடு மீதம் இருக்கிறது போல பணம் மிச்சம் இருக்கும், என்ன செய்வார் ஏது செய்வார்னு கவலை இல்ல. அதுதான் சீட்டு கடன் எல்லாம் முறிப்பார், சீட்டு கடன், பண்டு கடன், தவணை கடன்,

0: அல்லவியா மிதிக்கிற தரித்திர பிசாசுகள் சீட்டு கடன இயேசுவ நாமத்துல மிதித்து நிராகரிக்கிற பண்டு கடன இயேசுவ நாமத்துல சமித்து நிராகரிக்கிற தரித்திர பிசாசு குழுக்கடை தவணக்கடை வட்டி கடை எந்த கடன்கள ஆவியை இயேசுவ நாமத்துல சமித்து நிர்மலமாக்குற சொல்லணும். பிசாசுக்கு எதிர்த்து நிர்பந்தர் அப்பொழுது அவன் ஓடிப்பான். பிசாசு கடன்கார வட்டி கடன் ஒரு பிசாசு, தவணக்கடை ஒரு பிசாசு, குழுக்கடை ஒரு பிசாசு, பண்டு கடை ஒரு பிசாசு, சீட்டு கடை ஒரு பிசாசு. இந்த பிசாசை இயேசுவ நாமத்துல நிராகரிக்கிற பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பள அவன் விட்டு ஓடிப்போவான். யாக்கோப்பு 4:7 அல்லேலூயா. இப்ப கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கடன்களை தடுக்கத்தவங்க அல்லேலூயா. எவன்டே போய் கைகட்டி நிக்காத வாழ்க்கை இயேசுவின் வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, கடனே இல்லாத வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை. ஏன் தூக்கம் வரல? தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த கடன் என்ன செய்வேன், இந்த கடன் என்ன செய்வேன், அதை எப்படி கட்டுறது? கடன் இருந்தா தூக்கம் வராது. அதான் ஒரு பெரிய வியாதி. சும்மா இல்ல, தூக்கமே வரலையா? கடன் இல்லாம இருந்து பாருங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு இன்பமான நித்திரையை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கடன் இல்லாத வாழ்க்கை. கடன் வாங்கி பழகக்கூடாது, கடனே வாங்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் போஷிப்பார். சாப்பாட்டுக்கே இல்லைனால கடை வாங்கக்கூடாது. சங்கீதம் 37:25 தாவீது சொல்கிறார், நான் இளைஞனுமா இருந்தேன், நான் முதிர் வயதுள்ளவனுமா இருந்தேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக சாப்பாட்டுக்காக அலைந்து திரிவதில்லை. பிரியாணி சாப்பாடு அவர் கொடுப்பார். பிரியாணி சாப்பாடு யாரு கொடுக்கிறது? இயேசு கொடுப்பார். பிரியாணி சாப்பிடுறீங்கல்ல, யாரு கொடுக்கறது? நீங்க போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா சாப்பிடுறீங்க, நீங்க சாப்பிடு. இயேசு கொடுக்கிறார். சிக்கன் யாரு கொடுக்கறது? இயேசு கொடுக்கிறாரு. அது சம்பாதிக்க எங்களுக்கு பலனை எப்படி தர்றாரு? இயேசு கொடுக்கிறார். இயேசுக்காக கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. சாப்பாடு கொடுக்கிற இயேசு, பிரியாணி கொடுக்கிற இயேசு, மீன் கொடுக்கிற இயேசு, 12 கூட நிறைய மிச்சம் எடுக்க செய்கிற இயேசு, அவர் உயிரோடு இருக்கிற இயேசு. அல்லேலூயா சொல்லுவோமா. மீதம் எடுக்கிற இயேசு. 9 முக்கியமான வசனம், தீர்க்காட்சியை பெருக பண்ணுகிற தேவன். தீர்க்காட்சியை பெருக பண்ணுறார். இப்பதான் அந்த சங்கீதத்துக்கு வருவோம். உபாகமம், உபாகமம் 34, உபாகமம் 34:7
1: மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. 120 வயசு மோசே மரித்தார். சங்கீதம் 90 அவனே சொல்றான், 70 வயசுல செத்து போவேன், அல்லது கர்த்தருடைய கிருபையினால 80 வயசுல செத்து போவோம்னு சொல்லி 90 சங்கத்தை அவனே சேவம் பண்றான், அவனே அறிக்கை எழுதுறான் 90 சங்கத்துல. ஆனா 70 வயசுல செத்து போவோம்னு சொன்னவன 120 வயசு வரைக்கும் வச்சிருந்தார். கடன்களை தெரிய கர்த்தனா. ஏன்? கர்த்தருடைய கிருபை. அவன் கர்த்தருக்காக வாழ்ந்ததுனால, அவன் கர்த்தருக்காக ஓட்டதுனால, அவன் கர்த்தருக்காக ஜெபம் பண்ணதுனால அல்லேலூயா தீர்க்காட்சியை பெருக பண்ணிடுவான். சங்கீதம் 13 எடுத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 13 சங்கீதம் 13 சங்கீதம் 13 என்ன சொல்லப்பட்டிருக்கு? 4-5 வசனங்கள்.
0: அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தரலும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அவன் என்னை மேற்கொள்ள முடியாது, சத்ரு என்னை மேற்கொள்ள முடியாது. சங்கீதம் 92:15 என்ன சொல்லுவாங்க? சங்கீதம் 92:15 என்ன சொல்லுது பார்ப்போம். 92:15 என்ன சொல்றாரு?
1: அவர் முதிர் வயதிலும் கனி தந்து புஸ்தியும் பசுமயமா இருக்க பண்ணுவார். அல்லையா சொன்ன, 80 வயசானாலும் நடக்க முடியும், ஓட முடியும், ஓடி போய் பஸ்ல இருந்து கம்பு விட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், வயசான தள்ளாடிட்டு கம்பு விடுவேல, இந்த கம்புன்ற நிலைமையே நமக்கு வராது. ஆமென் சொல்லுவோமா. முதிர் வயதிலும் பசுமையா இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. 92:10 சங்கீதம் 92:10